0: உன்மனதை காத்துக்கொள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அன்று வழங்கிய தேவ செய்தியினை நீங்கள் இப்போது கேட்கலாம்.
1: என்னோடு கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18:18 வாசிக்க விரும்புகின்றேன்.
2: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே அநேக தலைவர்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிபி 44 லிக்கோனியாவில் இருக்கும் பொழுது தீமோத்தேயும் அவருடைய குடும்பத்தையும் சந்தித்து அவர்களை கடவுளுக்குள்ளாக பலப்படுத்துகிறார். தீமோத்தேயுவின் தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் ஒரு கிரேக்கர். இளவயதிலேயே தந்தையை இழந்து விட்டபடினால் தாயும் பாட்டியும் இந்த மகனை விசுவாச பாதையிலே வளர்க்கிறார்கள். அந்த விசுவாச பாதை மிக ஆச்சரியமான ஒரு பாதை. பவுலே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வசனத்தில் உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே என்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை கவர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவரும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. எல்லாரும் தேவ சித்தத்தின்படிதான் பிறந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா! நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, என் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக நான் பிறக்கவில்லை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களைப் போலவே ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல திருமணம், நல்ல பிள்ளைகள் இவைகள் கிடைத்தவுடன் நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு சாதிப்பதற்கு உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவன் உங்களை குறித்து பல காரியங்களை முன் அறிவிக்கிற ஒரு வாழ்வு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். சாலமோனை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்திலே பலரை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் பல காரியங்களை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். யோவான் பிறக்கும் பொழுது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அவன் திருப்புவான் என்று சொல்லி எல்லாம் God had a purpose. ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் என்னவெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் வாழுவார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்று வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என்னை குறித்து என்ன, என்னை குறித்து யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்னை குறித்து தேவ திட்டம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதே, இந்த புத்தகமானது முழு உலகத்திலும் பிறந்திருக்கிற, பிறக்க போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிற புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறேன். என் வாழ்வின் நோக்கம், திட்டம், எல்லைகள், என்னை தேவன் பயன்படுத்த பண்ணிய விதம் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொன்னார், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று. அப்படி என்றால் இங்கு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இந்த புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்வை குறித்த நிகழ்கால திட்டம் என்ன, என் வாழ்வை குறித்த எதிர்கால திட்டம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறீர், எதை என் வாழ்வில் நடப்பிக்க விரும்புகிறீர், ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதத்தை படித்தால்தான் உங்கள் வாழ்வை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தையும் கூட நீங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யலாம், உரிமை

0: இருக்கிற வல்லமைகள் ஏராளம் உண்டு. ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். தேவதூதன் என்ன சொன்னார்? பிள்ளையும் தாயும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அந்த எகிப்துக்கு ஓடி போவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறக்கிற காலத்திலே ஒரு கட்டளை பிறக்கிறது, எல்லாரும் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி. ஆகவே யோசேப்பு தன் சொந்த ஊருக்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சொன்னாரோ அதே இடத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், கர்ப்பிணி பெண் ஒருத்தியை ஒரு கழுதையின் மேலோ கோவேறு கழுதையின் மேலோ வைத்து கொண்டு வருவது சாதாரண விஷயமே அல்ல. ஏன் சொல்ல வருகிறேன்? உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் சில கடினமான பாதைகளின் வழியாய் போய்த்தான் ஆக வேண்டும். கஷ்டமான சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எதிர்ப்புகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு சுருக்கமாய் உங்கள் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிற 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தரிசனம் நிறைவேற வேண்டிய வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சில குழி நரிகள் நம்முடைய தரிசனத்தை கெடுக்கின்றன. எவைகள் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கின்றன என்று இதே புத்தகத்திலிருந்து 5 காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். 18 வசனத்தை திரும்பவும் வாசியுங்கள்.
1: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
0: அடுத்த வசனம்,
1: இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
0: நம்பர் 1, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாக இருக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது சிலர் இந்த நல் மனசாட்சியையும் தள்ளிவிட்டார்களாம், விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்தி விட்டார்களாம். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன ஆண்டவரை விசுவாசிக்காமலா இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனே. ஆம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் விசுவாச பாதையிலே போராட்டங்கள் வரும் பொழுது முன்னேறி செல்ல வேண்டிய நீங்கள் பல நேரங்களில் போதும் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலெல்லாம் என்னால் விசுவாச பாதையில் நான் நடக்கவே முடியாது என்று அமர்ந்து விடுகிறீர்கள். விசுவாச பாதையில் போராட்டம் வரும் பொழுது உங்கள் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய இடத்திலே பரவாயில்ல, எல்லாரும் தானே செய்கிறாங்க, நம்ம செஞ்சால் என்ன என்று கொஞ்சம் இறங்கி வருகிறதுனால் தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பெரிய ஒரு சித்தம் இருந்தது. அவனை தேசத்திற்கே அதிபதியாய் மாற்ற வேண்டும், தன் ஜனங்களை எல்லாம் எகிப்துக்கு கொண்டு வந்து அவர்களை எகிப்திலே போஷிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான சித்தம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாத படிக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி குழியில் போட்டார்கள், அவரை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனை வந்தது. கடைசியிலே வேலை செய்த இடத்திலே பயங்கரமான ஒரு சோதனை. யோசேப்பு ஒரு வாலிபன், இளவயதுள்ள ஒரு வாலிபன். அன்றைக்கு அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு தேவன் கூட இருந்தார் என்று யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பாதகத்தை நான் செய்கிறது எப்படி? இதுக்கு பேர் தான் நல் மனசாட்சி. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என் நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன். என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமும் நல் மனசாட்சியும் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அரசாங்க அலுவலகத்திலே வேலை பார்க்கிறீர்கள், நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் நீங்கள் நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் நல் மனசாட்சியை விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் பல காரியங்களை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுதான் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சியை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது.

0: புருஷன் மனைவியாய் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். வீட்டுக்கு போகும்போது பைக்கில் ஏறும்போதே அங்கே ஒரு சண்டை வருது இல்லை. இந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார், ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அவர் ஏன் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும், இப்போவே ஃபோன் பண்ணு. ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இந்த சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க மனசு இல்லாது இங்கே என்ன கேட்டமோ பிரசங்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு போகும்போதே என்ன போட்டுட்டு போகிறோம், சண்டை போட்டுட்டு போகிறோம். அப்புறம் வீட்டுக்கு போனால் சண்டே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சமாதானம் இல்லாத நாளாக மாறிடுது. புருஷனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், அவன் என்ன சொல்லிட்டா, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னால் அதானே, நம்ம ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறோம், எனக்கு ஏன் இவ்வளோ ஈகோ, நான் விட்டு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சண்டை போட்டேன், எதுக்கு வாக்குவாதம் பண்ணேன். பரிசுத்தாவினர் உள்ளே பேசிட்டே இருப்பார், மகனே கொஞ்சம் விட்டு கொடுத்துரு. பெண்ணுக்கும் பேசுவார், மகளே சரி விட்டுரு, அவர் என்ன சொல்கிறாரு விட்டுரு அப்படின்னு சொன்னால் இந்த விடுகிறதுக்கே மனதில்லாமல் சண்டையும் வாக்குவாதமும் போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் முகத்தை தூக்கிட்டு இருப்போமே ஒழிய இரவு படுக்கைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஸோ சாரிம்மா நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு இவரும் சொல்கிறதில்ல, ஸோ சாரிங்க நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறதில்ல. அப்போ நல் மத சாட்சி என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்துருக்கிறார், அது நம்மோடு கூட பேசுகிற மனசாட்சி, அது நம்மோடு இடைபடுகிற மனசாட்சி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல் மனசாட்சியை காத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எது தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற சமாதானம். நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்ச உடனே உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உடனே நீங்கள் கேர்ஃபுல் ஆகிடணும், ஓ பரிசுத்தாவியனுக்கு இது விருப்பம் இல்லை, பரிசுத்தாவினர் என்கிட்ட விரும்பலை, நோ நோ நான் இதை செய்யக்கூடாது, நான் விசுவாசம் உள்ளவன் ஆனால் மனசாட்சியை தள்ளிடுறேன். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் அந்தரங்க வாழ்விலும் சரி, உங்கள் வெளியரங்க வாழ்விலும் சரி, உங்கள் குடும்பத்திற்குள்ளும் சரி, உங்கள் அலுவலகத்திலும் சரி, நல் மனசாட்சியை தள்ளிவிடாதிருங்கள். திருமணத்திலே ஆலயத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம், வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசியில் ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம், திரும்ப சொல்லுங்க, இங்க சொன்னதோடு அது என்ன செஞ்சிடும், மறந்துடும். உங்கள் மனைவி கொஞ்சம் படிக்காதவள், கொஞ்சம் பேதை, அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஒன்னே ஒன்று ஜெபிக்க தெரியும். ஆனால் அலுவலகத்திற்கு போகிறீர்கள், திறமையுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், கர்சனையோடு உங்களோடு கூட பேசுகிறாள், மனசு சொல்லுது இந்த இந்த பெண் மனைவி இவளை விட இப்படி ஒரு பார்ட்னர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், சே தப்பு செஞ்சிட்டோம், ஒரு 2 வருஷம் பொறுத்திருந்தா இந்த பெண்ணே என்ன செஞ்சுருக்கலாம். இந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை தேவையற்ற சிந்தையை கொண்டு வர, கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி தான் என் வாழ்க்கையெல்லாம் என்னோடு கூட இருக்கிறவள் அப்படின்னு அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணும்போது நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்கிறதில்லை. வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், 20 ரூபாய் அதில் மேலே வச்சு சேல் பண்ணலாம், ஆனால் 50 ரூபாய் நீங்கள் மேலே வச்சு சேல் பண்ணால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் சேதப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தேவன் நீ இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாயும் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் உங்கள் மனசாட்சியை சென்சிட்டிவாக வச்சுக்கோங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று, ஆனால் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா, அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா. அதான் சொல்லுவாங்க 16 வயது வர வரைக்கும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க, 18 வயசு ஆன உடனே இந்த பாரு உன் புருஷனை கொஞ்சம் ஒழுங்காக இருக்க சொல்லு, யாரு சொல்கிற இதை அப்பான்னு போய் கட்டி அணைத்த அதே வாலிப பிள்ளைங்க தான் இப்போ சொல்கிற வார்த்தை என்ன, உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு, என் வழியிலலாம் வரக்கூடாது சொல்லு, அப்புறம் நடக்கிறது வேற பார்த்துக்கோ. தம்பி நல்மன சாட்சியை தள்ளிராதம்மா, நீ உலக வாலிபனை போல வாழக்கூடாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு தேவன் கொடுத்த சொத்து, அவர்கள் சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், என் தகப்பன் மாத்திரம் என்னை அப்படி கண்டிப்பாய் வளர்க்காதிருந்தால் நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்க மாட்டேன், என் தாய் மாத்திரம் எனக்கு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸை போடாது இருந்திருந்தா என் பரிசுத்தத்தை நான் காத்திருக்க மாட்டேன். உலகத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் மனம் போல அலைகிறார்கள், மனசாட்சியை கெடுத்து கொண்டு தேவனுக்கு துரோகம் செய்து பெற்றோருக்கும் துரோகம் செய்து வாழ்கிற நாட்களில் நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவளாயிர். 60 வயசு ஆனால் கூட நீங்கள் கூட நல் மனசாட்சியை காத்துக்கணும். மகளை ஒரு விதமாய், மருமகளை வேறு விதமாய் நடத்தாதிருங்கள், மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். 70 வயது ஆகும் பொழுது உங்கள் சொத்தை பங்கிடும் பொழுது பிரியமான பிள்ளைக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா, பிரியமில்லாத பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா, இப்படியெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா மனசாட்சியை சேதப்படுத்துறீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவளாயிரு. இன்னைக்கு போய் ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என் மனசாட்சி எப்பவும் ஷார்ப்பாக இருக்கட்டும், ஆண்டவரே சென்சிட்டிவாக இருக்கட்டும், ஆண்டவரே என் மனசாட்சியின் மூலமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வேதம் சொல்லுது, என் மனசாட்சியை சுத்தமாக வச்சுக்கோங்க. எபிரே ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழிய பாதையில் இருக்கிறீர்கள், ஆரம்பத்தில் your heart was so sensitive to the voice of Holy Spirit. ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட ஆவியானவருக்கு விரோதமாக செஞ்சிட மாட்டோம். ஆனால் இப்போ மனசு மாறிடுச்சு, பணத்தின் மேலே கண்ணு போகுது, பொருளின் மேலே கண்ணு போகுது, நல்ல மக்கள் நான் பேசுகிற விதம் வேற, சாதாரண மக்கள் நான் பேசுகிற விதம் வேற. மனசாட்சியை சேதப்படுத்தாதிருங்கள். ஹாலலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற, தீமோத்தேயுவே உனக்குள்ளே இருக்கிற நல் மனசாட்சி ஒரு பொக்கிஷம்பா, அதுதான் உன்னைய உன் டெஸ்டினிக்கு நேராக நடத்திட்டு போகும், அதுதான் உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு நேராய் நடத்திட்டு போகும். மனசாட்சியை சேதப்படுத்தி விடாதே. ஹாலலூயா. ரெண்டாவதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:6 நாம் வாசிக்கின்றோம்.
1: இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள்.
0: நல்லா சொல்லுங்க, என்ன பேச்சுக்கா?
1: வீண் பேச்சு.
0: ஒன்று, மனசாட்சியை சேதப்படுத்துறாங்க, தரிசனம் நிறைவேறல. பவுல் எச்சரிக்கிறார், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிறாத. பிசாசின் கூட்டம் ஒரு நாள் உட்காந்து பிளான் பண்ணிச்சான், இந்த ஆவிக்குரிய மக்களை நம்மளால் கிட்ட நெருங்கவே முடியல, அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிச்சுட்டே இருக்கிறாங்க, கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, இவங்க பலனை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். அப்போது ஒவ்வொரு டெவிலும் ஒரு பிளான் சொல்லித்தான், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு. ஒரு பிசாசு சொல்லித்தான், ஒன்றும் இல்லைங்க, வீணான வார்த்தைகள் பேசும்படி அவங்களுக்கு ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க ஜபத்தையும் நிறுத்திடுவாங்க, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. என்ன சொல்லிச்சா? புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டா அவங்க வீணான காரியங்களை பேசுவாங்க சரின்னு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. புது ஆண்ட்ராய்டு, அவங்க நினச்ச ஆட்களுக்கெல்லாம் புது ஆண்ட்ராய்டு மொபைலை டெவிலே சாங்ஷன் பண்ணிச்சான். இது ஒரு கதை சரிதானா? அப்போது ஜோ பண்ணிட்டு இருந்தாங்களே, காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்னவங்க இப்போ காலையில் எழும்பின உடனே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, ஓ முக்கியமான செய்தி எதுவும் இருக்குதா, ஜபக்குறிப்பு இருக்குதா, பார்த்துட்டு ஜோ பண்ணுவான் அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் பகலெல்லாம் வாட்ஸ்அப் கால், அந்த கால், இந்த எல்லாம் ஃப்ரீ கால் தானே, எல்லாம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க பேசுறது பாவத்துக்கு எதுவாக பேசலை, ஆனால் வீணா பேசி பேசி பேசி பேசி பேசி நேரம்லாம் என்ன செஞ்சுதான் அவங்களுக்கே தெரியல, நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் செலவழிக்கிறோம். பிசாசுகளின் தலைவன் சொன்னாராம், இந்த ஐடியாவை கொடுத்தது யார், அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பயங்கர கனம் கொடுக்க போகிறேன்னு கூப்பிட்டு ஐடியாவை கொடுத்த ஆளாக ஹானர் பண்ணானா. நல்லா கவனிங்க, சைலண்டாக உங்கள் பலனை திருடுறது வெயின் கான்வர்சேஷன், வீணான வார்த்தைகள். 4 விசுவாசிகள் கூடினா என்ன பேசுகிறோம், வீணாக பேசுகிறோம், ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம பேசணுமே ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பேசணுமா அல்லது வேற மாதிரி பேசணுமா? நம்ம 4 பேர் பேசும் பொழுது யூ மஸ்ட் ஹாவ் அ டெசிஷன் இன் யோர் மைண்ட். நம்ம பேசும்போது வீண் வார்த்தை பேசக்கூடாது, பேசுனா பக்தி விருத்திக்கு எதுவாக பேசணும். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸாக ஃபாலோ பண்ணப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரேயர் குரூப் உண்டு. அப்போ எங்களுடைய டெசிஷனில் பெரிய டெசிஷன் என்ன தான், வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் வேறு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க, மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க, நம்ம அப்படி கூப்பிடவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக டெசிஷன், வீணாக பேசக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு போகும்போது வீண் வார்த்தை பேசவே கூடாது. கம்யூனியன் சர்வீஸ்னால் அன்றைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹோலியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த டேஸ்ல ஃபாலோ பண்ணோம். இப்ப யோசிக்கிறேன், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கம்யூனிக்கு வரும்போதே ஹாயா வராங்க, பின்னாடி இந்த நேரா வந்து அப்படி கம்யூ ஷூஸ் போட்டு தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க, அப்படி நேரா போயிட்டே இருக்கிறாங்க. இது ஷூஸ் போடுறது தப்பு நான் சொல்லலை, அந்த நாட்டில் குளிரும், தரையில் கால் வைக்க முடியாது, அவங்க ஷூஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு தேவனை கனம் பண்ணுறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தரேன். பெரிய எழுப்புதலின் செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் உங்கள் உள்ளான மனதை தேவனுக்கு நேராக திருப்புறதுக்கு சின்ன சில ஆலோசனையை சொல்லிட்டு போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய பலனை திருடுறது உங்கள் வீண் வார்த்தைகள். ஒரு பெண்ணோடு கூட கண்ணியமாக சுருக்கமாக பேசுனா உறவு கடைசி வரைக்கும் நிலச்சிருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோடு வீண் வார்த்தைகள் தேவையில்லாது பேச பேச முதல்ல ஜென்ரலாக பேசுவீங்க, அப்புறம் அந்தரங்க காரியத்தை பேசுவீங்க, அப்புறம் உங்கள் ஃபீலிங்ஸை பேசுவீங்க, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேசுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன இல்லைன்னு பேசுவீங்க, அப்புறம் நெருக்கமாக ஒருத்தரை ஒருத்தர் பிரியப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் வேற மாதிரி வாழ்க்கை மாறுது. பாவம் ஒரே நாளில் உள்ளே வராது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ளே வரும். வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றீங்களா, வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் கண்ணை மூடி ஜோமன் ஆரம்பிச்சிடணும். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். சர்வீஸ் என்ன மெதுவாக, நான் 8 மணி தானே, என்ன 7:50 வந்துட்டேன், உட்காந்து பேசுவோம். நோ, உள்ளே வந்தீங்களா, கண்ணை மூடினீங்களா, ஜெபம் பண்ணீங்களா? சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது அன்புக்கே இதுவா, யார் யாரை விசாரிக்கணும், போன வாரம் யார் சிக்கா இருந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் கண்ணீரோடு வந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் பிரச்சனையோடு வந்தா அவங்களோட போய் பேசுங்க, வாங்க உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். சபை முடிஞ்ச உடனே இந்த ஐக்கியம் அப்படி இருக்கணும். ஆண்டவர் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறார். வீண் வார்த்தைகளுக்கு விலகியிரு மகனே. முக்கியமாக வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், வீணான சாட்டிங்ஸ், வீணான வார்த்தைகள், வீணான கான்வர்சேஷன் விலகு. நீ முறைமைக்கு நீ ஏற்ற மகளா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, விலகியிரு, உன்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். ஹாலலூயா. நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவளாயிரு, நீ வீண் வார்த்தைகளுக்கு விலகிரு. பைபிள்ல சில வார்த்தைகளை குறித்து சில வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:23 வெறும் வாய்ப்பேச்சு ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் 13:5 பொய் பேச்சை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லுது வேதம். 1 தீமோத்தேயு 6:20 கொஞ்சம் வாசிங்க.
1: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு
0: காத்துக்கொண்டு
1: சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
0: சீர்கேடான வீண் பேச்சுக்கும் சொல்லுங்க, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற விபரீதங்களுக்கு என்ன செய்ய, விலகு, விலகிரு. இந்த சபை இன்னைக்கு இந்த காரியத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தா நான் சொல்றேன், உங்க சர்ச் ஒரு பவர்ஃபுல் சர்ச்சா மாறும். சபையில வல்லமை விளங்கும், விசுவாசிகளின் வாழ்க்கையில வல்லமை விளங்கணும்னா வீண் வார்த்தைகளுக்கு வாயை விளக்கினால் கர்த்தருடைய ஆவியானவர் நாவிலே தங்கி இருப்பார். ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஏன்னா நீங்க சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் அக்கினி குறட்டினால் என்ன செய்தாராம், சுத்திகரித்தாராம். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. 3வதாக தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம், 1 தீமோத்தேயு 4:12 வாசியுங்கள்.
1: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
0: நம்பர் 3, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்துல நீங்க ஒளி அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போனா அங்க இருள் இருந்தால் உங்கள் இருக்கிற ஒளி அந்த இருளை என்ன செய்யணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம போனோம்னா அங்க இருக்கிற இருள் நம்மள என்ன செஞ்சுக்குது, பிடிச்சுக்குது. அவிசுவாசிகள் உள்ள ஒரு காலேஜில் தான் படிக்கிறீங்க, அவிசுவாசிகள் நிறைந்திருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்றீங்க. நீங்க அவங்கள மாத்தல, அவங்க உங்களை மாத்திட்டாங்க. உங்க குடும்பத்துல அத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்களா இருந்திருக்கலாம், நீங்க தான் அவங்கள மாத்தணும். அதுக்கு தான் தேவன் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது, நாள்பட நாள்பட அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மாத்திட்டாங்க, உங்க தரிசனம் போச்சு, உங்க விசுவாசம் போச்சு, உங்க ஜப வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு கர்த்தர் சபையை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். மகனே மகளே, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எதுலெல்லாம் மாதிரியா இருக்கணுமா? வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும்,
1: கற்பிலும்.
0: சொல்லுங்க, கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்ய சொன்னார். நீ கொப்பேர் மரத்தினால என்ன செய்யணும்? ஒரு பேழையை செய்யணும். பேழையின் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு அப்படிலாம் சொன்னார். உள்ள என்ன பூசணும் எல்லாம் ஒரு பேட்டர்ன் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பேழையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அரராத் மலையில். அதை கண்டுபிடித்து ரிசர்ச் பண்ண இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எப்பேற்பட்ட வெள்ளத்துக்கும் தப்பும்படி அந்த பேழையுடைய எல்லா அளவுகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதான். இப்போ வந்து மிலிட்ரியில் சப்மரைன் ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன நீர்மூழ்கி கப்பல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன டெக்னாலஜி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நோவாவுடைய பேழைக்கு தேவன் கொடுத்தாரா? என்ன ஒரு ஞானம் உள்ள தேவன் பாருங்க. ஆண்டவர் ஒரு பேட்டர்னை கொடுத்தாருன்னா உன்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விளக்குறதுக்கு தான் அந்த பேட்டர்னை கொடுக்கிறார். ஒன்று நாளாகமும் 28:19 கொஞ்சம் வாசிங்க.
1: இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான்.
0: தேவாலயத்தை எப்படி கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை தேவன் தாவீதுக்கு எழுதி கொடுத்தாராம். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்க. சும்மா கட்டுப்பா அப்படிலாம் சொல்லலை. சும்மா கட்டியிருந்தா மனுஷீக ஞானத்தின்படி கட்டியிருப்பாங்க. சரி, யாத்திராகமம் 25:9 வாசிங்க.
1: நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்கள்.
0: நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சும்மாலாம் செய்யக்கூடாது. அளவு இப்படி, எங்கெங்க என்னென்ன இருக்கணும், பொன் கொத்து விளக்கு எங்க இருக்கணும், சமூகத்து அப்போ எங்க இருக்கணும், மேஜை எங்க இருக்கு, எல்லாம் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்குதான். எதுக்கு நிழலாட்டமா இருக்குது? வெளிப்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, உள்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, திரையின் நிறத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அளவுக்கு ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் மீனிங். ஸோ காட் என்ன செய்யறாரு, அவரே பேட்டர்ன் கொடுக்குறாராம். நோவாவுடைய பேழைக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு. நீங்க யார் தெரியுமா? வேதம் சொல்லுது தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லுது. நீங்க யாரு? குப்பை அப்படின்லாம் சொல்லாதீங்க இனிமே. நீங்க யாரு? தேவனுடைய மாளிகை, தேவனுடைய வாசஸ்தலம். உங்களை கட்டுறதுக்கும் பைபிள்ல பேட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. இந்த பைபிள் இருக்குதே உங்க லைஃபுடைய ப்ளூ பிரிண்ட் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி மகிழணும், எப்படி உறவுகளை கட்டணும், எப்படி குடும்பத்தை கட்டணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இங்கே இருக்குது. இந்த பைபிளை வாசிக்காம நீங்கள் மாதிரியாக வாழவே முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் மாதிரியாக வாழ்கிறதுக்கு இங்கே வச்சிருக்கிறாரு பேட்டர்ன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். முந்தின நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிருச்சு. போய் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் வரணும் இவங்களை அப்படின்னு மனசு தோணுது. ஏன்னா அநியாயமாக செஞ்சாங்க, அக்கிரமமாக செஞ்சாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தெளிவாக பேசினார், உனக்கு கோபம் வருது நியாயம், ஏன்னா அவங்க செஞ்சது அநீதி. ஆனால் பாவத்துக்கு எதுவாக கோவப்படாத, பி குவாய்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்லலைன்னா அநீதி செஞ்ச அவங்கள நேரில் போய் நான் கேட்டிருப்பேன், நீங்கள் எப்படி இப்படி அநீதி செய்யலாம் அந்த மக்களுக்கு அப்படின்ட்டு. கர்த்தர் தடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே அந்த குடும்பத்தில் ஒரு தீர்ப்பை செஞ்சார் பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டார். பயமாக இருந்துச்சு, கேட்ட எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ தெய்வமே, இது என்ன? ஏன் தெரியுமா? நம்மளை சும்மா இருக்க சொல்கிறாருல்ல, ஏன் தெரியுமா? அவர் கிரியை செய்கிறதுக்கு. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தால் தேவன் கிரியை செய்வார். நீங்கள் போய் பேசணும்னு நினச்சா தேவன் கை கட்டிட்டு அமைதியாக இருப்பார். இன்னைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன், தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காய் நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், இந்த நெருக்கமான சூழ்நிலையில, இந்த இக்கட்டான நிலைமையில நான் என்ன செய்யணும், இங்க தேடுங்க, இங்க வாசிங்க, இங்க கண்டுபிடிங்க. அந்த மாதிரியின்படி சில வேளைகளை பைத்தியங்களை போல விட்டு கொடுக்க சொல்லுவாரு, சில வேளைகளில் மூடர்களை போல அமைதியா இருக்க சொல்லுவாரு, சில வேளையில விவேகமற்றவர்களை போல பொறுமையா இருக்க சொல்லுவார். செஞ்சு பாருங்க, அதன் முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதன் முடிவு தேவனே உங்களுக்காய் கிரியை செய்கிற ஒரு செயலா இருக்கும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உங்க ட்ரெஸ் அது மாதிரியா இருக்கணும், உங்க பேச்சு அது மாதிரியா இருக்கணும். ஒரு ஊழியனை ஆண்டவர் ஒரே நாள்ல உயர்த்திறது இல்லை, சொல்லுங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்துகிறார். 30 ஆண்டுகள் கர்த்தர் என்னை உடைச்சி உருவாக்கி, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, உடைப்பாரு, உருவாக்குவாரு, அப்புறம்தான் உயர்த்துவார், அப்புறம்தான் உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், கிட்டார் வாசிக்க தெரிஞ்சிட்டா உடனே வர்ஷிப் லீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தம்பி, வெறும் கிட்டார் வாசிக்கிறது மட்டுமல்ல வர்ஷிப், நீ அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவரை அறியணும். முதல்ல உன் தேவன் யார், அவர் எவ்வளோ பெரியவர், அவரோட நேசம் கொள்ளணும், அவரோட அன்பு செலுத்தணும், அவர் மேலே பட்சமாய் அவரை நீ அந்தரங்கத்தில் ஆராதிச்சாதான் இங்கே வந்து நின்று நீ ஆராதிக்கும் போது உன் ஆராதனை பவர்ஃபுல்லாக இருக்கும், உன் ஆராதனையில் வல்லமை விளங்கும். நீ அழுவ, ஜனங்கள் அழுவாங்க. நீ கர்த்தருக்குள் களி கூறுவ, ஜனங்கள் களி கூறுவாங்க. ஊழியம் என்பது அல்லது உயர்வு என்பது ஒரே நாளில் வராது. ரெண்டாவது, உங்களை தேவன் உயர்த்தணும்னா உங்க லைஃபை சீர்படுத்தாம தேவன் உயர்த்தவே மாட்டார், உயர்த்தவே மாட்டார். ஒரு சவுல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தார். அந்த சவுலை ஆண்டவர் உடைச்சார். 3 நாள் என்ன தெரியல, கண்ணு தெரியல, இரு இருட்டில் இரு, என்ன வீரமா என்ன வேகமா போய் என் ஜனங்களெல்லாம் நீ வந்து கொலை செய்வதற்கு அனுமதி வாங்கிட்டு வந்த, இருட்டில் இருன்னு 3 நாள் போட்டார். அந்த 3 நாள் உணர்வுள்ள அவருடைய மனம் தேவன்கிட்ட திரும்பிச்சு. சில வேளைகளில் உங்கள் தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தர் உங்களை உடைச்சி தான் தரிசனத்தை நிறைவேற்ற கொண்டு போவார். சில உடைக்கப்படுதல்களுக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து தெரியும். நீங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுறீங்கள, அதே நிலையில் உடைக்கப்படுறவங்களுக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 10 வருஷம் பிள்ளை இல்லை, அழுதுங்க, புலம்புனீங்க, மன்றாடுனீங்க, கர்த்தர்கிட்ட வாங்கிட்டீங்க. இப்போ பிள்ளை இல்லாதவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்தால் அவங்க உள்ளமெல்லாம் என்ன செய்யும், உருகும், அழுது அழுது ஜோ பண்ணுவீங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அப்படி நீங்கள் உடஞ்சி ஜோ பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னா உங்கள் லைஃபு சாட்சியாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும், உருவாக்கப்படணும், கிறிஸ்துவ போல மாறணும், அவருடைய சாயலுக்கு வரணும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:21 வாசிங்க.
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்,
0: இருக்கிறீர்கள்,
1: ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி,
0: தொடர்ந்து வரும்படி
1: மாதிரியை பின்வைத்து போனார்.
0: கிறிஸ்து என்ன பின்வைத்து போனார், ஒரு மாதிரி, ஒரு பேட்டர்ன். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பேட்டர்னை வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும், பின்பற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூழ்நிலைமையில் தீர்மானம் எடுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலைமை வருது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும், வாட் வுட் ஜீசஸ் டு, ஏசு என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார். இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு தம்பி வந்தான், ஆண்டி எல்லாரும் சொல்கிறாங்க மூவி பார்க்குறது தப்புன்னு, மூவி பார்க்குறது சரியாக தப்பாக கொஞ்சம் சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்க்குறேன். அப்படியா மகனே, தப்புன்னு நீங்கள் பைபிளில் எங்கே இருக்கு சொல்லுங்கள், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு. சரிப்பா, ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நீ எங்கே போனாலும் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறார். மூவி பார்க்க போகும்போது, எசப்பா நான் மூவி பார்க்க போகிறேன், நீங்கள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, ப்ளீஸ் டேடி என் கூட உட்காந்துக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்ப்போம் அப்படி மட்டும் ஜோ பண்ணிட்டு பாருப்பா. ஆ, இது என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ஏசப்பா வந்து மூவி பார்ப்பாரான். ஆமாம் மகனே, ஏசப்பா பார்க்காத ஒன்று நீ எப்படி பார்க்கலாம். அவன் சிந்திச்சான், உண்மைதான், ஏசப்பா மூவி பார்க்க மாட்டார், நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு தம்பி கேட்டான், குடிக்கிறது என்னங்க தப்பா, பைபிள்லே சொல்லியிருக்குதுங்க தீமோத்தேயுவே திராட்சரசம் குடின்னு. அவனுக்கு இதே பதில் தான் சொன்னேன். தீமோத்தேயுவுக்கு எதுக்கு சொன்னானா, ஒரு மெடிசனா நீ கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கோன்னு சொன்னார். நீ போய் தண்ணி அடிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லலை தீமோத்தேயுக்கு. சரியா, வசனத்தின் ஆழங்கள் புரியாம சிலர் இஷ்டமா பேசுறாங்க. எங்களுடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி உள்ள வாக்கு தத்தத்தை யூடியூப்ல போடும். அநேக ஆயிரம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதுல பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரும், சில சமயம் நெகட்டிவாக வரும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று பைபிளில் எங்கே இருக்கிறது? நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பெண்ணே நீ எப்படி பிரசங்கிக்கலாம்? இப்படி ஒரே ஒரு ரெண்டு பேராக்கு வாசித்த உடனே யோசித்தேன், ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தையினால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், பலன் அடைகிறோம், ஆவியில் நிறைகிறோம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் பிரசங்கிக்க கூடாது பைபிள் இருக்குது, நீ ஏன் பிரசங்கம் பண்ணுற அப்படின்னு என்ன கேட்குறார். இது மாதிரி வசனத்தின் உண்மையான பொருள் தெரியாம பலர் என்ன செய்யறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன், இயேசு செய்யாத ஒன்ன தம்பி நீ செய்யவே கூடாது, இயேசு செய்யாத ஒன்ன மகளே நீ செய்யவே கூடாது. உன் வாழ்க்கை மாதிரியா இருக்கணும், உன் வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ற, நீ ஒரு பொண்ணு கூட பைக்ல சுத்துனா உன்னை பார்க்கிறவங்க இயேசு பின்னாடி வருவாங்களா? சான்ஸே கிடையாது. திருமணம் என்பது தேவன் உனக்கு நியமித்த ஒரு தெய்வீக நியமனம். அது வர வரைக்கும் நீ பொறுமையா காத்துரு, அது வர வரைக்கும் ஜெபம் பண்ணு, அது வர வரைக்கும் காத்துரு. இவளா இருக்குமோ அவனா இருக்குமோ என்று தேடி அலையாதே. ஏற்ற விலையில ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த மாதிரி த பெஸ்ட் ஆண்டவரே கொண்டு வருவார். சொல்லுங்க, எதை கொண்டு வருவாரு? த பெஸ்ட். நீ அது வரைக்கும் உன் சாட்சியை கெடுத்துக்காது கவனமா இருந்து பாரு, ஏற்ற வேலை வரும். ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். அப்ப சொல்லுவாங்க, உண்மையா இவங்க வாழ்க்கையில தேவன் செஞ்சது உண்மை. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகன், இள வயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமா இருந்தவன், இங்க பைபிள் காலேஜில் படிச்சு நல்லா தேவனுக்காய் ஊழியம் செஞ்ச தம்பி. ஒரு எளிய குடும்பம் தான், ஆனால் அவனுக்கு திருமணம் நடந்தது அவ்வளோ மகிமையாக நடந்துச்சு, அவ்வளோ ஜனக்கூட்டம். இப்போ கூட வந்திருந்த சில வாலிப தம்பிமார் சொன்னாங்க, அண்ணனை மாதிரி இருந்தா ஆண்டவர் அந்த அண்ணனை மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார்னு. பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கை அவன் திருமணத்தில் சாட்சி விளங்குச்சு. இன்னைக்கு நீ இள வயதில் எல்லா ஆர்வங்களையும் அடக்கி ஆண்டவருக்காய் வாழ்வாய் என்றால், மாதிரியாய் வாழ்வீர்கள் என்றால், நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா விதத்திலும் நீங்கள் மாதிரியாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் கோபமாக பேசுனா உங்கள் வீட்டில் இருக்கிற 2 வயசு குழந்தை அது ஒரு வார்த்தை பேசும், கேட்டால் டேடி அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்? அது உங்களை பார்க்குது. மம்மி இப்படி தானே செஞ்சாங்க, அது உங்களை பார்க்குது. பெற்றோரே பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் மாதிரியாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரியே மாறுவாங்க, இல்லாட்டி வேற மாதிரி மாறிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா இப்படிலாம் நடக்க மாட்டார், எங்கள் அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்கள் அம்மா தேவனுக்கு பயந்தவங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லும்படி மாதிரியாக இருங்கள், உங்களை குறித்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஹாலலூயா. இன்னும் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:8 வாசிங்க.
1: உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம்.
0: பின்னாடி வாசிங்க.
1: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும்
0: விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். முதலாவது சொன்னேன், விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாக இருங்கள் என்று. ரெண்டாவது சொன்னேன், வீண் பேச்சுக்கு விலகி இருங்கள் என்று. மூன்றாவது சொன்னேன், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருங்கள் என்று. நான்காவது, விழாதபடி கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் எங்கே விழுறோன்னு தெரியாமலே விழுந்துட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேலையே இல்லாத இருக்கும்போது புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வருவாங்க, ஃப்ரைடே டாரி மீட்டிங் வருவாங்க, சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவாங்க, சண்டே முதல் ஆராதனையில் இருப்பாங்க, 2 ஆராதனையில் இருப்பாங்க, மாலை ஆராதனையில் இருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கட்டும், பைபிள் ஸ்டடி போயிடும், டாரி மீட்டிங் போயிடும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடும், சர்வீஸ் கூட போயிடும். ஏன் வேலையில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? வர முடியாது, வர சூழலும் இருந்தால் கூட சில வேலைகளில் மனசு வரமாட்டேங்குது. பைபிள் சொல்லுது சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்பி தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்களாம். பைபிளில் ஃபுல்லாக தேடி பாருங்க, விழுந்தவங்க எல்லாம் ரெண்டு விஷயத்தில் விழுவாங்க. ஒன்று, தாவீது ஒரே ஒரு விஷயத்தில் விழுந்தார், பத்சேபாளின் விஷயத்தில். ஆனால் பணத்தில் விழுந்தவங்க நிறைய பேர். கேயாசி விழுந்தது பணத்தில், யூதாஸ் விழுந்தது பணத்தில், அனனியா சப்பிராள் விழுந்தது பணத்தில். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனை முதலாவது வச்சு பணத்தை ரெண்டாவது வைங்க. தேவனை முதலாவது வைங்க, வேலையை ரெண்டாவது வைங்க. கொஞ்சம் வருமானம் வரும்போது கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரியும் வாங்க, கால்குலேட் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்குரியதை எடுத்து வைங்க. அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எங்க சேலரியில டைத்து கொடுத்தா போதும், பிள்ளைங்க சேலரி வீட்டு லோனுக்கு. நோ, உங்க பிள்ளைங்க ஒரு முழு மனிதன், ஒரு முழு மனுஷி. அவள் தேவனை சேவிக்கிறவள், அவள் பிரயாசத்தின் பங்கு கர்த்தருக்கு வரணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்காதபடி பண ஆசை உள்ளத்துல வருதுன்னா எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வசனம் சொல்லுது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. சில சமயம் நீங்க பண விஷயத்த நீங்க விழுந்திருக்க மாட்டீங்க, ஆனா மைண்ட் ஃபுல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் இப்படியே இருக்கும். சோ வாலிபர்களை கேளுங்க, டிகிரி முடிச்ச உடனே சம்பாதிக்கணும் ஆண்டி, ரொம்ப சம்பாதிக்கணும் ஆண்டி, பைக் வாங்கணும் ஆண்டி, கார் வாங்கணும் ஆண்டி, வீடு கட்டணும். மகனே, உன் வாழ்க்கை முழுசும் தரிசனம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இயேசுவை நேசிக்கணும், ஆண்டவருக்காய் வாழணும். எனக்கு அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா ஏதாவது ஒரு சபையை கட்டி கொடுக்கணும், ஒரு ஊழியத்தை தாங்கணும். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த சிந்தையுடையவர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் தேவன் மாற்றுவார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்தாதான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். வசனம் சொல்லுது அநேகர் பண ஆசையில விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க விழக்கூடாது, விழாதபடி கவனமா இருங்க. எங்க விழுந்தீங்கன்னு பாருங்க. ஜப வாழ்க்கையில விழுந்தீங்களா? வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு விழுந்தீங்களா? சில இச்சைகள்ல விழுந்துட்டீங்களா? எப்பவுமே கோபப்பட்டுட்டு கிருபை இழந்து போயிருக்கிறீங்களா? எப்போ மற்றவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சு உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? பகலெல்லாம் செய்கிற ஏகப்பட்ட வேலைகளின் ப்ரெஷரை உள்ளே போட்டுட்டு ஜபமே இல்லாத வாழ்கிறதுனால ராத்திரியில் மைண்ட் ஆங்ஷியஸாக இருக்குது. வேற மாத்திரைங்களை போட்டு தூங்குறாங்க. இன்றைக்கி திருச்சபைக்கு நான் சொல்கிறேன், அதிகாலையில் தேவனை தேடுங்க, இரவு நேரத்தில் தேவனை தேடுங்க, குடும்பமாக தேவனை தேடுங்க, ஆலயத்திற்கு குடும்பமாக வாங்க. லெட் காட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தேவன் முதலாவது இருக்கட்டும். வேலை செய்யும்போது கூட மனசு இயேசுவே நினச்சிட்ருக்கட்டும். வாகனம் ஓட்டும்போது மனசு ஆண்டவரே நினச்சிட்ருக்கட்டும். உங்கள் சிந்தை இயேசு மேலே இருக்கட்டும். நான் எங்கேயாவது ஒரு 45 minutes தனியாக டிரைவ் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சத்தமாக பாட்டு பாடிட்டு போவேன், சத்தமாக நீ பாஷையில் பேசுவேன். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட நேரம், தனிப்பட்ட உறவு, ஒரு நாளெல்லாம் அது தொடர்ந்த சங்கிலியாக வருதா, இல்லை காலையிலையும் ராத்திரியிலும் தான் தேவனை தேடுறோன்னு இருக்கிறீங்களா? செட் ரைட் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவை சீர்படுத்துங்க. எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், எதை பார்த்தாலும், எதை யோசித்தாலும், எதை சிந்திச்சாலும், எங்கே போனாலும், யாரோட பேசினாலும் அந்த டிவைன் கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் விழாமல் உங்களை காப்பாற்றும். ஹலலூயா கேட்கணும். அது அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் பண ஆசை, உலக ஆசை, வேலையை பற்றிய பாரம், பிள்ளைங்களை பற்றிய பாரம், எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, விழாத, விழுந்துடாத. எங்கே விழுந்தேன்னு பார்த்து உடனே எழும்பிடு, திரும்ப ஓடு. உனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹாலலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 6:19 வாசிங்க.
1: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
0: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4:4. ஏழாம் வசனம் வாசிங்க.
1: நல்ல
0: போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை
0: முடித்தேன்,
1: விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
0: சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க? டெத்துல. அங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நேத்து நான் நல்லா ஓடுனேனாப்பா, இன்னைக்கு ஒழுங்கா ஓடுறேனாப்பா, போன வருஷம் ஒழுங்கா ஓடுனேனாப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, தெரியுமா? அது ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய பிளான் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் டீச்சர்ஸா ஒர்க் பண்றீங்க? டீச்சர்ஸே இல்லையா? இருக்குல்ல, ஸ்கூல்ல என்ன போடுறாங்க? சிலபஸ் போடுறாங்க. கோட்டாளிக்கு ஒரு போர்ஷன், ஆஃபேலிக்கு ஒரு போர்ஷன், ஆனுவலுக்கு ஒரு போர்ஷன். கோட்டாளி போர்ஷனை கோட்டாளியில் என்ன செய்யணும்? முடிச்சு ஆகணும். ஆஃபேலி சிலபஸ் ஆஃபேலியில் முடிச்சு ஆகணும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் முடிக்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம். சிலருக்கு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. விடியுது அடையுது, விடியுது அடையுது, விடியுது அடையுது. சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம், எழும்புறோம், வேலை செய்கிறோம், ஸ்பெஷலாக ஒன்றுமே செய்யலை. நான் கேட்குறேன், 8 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில், என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்கு? என்ன செஞ்சீங்க கர்த்தருக்கு? எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க? நீங்கள் வரீங்க, அழகாக வரீங்க, உட்காருறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம் அழுதுகிட்டே இருக்குதே. காரில் சும்மா தானே வரீங்க? அவங்கள கூட்டிகிட்டு வரலாமே. ஆட்டோவில் தானே வர்றீங்க? ஒரு நபரை கூட வா எங்கள் சர்ச்சுக்கு, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவான். ஏன் கூட்டிட்டு வரல? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற அசைன்மெண்ட், அதை முடிச்சு ஆகணும். மருத்துவ கல்லூரி படிக்கும்போது சனிக்கிழமை இரவு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் தட்டுவேன். நான் புதுசாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா, நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா. பாருங்கள், படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கும், ஆனால் என்ன வேலை செய்வேன்? சாட்டர்டே போய் எல்லா ரூமையும் கதவை தட்டி, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, சர்வீஸ் வரீங்களா. சில சமயம் நான் ஏன் அப்படி பைத்திய மாதிரி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் செஞ்சேன், 4.5 வருஷம் அப்படி தான் செஞ்சேன் ரட்சிக்கப்பட்டதுனால. அப்புறம் சிலருக்கு வந்து பஸ்ஸுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர்லாம் இருக்காது, நானே போட்டு கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரைடே சாட்டர்டே பேஷண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பேருக்கு தனி ஆட்டோ வச்சு கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு. யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அன்னைக்கு கூட்டு போனேனோ அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, பல தேசங்களில் இருக்கிறாங்க. நான் போய் அன்னைக்கு கதவை தட்டி தட்டி கூப்பிட்டேன் பாருங்கள், அவங்கெல்லாம் நான் வேறு தேசங்களுக்கு போகும்போது அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. ஜெராணி, அன்னைக்கு நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டதுனால இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரணும், எங்கள் சபைக்கு பிரசங்கிக்க பண்ணணும்ன்ட்டு பல தேசங்கள்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வர்றது. யார் மூலமானா? அன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினேன் பாருங்கள், அவங்க மூலமாக தான். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஓட்டம் நல்ல ஓட்டமாக இருக்கணும். எதை செய்கிறீங்களோ இல்லையோ, சாகிறதுக்கு முன்னாடி 10 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திட்டு நம்ம சாகணும். God has a beautiful plan for you. உங்கள் வாழ்க்கை குறித்த தெய்வீக திட்டம் வச்சுருக்கிறாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் உலகத்தில் பிறந்தீங்க. பணம், மேன்மை, அந்தஸ்து, வேலை, இதெல்லாம் செகண்டரி, தேவனுடைய சித்தம் முதலாவது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த சபையை குறித்த தேவ சித்தம் ஒன்று பெருசாக இருக்குது. ஓ தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ நல்ல போராட்டம் போராடு. பெற்றோரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஒரு கடினமான பயணம், நம்பிக்கை இல்லாத பயணம், ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுச்சு. உன்னை அழைத்த தேவன் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் உன்னை அழைத்தார் மகனே, உன்னை அழைத்தார் மகளே. நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லை, உங்க பின்னாடி ஒரு தலைமுறையே தேவனை சேவிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இடையிலே உங்களை வலுவ பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் விலக்கி விட்டு, விலக்கி தள்ளி விட்டு உங்க ஓட்டத்தை ஓடணும். நீங்க விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவங்களா இருங்க. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து கிருபையை இழந்து போகாதிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்க. தன ஆசையை பின்பற்றி விலகி போயிடாதீங்க, வழுவி போயிடாதீங்க. வரும் காலத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி வரப்போகிற நாட்களுக்காக, வரப்போகிற பரலோகத்துக்காக இன்றைக்கே வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எது உன்னை வலுவ பண்ணுகிறது, எது உன்னை விழ பண்ணுகிறது, எது உன்னை விலக பண்ணுகிறது, எது உங்களை பயனற்றவர்களாய் மாற்றுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் கையில முற்றிலுமாய் தாழ்த்தி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவுடைய ரத்தம் நம்மை கழுவும்படி, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த எல்லையை நோக்கி ஓடும்படி நம்மையே ஒப்பு கொடுக்கலாமா?

ஆண்டவருடைய கரத்திலே இன்னைக்கு எல்லாரும் நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுக்கலாமா? வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கேயோ நான் குளிர்ந்து போயிருக்கிறேன், எங்கேயோ விழுந்து போயிருக்கிறேன். வாய திறந்து சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். குமாரனாகிய சாலமோனே, உன்னை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும். தாவீதே, உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தெபோராளே, உன்னை குறித்த ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேணும். எஸ்தரே, உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விலக்கு பண்ணுகிற எல்லா வல்லமைகளுக்கு என்ன விலக்குங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. கிளென்ஸ் தி சர்ச், ஓ காட், எங்க வாலிபர்களை கழுவுங்க. தரிசனத்தை அறியட்டும் ஆண்டவரே, தரிசனத்தை அறியட்டும். பெரிய தரிசனம், பெரிய திட்டம், பெரிய நோக்கம் ஆண்டவரே. தேசத்தை சுதந்திரிக்கிற பெரிய தரிசனம் நிறைவேறுவதாக அடியாள் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். பின்மாற்ற ஆவிகள் விலகுவதாக, விலப்பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக, சபையை குளிர பண்ணுகிற பிசாசின் குறியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினியை ஊற்றுங்க சபையில், அக்கினை ஊற்றுங்கப்பா. எழும்பட்டும் ஆண்டவரே, திருச்சபை எழும்புவதாக, இயேசுவுக்காய் எழும்புவார்களாக, வைராக்கியமா எழும்புவார்களாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவையானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், அவன் எல்லை

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம். நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும். அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால் அதைவிட பெரிய சந்தோஷம். நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

உமக்கு மகிமை. நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் பழைய ஏற்பாடு பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்று நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 12வது காரியமாக ஜெயம் பெற போராடி ஜெபி. ஜெயம் வாழ்க்கையில் வரணும், வெற்றி வாழ்க்கையில் வரணும்னா நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:28 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அன்பால் இங்கே யாக்கோபை குறித்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு வெறும் கையனாக போனான். அதுக்கப்புறம் ரெண்டு பரிபாரத்தோடு திரும்பி அவன் நாட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய அண்ணன் அவனை எதிர்த்து வந்து அவனை கொல்வதற்காக வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். எதிர பின்னால் தன்னுடைய மாமனார் அவனை கொல்வதற்காக வருகிறார் படைபலத்தோடுன்னு கேள்விப்படுறான். அப்போ தான் தன்னுடைய இரண்டு மனைவி குடும்பங்களை வெவ்வேறாக இடது கையிலையும் வலது கையிலையும் பிரித்து அந்த ஆற்றுக்கண்ணாட நீங்கள் போய் மறைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஆத்தங்கரையில் ஆண்டவர்கிட்ட விடிய விடிய போராடி செபிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தூதன் அப்படின்னு அதில் இருக்குது ஒரு புருஷன், பிந்தி தனித்திருக்கையில் அப்போது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு போராடினான். ஒரு புருஷன்றார், ஆனால் அது தேவன் தான், ஒரு புருஷன் அதில் எழுதியிருக்கு. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபு தொடைச்சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை போக விட மாட்டேன் என்று அவர், உன் பேர் என்னன்னு கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அன்பால் இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வந்தது. எதிர்க்க அண்ணன் கொல்றதுக்கு வரான், பின்னாடி மாமனார் கொல்றதுக்கு வரான். இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமையில் அவன் இந்த மனிதர்களை போராடி ஜெயிக்க அவனால் முடியாது என்பதை அறிந்து கொண்டு அவன் ஒரு டெக்னிக்கலாக செஞ்சான் பாருங்கள். ஆண்டவரோடு போராடி செபிக்க ஆரம்பித்தான். அந்த போராடி செபிக்க ஆரம்பித்ததில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. கொல்ல வேண்டும் என்று வந்த அண்ணன் அவனை கொல்லாமல் சமாதானமானான். மாமனாரும் கொல்ல வேண்டும் வந்தவர் அவர் என்ன செஞ்சார், பின்மாறி சரி ஓகே நோ ப்ராப்ளம்னு போயிட்டார். நீ ஒன்றும் தப்பு செய்யலைன்ட்டு அன்பாவில் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் ஆண்டவர். இவன் போராடி செபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. அன்பாவில் அந்த போராட்டத்திலேருந்து இவனுக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தான் இன்னைக்கு நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா மனிதரோடு போராடி கொண்டிருக்கிறோம். அன்பாவில் மனிதரோடு போராடி கொண்டு வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவாக இருக்கிற நாம் இன்றைக்கி பிள்ளைகளோடு போராட்டம் என்கிறார்கள். கணவனோடு போராடுகிற நான், அவன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான், என்னை இப்படிலாம் துள்ளப்படுத்தலாம், ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிகள் வந்து அழுகிறதை நாம் பார்க்கிறேன். அன்பாவில் இன்றைக்கு இந்த போராடி செபிக்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது. இன்றைக்கி இந்த கால வேளையில் நான் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஜெபத்தில் யார் ஒருவன் போராடி செபிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் போராட தேவையில்லைங்க. உனக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருதா, நீ ஜெபத்தில் போராடி ஜெபிச்சனா அந்த வாழ்க்கையில் போராட்டத்திலேருந்து நீ வெற்றியை பெறலாம். இதான் ரகசியம். இன்றைக்கி வாழ்க்கையில் போராடி மாண்டு போகிறவர்கள் அநேக இருக்கிறாங்க. உண்மையிலே கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிங்க, வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருது, அது கணவன் மூலமாக வருதா, மனைவி மூலமாக வருதா, அல்லது பிள்ளைகள் மூலமாக போராட்டம் வருதா, அல்லது இன்றைக்கி வேறு ஏதாவது மற்றவர்கள் மூலமாக மற்ற மனுஷார்கள் மூலமாக உனக்கு போராட்டம் வருதா, இல்லை உன்னுடைய வேலையை அலுவலகத்தில் உனக்கு மேல் ஆபீசர்த்து போராட்டம் வருதா, எந்த விதத்தில் உனக்கு போராட்டம் வந்தாலும் நீ ஜபத்தில் நீ போராடி ஆண்டவரிடத்தில் நின்று ஜபத்தில் போராடி முழங்கால் நின்று போராடினால் அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் வெற்றியில் முடியுங்க. நீ அதில் வாழ்க்கையில் நீ போராடவே தேவை. அன்பாவிலே யாக்கோபு அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக போராடி ஜெபித்தான். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் போராட்டமே இல்லைங்க, நல்லா அழகாக போத்து சுமுத்தாக போச்சு. உண்மையிலே நான் இதை கொஞ்சம் சற்று தியானிக்கும் பொழுது யாத்திராம் 17:11 பாருங்கள், 17:11 மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொண்டார். இங்கே ஒரு போராட்டம், யோசுவாக்கும் அமலேக்கர்களுக்கும் ஒரு இஸ்ரேவேலர்களுக்கும் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது, உண்மையிலே போராட்டம் தான் அது, யுத்தன்றது பயங்கரமானது. அப்படி இருக்கும்போது மோசே பார்த்தார், இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜபத்தில் நின்று போராடணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செஞ்சார், இங்கே ஒரு டெக்னிக்கலாக மலையில் ஏறி போய் கையை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெபிக்க ஆரம்பித்தபொழுது அந்த இடத்துல தான் இந்த 11-12 வசனம் சொல்லுது, யாத்திராம் 17 மோசே தன் கையில் ஏறெடுத்து இஸ்ரேவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் போராடி ஜெபித்து தன் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது இஸ்ரேவேலுக்கு வெற்றி கிடைக்குது. தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொள்கிறான். பாருங்கள், இன்றைக்கி சத்துரு மேற்கொள்கிறான். இன்றைக்கி போராட்டமே எங்கள் கணவன் மூலமாக வரல, பிள்ளைங்க மூலமாக வரல, இன்றைக்கி மற்றவர்கள் மூலமாக வரல, இன்றைக்கி நமக்கு வேணால் அவங்க மூலமாக தான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போராட்டம் என்பது பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு டூல்ஸு. ஆனால் தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை நீ ஜெயிக்கணும்னா அது நீ மனுஷனால் இல்லை இயற்கையாக அது வாழ்க்கையில் வருதுன்னு நீ நினச்சிட்டு தோல்வி அடைகிற. அன்பாலே அது பிசாசுடைய யுத்தம் என்று நீ நினச்சனா, அது ஆவிக்குரிய அறிவில் நீ உணர்ந்தனா, அதுக்கு நீ முழங்காலில் நின்று நீ யுத்தம் பண்ண ஆரம்பித்தாலே அந்த பிசாசுடைய போராட்டம் உன் வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆயிடும். இன்றைக்கி பாருங்கள், இந்த போராட்டம் போரிலிருந்து வெற்றி பெறதுக்கு அவன் என்ன செஞ்சான் பார், 12 வசனம், மோசேயின் கை அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரு நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கரையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கிலே முறியடித்தான். பாருங்க, அந்த மோசேனுடைய கையை ஆண்டவரிடத்தில் உயர்ந்து இருக்கும்போது போராடி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க இங்கே அமலேக்கர்கள் தோற்று போனார்கள், இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமென்றால், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், முழங்காலிலே போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம் வருது, கடன் பிரச்சனை வருது, கடன்காரன் வந்து தொல்லை பண்ணுறான், இல்லை வியாதியில் போராட்டம், இல்லை வாழ்க்கையில் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் அந்த போராட்டம் வந்தாலும், அன்பான தேவ ஜனங்களே, கொஞ்சம் உஷாராகுங்க, கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவுக்கு வேலை கொடுங்க. இந்த போராட்டத்தை மாமிச பிரகாரமாக டீல் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. மாமிச பிரகாரமாக அதை போராடினா நீங்கள் தோற்று தான் போகணும். அப்போ எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா, ஆவிக்குரிய பிரகாரமாய் முழங்காலில் நின்று நாம் ஆண்டவரிடத்திலே போராட கற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது, இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் நீ போராடி ஜெயித்ததுனால நீ ஜெயம் பெற்றாய், இனி இஸ்ரவேல் என்றா அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். அன்பவன்லே, இன்னைக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு வெற்றியை பெறணும்னா உன்னுடைய பாதத்தில் நானே முழங்காலில் நின்று நான் போராடினாதான் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ற ரகசியத்தை அறிந்து நாம் முழங்காலிலே யுத்தம் பண்ணுவோம். முழங்காலிலே நின்று போராடி செபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருவார். அன்பாலே, கொஞ்சம் இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், தாவீதை நினச்சி பார்த்தேன், யாக்கோபை நினச்சி பார்த்தேன், மோசேவை நினச்சி பார்த்தேன், தானியேலை நினச்சி பார்த்தேன். அன்பாலே, தானியேலுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது, இக்கட்டான பொசிஷன், சாவா வாழ்வா என்ற ஒரு போராட்டம். நீ இந்த பொற்சிலையை வணங்கலைன்னா நீ செத்து போயிடுவாய், சிங்கக்குப்பையில் போடப்படுவாய் என்று. ஆனால் அவன் கவலைப்படல, முழங்காலில் நின்று அவன் என்ன செஞ்சான், தேவனோடு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தான். அன்பாவில்லே, அவன் ஜெயத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாம் அந்த சிங்கக்குப்பையிலே தள்ளப்பட்டார்கள். எதிரிகளே இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சுமூத்தாக போயிட்டே இருந்தது. இன்றைக்கி உனக்கு எதிரி எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான், உனக்கு எதிரி யாராக, எந்த மனுஷனாக இருக்கட்டும், எந்த கொம்பனாக இருக்கட்டும், ஆனால் அவனை பார்க்காத, அவனோட நீ மாமிசத்தில் யுத்தம் பண்ணால் நீ நானும் தோற்று தான் போகணும். ஆனால் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, அந்த எதிரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவனை ஆசீர்வதிக்கிறோம், முழங்காலில் நின்று உன்னிடத்தில் நான் போராடுகிறேன்னு சொல்லி நீ ஜெபித்தாய் என்றால் அந்த எதிரி இல்லாமே போயிடுவாங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு நான் இது மாதிரி ஆலோசனை கொடுத்துருக்குறேன். ஒருத்தர் வந்தார், ஒரு ஆஃபீஸர், எனக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறார், டார்ச்சர் கொடுக்குறார், நான் வேலையே ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, ரிசைன் பண்ணாத, 7 நாள் உபவாசம் போட்டு போராடி ஜெபி அவருக்காக. அவரை மன்னித்து அவரை ஆசீர்வதித்து ஜெபி, ஆண்டவரே இந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றியை கொடு, நீ முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்தில் போராடு, நீ அந்த மனுஷன்கிட்ட போராடாத அப்படின்னேன். அன்பாக இல்லையா? அதே போல் நானும் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஏழு நாள் ஜெபிச்சாரு, எட்டாம் நாள் ஃபோன் அடிக்கிறாரு. அந்த சுப்பீரியர் மனுஷன் அவன் ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிட்டான். அவர் என்ன செஞ்சார், அந்த ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸில் இன்னொரு நண்பருக்கு அப்படி தான் நான் சொன்னேன். அந்த ரெண்டு மேனேஜர், அவங்களுக்கு ரெண்டு மேனேஜர் கொடுத்த டார்ச்சர், இவர் வந்து வேலையை விட்டுட்டு போகிறேன்னாரு. நீ போகாத, போராடி முழங்காலில் நின்று போராடி ஜெபி, அந்த உன் ஆஃபீஸில் நடக்கிற போராட்டத்தில் நீ வெற்றியை பார்ப்பேன்னு. அன்பா இல்லையா? அதே போல் இவர் போராடி ஜெபிச்சார், அந்த ரெண்டு மேனேஜருங்க ரிசிக்னேஷன் லெட்டரே கொடுக்காமல் தாமாயிட்டாங்க. அதாவது ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னமும் தெரியல. ஆனால் இவரை அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆண்டவர் உட்கார வச்சார். இவர் மூலமாக அந்த கம்பெனிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதன் மூலமாக இவர் கடன் பிரச்சனையும் அடைஞ்சதுங்க. ஒரு போராட்டி போராடி ஜெபித்ததன் மூலமாக இவருக்கு அந்த கம்பெனியில், அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்களா, பட்டு கம்பளம் விரிச்சாங்கன்ற மாதிரி பட்டு கம்பளத்தில் தான் நடந்தார் கடைசி வரைக்கும். அன்பால் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட்டம், தாவீது அப்படி தான் போராடி ஜெபிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்த்தான் என்று பார்க்குறான். அன்பாவிலே உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராகி ஜபத்தில் போராடி ஜெபிக்க கற்றுக்கொள். கர்த்தரும் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு நீ ஜபத்தில் நீ போராடவில்லை என்றால் உன் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கி நம்ம யாராக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கவுங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீ போராட்டத்தில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற, இந்த போராட்டம் என்னால் போராட முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறியா, இன்றைக்கு நீ ஒப்பு கொடு. இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் கற்றுத்தரார். அவர் என்ன இன்றைக்கி கற்றுத்தராரு, போராடி செபிங்கன்னு. அன்பாவில் இன்றைக்கி நம்ம போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், யாக்கோபு அவன் எத்தனாக இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். அவன் உண்மையிலே ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்ததுனால அவன் என்ன செஞ்சான், இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். ஆண்டவர்களே அநேக ஜாதிகளுக்கு அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். அவனும் வெற்றியை பார்த்தான். இன்றைக்கி நீ நானும் அந்த போராடி ஜெபிக்கும்போது நம்ம பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம அருவறுப்புகள் நீங்கி பரிதபித்து ஜெபித்து நாம் கெஞ்சி ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த போராடி ஜெபிக்கிறதுல ஒரு வெற்றியை நம்ம பார்க்கலாம். அன்பாங்களே இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவர் அனுதினமும் கற்றுக் கொடுக்குறார். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, மன்றாடி ஜெபம் பண்ணு, கெஞ்சி ஜெபம் பண்ணு, தாழ்த்தி ஜெபம் பண்ணு, ஓயாமல் ஜெபம் பண்ணு, முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணு, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணு, பரிதபித்து ஜெபம் பண்ணு, அருவறுப்பு நீங்க பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணு, வழக்காடி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நாம் ஜெயம் பெற போராடி ஜெபின்னு சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு நாம் ஜெயம் பெறணும்னா, இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெறணும்னா நீ சோர்ந்து போகாத மகனே மகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நீ முழங்காலில் நின்று ரூமில் ஆண்டவரோடு போராடி ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. மோசே போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவன் கை உம்மை நோக்கி ஆண்டவரே உயர்த்தும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் வெற்றியை பார்த்தார்கள். அவன் கை தளர்ந்து கீழே இறங்கும்போது அமலேக்கர்கள் ஆண்டவரே வெற்றியை பார்த்தார்கள். ஆனால் எங்கள் கையை சோர்ந்து போயிருக்குது, எங்கள் முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே தளர்ந்த முழங்காலை திரும்ப நிமிர்த்தி, ஆண்டவரே முடமாக இருக்கிற கைகளை திரும்ப உயர்த்தி உங்களிடத்தில் நாங்கள் போராடி செபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஐயோ எங்கள் கணவன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி வருது, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு சண்டை போடுறாங்க, போராட்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி துவண்டு போயிருக்கிறீ அன்பான்ல, இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் போராடி செபித்தோம் என்றால், எங்களை தாழ்த்தி போராடி செபித்தோம் என்றால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை இன்றைக்கி ஆண்டவர் திஷ்டாந்தகமாக நமக்கு சொல்லி தருகிறார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த போராடி செபிக்கிற ஜபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, யாக்கோபு போராடி செபித்து வெற்றியை பார்த்தான். மோசே போராடி செபித்ததுனால ஆண்டவரே அவன் கையை ஆண்டவரே தூக்கி பிடித்ததுனால, தளர்ந்து கீழே இறங்காமல் பிடித்ததுனால இஸ்ரவேலர்கள் அமலேக்கர்களை வெற்றியை பார்த்தார்கள், மேற்கொண்டு வெற்றியை பார்த்தார்கள் பார்க்கிறோம். அதே போல் தானியல் முழங்கால நின்றதுனால அவன் எதிரியெல்லாம் அழித்து போட்டிங்கன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாக தாவீது ஆண்டவரே போராடி செபித்ததுனால ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே பெரிய ஆயுசு முழு ஆயுசை பெற்று அவன் நல்லபடியாக ஆண்டவரே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான்னு பார்க்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்தது நல்லது ஆண்டவரே. இந்த மாமிச பிரகாரமாய் வருகிற போராட்டத்தை நாங்கள் மாமிசத்தோடு நாங்கள் யுத்தம் பண்ணாமல் ஆவியோடு ஆண்டவரே கொஞ்சம் ஜெபித்து ஆண்டவரே போராடி ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் முழங்காலில் நின்று போராடி ஜெபித்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாய் மாற ஆண்டவரே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. போராடி ஜெபிக்கிற வீரனாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ரூத்தின் புஸ்தகம் 3:13. ராத்திரிக்கு தங்கீர், நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே அகில், நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்கால மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். ராத்திரிக்கு தங்கீர், விடியற்கால மட்டும் படுத்து கொண்டிரு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இங்கே ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம், கேட்டோம். இரவு நேரத்தில் போவாஸின் பாதத்தருகே ரூத் இருப்பதை பார்க்கிறான். அப்பொழுது ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ராத்திரிக்கு தங்கிரு, விடியற்காலம் மட்டும் படுத்துரு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னதுண்டானால் அதை நிச்சயமாக செய்வார். காரணம், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. செய்வேன் சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேனே, அல்லது என்னால் இது செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அவர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார். ஆனால் அவர் எப்பொழுது செய்வார் என்றால் அதற்கான காலத்திலே. எப்படி செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். அவர் குறித்த காலத்திலே அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதுவரைக்கும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட, வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருக்கும் காலம் என்பது ஒரு ராக்காலமான அனுபவம் தான். ஏனென்றால் பல நேரத்தில் இந்த காத்திருக்கும் காலத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டி வரலாம். அல்லது பல எண்ணங்கள், பல குழப்பங்கள், எனக்கு நடக்குமா, நடக்காமல் போகுமா, பல கேள்விகள் வரும். இந்த காத்திருக்கும் காலம் என்பது ஆமேன் தேவையான காலமாக இருந்தாலும் அது உண்மையில் இனிமையான காலமா என்று கேட்டால் இல்லை. வேதனை, கண்ணீர். எனவே தான் இயேசாயா 30 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இனி அழுது கொண்டிராய் என்று. ஆமேன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, இனி அழுது கொண்டிராய். அப்படின்னால் காத்திருக்கும் காலத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. ஆமேன், வேதனையின் காரியங்கள் உண்டு. இது ஒரு ராக்காலமான தருணம். ஆனால் குறித்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? விடியற் காலமாய். காத்திருக்கும் காலம் ராக்காலமானால் குறித்த காலம் விடியற் காலம். வேதம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று, இரண்டாம் நாள் ஆயிற்று, மூன்றாம் நாள் ஆயிற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் இருக்கும், தேவன் அதை நல்லது என்று கண்டார். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காத்திருக்கும் காலம் ஒருவேளை உங்களுக்கு ராக்காலமாய் காணப்படலாம். கண்ணீர், பயம், பல கேள்விகள், குழப்பங்கள். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் குறித்த காலம். அந்த குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமே, நமக்கு தெரியும் விடியற் காலம் வந்தபோது போவாஸ் செய்த காரியம் என்ன தெரியுமா? எத்தனை அலுவல்கள் போவாஸுக்கு இருந்தாலும், வயல்நிலத்தில் அறுப்பெருக்கு ஆட்கள் வருவார்கள், எவ்வளோ வேலை இருந்தாலும், அந்த நாள் ரூத்துக்கென்று குறிக்கப்பட்ட நாளாக இருந்ததுனால போவாஸ் மற்ற வேலைகளை மாற்றி வைத்துவிட்டு ரூத்துக்கு செய்ய வேண்டியதை சொன்னபடி செய்து முடித்தார். ஒரு போவாஸே இப்படி செய்யும்போது நம் பரம போவாஸ், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? எனவே இந்த ராக்காலத்திலே, இந்த காத்திருக்கும் காலத்திலே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் பாதப்படியிலே, அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே தரித்திருப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர் நம்மிடத்துல செய்ய சொல்லவில்லை. காத்திருப்போம் தேவ சமூகத்தில். நிச்சயமாய் விடியற்காலம் மட்டும் அவள் படுத்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. விடியற்காலம் உண்டாகும். அதை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ராக்காலத்தை காண வைத்தவர் ஆமேன் அந்த விடியற்காலத்தை காண பண்ணுவார். காத்திருக்கும் காலத்தை
கண்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உனக்கான குறித்த காலம் அதுதான், உனக்கான விடியற் காலம். நிச்சயமாய் காணப்படுவார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, அப்பா எங்களை காத்திருக்க வைக்கிறது நீங்க, வார்த்தை தந்து காத்திருக்க வைக்கிறீங்க. குறித்த காலத்திலே அதை சுதந்திரிக்கவும் கிருபை செய்வீர். இந்த ராக்காலத்தை கத்தாவே நீர் கடக்க பண்ணி விடியற் காலத்தை காண செய்வீர். இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. கால் ஆர்மர்டிங் என்பவர் மூடி மந்த்லி என்ற மாதாந்திர பத்திரிகையில் வனவிலங்கு பூங்காவில் தான் கண்ட காட்டு பூனையை பற்றி எழுதியிருந்தார். அந்த காட்டுப்பூனை அடைக்கப்பட்டிருந்த கூண்டை சுத்தம் செய்வதற்காக அந்த பூங்காவின் ஊழியர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவர் கையில் துடைப்பத்தை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை. கூண்டை கவனமாக அடைத்துவிட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். காட்டுப்பூனை அந்த கூண்டின் ஒரு மூலையில் படுத்திருந்தது. துடைப்பத்தை வைத்து அவர் அந்த பூனையை லேசாக குத்தவே அது அந்த மனிதனை பார்த்து உரிமிவிட்டு வேறு ஒரு மூலையில் போய் படுத்துக்கொண்டது. இதை பார்த்த ஆர்மர்டிங் அந்த துப்புரவு பணியாளரை பார்த்து, நீங்கள் மிகவும் தைரியசாலி என்றார். அதற்கு அந்த மனிதன், இல்லை, நான் தைரியசாலி அல்ல என்றார். அதற்கு ஆர்மர்டிங், அப்படியானால் நீங்கள் அந்த காட்டுப்பூனையை பழக்கப்படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கும் அந்த மனிதன் இல்லை என்று பதிலளித்தார். நீங்களும் தைரியசாலி அல்ல, காட்டுப்பூனையும் பழக்குவிக்கப்பட்ட பூனை அல்ல என்றால் அது உங்களை எப்படி தாக்காமல் இருக்கிறது, எனக்கு புரியவில்லை என்றார். அதற்கு அந்த துப்புரவு பணியாளர், சார், அது ஒரு வயதான காட்டுப்பூனை, அதற்கு பற்களே இல்லை என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிகளான நாமும் தலை நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் எதை பார்த்தாலும் பயப்படுவார்கள். அநேகர் மந்திரங்கள், ஏவல், பில்லிசூனியம் இதை நினைத்தே வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருக்கின்றனர். போதகரிடம் வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் வீட்டில் தகடு வைக்கப்பட்டிருக்கிறது, சத்ருவின் கட்டுகள் அதிகமாக இருக்கிறது என்பார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானின் பல்லை மட்டுமல்ல அவன் தலையை முழுவதும் நசுக்கிவிட்டார். ஆகவே அவன் நமக்கு தீமை செய்ய முடியாது. ஆனால் இதை அறியாத நாம் தலை நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து நடுங்கிக் கொண்டே வாழ்க்கையின் பாதி நாட்களை கழித்து விட்டோம். பிரியமானவர்களே, உபத்திரவங்களையே பார்த்து கொண்டிராதிருங்கள். இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை மெலித்தா தீவுக்கு சென்றிருந்த போது குளிருக்காக நெருப்பு மூட்டினார்கள். பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பிலே போடும்போது ஒரு விஷப்பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டது. அதை பார்த்த அந்த தீவார், பவுல் இப்போது சழுதியாக மறித்து போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் பவுலோ பாம்பை நெருப்பிலே உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் காணாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிக்கிற உங்களையும் சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பிசாசுக்கு பயந்து கொண்டே இருந்து உங்கள் வாழ்நாட்களை வீணாக்காமல் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள்.
3: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்த

அவியனூரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். என கண்பாந்தவர்களே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு நாளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தின் முதற் பகுதியில் தாவீதும் அவன் மனுஷரும் கில்காலுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே என்று உள்ளது. தாவீது பிந்தினபடியினால் அவனுடையவைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த சில தீர்மானத்தினாலும் அல்லது சில சூழ்நிலை நிமித்தமாயும் நாமும் பின்தங்கி விடுகிறோம் சில காரியங்களிலே. அதனால் நஷ்டங்கள், இழப்புகள், மனவேதனைகள், கவலை, கண்ணீர், இதன் மத்தியிலும் தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுடையவைகள் சிறைப்பட்டதை நினைத்து அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உங்களுடைய சிறையிருப்பை குறித்து உங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் சிறையிருப்புகள் மாறப்போகிறது. அழுகையின் பள்ளத்தாக்குகள் ஆனந்த கழிப்பாக மாறப்போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கல்லெறியும்படி சொல்லிக் கொண்டார்கள் என்றும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இளைப்பாறுதலின் இடம் தேவ சமூகம், அவரின் பிரசன்னம். தாவீது சொல்லும்போது, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை கர்த்தர் என்கிறான். தேவனிடத்தில் வரும்போது தாவீது தன்னை திடைப்படுத்தி கொண்டான். நீங்களும் இழந்து போன சந்தோஷம், சமாதானம், உறவுகள், பலன், ஆசிர்வாதம் போன்றவற்றை திருப்பிக் கொள்ளவும் உங்களை திடப்படுத்தவும் தேவ சமூகத்தையும் அவரின் பிரசன்னத்தையும் தேடுங்கள், நாடுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது 10வது வசனத்தில் தாவீது தொடர்ந்து போனான் என்றும், 17வது வசனத்தில் முறியடித்தான் என்றும், 18வது வசனத்தில் விடுவித்தான் என்றும், 19வது வசனத்தில் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பக்தனாகிய ஜான் த பேப்டிஸ்ட் சொன்ன வார்த்தையை நாங்கள் வழியிலே நினைவு கூறுகிறோம். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணிவேராய் திகழ்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ள நீ உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் அதற்கு எதிர்மறையாக எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். நாங்கள் பெருகவும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே சிறுகத்தக்கதான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே அங்கு யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நிலைநாட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே பெருகவும் நாங்கள் சிறுகவும் தக்கதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கற்றுத்தர ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய ஆசீர்வாதம் உள்ள பரிசுத்தமானாகிய யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையின் மூலமாய் எங்களோடு இந்த வேளையில் இடைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசி கேட்ட யோவான் சுவிசேஷம் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஒருவேளை ஒன் ஆஃப் தி ஷார்டஸ்ட் வேர்சஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே வசனங்களிலே ரொம்ப சுருக்கமான வசனம் என்று சொன்னால் இந்த வசனத்தையும் நாம் சொல்லலாம். ஆனால் பெருக்கமான பொருள் நிறைந்த ஒரு வசனமாக அது இருக்கிறதை நாம் காண இருக்கிறோம். 14 பிற்பகுதியிலே தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற மியூசிக் கண்டக்டர், உலக பிரசித்தி பெற்ற என்று அழைக்கப்பட்ட டாஸ்கானியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் கிரேட் வேர்ல்டு ரெனவுண்ட் கண்டக்டர். அவர் ஒரு சமயம் ஒரு பெரிய பேக்ட் ஆடியன்ஸ் முன்பதாக பீத்தோவனுடைய 9th சிம்ஃபனி, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிம்ஃபனி என்று சொல்லப்படுகிற சிம்ஃபனியை ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லத்தக்கதான வகையில் சிறப்பான முறையிலே அதை பர்ஃபார்ம் செய்து காண்பித்த பிறகு பீப்புள் வேர் வைல்ட் வித் எக்ஸைட்மெண்ட். ஜனங்கள்லாம் எழுந்து நின்று தேர் கிளாப்பிங் தர் ஹேண்ட்ஸ், தேர் விஸ்லிங், தேர் ஸ்டாம்பிங் தர் ஃபீட் இன் கிரேட் அண்ட் வைல்ட் எக்ஸைட்மெண்ட். அந்த சூழ்நிலையிலே டாஸ்கானின் இதை பார்த்து கொண்டிருந்து இவெண்ட் அண்ட் பவ் டவுன் பிஃபோர் த ஆடியன்ஸ். இட் இட் இட் ட்வைஸ், இட் இட் 3 செய்துவிட்டு வாசித்த அந்த மியூசிஷியன்ஸை திரும்பி நின்று அவளை பார்த்து சொன்னாராம், ஐ ஆம் நத்திங் அண்ட் யூ ஆர் நத்திங். நான் ஒன்றுமில்லை, நீங்களும் ஒன்றுமில்லை, பட் பீத்தோவன் இஸ் எவ்ரிதிங் எவ்ரிதிங் எவ்ரிதிங் என்று சொல்லி முடித்தாராம். நான் ஒன்றுமில்லை, நீங்களும் ஒன்றுமில்லை, அவருடைய சுப்ரீம் யாரா அதுல வந்து பீத்தோவன் இஸ் சுப்ரீம், இஸ் எவ்ரிதிங் இஸ் எவ்ரிதிங் இஸ் எவ்ரிதிங் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தட் சம்ஸ் அப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். வி ஆர் நத்திங் அண்ட் கிரைஸ்ட் இஸ் எவ்ரிதிங், கிரைஸ்ட் இஸ் எவ்ரிதிங், கிரைஸ்ட் இஸ் எவ்ரிதிங். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் சேயிங் ஹியர். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நங்கூரமாய் கிறிஸ்தவ வாழ்த்தத்தை ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நீங்க சொல்லனா, திஸ் இஸ் த sentence we can talk say about Christianity. What Christianity is all about? He must increase, I must decrease. That is what Christianity is all about. John Stott endru sollakudi prasidhi petra devanudai dasan oru periya Oxford University le pesumbodhu eralamana students gather pannirundanga. Adhu oru Chinese student mudindha piragu vandhu avar paarthu ketana, I don't believe in your Christianity. உன் கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் யுவர் கிரைஸ்ட். உன் கிறிஸ்துவிலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் டெல் மீ இன் ஒன் சென்டென்ஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட். ஒரே ஒரு சென்டென்ஸில் கிறிஸ்துவ மதம் என்னவென்றால் உன்னாலே சொல்ல முடியுமா, சொல் என்று அவரை கேட்க ஜான் ஸ்டாட்டினுடைய ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த ஒரு விளக்கம் என்று சொன்னால், கிரைஸ்ட் வாண்ட்ஸ் டு மூவ் இன் டு த சென்டர் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், யூ மஸ்ட் மூவ் டு த சர்கம்ஃபரன்ஸ். கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய நடு மையத்துக்கு வரவும், நீ நான் என்ற நீ உன் வாழ்க்கையின் விளிம்புக்கு தள்ளப்படணும். அதுதாங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய நங்கூரம் என்று சொல்லி முடித்தாராம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். So what is John actually saying here? First point I would like to highlight here is Angla translation era vasinga da isadu. Angla translation 330 of John. He must increase, I must decrease. Excellent. You see that he doesn't say you could increase, or I may increase, or he may increase, or he could increase, or it should increase. No, he said he must increase, I must decrease. The compulsion of his increase. God increasing in your life is not just an exhortation. It is not your wish. It is not longing of your heart. It is a must. Greek la vandu day endra word, aangilathila must endra word. Unfortunately in Tamil the import is missing. English translation la must endra word ungalku ellarum theriyum, it's a necessity. It's plain necessity. That Christ must increase, or not Christ may increase illa, or Christ increase panna enoda aasana or sollala, he must increase, I must decrease. Rendume must Greek la rendu rendume vandu it is used, must is used. Angle translation valagaga he must increase, I must decrease indha vaarthai enga payanpadutha. Moondra adhigaram romba special ana adhigaram ungalku ellarkum theriyum. Jesus is having a conversation with Nicodemus. அந்த அதிகாரத்திலே மூன்று மஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரீக்லும் சரி ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்திருக்கு. தயவுசெய்து சோஃபி ரீட் அகெயின் 3:7 பிளீஸ். யூ மஸ்ட் பி பார்ன், த்ரீ மஸ்ட் இன் தி சேம் தேர்ட் சாப்டர். மூன்று அதிகாரத்தில் மூணு மஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிரேக்க மொழியிலையும் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லையும் சரி. முதலாவது மஸ்ட் என்ன, யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின், த மஸ்ட் ஆஃப் ரீபர்த். அதை சொல்லிவிட்டு 14 வசனம் வாசிங்க, 14. So must the Son of Man be lifted up. The must of rebirth, number one. Second vandu, the must of redemption. Rebirth is a must. It is not something that you wish to have in your life. It is not something that somebody taught you to do. It is something that Jesus himself is the speaker at this point, saying you must be born again. It is not an option. It is an obligation. அது வந்து ஆப்ஷனாக கொடுக்கல. ஒருவேளை ட்ரை பண்ணி பாரு, பானேகன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லல ஆண்டவர். யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், யூ மஸ்ட் ஹவ் எ ரீபர்த். செகண்ட்லி ஹி சேஸ், சர்பமானது மோசையினால வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல, த சன் ஆஃப் மேன் மஸ்ட் பி லிஃப்டட் அப். அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு ரிடெம்ஷன் இந்த உலகத்துக்கு தேவைன்னா, இட் இஸ் எ நெசசிட்டி த ஜீசஸ் ஷுட் கோ டு த கிராஸ். He should be lifted up on the cross so that the whole world could be redeemed. It's a must of redemption. Must of rebirth, then the must of redemption. Third must, when he was in the pagadi, 3:30, he must increase, I must decrease. Third must is, he must increase. In other words, the must, I must decrease, the must of redemption. So the must of rebirth, the must of redemption, the must of reduction. I must reduce and he must increase. That is the implication, right? If you must increase, then obviously Jesus will decrease. If you must decrease, obviously Jesus will increase. It is interdependence. You see that point. We'll come to that later. So, enna solla vandha sonna Christukku priyamanal, we live in a kind of culture. It runs counter to the teachings of the Bible. Christian culture go, இந்த உலகத்தினுடைய காஸ்மிக் கல்ச்சருக்கும் பார்த்தீங்கன்னா டயாமேட்ரிக்கலி ஆப்போசிட். யூ சி தட், ரைட்? இந்த உலகத்தினுடைய கல்ச்சர் என்ன சொல்லுகிறது, கலாச்சாரம் என்ன சொல்லுகிறது, ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உன்னிலேயே நீ நம்பிக்கையுள்ளவனாயிரு, உன்னிலேயே நீ நம்பிக்கையுள்ளா இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வித்வுட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யூ கேனாட் இம்ப்ரூவ் யர் லைஃப், யூ கேனாட் இன்க்ரீஸ் இன் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் இன் யர் லைஃப், யூ மஸ்ட் ஹவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தட் இஸ் வாட் த காஸ்மிக் வேர்ல்ட் டெல்ஸ் அஸ். இந்த காஸ்மோஸ், உலகம் சொல்லுகிறது, நீ வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைனா நீ விழுந்துருவேன்னு சொல்லுகிறது. ஆனால் பிலிப்பியர் 3:3 பவுல் அழகாக சொல்லுகிறார். யாரோ 3:3 வாசிங்கள், மாம்சத்தின் மேல், பிலிப்பியன் 3:3, குயிக், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராதிருங்கள் என்று சொல்கிறார். In other words, do not have confidence in the flesh. உலகத்தின் கலாச்சாரம் சொல்லுவது செல்ஃப் கான்பிடன்ஸ், வித்வுட் செல்ஃப் கான்பிடன்ஸ் யூ கேனாட் இன்க்ரீஸ். பட் ஆன் த அதர் ஹேண்ட் பைபிள் இஸ் சே டூ நாட் ஹவ் கான்பிடன்ஸ் இன் த ஃபிளஷ், உன்னிலேயே நீ நம்பிக்கொள்ளவனாக இராதே, கர்த்தர் மேலே நம்பிக்கையாரு என்று பவுல் அங்கே பிலிப்பியர் 3:3 சொல்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ வாண்ட் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். உலகம் சொல்லுகிறது யூ மஸ்ட் ப்ரொமோட் யுவர் செல்ஃப், அப்படி தான் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உன்னை செல்ஃப் ப்ரொமோட் பண்ணலன்னா யூ கேனாட் இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப். செல்ஃப் ப்ரொமோஷன் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் டீச்சிங், பட் த பைபிள் இஸ் சேயிங். கலேஷியன்ஸ் 2:20 வாஸ்தியான கலாத்திய 2:20 பவுல் சொல்லுகிறார் என்னது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்ட. இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் நாட் செல்ஃப் ப்ரொமோஷன், இட் இஸ் செல்ஃப் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் வாட் த பைபிள் டீச்சர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் த கவுண்டர் கல்ச்சர் வி ஆர் டு ட்ரெஸில் வித். We are expected to go against the culture. The culture is saying self-promotion. The Bible is saying self-crucifixion. உன் சுயத்தை நீ சிலுவையிலே அறையாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ துவங்கவே இல்லை என்று இந்த திருத்தல் இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, பைபிள் இஸ் சேயிங், வேர்ல்ட் இஸ் சேயிங், நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் இன் லைஃப், வாழ்க்கையிலே திருப்தி ஆகிடாத. All the televisions, according to the psychologist, have only one central message. Don't be content with what you have. If you have a small house, go for a big one. If you have this car, go for this car. If you have this refrigerator, go for this one. So the world, psychologists, ellavudaiya ads so contents panni solra oru unmai enna, the one central message, all the advertisements that we see on the television, as for the world is, do not be content with what you have. Go for more, go for more, go for more. But the world, Paul is saying, Philippians 4th adhigarathin 17th vasanathile, na endra nanmayilum manaramiyamai irukka katchikondren. I know how to be content, he says. The world is saying, do not be content with what you have. Paul is saying, whatever I have, I am content with what I have. And 1 Timothy 6:6 vasikrom, godliness with contentment is a great gain. Podumendra manadodu koodi deva bhaktiye migindha aadhayam endru vas. Just imagine again the counter culture. The culture and the Bible culture and the world's culture is clashing again. This is what kind of world. The world is saying, put yourself up front. உன்னை நீ புஷ் பண்ணிக்கோ, அப்போ தான் உலகத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீ ரொம்ப டெட்டாக இருந்தீங்கன்னா அந்த உலகம் ஒன்று இமர்ச்சி மேலே போயிடும். ஆகியனால புஷ் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட், ரைட், புஷ் யுவர் செல்ஃப் அப் ஃப்ரண்ட் சேஸ் த பைபிள். பட் தி வேர்ல்ட், தி பைபிள் இஸ் சேயிங், லூக் சாப்டர் 9:23 இயேசாமி சொன்னார், தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். இட் இஸ் செல்ஃப் டினாயல், இட் இஸ் நாட் புஷிங் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட், இட் இஸ் டினாயிங் யுவர் செல்ஃப். That is what the Bible is speaking. Just Bible and the world do not see eye to eye with each other at all. This is, biblical culture is vastly different, diametrically opposite to the culture taught by the world. That is what is important here. The ulagam solugirathu, increase yourself in all dimensions. Eppadi ella unnala perga mudiyumo appadi ella vaalkaiyile perugu. Inge pau inge yovan saragan solugirar, naan siruga virumbugiren, peruga virumbavillai. Again, you see that can counter culture of the world and the church. Christopher Priam, this is exactly the point. It is a compulsion that he must increase. It is not something that you wish to happen. நீங்க விரும்புறதில்ல. ஆண்டவர் பவுல் யோவான் சகோதரன் சொல்ல, அவர் கண்டிப்பாக அவர் உயர வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும், நான் சிறுக வேண்டும். So after the compulsion of his increase, I am going to talk about after the ஆண்டவராக இயேசுவாமி கம்பல்ஷன் மேலே போகணும்னா, தெர் இஸ் அ கண்டிஷன் ஃபார் இஸ் இன்க்ரீஸ். அவர் எப்போ மேலே போவார், எப்போ அவர் பெருகுவார் என்ன கண்டிஷனில், அகெயின் பவுல் ஜான் தி பேப்டிஸ்ட் சேயிங், அவர் பெருகணும்னா நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகிறார். இ சிம்பிளி டசன்ட் சே அவனுடைய பெருகணும்ட்டு சொல்லலை. அடுத்த அதே சென்டென்ஸில் சொல்கிறாரு, அவர் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் சிறுகணும். தட் இஸ் அ கண்டிஷன், ரைட். இஃப் காட் ஹாஸ் டு இன்க்ரீஸ் இன் யர் லைஃப், you have got to do something about that. God doesn't just get increased all by himself. He needs your help. What is the help? You must decrease. The more you decrease, the more Jesus will increase in your life. The less you decrease, the less he will increase. So evvalukku endha proportion la neenga decrease aavringalo andha proportion la da aandavaraga yesu ungal vaalkaiyil increase aaga mudiyum endradhai indha pagudhile yovan saanagan solugirar. Christuvukku priyamaanavule, this is, I want to just highlight, how can I டிக்ரீஸ் மை செல்ஃப். அந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, தெர் ஆர் த்ரீ ரீசன்ஸ் ஜான் தி பேப்டிஸ்ட் கிவிங் இன் தி சேம் பேசேஜ், ஹவு யூ கேன் டிக்ரீஸ் யுவர் செல்ஃப் ஸோ தட் ஜீசஸ் வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங் இன் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில நான் சிறுக சிறுகினா தான் அவர் பெருக முடியும். சரி, நான் எப்படி என்ன சிரிக்க முடியும் நீ கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஜான் தி பேப்டிஸ்ட் இஸ் டெல்லிங் அஸ் இன் திஸ் பியூட்டிஃபுல் பேசேஜ். And no time to go into the, all the messages about John the Baptist in this passage. Anna oru sila vaarthigal ungalodu pesumbadi virumbugiren. 23 ஆம் வசனத்தை வாசியுங்கள். இது அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். நல்ல கவனிங்க, ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் அ வெரி பாப்புலர் பிரீச்சர். இன் அதர் வேர்ட்ஸ், சோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு ஹிம் ஃபார் பேப்டிசம். நடந்தது என்ன, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர்கள் they were drawing the attention of Jesus. என்ன சொல்றாங்க, ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, உன் கூட ஒருத்தர் இருந்தாரே, அக்கறையில் இருந்தாரே, நீர் அவர் கொடுத்து சாட்சி கொடுத்தீரு, அவர் ஞானஸ்தானம், எல்லாரும் இப்போ அவங்ககிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கண்ட ஒருவேளை யோவான் சானகன் பொறாமைப்பட்டிருக்க முடியும், அல்லது வேறு விதமாய் அவர் மேலே கோபம் கொண்டிருக்க முடியும். ஆனால் என்ன சொன்னார் அடுத்த வசன வாசித்தீங்கன்னா, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த வசனம், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாய் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னேன். யோவான் பிரதீத்திரமாக, நான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்குள் பெரியமாள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், ஹவு கேன் வி ரெடியூஸ் யுவர் செல் ஸோ தட் ஜீசஸ் கேன் இன்க்ரீஸ் என்ற கேள்வி நம்ம கேட்டோம். முதல் இம்ப்ளிகேஷன், பவுல் யோவான் சான் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் செல்ஃப்லெஸ்னஸ். பை பிகமிங் செல்ஃப்லெஸ் இன் யுவர் லைஃப், ஜீசஸ் வில் இன்க்ரீஸ் மோர் அண்ட் மோர் இன் யுவர் லைஃப். சுயம் குறையும் பொழுது ஆண்டவராகிய தேவ இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மேலுமாக பெருக ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இவஸ் ஈகோ வாஸ் அஃபெக்டட், ஏன்னா இஸ் பாப்புலாரிட்டி இஸ் டிமினிஷிங். அவருடைய பாப்புலாரிட்டி குறைகிறது, எல்லாரும் ஏசாம்பிட்டாங்க. அந்த வார்த்தை என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனில், எல்லாரும் அவர்கிட்ட போயிட்டாங்களே, உமக்கென்று டிசைபிள்ஸே இல்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது, when he saw that his popularity is waning and disappearing, John was not in the least bothered. All that he said was, it's okay, it's okay. அவர் தான் எல்லாமே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைக்கு வருகிறார். When there is a self, வாழ்க்கையிலே சுயம் இருக்கிற வாழ்க்கையிலே இயேசுவானது பெருக முடியாது. என்றைக்கு சுயம் குறைகிறதோ அந்த இடத்துல தான் ஆவியான ஆண்டவராக இயேசு பெருக ஆரம்பிக்கிறார். He becomes, by selflessness, he began to reduce himself and Jesus began to increase his life. So, முதலாவது, how can I reduce myself? நான் எப்படி என்னை சிறுக்க முடியும்ன்றது முதலாவது, by becoming selfless. நம் சுயத்தை அறவே ஒதுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில, சுயம் வாழ்க்கையில மறையும் பொழுது ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கிறார். செகண்ட் பாயிண்ட் வாசித்தீங்கன்னா, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மனவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று சொல்கிறான். ரெண்டாவது என்ன சொல்றாரு, பை செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் ரெடியூசிங் ஹிம் செல்ஃப். செகண்ட்லி, பை சர்வன்ட்ஹுட். அவர் என்ன சொல்றாரு, நான் யாருன்னு கேட்டவன், நான் யாரும் இல்லை, மேசையா இல்லை, தயவுசெய்து நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவல்ல சொன்னால் நீ எதிர்பார்த்து கொண்ட மேசையா நான் இல்லை, தயவுசெய்து கிடையாது. நான் யாருன்னா அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகிறார். மத்தையை 3:3 வாசித்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தயவுசெய்து யாரை வாசிங்க, மத்தையை 3:3 வாசிங்க. யோவான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு அவருடைய பாதைகளை சபிப்பனுகள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் யார் அது, John the Baptist. பேர் கூட கிடையாதுங்க. He says, I don't even have a name. I am just a voice in the wilderness. That is the way he identifies himself. That he is becoming totally selfless. I don't have a self. I don't even have an existence. I don't even have a name. I don't want to call by my name. I am just a voice in the wilderness proclaiming the coming of the King. ஆண்டவராக இயேசு வருகிறார் என்பது அறிவிப்பதற்கு வனாந்திரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சத்தம் என்று சொல்கிறார். He doesn't even call him, say, I have a personality, I am a man, I am a full-grown man. He doesn't say any of this. All he says was, I am just a voice in the wilderness. This is the, every Christian is supposed to be serving just like that. We are only voices. We don't have an existence. We don't have a personality. We are just voices proclaiming the coming king Jesus. Yesuvinudaiya voice varugiraar nu solvadharkaga therindukollapatta vanandramana inda vaalkaiyil therindukollapatta sathangal verum sathangal, right? That is what he is saying. That shows he is calling himself a servant. Ayyo naam yesaya kediyadunga avar valiya spararar nu solradhukku therindukollapatta velakara mari naane என்ன போய் நீங்க அந்த அளவுக்கு அவரோடு நினைச்சு வைக்காதீங்க தயவு செய்து என்று ஜோஷுவா தி சர்வன்ட் வுட் ஆஃப் ஜான் தி பேப்டிஸ்ட். சோ ஹவு கேன் ஹி ரிடியூஸ் ஹிம்செல்ஃப் பை செல்ஃப்லெஸ்னஸ், செகண்ட்லி பை சர்வன்ட் வுட். ஜான் ஸ்டார்ட் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன். தீஸ் டேஸ் இன் தி சர்ச்சஸ் தீஸ் டேஸ் வி ஆர் மோர் செலிபிரிட்டிஸ் அண்ட் வெரி லெஸ் சர்வன்ட்ஸ்ங்கிறார். திருச்சபைகளில் இந்த காலங்களிலே எல்லாருக்குமே செலிபிரிட்டிஸாக இருக்கணும்னு ஆசை. நோபடி வாண்ட்ஸ் டு பி அ சர்வன்ட் ஹி சேஸ். But this is what John the Baptist was. He was simply a voice. He wants to be just a servant. And this is what exactly he says. There was an article. Massachusetts governor. His name is Christian Herter. Christian Herter was re-election. He was campaigning. Evening, a party was arranged. Barbecue party. The Bobby Carty party ponar. He didn't have his breakfast, he didn't have his lunch. So he was very hungry. Romba pasiya irundar. So he was standing in the serving line la ninnit irukar. Avar romba bayangaramana pasi. Vera vadi illa. Ex governor irundhalum re-election irundhalum still he has to stand in the line. Ninnit irundha samayam avar turn vandha udane andha lady serve pannavanga serve pandranga or plate op thatta kaatna udane oru chicken piece eduthu andha thattla vechanga. இவர் சொன்னார், ஐ எம் டேம் பேக்கிஷ், ரொம்ப பயங்கர பசியாக இருக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹேவ் ஒன் மோர் பீஸ் ஆஃப் சிக்கன் சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களா, நோ ஐ எம் சப்போஸ் டு கிவ் ஒன் பீஸ் ஃபார் ஈச் பர்சன், என்னால் ஒன்று வாங்கி பேசாமல் போயிடுன்றாங்களாம். இவர் வந்து ஈ கான்ட் இப்போ ஒரு தடவை போயிட்டா இன்னொரு கியூ பெரிய கியூ இன்னும் நிற்கணும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது தடவை கேட்டாரா, நோ ஐ எம் வெரி வெரி ஹங்க்ரி, ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் பீஸ் ஆஃப் சிக்கன். அப்பவும் கேட்கலையாம். தென் ஈ வாண்டட் டு show the weight of his office. Enna sonna, you know who I am the governor of Massachusetts nara. Andha ma solcha, you know who I am the lady in charge of chicken solcha. So what I'm saying is that is not servanthood, that is not becoming selflessness, right? So he was so selfish, he didn't have the servanthood, he wanted to throw his weight around, right? That is not what John the Baptist say. He reduced himself by his selflessness, secondly by his servanthood. He's saying, I'm only a servant. I'm just a voice in the wilderness, he says. And thirdly and finally, 31th verse, Uppathana Vasana Vasiya. Unnathindu Varugaravar, Illaru Melanavar, Moomil Undanavan, Boomiin Thanmiyulavanayirundu, Boomi Kaduthu Vole Pesikiran, Paralogathirindu Varugaravar, Ennilum Melan. What he's saying is, he's talking about his source. He understands who he is. I am from the world. He is from above. அவர் வந்து பரலோகத்துக்கு வந்திருக்காரு. நான் வந்து சாதாரண இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு சாக போகிற ஒரு சாவுக்கு போகிற ஒரு ஜெந்து. என்ன போய் அவரோட இப்போ கம்பேர் பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறான். ஸோ பை த்ரீ வேஸ் இஸ் ரெடியூசிங் ஹிம்செல்ஃப் பை செல்ஃப்லெஸ்னஸ், பை சர்வன்ட்ஹுட், பை அக்னாலஜிங் இஸ் சோர்ஸ். இஸ் சோர்ஸ் இஸ் ஈஸ் ஃப்ரம் த வேர்ல்டு, இந்த உலகத்திலேருந்து நான் வந்திருக்கேன். அவர் வந்து மேலேருந்து வந்திருக்கிறாரு என்று தன்னை தாழ்த்துக்கிற ஒரு சூழ்நிலையை வாசிக்கிறோம். ஸோ கிறிஸ்துவர்கள் பிரியம், திஸ் இஸ் த வே யூ அண்ட் ஐ கேன் ரெடியூஸ் அவர் செல்ஸ் பை அவர் செல்ஃப்லெஸ்னஸ், பை அவர் சர்வன்ட்ஹுட் அண்ட் பை அக்னாலஜிங் த சோர்ஸ் தட் டுடே வி ஆர் இயர் நெக்ஸ்ட் மினிட் வில் பி கான். வி லிவ் இன் அ வெரி ஃப்ளீட்டிங் அண்ட் அ டிரான்சிட்டரி வேர்ல்ட். நெக்ஸ்ட் மினிட் இஸ் நாட் அவர்ஸ். நாம் உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று உணரும்பொழுது நமக்குள்ளே தாழ்மை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதைதான் இங்கே யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கம்பல்ஷன் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ், செகண்ட் இது கண்டிஷன் ஃபார் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். கண்டிஷன் என்னென்ன, ஐ மஸ்ட் டிக்ரீஸ், ஒன்லி தென் ஜீசஸ் கேன் இன்க்ரீஸ். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். ஏசாமி என் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ணார்னா என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தட் ஹேஸ் டு பி அ கான்சிக்வன்ஸ். ஆண்டவராக இயேசு என் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு ஜனங்க பார்த்து எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, தட் இஸ் டூ இம்ப்ளிகேஷன்ஸ். நம்பர் ஒன், த கேரக்டர். ஜான் த பேப்டிஸ்ட் கேரக்டர் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டரே சொல்லும் அவருடைய வாழ்க்கையில் இயேசு தான் உயர்ந்திருக்கிறார். த கேரக்டர் வாஸ் ஸோ ஃப்ளாலெஸ். அவருடைய கண்ட்ரோல்டு கேரக்டர், கண்ட்ரோல்டு லைஃப் வாழ்ந்தாராம். இஸ் அ நேசரேன். உங்களுக்கு கல்யாணத்தில் நேசரேன்னா அவர் வந்து ஒயின் சாப்பிடக்கூடாது, சவர கத்தி தலை உடம்புல படக்கூடாது. இஸ் நாட் சப்போஸ் டு கெட் மேரிட் இதர். இன் அதர் வேர்ட்ஸ், ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் கெட் மேரிட், தட்ஸ் நாட் பாயிண்ட். பாயிண்ட் இஸ் இட் லீட் அ வெரி கண்ட்ரோல்டு லைஃப். ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக வாழ்ந்தாராம். அதாவது வாழ்க்கையிலே எல்லா விதங்களும் கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாராம். தட் ஷோஸ் ஜீசஸ் இஸ் ஆல் த டைம் இன்க்ரீஸிங் இன் இஸ் லைஃப். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்த விளைவு என்னென்ன, உங்கள் வாழ்க்கை வந்து முற்றிலுமாக மாறுள்ளதாக மாறுபட்டதாக வாழ்க்கையிலே வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் கண்ட்ரோல்டாக வாழ்ந்தீங்கன்னா தென் தட் ஷோஸ் யுவர் கிரைஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் இன் யுவர் லைஃப். செகண்ட்லி ஐ வாண்ட் டு ஹைலைட் த கரேஜ் த ஜான் த பேப்டிஸ்ட் ஹேட். விதவுட் கரேஜ் யூ கான்ட் பி குட் கிறிஸ்டியன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அட் ஆல். உலகத்தில் கரேஜ் இல்லைன்னா யூ கான்ட் பி அ குட் கிறிஸ்டியன். இயேசாமி வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் யூ வில் பி கரேஜியஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். ஹவு டு வி நோ திஸ்? மேத்யூ சாப்டர் 14 எடுங்க. மேத்யூ 14 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய சேலஞ்ச், மரித்து போகிறான். ஏரோது தன் குமாரநாயக 3 வசனம், பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாளிடத்தில் யோவான் இப்படித்து காவலில் வைத்திருந்தான், ஏனென்றால் நீ அவனை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. ஏரோது வந்து இவன் கிரேட் கிங், பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்பதாக சாதாரண ஒரு வாய்ஸ் இந்த வில்டர்னஸ் அழைக்கப்பட்ட அட்ரஸ் இல்லாத ஜான் த பேப்டிஸ்ட் முன்னால் நின்று என்ன சொல்றான், நீ செய்தது தப்பு, நீ செய்கிறது தவறு, நீ வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாய், உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறான். விளைவு என்ன? அவன் தலை போகிறதை நாம் பார்க்கிறோம். தலை போனாலும் பரவாயில்லை, ஆண்டவராகிய தலையாக கிறிஸ்துவுக்காக உண்மைக்காக சத்தியத்துக்காக நிற்பேன் என்று சொல்ற கரேஜ் யாருக்கு இருக்கும்னா, ஆண்டவராக இயேசு யார் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காரோ அவங்க வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ரெண்டாவது குணம். இவ் அஸ் கேரக்டர் கண்ட்ரோல்ட் லைஃப், ரெண்டாவது கரேஜியஸ் லைஃப் இவ் அஸ் லீடிங். Doesn't matter even if I lose my life, but I stand for the truth. What you are doing is wrong. In sollakoodiya tunichal aandavaraga yesu yaar vaalkile increase aayirko avangal thanga irukum. That is the, what we see here, John the Baptist life. So the moondu kaaryangalai surukkamaga ungalodu kooda naan solli mudikka varumbugiren. First I said it's a compulsion of his increase. Jesus must increase. It is not exhortation, it is not a pleading, it is a must. After compulsion, it is a condition. Condition is, ஆண்டவராக இயேசு இன்க்ரீஸ் ஆகணும்னா ஐ மஸ்ட் டிக்ரீஸ். எப்படி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு? பை யுவர் செல்ஃப்லெஸ்னஸ், பை யுவர் சர்வன்ட்ஹுட், அண்ட் தேர்ட்லி பை ரியலைசிங் யுவர் சோர்ஸ் தட் இஸ் யூ ஆர் ஃப்ரம் டவுன் இயர், நாட் ஃப்ரம் அப் தேர். தேர்ட்லி அண்ட் ஃபைனலி த கான்சிக்வன்சஸ். அப்படி இயேசாமி இன்க்ரீஸ் ஆனால் அந்த லைஃப் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இட் வில் பி எ கண்ட்ரோல்டு லைஃப், இட் வில் பி எ கரேஜியஸ் லைஃப். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்க நான் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே இயேசுக்காய் வாழ்வது லேசான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை திருச்சபையை தாக்குகிற சக்திகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் யோவான் ஸ்நானகனைப் போல எங்களை சிறுக்கி உம்மை பெருக்க நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுயத்தை நீர் மாற்றி போடும் ஒரு சர்வெண்ட் மனப்பான்மையை பணிவாளனைப் போல இந்த உலகத்திலே செயல்பட உதவி செய்யும் ஆண்டவர் தாமே. நாங்கள் யார் என்பதை, நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள கருவி செய்யும் ஐயா. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல சுவாமி. அடுத்த நிமிஷம் எங்கள் வாழ்க்கை எங்களை விட்டு எடுப்போடலாம் ஐயா, ஆனால் வாழும் நாட்கள் பரியந்தும் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் தக்கதான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். கான்சிக்வன்சஸை பார்த்தோம் ஆண்டவரே. அப்படி இயேசு எங்கள் வாழ்க்கையை பெருகியிருப்பார் என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? யோவான் ஸ்நானகனைப் போல ஒரு கண்ட்ரோல்டு லைஃப், ஒரு கரேஜியஸ் லைஃபை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்துக்காக தலை போனாலும் சரி என்று நின்ற யோவான் ஸ்நானகனைப் போல சத்தியத்துக்காக நாங்கள் தைரியமாக நிற்கிற கிறிஸ்தவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்லை நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலே நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல, ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

இருப்பாங்க, அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். 2 சாமுவேல் 7:14. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவரின் பேரனும் ஜனாதிபதி ஜான் குயின்சியின் மகனுமான சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்வுகளை டைரியில் எழுதும் வழக்கமுடையவராக இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய டைரியில், என் மகனுடன் இன்று நான் மீன்பிடிக்க சென்றேன், ஒரு நாள் வீணாகிவிட்டது என்று எழுதியிருந்தார். அவருடைய மகன் புரூக் ஆடம்ஸுக்கும் டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. ஆனால் அவரோ அதே நாளில், இன்று நான் என் அப்பாவுடன் மீன்பிடிக்க சென்றேன், இந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு நாள் என்று எழுதியிருந்தார். தன் மகனோடு மீன்பிடிக்க சென்றதால் தன் நேரம் வீணாகிவிட்டது என்று தகப்பன் நினைத்தார். ஆனால் அவருடைய மகனோ தன் தகப்பனோடு நேரம் செலவழித்ததை ஒரு முதலீடாக எண்ணினார். நேரம் வீணாகிறதா அல்லது அந்த நேரம் ஒரு முதலீடா என்பது ஒவ்வொரு தனி நபரையும் பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு தகப்பனும் தன் மகனோடு நேரம் செலவு செய்வதை வீணான நேரம் என்று எண்ணக்கூடாது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களோடு விளையாடுவதும், வாலிப வயதில் அவர்களுக்கு உற்ற தோழனாக இருப்பதும், அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதும் ஒரு தகப்பனின் கடமை. சில குடும்பங்களில் பிள்ளைகள் தகப்பனை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த குடும்பங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியமான மனநிலையில் வளர முடியாது. உளவியல் பிரச்சனைகளோடு தான் அவர்கள் வளருகிறார்கள். எனவே எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதை அவர்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யும் முதலீடு என்று நினைக்க வேண்டும். அதே போல பிள்ளைகளும் தங்கள் தகப்பனோடு நல்ல சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். தகப்பன் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நேரம் செலவு செய்வதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்திலும் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தின தகப்பன்மாரை குறித்து வாசிக்க முடியும். நோவா தன் பிள்ளை தேவனுடைய வழிகளை போதித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படைந்து பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அதே போல உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவும் தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறவராக இருந்தார். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய முறைகள் மற்றும் கர்த்தரை விட்டுவிடாமல் பின்பற்றுவது போன்றவைகளை பற்றி தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்தபோது தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தகப்பன்மாரை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எண்ணற்ற உதாரணங்களை தேவன் நமக்கு வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். நம் குடும்பத்தை தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக நடத்த நேரம் செலவு செய்வோம். அது வீணான நேரம் அல்ல. நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் செய்யும் மூலதனம்

நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கை. 20 வருஷம் கிஸ்தேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றடிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியருடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டுமென்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பத்திரக்காரனாயிருந்தேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய தினத்தில் ஒரு ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர் சொல்ல நாம் கேட்போம். உங்க பேரு, உங்க அம்மா அப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, உங்களுடைய சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: என்னுடைய பேர் பாஸ்டர் தாமஸ் சாக்கோ. நான் 1970 ஆவடியிலே நான் பிறந்தேன். 3 வருடங்கள் இந்த பகுதியில் என்னுடைய தகப்பனார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நிமித்தமாக நாங்கள் இந்த ஆவடி கோட்டேஜ் சத்தியமூர்த்தி நகர் என்றதான பகுதியில் தங்கியிருந்தோம். அதன் பிறகு எங்களுடைய சொந்த இடமாக இருக்கிறதான ஊட்டி பக்கத்தில் கூடலூர் என்ற இடத்துல எங்களுடைய பூர்வ பிதாக்கள் அங்கே சென்று அந்த காலத்தில் இடம் வாங்கி அங்கே விவசாயங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் நிறுவி அப்படி என்னுடைய தாத்தா காலத்திலிருந்தே அவர்கள் அதை செய்து வந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் மார்த்தோமா குடும்பங்களிலிருந்து பெந்தகோஸ் என்ற விசுவாசத்துக்குள்ளே அவர்கள் வந்து சபை கூடலூர் என்ற பகுதியிலே சபை இல்லாத அநேக மைல்களுக்கு அப்பால் தான் அன்றைக்கு பெந்தகோஸ் சபைகள் இருந்தது. ஆனால் என்னுடைய தாத்தா அவர்கள் இந்த பெந்தகோஸ் விசுவாசம் விடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தாத்தாவோடு கூட பிறந்த 7 பேர்களையும் வெறுத்துவிட்டு கேரளாவிலிருந்து பத்தனந்திட்ட கோட்டயம் ராணி என்ற பகுதியிலிருந்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து குடிபெயர்ந்து இந்த பெந்தகோஸ் விசுவாசத்திற்காகவே அவர்கள் தனிமையாக விடப்பட்டார். மற்றவர்கள் எல்லாரும் அந்த நாட்களிலே மார்த்தம்மாவினுடைய பிரசஸ்தி பெற்ற ஒரு குடும்பமாக இருந்ததுனால அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே என்னுடைய தாத்தா அவர்கள் அதை விட்டுவிட்டு அவர்களுடைய எல்லா ஐக்கியத்தையும் விட்டுவிட்டு தனியாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சென்று அங்கே ஒரு இடம் வாங்கி அங்கே விவசாயம் மற்றுள்ள டீ எஸ்டேட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வீட்டில் 3 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளை. என்னுடைய தகப்பனார் தான் 1 ஆண் பிள்ளை. அவர் காவல்துறையிலே சேர்க்கப்பட்டு அதன் பிறகு அது நிமித்தமாகத்தான் நான் இங்கே ஆவடியில் வந்து அந்த போலீஸ் கோட்டேஜில் தான் பிறந்தேன். அதன் பிறகு 3 வயது இருக்கும்போது என்னுடைய தாத்தாவினுடைய ஊருக்கே சென்று விட்டார்கள். என்னுடைய அம்மாவையும் என்னையும் அங்கே தாத்தா இடத்துல விட்டுவிட்டு அப்பா வேலைக்கு அவர்கள் பல இடங்களிலே மாறி மாறி சென்றதுனால நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லாதனால எங்கள் தாத்தாவோடு கூட நாங்கள் வளர்ந்தோம். தாத்தா கூட வளர்ந்ததுனால அவர் விசுவாச வீரர் என்றே சொல்லலாம். அந்த நாட்களில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த சபை இருக்கிறது. அத்தனைக்கும் பஸ் வசதியும் மற்றுள்ள எந்த ஒரு வசதியும் இல்லாத, சரியான வழித்தடங்கள் கூட இல்லாத எஸ்டேட் வழியாகத்தான் அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். காலையில் 10 மணிக்கு தான் ஆராதனை. ஆனால் அந்த இடம் குளிர்ச்சியான இடமாக இருந்தாலும் 6 மணிக்கே நாங்கள் கிளம்பி நானும் என்னுடைய தாத்தாவும் ஆலயத்தில் சிலோன் பெந்தகோஸ் சபையில் அவர்கள் அங்கே அன்றைக்கு அந்த சபை தான் இருந்தது. அங்கே நாங்கள் சென்றோம். அங்கே தகப்பனார் ஆராதனை செய்து சாயங்காலம் 7 மணிக்கு தான் மாலையில் வீடு திரும்புவோம். அப்படி 24 மணி நேரம் 24 கிலோமீட்டர் நடந்து போய் அப்பா, அன்னைக்கு தாத்தா வயசானவர், ஒரு வயதான கொடை பிடித்துக்கொண்டு ஒரு கையில் எண்ணெய் பிடித்துக்கொண்டு நடப்பார். அப்படி பல வருடங்கள் நடந்து சென்று எனக்கு பிள்ளைகள் என்னுடைய கூட பிறந்தவங்க எனக்கு கீழே ஒரு தம்பி தங்கச்சி 2 பேரும் ட்வின்ஸ் பிறந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு தம்பி, 4 பேர் எங்கள் வீட்டில். நான் தான் பெரியவர். அப்போ அப்படி 6ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும்போது அப்பாவுக்கு நடந்து என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா எப்பாவது ஒரு லீவ் இருக்கும்போது தான் எங்களை வந்து சந்திக்கிறதும், மற்றபடி ஸ்கூலுக்கெல்லாம் என்னுடைய தாத்தாவும் அம்மாவும் தான் எங்களை பார்த்து கொண்டு இருந்ததுனால லீவ் இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து அப்பா எங்களோடு கூட இருப்பார். அப்போ தாத்தா தான் மொத்தமாக எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அவருக்கு அந்த விசுவாசம், அவருக்கு அந்த தோட்டத்தில் விளைகிற காரியங்கள், அப்புறம் அவருக்கு கிடைக்கிற பணம், நிறைய பேரை வேலைக்கெல்லாம் வச்சு அங்கே தோட்ட வேலையெல்லாம் செய்வார்கள். இந்த பணங்கள் எல்லாம் மாசத்துல ஒரு தடவை கொண்டு வந்து அந்த போதகர் இடத்துல, அன்னைக்கு போதகருக்கு அங்க கஷ்டம்தான், பெரிய விசுவாசிகள் ஒன்றும் அங்கே இல்லை. அப்போ ஒரே ஒருத்தர் வசதியான ஒருத்தர் என்ன சொன்னா எங்க தாத்தா தான். அவரு நெல் மணியில இருந்து கோதுமை மற்ற மிளகு சீர எல்லாம் நம்முடைய தோட்டத்துல விளையறதுனால மாசத்துல ஒரு தடவை நல்ல ஒரு விவசாயத்துல விளைஞ்ச நல்ல ஒரு காணிக்கையெல்லாம் அங்க கொண்டு வந்து கொடுப்பார். அப்ப நான் பல நேரத்துல கேட்பேன், இப்போ ஊழியக்காரர்கள் பட்டினி கடந்து தான் வளர்றாங்க, நம்ம கொடுத்து தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னெல்லாம் அவர் பல கேள்விகளை நான் அந்த சின்ன வயசுல தாத்தா இடத்துல கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் அதனுடைய மகிமை இந்த பூமியில் இல்லை, நீ பரலோகம் போகும்போது அவனுக்கு அது என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த சின்ன வயசுல எனக்கு சொன்னார். எனக்கு இதனுடைய உள்ளத்தில் அது ஒரு ஆணித்தரமா எனக்கு பதிஞ்சது.
3: ஊழியம் கஷ்டம்.
2: ஆமா, ஊழியம் என்றால் அது கஷ்டமான நிலைமை, ஆனா நமக்கு பரலோகத்துல ஒரு மகிமை இருக்கு அப்படின்னு அவருடைய பேச்சில் எனக்கு உணர்த்திட்டே இருப்பார். அப்போ ரொம்ப நாள் ஸ்தோத்திரம், அந்த கால் வலி நிமித்தமாக கூட போக மாட்டேன்னு சொன்னார். நான் பரவாயில்ல, அப்பா தாத்தா என்னை எடுத்துட்டு போவார் அந்த வயசான நாட்களில். அப்படி ஒரு வைராக்கியமோடு கூட என்னை வளர்த்தினார். என்னுடைய 7 வயசுல தாத்தாவுக்கு ஒரு மூச்சு தொண்டர்கள் மாதிரி வந்து அவர் மரித்து போனார். மரித்து போன உடனே அந்த நாட்களில் அந்த சபை கொஞ்சம் விசுவாசிகள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அப்போ தாத்தா மரித்ததுனால எங்கள் அம்மாவுக்கு யாரும் கூட இல்லை என்று சொன்னதுனால எங்களை கூட்டிகிட்டு மறுபடியும் அப்பா எங்களுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்கிட்ட, சொந்தக்காரங்க அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்களும் இதே மாதிரி மார்த்தோமா பெந்தகோஸ் கிடையாது, மார்த்தோமா குடும்பங்கள். ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையான அந்த சபைக்கு போயிருந்ததுனால என்னுடைய அம்மா வீடும் அவங்க சிலரும் இந்த கூட்டத்தில் வர ஆரம்பித்தாங்க. அப்படி எங்களுக்கு வீடு இருக்க எஸ்டேட்டெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் வெளியில் போய் தங்க முடியாதுன்னு சொல்லி அம்மாவும் சின்ன சின்ன பிள்ளைகள் 4 பேரும் நாங்கள் அந்த இடத்துலேயே தனிமையாக ஒரே வீட்டில் தங்கி வாழ்க்கை நடத்தினோம். அன்னையிலிருந்து என்னுடைய தாத்தா சொல்கிறது அப்படியே எனக்கு படிக்க 10ஆம் கிளாஸ் வந்த உடனே நான் சொன்னேன், நான் ஃபைத்தோமில் போய் தங்கிடுறேன், நான் ஏதாவது ஊழியத்துக்கு போகணும். அப்பொழுது அப்பா சொல்லுவார், நீ வீட்டுக்கு பெரிய பிள்ளை அதனால் ஊழியம் இல்லை, நீ இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்துட்டு என்னுடைய பின்காமியாக, அப்பா டிஎஸ்பியாகத்தான் ரிட்டையர்ட் ஆனார், அப்போ நீ வந்துட்டு என்னுடைய லைனில் நீ வரணும், அதன் பிறகு நீ வேலை செய்துட்டே வேணா உனக்கு ஒரு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னுடைய மனசில் அந்த நெல்மணிகளை சுமந்து கொண்டு போகிறதும் அப்புறம் மீன் பிடிக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் எனக்கு இதில் விளக்கம் தெரியாது, ஆனால் இதுதான் என்னுடைய கனவில் வந்துகிட்டே
3: இருக்கும்.
2: அப்போ அம்மாவிடத்தில் கேட்கும்போது எங்கள் பக்கத்தில் எதுவும் இல்லை, மீன் பிடிக்கிற இடமே கிடையாது, நீ என்ன காட்டுருக்குன்னு அவங்களுக்கு அதை பற்றி சரியாக ஒரு விளக்கம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் போதகரிட அந்த சிபிஎம் பாஸ்டர் இடத்துல போய் கேட்டேன், நீ ஊழியத்துக்கு வரணும், அதுதான் ஆண்டவர் காமிக்கிறாரு, நீ நெல்மணியில் என்று சொன்னால் அது ஆத்துமாக்கள், ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுறதுக்கு தான், மீன்னா வலை போடுறது மீன் பிடிக்கிறது எல்லாம் ஆத்துமாக்களை தான் சம்மந்தமாக காமிக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நான்

ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் நான் உன்னை ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. இது அப்பாவுக்கு ரொம்ப வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தது. நான் இந்த மாதிரி லைனில் திரும்புவேன் என்று சொன்ன உடனே அப்போ அப்பா அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக 6 மாதம் அந்த போதகரோடு கூட நான் அவர் போகிற இடத்துல எல்லாம் ஊழியத்துக்காக கிராமங்கள் மலைப்பாங்கான இடம் அந்த இடங்கள் எல்லாம் அவரோடு கூட சைக்கிள் எடுத்து நடந்து போகிறதும் அப்படி அவரோடு கூட 6 மாதம் அவரோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், நீ நல்ல விசுவாசத்தில் இருக்க, நீ பைபிள் ஸ்கூலில் போனால் படித்தா உனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கேரள மாநிலத்தில் கொல்லம் டிஸ்ட்ரிக் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல ஆயூர் சென்ட்ரல் இந்தியா பைபிள் காலேஜ் சொல்லி ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டோடனே நான் பைபிள் ஸ்கூலில் வந்துட்டு தான் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிறேன், நான் இங்கே பைபிள் ஸ்கூலில் இருக்கிறேன். அப்பா அது ரொம்ப வருத்தத்தை காண்பித்தது எனக்கு, அவருக்கு அது சொல்ல முடியாத துக்கம் உண்டாயிற்று. ஆனால் நான் அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தேன். என்னுடைய கூட பிறந்தவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க, அவர்களை விட்டு நான் தனியாக அந்த ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ எனக்கு எந்த சோப்பு வாங்குறது கூட யாருக்கும் சப்போர்ட்டு கேட்குறதுக்கு எனக்கு வழி இல்லாமல் போச்சு. அம்மா சொன்னாங்க போ படிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா என்ன நினச்சாங்கன்னா அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும், ஒரு குறை இருக்காது. ஆனால் எனக்கு சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, குளிக்கிறது சோப்பு கிடையாது, பேஸ்ட்டு இதுவெல்லாம் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படேன், என்ன இடத்துல காசும் கிடையாது. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த பைபிள் ஸ்கூலில். அப்போ சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டு வாங்கி உள்ள பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் பைபிள் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் கூட நான் என்னுடைய கஷ்டத்தை பற்றி நான் சொல்கிறதில்ல. அன்றைக்கி எனக்கு 2 ட்ரெஸ் தான் இருந்தது, நைட்டு துவைச்சிட்டு காலையில் அது போடுவேன், திரும்பவும் அது போடுவேன். துவைக்கிற சோப்பில் நான் குளிச்சுட்டு இருப்பேன், ஆனால் கூட யார் இடத்துல நான் எனக்கு சோப்பு இல்லைன்னோ. அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு யார் இடத்துலையும் கேட்டு வாங்குறதோ மற்றும் அந்த பழக்கம் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால் என்ன இருக்கோ அதில் வச்சு நம்ம ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு இருந்ததுனால மாதக்கணக்காக இந்த துவைக்கிற சோப்பு 1.5 சோப்பு அன்றைக்கி 1.5 ரூபா அதை வாங்கி நான் குளிச்சுட்டு தான் இருப்பேன். அப்போ அந்த சிரமத்தின் மத்தியில் என்னுடைய தகப்பனார் இப்படி போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, எனக்கு இவ்வளோ தோட்டங்கள் வீடு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு அங்கேயும் நான் சொல்லலை, எதுவும் சொல்லலை. நான் கஷ்டப்பட்ட என்னோடு போட்டோம், வேற யாரும் அந்த இது தெரிய வேண்டாம் என்று சொல்லி அங்கே நான் ஒரு 3 வருடம் பிடிஹெச் கோர்ஸ் முடித்து அதன் பிறகு நான் திரும்பவும் கூடலூருக்கு வந்தேன். கூடலூருக்கு வரலாம் என்று நினைத்து அங்கே வந்து அங்கே ஊழியம் தொடங்கலான்னு, அங்கே இல்லை கூடலூரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் தொடங்கலான்னு நினச்சா ஆர்சிக்காரங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ரட்சிக்கப்பட்டு பயங்கரமான எதிர்ப்புகள் எனக்கு அங்கே உண்டாயிடுச்சு. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் பெந்தகோஸ் இல்லாததுனால நான் போய் சொல்கிறதெல்லாம் அவங்க, அன்னைக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ பெந்தகோஸ் அந்நிய பாஷை பேசுகிற கூட்டத்தோடு நீ போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால யாரும் சொந்த பந்தங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாததுனால. அப்போ நம்ம இப்படியே இருந்து இதே இடத்துல நம்ம இருந்தால் அப்பாவுக்கும் அது மனசு வருத்தம் உண்டாகும், நம்ம கண்ணத்தாத்த தூரத்தில் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு நான் அனுசரித்து வட இந்தியாவில் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் எனக்கு அதுக்கேற்ற ஒரு அங்கே படித்த ஒரு தம்பியை நான் ஒரு நாள் பார்த்தேன். இந்த போபால் மத்திய பிரதேசத்தில் போபால் என்றதான பகுதியில் இட்டார்சியில் அங்கே ஒரு பைபிள் காலேஜில் அவர் படித்து முடிச்சுட்டு வந்தார். வேணா நீ வேணா சொல்லு, பிடிஹெச் முடிச்சனால அங்கே ஒன்று ஃபார்ம் வாங்கி தரேன், நீ அங்கே போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு சரியான நடத்திப்பில்லை, இவங்க எல்லோரும் அந்த ஒத்துழைப்பு இல்லாததுனால நான் அதுக்கப்புறம் அம்மாவிடத்தில் சொல்லி அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, நான் நேராக ட்ரெயின் ஏறி இவர் என்னை கொண்டு வந்து விட்டார் அங்கே. இந்த கூட்டிகிட்டு வந்த சொன்னவர் கூட்டு அங்கே கொண்டு வந்து விட்டு அங்கே ஊழியம் செய்தார்கள். அப்போ அன்னையிலேருந்து நீ படிக்க போகிற இல்லை படிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல வேலைக்கு தானே தூரமாக போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு காசு எனக்கு அனுப்ப அனுப்பிச்சாங்க. அங்கே ஃபீஸு கட்டணும், இங்கே ஃபீஸு கிடையாது. அப்போ அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்குள்ள மந்த்லி காசு எவ்வளோ என்னதுனால அனுப்பி வச்சுட்டு இருந்தார். அப்போ அப்பா கொஞ்சம் சாதகமாக வந்துட்டார். அதனால் அந்த இதை படித்து அங்கே நான் எம்டி பட்டத்தை அங்கே முடித்தேன். அப்போ அந்த எம்டி முடித்து அங்கேயும் 3 வருஷம் தங்கி முடித்து, சரி நமக்கு கொஞ்சம் இந்தியெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம வட இந்தியாவிலே ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி, ஏன்னா இங்கே வந்தால் ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது போராட்டம் வந்துடும், வீட்டில் பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் அங்கேயே இருந்து அந்த இந்திக்காரங்கிட்டே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பாஸ்ட் இடத்துல படித்து முடித்து அதை எம்டி முடிச்சுட்டு ஒரு பாஸ்ட் குஜராத்தில் ராஜ்கோட் என்ற பகுதியில் ஒரு ஊழியத்துக்காக நான் கடந்து செல்கிறேன். 1 வருஷமாக அவர் சொன்னார்

0: கிராஜுவேட் ஆகி நீ எம்டி முடிச்சோடவா நான் உன்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்தவர் ஒரு வருஷத்தில் நான் அவர் வீட்டிலே அவர் பிள்ளை மாதிரி தங்கியிருந்தேன். எனக்கு கிடைச்ச வேலை அவருடைய துணி துவைச்சு கொடுக்கறது, அவருக்கு சப்பாத்தி உண்டாக்கி கொடுக்கறது, இதுதான். ஆனால் அந்த சபையில் நான் யார், என்ன ஊழியம் செய்கிறேன், எப்படி, ஒரு பேக்ரவுண்ட் என்னை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாம் நினச்சிட்டார் இவர் ஊரில் இருந்து வேலைக்காக கொண்டு வந்தவர் அப்படின்னு நினச்சிட்டார். ஒரு வருஷம் நான் அங்கே தங்கி இருந்துட்டு ஒரு நாள் கூட ஒரு சங்கீதம் கூட வாசிக்க விடலை, ஒரு பாட்டு பாடுறதுக்கு விடலை, அப்படியே ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்காக வச்சுருந்தார். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் இவ்வளோ தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினச்சி வந்த இதே இதிலே விட்டுட்டேன், நான் என்ன இனி உள்ள காலங்களில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கு இடையில அங்கே ஒரு பிரசங்கியார் சென்னையிலேருந்து அங்கே வந்தார் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுறவர். அப்போ அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன வேலை செய்கிற, நான் அன்ன நாட்களில் அவங்களுக்கெல்லாம் நல்ல பராமரிக்கிற அந்த போஷிக்கிற நல்ல சந்தோஷம் எனக்கு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறதும் அது. அப்போ அவன் என்ன விசாரித்தார், இந்த மாதிரி நான் கூடலூரில் தான் என் சொந்த ஊர், நான் இங்கே ஊழியம் செய்கிறதுக்கு வந்தேன், அப்படி இப்போ நீ இது மாதிரியெல்லாம் இருக்கிறிய, நீ எம்டி வரை படித்தல, நீ என் பைபிள் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணவா என்று சொல்லிட்டு பாஸ்டர் கேட்டி இட்டியாவரா என்று சொல்லிக்கிற ஒரு தேவ மனுஷன் இங்கே ஆவடி முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில் இருந்தார். இப்போ அவர் இல்லை, அமெரிக்கா அங்கே போயிட்டார். அவர் கூட்டிகிட்டு வந்து என்னை பைபிள் ஸ்கூலில் அவர் வீட்டில் தங்க வச்சு அவர் பைபிள் ஸ்கூலுக்கு என்னை டீச்சராக அடைச்சார். அப்போ அப்பா இங்கே அடையாறில் மருதம் அந்த எஸ்எஸ்சி கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக இருக்கார். அப்போ நான் இங்கே வந்தது அவருக்கு தெரியும், பை ஸ்கூலில் டீச்சர் தானே பண்ண வந்திருக்காரு. அப்போ பரவாயில்ல அப்படியே இருப்போன்னு சொன்னால், அப்போ எனக்கு கல்யாண வயசு ஆக போகுது, 24 வயசாயிருச்சு. அப்போ அப்பா சொன்ன, நீ என் சொல்ல இதுவரையும் கேட்கல, இப்போ நீ கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வேலை செய்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா நீயும் கஷ்டம், வர பொண்ணை நீ கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ண. அதுக்கடையில் என்னுடைய தம்பி கல்யாணம், என்னுடைய தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோடு உள்ள அட்டாச்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஊழியத்துக்கு நான் அந்த அர்ப்பணிப்போடு கூட வந்தேன். எப்பாவது வருஷத்தில் ஒரு தடவை அவங்கள போய் பார்ப்பேன், அதோட கூட எனக்கு என்ன ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அது என்னுடைய உள்ளத்தில் வித்துட்டது. தாத்தா அந்த ஊழியத்தை செஞ்சால் நான் எனக்கு பரலோகத்தில் தான் அதனுடைய பலன் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அதை அப்படியே அடிக்கடி என்னுடைய மனசில் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்மளால் என்ன தியாகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் பை ஸ்கூலில் வந்தேன். வந்து அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார், நல்ல அவருடைய சொந்த வீட்டிலே தங்க வச்சார். அப்போ எனக்கு கல்யாணம் பிராயங்கள் எல்லாம் ஆனதுனால அவர் சொன்னார், என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன், நீ இங்கேயே என்னோட பை ஸ்கூலில் நீ பார்த்துட்டு இரு அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணின போது எனக்கு அந்த ஆவியானவர், அது அவங்களும் வேலை செய்கிறவங்க. அப்போ நான் என்னுடைய ஆசை என்னென்னா, வேலை செய்யாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம். அவர் நல்ல ஊழியக்கார் தான், எனக்கு சாதகமான காரியங்கள் தான் செஞ்சார். இருந்தாலும் வேலை செய்யாத ஒரு பொண்ணை எனக்கு ஊழியத்தில் இருந்தால் கஷ்டமோ நஷ்டமோ அவங்களோடு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தங்கிட்டு இருந்தேன். அங்கே தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சு. அந்த வெளிப்பாடு என்னென்னா, நீ இந்த பைபிள் காலேஜில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ வந்துட்டு கிராமத்துக்கு போகணும். அந்த நான் போய் இருக்க போகிற அந்த திருநன்றூரில் பெரிய காலனி ரோட்டில் இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும், பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே இடத்துல பார்க்க போட்ட ஒரு ஆயா இருக்கும், அங்கே ஒரு ஆயா உட்காந்துருப்பாங்க, நீ போய் அங்கே போய் அந்த அம்மாவிட்ட கேட்கணும், இங்கே எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு கேட்கும்போது அந்த ஆயா சொல்லும், உனக்கு இங்கே வீடு இருக்குதோ இருக்கு, வீடு இருக்குது, 100 ரூபா வாடகைன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே என்கிட்ட பேசினார். ஆனால் இந்த திருநன்னூர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த ஆவடிக்குள்ளே புதுசாக வந்ததுனால நான் வெளியில் எங்கேயும் பேர் ஊரெல்லாம் தெரியாது. அப்போ திருநன்னூர் எனக்கு தெரியாது. அப்போ இங்கே படிக்க வர பிள்ளைங்க கேட்டால் திருநன்னூர் எங்கே இருக்குது அப்படி. அப்போ திருநன்னூர்லேருந்து ஒரு தம்பி படிக்க கிளாஸ் படிக்க வந்தார். அப்போ எல்லாருடைய பேர் கேட்டபோது திருநன்னூர், நான் பாஸ்டர், நான் திருநன்னூர் தான்னார். அவருடைய பேர் கிறிஸ்டோபர். அந்த கிறிஸ்டோபர் இடத்துல நான் கேட்கும்போது திருநன்னூர்னு ஆண்டவர் காமிக்கிறாரு, அங்கே போக சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அது இது மோசமான ஊர், குத்து கொலை அடிக்கடி நடக்கிற இடம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு ஆண்டர் கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வாங்க, ஏன்னா சாதாரண ஊர் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்போ அந்த கிறிஸ்டோபர் தினம் கிளாஸுக்கு வருவார், காலையில் சைக்கிளில் வந்து மாலையில் அவர் கிளாஸ் முடிச்சுட்டு போவார். அவரும் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே நிதிரடைந்தார். அந்த பிரதர் வந்துட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நாள் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவர் சைக்கிளை பின்னாடி வச்சு சாயங்காலம் கிளாஸ் முடித்தோன்னே நானும் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறேன், நான் இது மாதிரி பார்த்துருக்கிறேன், ஒரு வளை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பொது கிணறு ஒன்று இருக்குது, அங்கே கிணறு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு தான் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாங்கன்னு சொன்னார். அவர் அதை அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ அவரும் அந்த இடத்துல தான் பொண்ணை கட்டி இந்த திண்ணூரில் செட்டில் ஆகிட்டுருக்கார். அப்போ அவர் எனக்கு அவரிடத்துல நான் சொல்லும்போது அவர் சொல், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழியில் தான் நீங்கள் சொல்கிற இடம் இருக்குது, போகலான்னு சொல்லி அவரே என்ன சைக்கிளை கூட்டிகிட்டு போய் நான் சொல்லும்போது நான் எப்படி தரிசனத்தில் பார்த்தேனோ அதே மாதிரி ஒரு இடத்துல மாற்றம் இல்லாமல் அந்த இடம். நான் போய், நீங்கள் போய் கேளுங்க நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆயா அப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் போய் கேட்டேன், 100 ரூபா வாடகை நீங்கள் கொடுங்க. நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன், அவங்களுக்கு பயங்கர இந்துஸ், ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் இருக்கணும். அப்போ யாரெல்லாம் இருக்கணும், யாருமே இல்லை, இந்த பாஸ்ட் தான் எனக்கு சூரிட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்சு விட்டு அவர் என்ன அந்த இடத்துல நான் அங்கே போய் தங்குறதுக்கு, அப்போ எனக்கு 300 ரூபா இந்த பாஸ்ட் கொடுப்பார் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அந்த 300 ரூபாயில் 100 ரூபா வாடகை கொடுக்கணும், 200 ரூபாயில் சாப்பாடு நானே செய்வேன். அப்போ அந்த திடீர்னு பைபிள் ஸ்கூலு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்குள்ள நான் போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள பைபிள் ஸ்கூலு சப்போர்ட் வரலன்னு சொல்லி அந்த பைபிள் ஸ்கூல் மூடிட்டாங்க. அப்போ எனக்கு அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு விசுவாசிகள் கிடையாது, வீட்டில் தங்கியிருப்பேன், கைப்பிரதி எங்கேயாவது கிடச்சா எடுத்துகிட்டு வருவேன், கட்டு கட்டாக கைப்பிரதி கொடுப்பேன், ஒரு நாளைக்கு 5000 கைப்பிரதி கூட கொடுப்பேன்.
1: அப்பா,
0: அப்போ இந்த பாஸ் என்ன சொன்னார், நீ அங்கே இருந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கு, நீ இருக்கிறத நீ ஒரு வாலி போய் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நல்ல சைக்கிள் தரேன்னு ஒரு பழைய சைக்கிளை கொடுத்தார் இவரே. இந்த பாஸ் டிஆர் பாஸ் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அந்த சைக்கிளை எனக்கு கொடுத்துட்டு நான் அப்போ எனக்கு அது ஒரு பெரிய இதாக கருதிட்டேன். எனக்கு பஞ்சம் பட்டினி என்னன்னு தெரியாது, படுக்கிறதுக்கு பாய் கிடையாது, தலையணை கிடையாது, ஃபேன் கிடையாது. நான் ஊட்டியில் வளர்ந்து வளர்ந்ததுனால எனக்கு நல்ல குளிர்ச்சியான இடம் இன்னொரு கூடலூரில், ஆனால் இங்கே வந்துட்டு உடம்பெல்லாம் அப்படியே நினச்சி தோலில் ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு, அந்த சூடு தாங்க முடியாமல் ஃபேன் இல்லாததுனால ரொம்ப பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு இங்கேயும் பிரச்சனை, ஒரு இடத்துல எல்லாம் ஒரு விடுதலைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு சண்டே ஸ்கூல் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசிகள் தான் வரமாட்டாங்க, அடிக்கடி அங்கே கொலை நடக்கிறதுனால ஜனங்கள் பாதி பேர் வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு
1: சொல்லிட்டு.
0: அந்த காலத்தில் இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க, இப்போ எல்லாம். அப்போ அங்கே நமக்கு முன்னும் இன்னும் தெரியாத இடம் என்ன, எங்கே போகிறது. அப்போ இந்த என்னுடைய ஊழியம் வந்துட்டு கைப்பிரதி கொடுக்குற ஊழியம், அது நான் ஒரு நாள் கூட விடாமல் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிள் மிதித்து எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் மிதிச்சுட்டு போவேன். அப்படி தான் பாஸ்டர் லூக்கா சேகர்னு இப்போ இருக்கிறார், எங்கேயாச்சும் ஆவடியில் இருக்கிறார். அவரை போய் அவருடைய ஊரில் கிராமத்தில் போய் சந்தித்து அவருக்கு ஆண்டர், அப்போ அவர் வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தார். அவருடைய அந்த அன்பும், அவர் அன்னைக்கு அப்பா அம்மா அவருக்கு இல்லை அந்த நேரத்தில், அந்த இந்த பாஸ்டர் இந்த கிறிஸ்டோபனுடைய சொந்த ஊர் அங்கே.
1: அப்போ
0: என்ன கூட்டிகிட்டு போய் அங்கே ஊழியெல்லாம் செய்ய வச்சு எனக்கு அந்த நாளில் இந்த மாதிரி ஊழியங்களெல்லாம் செஞ்சு மணிக்கணக்காக என்னுடைய வேலை சைக்கிள் மிதிக்கிறது. அது சில இடங்கள்லாம் பஞ்சராகி மணிக்கணக்காக நான் தள்ளிட்டு வந்தது உண்டு, பஞ்சர் போகிறது கூட காசு இருக்காது, பைப்பு தண்ணி குடிச்சு அப்படியே சாப்பாட்டுக்கு எனக்கு யாராவது கூப்பிட்டு எனக்கு கொடுத்தா உண்டு, இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது.
1: அப்போ
0: ஒரு வாரம் இல்லைன்னா சாப்பாடு இல்லாமல் இதே திருநெல்வேலியில் நான் தங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது, வீட்டில் சொல்ல மாட்டேன், யார் இடத்துல சொல்ல மாட்டேன். அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கிறார், இவர் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறாரு அதனால் அவர் அங்கே வீட்டில் தானே தங்கியிருக்கிறாரு, ஆனால் நான் இதெல்லாம் வெளியில் போய் ஊழியம் செய்கிறேன், அங்கே கிராமத்தில் இருக்கிறேன்னு சொல்லலை. அது ரொம்ப பசின் நிமித்தமாக நான் ஆண்டவர் இடத்துல சொன்னேன், ஆண்டவர் போதும், ஆண்டவர் நான் போயிடுறேன், நான் வேறு எங்கேயாவது என்ன அனுப்புங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு இனி உள்ள ஆட்களில் கஷ்டம், அதனால் என்னுடைய இப்படியே இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கு, நல்லா சாப்பிட வேண்டிய வயசு 25 வயசு. அப்போ சாப்பாட்டுக்கு இல்லாதனால நான் சொன்னேன் நான் போயிடுறேன் ஆண்டவர்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டில் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ இங்கே இரு, உன்னை நான் இதே இடத்துல கனப்படுத்துவோம்
1: அப்படின்னாரு.
0: அப்போ நினச்சேன் அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு குஷி தான், நல்ல இது கிடைக்கணும், அடுத்த வாரம் பார்த்தாலும் சாப்பாடு கிடையாது. இப்படி சாப்பிட வேண்டிய வயசில் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லாதனால ஒரு நாள் அப்பாட்ட ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அங்கே நல்ல ரேங்கில் இருந்ததுனால எனக்கு இருக்கிற நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு நாள் அப்பாவுடைய தேடி நான் அப்பா காம்பஸ் அந்த அடையாறுக்கே போயிட்டேன். நான் எதுக்கு போனேன்னு கேட்டால் எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. அப்பா மெஸ்ஸில் போனால் திருப்தியாக சாப்பிடலாம். அப்பாவோட பிள்ளைன்னு சொல்லும்போது அவங்க நல்லா கவனிப்பாங்க. அப்போ நான் முதல்ல அப்பாவோட 71D ஒரு பஸ் இருக்குது, மந்தவெளிக்கு போகிற பஸ் அதில் ஏறி அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆச்சு, என்னடா இங்கே வந்திருக்கிறேன்னு பார்க்கலான்னு வந்தேன். மத்தியான டைமில் போய் நிற்கிறேன், அப்பா போலீஸ்காரங்கிட்ட சொல்லி என் மகன் தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுன்னா சாப்பாடு. இந்த சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் வார வாரம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு இந்த கோழி பிரியாணின்னா ரொம்ப பிரியம் இல்லை, நமக்கு வாரத்தில் ஒரு நாள் அது திருப்தியாக சாப்பிடலாமே அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் பட்டினி, இங்கே பட்டினினால அப்பாட்ட சொல்லவே இல்லை, இதெல்லாம் என் மனசில் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டங்கள் பட்டினிகள் எல்லாம் தாண்டி அப்போ ஒரு நாள் வந்தார் என்னுடைய வீட்டுக்கு. அப்பா காரில் வர்றாரு, அப்போ பார்க்கும்போது டிரைவரோடு கூட தான் வர்றாரு. அப்போ அந்த டிரைவரு கேட்டார், சார் இது யாருன்னு கேட்டார். அப்பா சொன்னார், என் பிள்ளை மூத்த பிள்ளை தான். என்ன சார் இப்படி இருக்காங்க, ஃபேனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இவர் ட்ரெயினுக்கு வந்திருக்கிறாரு, இவர் கொஞ்ச நாள் இங்கே இப்படி தான் இருப்பார், அப்புறம் சரியாயிருவார்னு அப்பா அந்த போலீஸாரங்கிட்ட சொல்கிறான். அதோடு அப்பா அந்த சைடு வந்ததில்லை, அப்பாவுக்கு அது ஒரு இதாகி போச்சு. அப்போ என்ன போலீஸ் ட்ரைனிங்காக சார் இங்கே கொடுப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி அவர் போனதுனால அப்பா அங்கே அவ்வளோ வந்ததில்லை. அப்போ என்னுடைய கஷ்ட நஷ்டத்தில் யாரும் வீட்டில் இருந்தோ எனக்கு அம்மாட்ட பைசா சொன்னால் அனுப்புவாங்க, எனக்கு எல்லாம் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட. நான் அதுக்கு நான் துணியலை, நல்லதோ கஷ்டதோ நம்ம ஊழியன் வந்துட்டோம், யாரும் சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்து பைப் ஸ்கூல் இதை விட்டுட்டு நான் அங்கே ஊழிய ஆரம்பித்தேன். 40 காசு 50 காசு இந்த சின்ன பிள்ளைங்க காணிக்க போடுவாங்க, சாப்பிட்ற தட்டில் நான் காணிக்க எடுப்பேன். எனக்கு ஒரு தட்டு தான் இருக்குது, அது ஞாயிற்றுக்கிழமை காணிக்க தட்டு, மற்ற நாள் சாப்பிட்ற தட்டு. ஆமாம். அப்போ 40 காசு 50 காசு 1.25 ரூபா 1.25 ரூபா ஒரு மாதம் வந்தபோது நான் போய் கால் கிலோ அரிசி வாங்கிட்டேன். அதே ஊரில் அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கால் கிலோ அரிசி கொடு பாச, நீங்கள் கால் கிலோ வாங்குறத விட மீதி பைசா அப்புறம் கொடு, நீங்கள் 1 கிலோ வாங்கிட்டு போனோம், இல்லை இல்லை எனக்கு கால் கிலோ போதும்னு சொல்லிட்டு அந்த கால் கிலோ 2-3 நாள் ஓட்டிட்டேன். அப்போ பஞ்சம் பட்டினி என்னன்னா எனக்கு நல்ல என்ன சின்ன வயசுலேயே அந்த அனுபவத்தில் பட்டதுனால அந்த ஊழியத்தை நான் அப்படியே விசுவாசத்தில் செஞ்சு ஒரு சின்ன கொட்டா போடுறதுக்கு, அதுக்கு வீட்டுக்கு மேலே அம்மாட்ட சொன்னேன், நான் ஒரு சின்ன கொட்டா போடுறேன், பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு பின்ன சின்ன அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் ஆரம்பித்த ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படியே ஆரம்பிக்கும் போது சின்ன கொஞ்சம் பெரிய பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்து அவங்க ஆலயத்தில் வர்றாங்க, ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படி சபையில் ஒரு 10-30 பேர் பெரியவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ட்ரம் ஒன்று வாங்கிட்டேன், அப்புறம் பாயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம், இவங்க கொடுக்குற காணிக்கை வச்சா இதெல்லாம் பண்ணி வாங்கிட்டோம். அப்போ சபை வளர அந்த ஒரு 30-40 பேர் வந்தோடனே திருநன்னூரில் இருக்கிற பாஸ்டர்ஸ் இடத்துல போனேன், அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளலை. திருநன்னூரில் இருக்கிற அவர்களுடைய நாம முன்னும் பின்னும் பழக்கம் இல்லை. அப்போ நான் ஒரு இடத்துல போயிச்சு, நான் இது மாதிரி இந்த இடத்துல ஒழுங்கு செய்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் அங்கே எப்படி இருக்கிறீங்க, நாங்களே போக மாட்டோம், நீங்கள் போய் ஒழுங்கு செய்கிறீங்களா இல்லை அந்த பாஸ்டர் சொல்லுவான் இந்த பாஸ்டர்ஸ். அதன் பிறகு அந்த சைக்கிளை வச்சு நான் ஊழிய செஞ்சு கிராம கிராமம் போய் கைப்பிரதி கொடுத்து, அது நான் சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5000 கைப்பிரதியாவது கொடுத்துட்டே இருப்பேன், சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிருவேன். அது இந்த திருநன்னூர் சுற்றி இல்லை நான் சொல்கிறது, கடம்புத்தூர் முதற்கொண்டு அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து மொத்தம் சைக்கிள் மதிக்காத ஒரு 50 கிலோமீட்டர் வட்டாரத்தில் நான் சைக்கிள் மதிக்காத இடமே கிடையாது. ஒரு சபை அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி நிறைய இடத்துல சபைகள் இருக்குது. நான் சொல்கிறது 294-95 நாட்கள். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. அப்போது என்னை பற்றி கேரளாவில் ஒரு பிரதருக்கு ஆண்டவர் காமிச்சார், இந்த மாதிரி இந்த ஊரில் என்ன இந்த கிராமத்தில் எப்படி கொண்டு வந்தார், அதே மாதிரி அவருக்கு நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, இந்த மாதிரி ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு நீ போய் பாரு, அவர் பைப் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே மாதிரி ஊழியம் செய்கிறார், அவர் ஒரு பைப் ஸ்கூல் தொடங்கணும்னு ஆசை அவருக்கு. அப்போ யார் என்னன்னு அவருக்கும் தெரியல, ஆனால் ஆண்டவர் என்னை பற்றி காமிச்சார். அப்படி அவர் என்னை தேடி வந்து என்னுடைய நிலைமையெல்லாம் பார்த்து எனக்கு உதவி செஞ்சு எனக்கு கட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னுடைய நிலைமைக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துடுச்சு. மாற்றம் வந்தோடனே அவர் சொன்னார், ஒரு சின்ன வீடு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். நான் பைசா எல்லாம் சப்போர்ட் எல்லாம் அவர் பண்ணுறேன், பாஸ்டர் சன்னி ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் கேரளாவில் திருவிழாவில் இருக்கார், அவர் வந்துட்டு சொன்னார் இந்த பைபிள் ஸ்கூலை நீங்கள் ஆரம்பி, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3-4 பிள்ளைகள் அந்த நேரத்தில் வந்தாங்க, அதை வச்சு ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏறக்குறைய MTH வரைக்கும் எங்கள் பைப் ஸ்கூலில் அக்ரி அது அயாட்டாவினுடைய அக்ரிடேஷனில் உள்ள MTH 90 மாணவர்கள் இன்றைக்கி பைபிள் ஸ்கூலில் படிக்கிறாங்க.
1: ப்ரேஸ் தி லார்ட்.
0: அப்போ அது ஆரம்பத்தில் வந்த வழிகள் அந்த அவருக்கும் எனக்கு என்ன சொந்த பந்தமும் யாருமோ ஒன்றும் இன்னும் தெரியாதவரை கர்த்தர் என்னை காமிச்சு அந்த நாலு பேரை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில்.
1: ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது படாத பாடு, அதாவது பசி பட்டினிங்கிறது உச்சம் இல்லையா? தான்
0: பட்டினி ரொம்ப.
1: அப்பா ஆனால் அதில் இதில் என்னென்னா உங்களுக்கு வழி இருந்துச்சு. இப்போ அம்மாவுக்கு கேட்டால் அம்மா கொடுப்பாங்க, அப்பா கிட்டே போனால் வழி இருக்குது.
0: ஆமாம்.
1: ஆனால் வழி இருந்தும் நீங்கள் பைபிள் காலேஜ் படித்த நாள்லேருந்து துணி சோப்பு போட்டு குளித்த நாள்லேருந்து இவ்வளோ வைராக்கியம் அதை கருத்து உங்கள் தாத்தா போட்ட விதைய உங்களுக்கு.
0: ஆமாம், என்னுடைய தாத்தா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவருக்கு என்ன கிடைச்சாலும் 50% சர்ச்சில் கொடுத்துருவார்.
1: அப்பா
0: 10% எல்லாம் கிடையாது, பர்சன்ட் எல்லாம் கிடையாது, 50% கொண்டு போய் சபையில் கொடுத்துருவார். அப்போ நான் அடிக்கடி இதெல்லாம் கேட்பேன், தாத்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போறியா வண்டியில் தலையில எல்லாம் சுமிட்டு போவார், அந்த வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புவார், அப்படியெல்லாம் போகும்போது கேட்பேன். இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. அந்த வார்த்தை தான் எனக்கு எப்பவும் டச்சிங்காக இருக்கும். நீ என்ன இந்த பூமியில் செய்கிறியோ அது இந்த பூமியில் நீ பார்க்காது, கிடைக்கன்னு நினைக்காது, உனக்கு கிடைக்கிறதெல்லாம் பரலோகம் தான். நீ பரலோகத்தில் போகும்போது தான் உனக்கு என்ன மதிப்பு மரியாதைன்னு அங்கே தான் தெரியும் தவிர, இந்த பூமியில் நம்ம அசட்டை பண்ணப்பட்டவர்களும் பாட அனுபவிக்கிறவங்களும் பஞ்சம் பட்டினி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எல்லா மனுஷனும் இருக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீ எண்ணாமத்து நிமித்தம் நீ செய்தியே ஆண்டவருக்காக நின்று செய்கிறீங்களே, அதுதான் ஒரு
1: பெரிய வைராக்கியம். இல்லை பெரிய வைராக்கியம்
0: எனக்கு அந்த ஒரு வெறி வெறித்தனம்னா கர்த்தருக்குள்ள வெறித்தனம்
1: வெறித்தனம் இருந்து அதை அவ்வளோ. ஏன்னா யாருமே உடையாதவங்க கூட பசிக்கு உடஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம், ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கலாம், மூணாவது நாள் நீங்கள் சொன்ன மாதிரி தோல்வி அதெல்லாம் வந்து படுக்கு ஃபேன் இல்லாமல். ஏன்னா நீங்கள் குளிர் ஊரில் வளர்ந்து வெயிலான ஒரு ஊருக்கு வந்துட்டு ஃபேன் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி படுக்கு கீழே படுக்கிறதுக்கு வாய் இல்லாமல் தலைகாணி
0: இல்லாமல் எம்டினஸ்.
1: ஆனால் இதில் நீங்கள் அது விசுவாச பயணங்கிறது வந்து உங்கள் சாட்சி கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆபிரகாமுடைய பயணத்தை போல் இருக்குது. அதாவது கர்த்தர் மட்டும் நம்பி, கர்த்தர் மட்டுமே நம்பி கர்த்தருக்காக
0: கர்த்தருக்காக
1: அதே மாதிரி டெய்லி வைராகியமாக 5000 tracks ஆனாலும்
0: முடிஞ்ச
1: வரைக்கும் எவ்வளோ தூரம் மதிக்க முடியுமோ மதிச்சு.
0: அந்த நாட்கள் இந்த ஐநாவரத்தில் ஒரு டிராக்ட் கைப்பிரதி கழகம் இருக்குது, அந்த இதில் 100 rupees கொடுத்து மெம்பர்ஷிப் வாங்கினா நமக்கு 3000 tracks கொடுத்துட்டே இருப்பாங்க.
1: கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆமாம், அது ஒரு டிராக்ட் ஒரு நாள் கூட நான் அதுக்காக
1: கொடுக்காமல் இருந்தது இல்லை,
0: அது வாங்கிட்டு வரதும். அப்புறம் நிறைய டிராக்ட் எனக்கு மற்ற இப்போ நான் நல்ல எனக்கு எல்லோரும் தெரியும் என்ன நான் கைப்பிரதி கொடுக்குற
1: ஆளுன்னு,
0: அதனால் நிறைய பேர் எனக்கு இங்கே டிராக்டர் இருக்குது அங்கே டிராக்டர்னு சொல்லிடுவாங்க அங்கே. அப்படி அன்னைக்கு விசுவாசிகளுக்கு விட அதிகமாக கைப்பிரதி கொடுத்தோம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஒரு கைப்பிரதி கொடுக்கக்கூடிய ஒரு தாளந்து எனக்கு கொடுத்துட்டாரு. அதை நான் எங்கே படித்தேன்னா பைபிள் காலேஜில் வட இந்தியாவில் போகும்போது இந்த கைப்பிரதி கொடுக்குற ஊடி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. பைபிள் காலேஜ் ஆரம்பித்து அந்த பைபிள் ஸ்கூல் ஆரம்பித்து பிள்ளைகள் படிக்க 4 பேர்லேருந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வரும்போது எனக்கு அதுக்கு முந்தின அந்த பைபிள் ஸ்கூல் தொடங்குற நேரம் வந்து பார்த்தபோது எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள், கல்யாணம் ஆகணும், அப்போ தான் இந்த ஊழியத்தை எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவுறுத்தப்பட்டதுனால நிறைய பெண்களை தேடி போனோம். அது அப்பா இடத்துல ஷேர் பண்ணும்போது நீ கல்யாணம் பண்ணால் வேலை செய்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருடைய இஷ்டத்துக்கே விட்டு கொடுத்து ஏறக்குற 17 பெண்கள் போய் பார்த்து இந்த 17 பேரும் வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் எல்லாம் நேர்ஸுங்க தான், அரசாங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் தான். ஆனால் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை, எனக்கு கர்த்தருக்குன்னு முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு. ஒரு சில பெண் வீட்டார்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கி என் பொண்ணு வரதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒன்றுமே என் ரூமில் ஒன்றுமே இல்லை, அதனால் அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் டிமாண்ட் பண்ண, பொண்ணு வந்துடுச்சுன்னா இப்படியெல்லாம் இருக்கணும், கேஸ் ஸ்டவ் எல்லாம் வேணும், அது எல்லாம் மஸ்ட்டுன்னு எல்லாம் சொன்னாங்க. நமக்கு ஒரு சின்ன திரி ஸ்டவ் தான் இருக்குது. அப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்னேன், எனக்கு அழைப்புள்ள ஆண்டவருடைய தரிசனம் உள்ள ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லும்போது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பெரும்பாவூர் என்ற பகுதியில் ஒரு பாஸ்டருடைய பொண்ணை அவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க பைபிள் காலேஜில் பிடிஹெச் முடித்தவங்க கேபி யோகனான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பைபிள் காலேஜில் முடித்து இருக்கும்போது அந்த அந்த பொண்ணை பாஸ்டர் மூலமாக அறிமுகமாக அப்படி திருமணம் பண்ணி நான் ஃபேமிலி அங்கே வந்தேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது சுத்தமாக, மலையாளம் தான். அப்போ அவங்க இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த இங்கே உள்ள கலாச்சாரம் அங்கே கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப மாற்றம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்ல சகிப்பு தன்மையோடு கூட
1: நீங்கள் எதிர்பார்த்த
0: என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய இதில் வந்துட்டாங்க. எல்லா கஷ்டம் தியாகம் சகிக்கக்கூடிய அளவில் அவங்கள மாறிட்டாங்க. ஊழியம் என்ற இதில் இதுதான் ஊழியம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிட்டாங்க. அதனால் அந்த மனரம்யமாக நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கஷ்டமாக நஷ்டமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அதன் பிறகு விசுவாசிகள் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன இடம் வாங்கினோம். இடம் வாங்கிறது அது அப்பா எனக்கு இந்த கல்யாணம் பண்ண பிறகு அப்பா கொஞ்சம் சாதகமாயிட்டாரு, வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு 60-70 விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ சாப்பாட்டு குறையில் யார் இடத்துலையும் போய் நம்ம நிற்கிற வேண்டான்னு உள்ளது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் அப்புறம் சண்டே சண்டே ஆராதனைக்கு இங்கே வந்துடுவார்.
1: வந்துடுவார்.
0: அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு காவல்துறையில ரொம்ப பேர் போன கோல்டு மெடல், இந்த பிரசிடென்ட் மெடல் எல்லாம் நிறைய மெடல் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு லெவல்ல இருந்ததுனால அவரு அவருடைய ஸ்டாண்டர்ட் எதிர்பார்த்தா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம போச்சு. ஆனா அது அன்னைக்கு எனக்கு அப்புறம் எனக்கு நன்மையாக மாறிடுச்சு. அப்பா இடம் வாங்கி கொடுத்தாரு, சர்ச்சு ஷெட்டு கட்டினோம், அதில் ஆரம்பித்தோம். ஒரு 100 பேர் 150 பேர் அப்படி ஆண்டவர் சபை ஆரம்பிக்க ஆரம்பிச்சு வழி நடத்த ஆரம்பித்தார். இப்போ இந்த பைபிள் ஸ்கூலில் படிக்கிற எனக்குடைய தரிசனம் என்னென்னா, இந்த ஒரு சபையிலிருந்து ஒரு மிஷினரி உருவாகி வேறு வேறு இடங்களில் நம்ம போன இடங்களில், இப்போ நாம் அன்னைக்கு சைக்கிள் மதித்த இடத்துல என்னுடைய சபை இன்னைக்கு இருக்குது.
1: ஓ ப்ரைஸ் தி லார்ட்.
0: நான் போய் சைக்கிள் மதித்து கைப்பிரதி கொடுத்துற இடத்துல எல்லாம் நான் இன்னைக்கு மிஷினரி அனுப்பி அங்கே சபை வச்சுருக்கிறேன். அப்போ அது அன்னைக்கு செஞ்ச விதை இன்னைக்கு அங்கே ஒரு சபையும் பாஸ்டும் அங்கே இருக்காங்க.
1: ஆமாம், எது வீணாக போகல,
0: எதுவும் வீணாக
1: கர்த்தருக்குள்பட்ட பாடு ஒன்றும் வீணாக மறக்க அநீதி உள்ளவர் அல்ல.
0: ஆமாம், கர்த்தர் அதான் என்னுடைய அனுபவத்தில் அது நான் எல்லாரிடத்துல சொல்றது தான், கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அவர் கடனாளி அல்ல.
1: ஆமாம்,
0: அவர் கண்டிப்பாக அதுக்கு 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருவார். அது மெயின் என்ன, அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் நம்ம வாழ்க்கையே புரட்டும், மாற்றி போடும். அதனால் அந்த நாட்களில் நான் போன கிராமங்கள்லாம் இன்னைக்கு இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சபைகள் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில்
1: மட்டும்.
0: ஆமாம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, ஆந்திராவில் 7 சபை, சித்தூர் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, வேலூர் மாவட்டத்தில் 7 சபைகள், ஏறக்குறைய 45-44-45 சபைகள்
1: இன்னைக்கு
0: கர்த்தருடைய கிருபை அந்த மிஷினரிகளை எந்த வெளிநாட்டு சப்போர்ட் இல்லாமல் நம்ம சர்ச்சில் இருக்கிற தசம பாகத்தை எடுத்து இந்த மிஷினரிகள் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சபை ஆண்டவர் நடத்துறாரு. அப்போ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எனக்கு இன்னைக்கு மிஷினரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இந்த சபையில ரொம்ப ஏழ்மையானவங்க தான் சபையில, ஆனால் ஊழியம்னா அவங்க நல்ல உற்சாகமாக
1: கொடுப்பாங்க,
0: அர்ப்பணிப்போடு கூட செய்வாங்க. அப்போ இன்னைக்கு ஏறக்குறைய 6000
1: இந்த அர்ப்பணிப்பு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்.
0: ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதுதான் விசுவாசிட்டது, நல்ல விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப தியாகமான அப்பா என்ற நிலையில அந்தஸ்துல தான் அவங்கள என்ன வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு அர்ப்பணிப்பு அவங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு 5 பைசா போனா அது ஊழியத்தை தான் போவோம் அப்படின்னு விசுவாசிகளுக்கு
1: தெரியும்.
0: நானும் என்ன வந்தாலும் போனாலும் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம் ஒண்ணும்
1: கிடையாது.
0: அந்த இதுல இன்னைக்கு ஒரு 1000 விசுவாசிகள் கிட்ட சபையில வர்றாங்க. 43-44 சபைகள் பிரான்ச்சு, இதெல்லாம் தேவன் நடத்தி கொடுத்த ஒரு மகா கிருபை. இன்னும் எனக்கு ஒரு 100 சபை ஆரம்பிக்கணும் கிராமங்கள்ல.
1: அதுதான்
0: என்னுடைய வாஞ்ச, என்னுடைய லைஃப் டைம்ல ஒரு 100 சபை உண்டாக்கணும்.
1: ஏன்னா நீங்க கண்ணீரோட விதைச்சதுக்கு 100 குறைவு தான்
0: எனக்கு. யார் இடத்துலயும் போய் அது கூட இது கூட நான் கேட்கற பழக்கம் எனக்கு இல்லை. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும்
1: இல்லை.
0: எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. என்னுடைய ஜீவியம் விசுவாசம், கர்த்தர் கொடுத்தார செய்வோம். இன்னைக்கும் போல அப்படி என்னுடைய அனுபவத்துல என்னுடைய அனுபவம் அநேக பாஸ்டர்களுக்குள்ள, அதாவது நம்ம பிரான்ச் பாஸ்டர்ஸ் அப்படி ஆயிட்டாங்க, அவங்களும் விசுவாசத்துல போய் ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல நல்ல இதா இருக்காங்க. இப்ப லூகாசன் எல்லாம் சொன்னது அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன விட பெரிய ஒரு போதகர் ஆயிட்டு
1: இருக்காரு.
0: நம்ம பிரான்ச் தான் இருந்தாலும் நம்மளை விட பெரிய லெவல்ல இன்னைக்கு அவருக்கு டைம் இல்லாத மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஊழியக்கார் உயர்ந்து வர்றது
1: ரொம்ப சந்தோஷம்,
0: நமக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி சந்தோஷம். நம்ம ஒண்ணுமே இல்லை இதுல எல்லாம் சொல்ல போனா, கர்த்தர் ஏதோ ஒரு இதா வச்சிருந்தாரு. அது ஒரு தரிசனத்தை கொடுக்கும்.
1: பாடுகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்காம விடவே மாட்டார். அவ்வளோ உண்மை உள்ளவர்ல கர்த்தர்.
0: கர்த்தர் அது
1: நம்ம உங்க தாத்தா வந்து பரலோகத்துல கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்துல இம்மையிலேயே கொடுத்துறாரு. இம்மையிலையும் பார்க்க வைக்கிறாரு, மறுமையிலையும் கொடுக்கிறாரு. பேதர் கேட்கிறார், இதெல்லாத்தையும் விட்டு வந்தேனே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
0: கேட்கிறான்.
1: நூறு எத்தனையாக கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை இல்லையா. இன்னைக்கு இந்த சாட்சி வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளில் சேட்டலைட் சேனல்ல இப்ப இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இப்ப இத எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நான் எப்பவுமே எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா எல்லா சாட்சிகளையும் பக்கத்துலயே உட்காந்து நேர்லயே உட்காந்து கேட்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு இப்ப கடந்த ஒரு 8-9 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி சாட்சிங்களை கேட்கறதுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்து என்னோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டீங்க. அந்த கண்ணீர், கஷ்டம், பசி, உங்க கூடயே நான் பசியில வந்த மாதிரி இருந்தது. நான் சாப்பிடாத மாதிரி இருந்துச்சு நீங்க சொல்லும் போது. அது அதே மாதிரி நீங்க ஜெயித்து வெற்றி அடைந்த போது நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்க வாழ்க்கை பயணத்தை வந்து பகிர்ந்துகிட்டு என்னோட மட்டும் பகிர்ந்து கொள்ளலை. இப்ப இன்னைக்கு பல நாடுகளில் இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கும் நீங்க பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர். நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி, நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நம்ம கர்த்தருக்காக படுகிற பாடுகளை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: ஆமா,
1: அவர்கிட்ட அநீதி கிடையாது. அதனால எல்லாருடைய விசுவாசத்தையும் நீங்க இப்ப கிளப்பி விட்டுருக்கீங்க, தூண்டி விட்டுருக்கீங்க.
0: என்னுடைய பெரிய மகனே, நான் அதே மாதிரி பைபிள் கொலையில போய் படிக்க வச்சு இப்ப முடிச்சுட்டாரு. நான் சொல்லுவேன், நீ இந்த சபையெல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கிராமத்தில் போய் புதிய ஊழிய ஆரம்பிக்கணும். என்னுடைய தரிசனங்கள் எல்லாம் அதுதான். நம்ம செய்த சேவைகள் கர்த்தருடைய பிரதிபலன் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரோ இல்லையோ, நம்ம விசுவாசத்தில் இறங்கி கஷ்டத்தின் மத்தியில், நஷ்டத்தின் மத்தியில். இப்போ நான் ஊட்டியில் ஒரு கிராமத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் என் மகனை ஊழியத்திற்காக. அப்போது கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஜனங்களுடைய பாடுகள் என்னன்னு முதல்ல புரிஞ்சாதான் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கும்.
1: இருக்கும்.
0: தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ நம்முடைய ஞானத்திலையோ புத்தியிலையோ செய்கிறது அல்ல ஊழியல், ஆண்டவருடைய கிருபையில நடக்கிறதா அந்த ஊழியல். அந்த ஊழியை நம்ம செய்யும்போது அதுக்கேற்ற குவாலிட்டியோடு கூட நம்ம செய்யலைன்னா அப்புறம் அது விரதாவாகி போயிடும். நம்ம பட்டதெல்லாம் வீணாய் போயிடும். பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதை நேர்த்தியாக கர்த்தருக்கு செய்யணும். அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஒரு கொள்கை. அது நம்ம சும்மா ஒரு பேருக்காக புகழுக்காக பேர் வரும், இவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு எல்லாம் ஒன்றும் செய்யறது
1: கிடையாது.
0: இதுவரையும் ஆண்டவர் அப்படி ஒரு அனுபவத்தில் நடத்தி வெளியில் ஒன்று நம்மளை பற்றி இப்போ நீங்கள் மாதிரி கூப்பிட்ட மாதிரி என்ன நம்மளை யாரும் கூப்பிட்டதில்ல. நம் மெசேஜ் பெரிய பெரிய கன்வென்ட் எனக்கு அது விருப்பமும் இல்லை. பெரிய கூட்டங்களில் மாஸ் குரூசைடு எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஊழியர்களை உருவாக்குறது, விசுவாசிகளை மோல்டு பண்றது, இந்த ரெண்டு ஊழியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு.
1: மோல்ட் பண்ற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கண்ணீர் மோல்ட் பண்ணிட்டாரு ஆண்டவர், உடைச்சி உருமாற்றி. ஏன்னா அதான் சொன்னேன், பசி பட்டினியிலேயே பல ஆண்டுகள், 10 நாள் தாங்க முடியுமான்னு தெரியல. அப்போ கர்த்தர்
0: இந்த பஞ்சம் பட்டினின்னு 2 வருஷம் தான் ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில சுத்தமா
1: சுத்தமா
0: க்ளோஸ் இதான்.
1: ஆனா நீங்க பைபிள் காலேஜ் காலத்துல இருந்தே சோப்பு கூட இல்லையா
0: அந்த நாட்டுல இருந்து கஷ்டம்தான்.
1: ஒண்ணும் அதாவது உங்களுக்கு பெருசா தெரியல, எங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ற, ரொம்ப கஷ்டப்பட்டதுதான் கஷ்டமா சொல்றீங்க. உங்களுக்கு நீங்க சின்ன கஷ்டம்னு சொல்றதே பலருக்கு பெரிய கஷ்டம்தான். அதை வந்து நீங்க கர்த்தருக்காக லேசா எடுத்துக்கிறீங்க. அதை வந்து கர்த்தருக்காக அது லேசா எடுத்துக்கிறீங்க. ஒரு பெரிய முன்னுதாரணமா இன்னைக்கு இந்த சாட்சியை வந்து எனக்கு எப்படி படுது அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வெறும் ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா ஊழியம் என்பது வெறும் ஊழியக்காரனுக்கு மேல விழுந்த கடமை மட்டும் இல்லை. இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ற ஒவ்வொருத்தனுடைய கடமையும் இது. ஏன்னா இந்த பிரதான கட்டளைங்கிறது எல்லாருக்கும் இயேசு கொடுத்த கட்டளை.
0: எனக்கு ஊழியத்தினுடைய அனுபவம்னு சொன்னா நிறைய காரியங்கள் அது அனுபவமா சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு வீட்டுல கைப்பிரதி கொடுக்க போனேன், அவங்க என்ன வரவேத்தாங்க. நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு நல்ல ஒரு இதுதான். வீட்டுக்குள்ள வர வச்சுட்டு அவங்க பெரிய நாயை துரத்து விட்டாங்க. என்ன நல்லா வரவேற்றாங்க, கொடுங்க சார் வாங்க சார்னு எல்லாம் உள்ள கூப்பிட்டுட்டு கேட்டு
1: பூட்டிட்டாங்க.
0: அவங்க சிரிப்பில நான் நினைச்சேன்னா நான் இன்னசென்டா இவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட அந்த ஒரு மனசோட போனேன். பின்னாடி போய் அவர் கடிக்கிற நாயை திறந்து விட்டார். ஆண்டவர் மட்டும் தான் அன்னைக்கு இல்லைன்னா என்னை குதிரை எடுத்துட்டு இருக்கும். அப்புறம் கேட்டார், இனி மேற்கொண்டு இந்த பக்கம் வரக்கூடாது, கடிக்கலை அதை என்னமோ நீ கும்பிட்ற ஆண்டவருடைய கிருபை தான், போயிரு வெளியே போயிருந்தார்.
1: அப்படியே சொன்னார்.
0: ஆமாம், அப்படியே சொன்னார். எனக்கு அது அது அதே மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதை வெளியில் இப்போ டிவி ஒளிபரப்பக்கூடாத அனுபவங்கள் எல்லாம் நிறைய என்னுடைய பாதையில் நான் கடந்து வந்தேன்.
1: கண்ணீரின்
0: பாதை. ஆமாம், கண்ணீரின் பாதையில் பல இடத்துல அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பொதுவாக பார்க்கும்போதே ஒரு மலையாளிஸ் என்ற லுக் வருது இல்லையா? அப்போ நீ அந்த மாதிரி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட
1: அசட்டை
0: அசட்டை பண்ணப்பட்ட அவமானப்படுத்துறது நேச்சுரலாக சில நேரடியாக சொன்னவங்களும் பலரும் இருக்காங்க.
1: இருக்காங்க,
0: அது ஊழியக்காரர் தான்.
1: ஊழியக்காரர்.
0: ஆமாம்,
1: அவங்க ஊழியக்காரங்க இல்லை, அட்டு ஊழியக்காரர்.
0: அது
1: காங்கிரஸ் ஒரு ஒரு ஊழியரை வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு ஊழியரை, அதுவும் பாடுபட்டு தியாகம் பண்ணி அர்ப்பணித்து செய்கிற ஒரு ஊழியரை அவமானப்படுத்தினா ஆண்டவர் என்ன சொல்கிற? உன்னே இல்லை, என்னையே தொடுகிறான் இல்லையா? ஆண்டவர் வந்து உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான்றது. நீங்கள் கர்த்தரால் கணம் பெற்றவர்.
0: ஆமாம்,
1: கர்த்தரை எங்களுக்கு என்னுடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர் நிச்சயம். அவங்க அசட்டு பண்ணுவாங்க.
0: நம்ம அது வந்து நமக்கு அந்த பெருசாக ஒன்று நமக்கு தெரியல.
1: தெரியல.
0: நம்ம இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு ஒரு முறை ஒரு முறைன்னு ஒன்று இருந்தால் அது நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அதை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டிய
1: அவசியம் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, யாராக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, அது அனைவரும் சமம். இதுவே தெரியலன்னா கிறிஸ்துவ ஊழியக்காரராக இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அதனால் இந்த நிலையத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வை கொடுத்துருக்கீங்க. கிறிஸ்துவை சிலுவையை தூக்கி கொண்டு அனுதினமும் பின்பற்றுவது எப்படி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு எங்களுக்கு படிப்பிச்சிருக்கீங்க. வேதாகம கல்லூரியில் மட்டும் இல்லை, இப்போ இந்த நிலையத்திற்கு வந்து எங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட பெரிய சப்ஜெக்ட் வந்து லைஃப் சப்ஜெக்ட். லைஃப்பில் நீங்கள் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியது எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒரு பவுலை பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலையத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நம்மளும் எவ்வளோ பாடு வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றணும்னு ஒரு முடிவு நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த முடிவு எனக்குள்ளே தோணுச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தோணிருக்கும்.
0: ஆண்டவருடைய நாம மேம்பட்ட அதில் ஒரு சந்தோஷம் தானே.
1: ஆமீன், ஆமீன். நிலையத்துக்கு வந்து நீங்க பகிர்ந்து கொண்டதற்காக நிலையத்தின் சார்பிலும் மக்களுடைய சார்பில்
0: எனக்கு கூப்பிட்டு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.
1: நன்றி. நேயர்களே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். அவருடைய தாத்தா விதைத்த விதையை சுமந்து கொண்டார் இருதயத்தில். அந்த வசனத்தை சுமந்துக்கிட்டு துன்பப்படுவதற்கும் பாடு அனுபவிப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவருடைய அப்பா ஒரு டிஎஸ்பியாக இருந்தும் அவருக்கு சகல வசதிகளும் இருந்தும் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக குப்பை என்று எண்ணி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பெருந்துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக சகித்து கொண்டு இன்றளவும் வேதாகம கல்லூரி ஊழியத்தையும் திருச்சபை ஊழியத்தையும் மிஷினரி பணிகளையும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவி 100க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவ வேண்டும் என்று விரும்பி பெயர் புகழுக்கு பின்பாக செல்லாமல் அவமானங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சொல்லொன்னா துயரங்களையும் அனுபவித்து கிறிஸ்துவை பின்பற்றிய ஒரு ஊழியரை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கை பாடங்களை நாம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த நம்மை நாமே அர்ப்பணித்து விடுவோம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: எனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னு ஆசையா இருக்குது. ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணமும் அதிகமா இல்ல. நான் ஒரு பிஸி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேரத்தையும் அதிகமா ஒதுக்க முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி நன்மை செய்யறது? இப்படி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மனசுல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நன்மை செய்ய நல்ல மனம்தான் வேணும், பணம் இல்ல. உங்க மனம் எப்பவுமே நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும். இதுதான் நன்மை செய்யறது. மற்றவங்களோட துக்கங்களை உங்க துக்கமா நினைச்சு கவலைப்படுங்க. உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. யாராவது தேவையில இருந்தாலோ துக்கத்துல இருந்தாலோ அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க. எப்போதும் தன்னலமற்ற எண்ணங்களோட வாழுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சுற்றியுள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி செய்யறதுக்கு நீங்க என்ன செலவு செய்யணும்? ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்க எங்கேயுமே போகல, அலைஞ்சு திரியல, பொய் சொல்லல, கோபம் கொள்ளல, யாரிடமும் கையேந்தல, யாரும் உங்களை குறை சொல்லல. எல்லாத்தையும் விட இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே இழக்கல. பணச்செலவு இல்லாம, உடல் உழைப்பு இல்லாம, அதிக நேரம் விரயம் இல்லாம, யாருடைய உதவியையும் நாடாம நீங்க தனி நபரா இந்த நன்மையை செய்றீங்க. இதை சீக்கிரமா செய்ய ஆரம்பியுங்க. தினமும் ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனமாற எண்ணி பிரார்த்தனை செய்யுங்க. தொடக்கத்துல உங்க சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கோங்க. நாளடைவுல கண்ணில் பட்ட அனைவருக்காகவும் நீங்களே வேண்டிக்குவீங்க. நாட்கள் செல்ல செல்ல நீங்க கேள்விப்பட்டவங்களுக்காகவும் அவங்க நல்ல முறையில வாழ வேண்டிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீங்க. அவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவர் நல்ல முறையில வாழ கடவுள்கிட்ட வேண்டுங்க. இதை பற்றி வேதாகமத்துல என்ன போட்டிருக்குது தெரியுமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது.

0: ஜெயமாக முடித்து கொடுக்கின்றார் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:28 நாம் வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. எல்லாரும் கை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணி, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எல்லாரும் கை வைத்து ஆமேன். இந்த 100 மணி நேர ஜபத்தின் முடிவிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஆமேன். கர்த்தர் நமக்கு காரியத்தை ஜெயமாக முடித்து கொடுக்கிறார். ஆமேன். ஜெயமாக கர்த்தர் முடித்து கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் காரியத்தை ஜெயமாக முடிக்கிற ஒரு தெய்வம். தானியேலுக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ராஜாக்கள் ஆளுகிற ராஜ்ய பாரங்களிலே அவனுக்கு ஜெயமாக காரியத்தை முடித்து கொடுத்ததின் ரகசியம் என்ன? முதலாவது, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருந்தான். 70 வருஷம் தானியேல் பாபிலோனிலே வாழ்ந்தாலும் பாபிலோனால் தானியேல் கரைப்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்கல. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ளவர், நீதி உள்ளவர். இந்த சத்தியமுள்ள பரிசுத்த நீதி உள்ள தேவன் அவரை ஆராதிக்கும் போது தூதர்கள் எல்லாரும், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் அவரை வேறு ஒன்றையும் குறித்து சொல்லவில்லை. அவரை பற்றி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற துதியை தான் பரலோகத்திலே நாம் பார்க்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தர் ரொம்ப முக்கியம். ஆதாமே ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி 10 கற்பனைகள் கொடுக்கல, 1000 கற்பனைகள் கொடுக்கல, 100 கற்பனைகள் கொடுக்கல. ஒரே ஒரு கற்பனை தான் கொடுத்தார், ஒன்னே ஒன்று தான் கொடுத்தார். நம்ம பரிசுத்தம் எதில் விளங்கும்னு சொன்னா, நமக்கு வரும் சோதனையில தான் விளங்கும். சோதனை வரும். சோதனை இல்லைன்னா பரிசுத்தத்தில் நீ முன்னேறியா இல்லையான்னு உனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு கற்பனையை கை கொள்ளாததுனால தேவ சமூகத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவர் கரெக்டாக சொன்னார், நீங்கள் 1:2 வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்னே வரும். அது அர்த்தம் என்ன? டெய்லி ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். அப்போ தான் பரிசுத்தம் வரும். நம்ம மனசு என்ன சொல்லுது? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த தீர்க்க தரிசனம் வச்சு, அது அல்ல. கர்த்தர் உங்கூட என்ன சொன்னார், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லிட்டே வந்தார், நல்லது நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வந்தார். 5 தடவை சொன்னார். ஒரு கேள்வி பரீட்சை எழுதும் போது 5 கேள்விக்கு பதில் நல்லது நல்லதுன்னு டிக் பண்ணிக்கிட்டே வந்தார். 6வது ஒரு கேள்வி வந்துச்சு, அதில் அது தப்புன்னு சொல்லிட்டாரு. என்னது? எது நல்லது அல்லன்னு சொன்னாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது. கல்யாணம் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, கல்யாணம் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, நம்ம படுற பாடுகள்லாம் பார்த்தா ஏன்னா கல்யாணம் கட்டினோன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குன பிறகு சொல்றாரு, இது மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும். இந்த நாத்தனாரு, இந்த மாமியாரு, பிறகு கொழுந்தனாரு, எல்லா நாறுகளும் நம்ம நார் நாரா இழுக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் நல்லதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. உனக்கு ஒரு கஷ்டமான புருஷன் வந்து மாட்டியிருக்காருனா அது உனக்கு நல்லது. உனக்கு பொறுமையையும், உனக்கு அன்பையும், உனக்கு தாழ்மையும். எனக்கெல்லாம் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால நான் நினைச்சேன் ரொம்ப சாந்தமான ஆள்னு நினைச்சேன். அதுக்கு பிறகுதான் உள்ள வண்டவாளெல்லாம் வெளியே வந்துச்சு. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்காக நான் தோத்திரம் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் கஷ்டங்கள் இது மத்தியில் நீ இருக்கிற பாரு மிகவும் நல்லது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைவேற்றி நீ விவாக ரத்து பண்ணணும், எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடினா தான் இவருக்கு தெரியும், இதெல்லாம் பிசாசு சொல்லி கொடுக்குற ஒரு பயங்கரமான காரியம். உன் பிள்ளை வீட்டில் கஷ்டப்படுது, வந்துருமா வீட்டுக்கு வந்துரு பார்த்துக்கிடுவோம், இன்னொரு கல்யாணத்தை கட்டுவோம், கட்டி வச்சு பாரு, அடுத்தவன் வருவான் பாரு, உன்னை முற்றிலும் உன்னை அழிக்கிறதுக்கு. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக போகாத. கர்த்தர் சொல்றான் மிகவும் நல்லது, அவர் சொல்லிட்டாருன்னா மிகவும் நல்லது. ஆனால் தனியாக இருக்கிறதுக்கு சிலருக்கு அழைப்பு உண்டு, அந்த அழைப்பு இருந்தால் இரு, அது இல்லாமல் சேர்ந்து குடும்பத்தோட இருக்கும்போது ஆண்டவர் உன் கூட பேசுவார். சோர்ந்து போகாத. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் தான் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவார். கல்யாணத்துக்கு முந்தி இருந்தது போல வாழ்க்கை இருக்காது, முற்றிலும் மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தின் மத்தியிலையும் சந்தோஷமாக பொறுமையோட அன்போட தாழ்மையோட இரக்கத்தோட தயவோட வாழ்ந்துப்பார். புரிஞ்சன் சரியில்லைன்னா அன்பா சொல்லுங்க ரெண்டு வார்த்தையன். ஐயா நீ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, அன்பா சொல்லி தப்பு ஒன்றும் கிடையாது, உம்மை போய் கேட்டுங்க அன்பாரு, நான் ஏன் தான் உயிரோடு இருக்கிறானோ இப்படிலாம் சொன்னீன்னு. இதெல்லாம் யார் வார்த்தை? ஆண்டவர் கூட இருப்பாரா? பரிசுத்தமாக நீ பேசுறியா? இல்லை, உன் பரிசுத்தம் இங்கே தான் விளங்கும். உன் வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் உன் பரிசுத்தம் அந்த சோதனையில் ஒரு காரியம், குடும்பத்தில் அன்பாயிரு, ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அப்படி தான் சொல்கிறார். இன்னொரு காரியம், அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? ஒன்றே, உன் குடும்பத்தை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? உன் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வெளியில் வர்ற இந்த மியூசிக்கோ இல்லை இந்த பாட்டோ நம்ம ஆராதனையில் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி, இப்போல்லாம் லைட்டுகள் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்போ எல்லாம் அது தான் வருது. இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தம் அதுதான் முக்கியம். அப்போ தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருந்தால்னா பாபிலோன் அவனுக்குள்ள போக முடியல 70 வருஷம் இருந்தாலும். அதைத்தான் வேதம் சொல், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். உலகன உடனே நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, நமக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு வெளியில் போடுறது இதைத்தான் நம்ம உலகம்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை, உன் மைண்டு, உன் மனசு, உன் மைண்டில் வர்ற சிந்தைகள் இருக்கு பார்த்தியா, அது எவ்வளவு கரப்டாக இருக்கிற சிந்தைகள், இதில் தான் உன் மனசை சரிப்படுத்து. அந்த மனசில் உன்னுடைய உள்ளத்தில் நீ நினைக்கிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதில் பரிசுத்தமாக இருக்கிற யாருக்கு தெரியாத வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதா? நம்ம பரிசுத்தத்தில் எவ்வளவு குறைஞ்சிருக்கிறோம். இயேசுவை பார்த்து தான் கம்பேர் பண்ணி வாழணும். இந்த உலகத்தில் ஊழியக்காரர் ஊழியக்காரரோட கம்பேர் பண்ணக்கூடாது, விசுவாசிகள் விசுவாசிகளோட கம்பேர் பண்ணக்கூடாது, சபைகள் சபைகளோட கம்பேர் பண்ணி நீ எவ்வளோ ஆட்களை வச்சிருக்கிறானா, எவ்வளோ வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ காணிக்க வருது, எவ்வளோ ஜபம், இது அல்ல ஆண்டவர் கம்பேர் பண்ணுறது. நம்ம ஒரே ஒரு ஆளோட தான் கம்பேர் பண்ணணும், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கைவேற்றி அவரோட கம்பேர் பண்ணி பாரு, அவருக்கு இருந்த பொறுமை, அவருக்கு இருந்த அன்பு, அவருக்கு இருந்த தாழ்மை, அவருக்கு இருந்த இரக்கம், அவருக்கு இருந்த மனதுருக்கம், அவருக்கும் பிதாவுக்கு இருந்த ஐக்கியம், இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க பார்க்க பார்க்க நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு வளரணும், நான் எவ்வளவு வளரணும். ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபமான ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் தீட்டுப்பட்ட வாழ்க்கையெல்லாம்ப்பா, எங்கள் காரியம் ஜெயமாக மாறணும்னா சபைகள் எல்லாம் பரிசுத்தம் அடையணும், நம்ம எல்லாம் பரிசுத்தம் அடையணும், தீட்டு நம்மை விட்டு மாறணும். ஹல்லேலூயா, தீட்டு மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் வருமானப்படும் அந்த தீட்டு மாறணும் இயேசுவின் நாமத்தினால், ஆமென். ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். மனோவா வீட்டுக்கு ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். மனோவாவின் மனைவியை கூப்பிட்டு பேசுகிறார், நீ உன்னை தீட்டுப்படுத்தாத, உனக்கு பிறக்க போகிற பிள்ளை முக்கியமானது, உன்னை நீ தீட்டுப்படுத்தாத. கரெக்டா பேசுறார், நீ எப்படி வாழணும், உன் பிள்ளைய நீ எப்படி நடத்தணும், நீ திராட்சை ரசம் மது குடிக்காத, உன்னை தீட்டுப்படுத்தாம நீ வாழணும், உன் பிள்ளைய எப்படி நீ வளர்க்கணும், அவனும் நசரே விரதம் இருக்கணும், அவன் முடி முக்கியம், அவன் கமிட்மெண்ட் முக்கியம், அவன் தலையில கத்தி படக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஆனா இவங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா, அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், பெலிஸ்தரெல்லாம் முறியடிச்சான். ஆனா அவங்கிட்ட உள்ள கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா, மூணு பெண்கள்கிட்ட போறான், திம்னாத்தில் உள்ள ஒரு பெண்ணோட போறான், அதுக்கு பிறகு ஒரு வேசியின் இடத்துல போறான், அதுக்கு பிறகு தெளிலாளின் மடியில் போய் படுத்திருக்கிறான். இது என்னத்தை பார்க்குறீங்கன்னா, இவன் ஒரு பாவத்தை செய்து ஏதோ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மாற்றம் கேட்டவன் இல்லை, இவன் தொடர்ந்து அதில் போகிறான். நம்ம வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. நம்ம தப்பு செய்யாமல் இருக்க மாட்டோம், நம்ம கோபப்படாமல் இருக்க மாட்டோம், நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பொறுமையெல்லாம் சில நேரம் இழந்துருவோம், அதை கண்டு பயந்துருவோம், நம்ம எண்ணத்தில் திடீர்னு தப்பான எண்ணங்கள்லாம் வரும், அதனால நம்ம எல்லாம் பாவிகள் என்று அல்ல. ஆனால் உன்கிட்ட தப்பு வரும்போது அதை ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது. இந்த கத்தோலிக்கர்கள் மாதிரி போய் திரும்ப திரும்ப பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை மாறணும், அதான் பரிசுத்தம். இவனை பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் தொடர்ந்து அதே பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். சில ஆட்கள் பாடுற பாட்டா, நான் தாவீதை போல ஆடணும்னு, அவன் அவனுக்கு எட்டு ஒய்ஃபு, அவன் லேஸ்பட்ட ஆள் அல்ல, அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தான் இருந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஓட்ட, அவன் கடைசியில் சாகுற நேரத்துலையும் அவனுக்கு யாரை கொண்டு வச்சாங்க, அவனுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு ரெண்டு கன்னி பெண்களை தேடி அழகானதை போட்டு வைக்கிறாங்க. சம்திங் ராங். அவனுக்கு அதுக்கு பிறகு அவன் வீட்டை விட்டு பட்டையை நீங்கள், அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சில நேரம் தாவீதை போல ஆடணும், அவனை போல ஆடணும் பாடணும் நினைக்கிறோம். ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் உண்மையானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ரெண்டு கை பேத்தி ஆமேன், ஹல்லேலூயா. கை பேத்தி, இயேசுவே என் வாழ்க்கையில் அந்த ஊழியரை போல மாறணும், என் பிள்ளைய அந்த ஊழியரை போல மாற்ற போகிறேன். இந்த உலகத்தில் யாரும் நீதிமான்கள் அல்ல, இயேசுவை போல மாறணும். ரெண்டு கை பேத்தி, தொடர்ந்து எந்த பாவத்திலையும் தொடர்ச்சியா நான் நிற்க மாட்டேன். ஆண்டவரே, ஆவியானவரே, நான் தீட்டுப்படாமல் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றிருங்க. ஹல்லேலூயா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. ஆமேன். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தமாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை அளித்தார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமேன். ரெண்டாவது, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:2, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகளை நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். வெளிப்பாடோடு ஜெபம் பண்ண ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு வெளிப்பாடு வேணும் ஜெபத்தில். சும்மா என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே நான் கடன் வாங்கணும், யாராவது ஒரு ஊழியக்காரன் முகத்தை காமிக்கணும். என்கிட்ட வருவாங்க சில ஆள், ஐயா நான் ஜெபம் பண்ணேன், பணம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஆண்டவர் உங்கள் முகத்தை தான் காமிச்சார். அப்போ நான் சொல்லுவேன், நான் தானே உனக்கு பணம் கொடுக்கணும், உன் முகத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காமிக்கணும். முகத்தை எனக்கு அவர் காமிக்காம நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? இந்த ஏமாத்து வேலையை நீ ஏன்ட்ட வச்சுக்கிட கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி அனுப்புவேன். அதனால ஒருத்தரும் என்கிட்ட பணம் கேட்டு வரமாட்டேன். வருவாங்க, ஆனா உண்மையா இருந்தா ஆண்டவரே நமக்கு வர முன்னாலேயே நமக்கு சொல்லிடுவார். ஃப்ளைட்ல வந்துகிட்டு இருந்தேன், அங்க ஒரு ஊழியர் இருந்தாரு. அந்த ஊழியர் சாதாரணமானவர், அவருக்கு தேவை இருக்குது. ஆண்டவர் சொன்னார், உன் பைய உரி, அதை எடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி. அவர் கேட்கல, அவருக்கு அந்த நேரம் தேவைப்படுது. எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் இன்னைக்கு ஏமாத்து ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவனுக்கெல்லாம் பணம் கொடுக்காத, யார் உன் சர்ச்சில் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்களா இருக்கிறீங்களா? சுத்து ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. சுத்து ஊழியர்களை வீட்டுக்குள்ளே விடாத உன் வாழ்க்கை பாழாக போயிடும். அந்தந்த இடத்துல ஊழியர்கள் ஒழுங்காக இருந்து ஊழியம் செய்யணும், அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கணும். இந்த கால கடைசி காலம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. வெளிப்பாடோடு ஊழியம் செய்யணும், வெளிப்பாடோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் திட்டமாக பேசுகிறார். இங்கே தானியேல் வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணுறான். 70 வருஷம் எருசலேமின் பால் கடிப்புகள் தீரணும், 70 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு தான் அவன் ஜெபம் பண்ணுறான், அந்த வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணுறான். 70 வருஷம் ஆயிட்டு, ஜனங்கள் இன்னும் பாபிலோன்ல விடுதலை ஆகாம இருக்கிறாங்க. அதற்காக ஜெபம் பண்ற, அதுக்கு பிசாசு என்ன தடையெல்லாம் கொண்டு வந்து, அவன் ஜெபம் பண்ண நாள் முதல் நாளே பிசாசு தடை கொண்டு வந்துட்டான். ஆனா தானியேல் வெளிப்பாடோட ஜெபம் பண்ணான். ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எப்ப சொன்னாரு அந்த வசனத்தை? அது தெரிஞ்ச நம்மையா இப்படி இருக்கிறான். அவர் எப்ப சொன்னாருன்னா, பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு? என்ன யாருன்னு ஆண்டவர் கேட்கிறார். கேட்ட உடனே மாம்சம் ரத்தமும் அவனுக்கு அதை வெளிப்படுத்தல, என் பிதா வானத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டில் தான் சபை கட்டப்படணும். அந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பேதுரு மேல கட்டுறதில்லை. அவன் ராக்கா இருந்தாலும் அவன் ராக் இல்லை, அவன் ஆடுற ஆள் தான் எப்பவும். அவன் ஒரு நேரம் ரொம்ப உன்னதத்தில் இருப்பான், அடுத்த நேரம் அவன் என்ன செய்வானே தெரியாது. அவன் மேல போய் சபையை கட்டுவாரா? அவனுக்கு வெளிப்பாடு நேரா வந்துச்சு. அடுத்தாப்புல சாத்தாங்கிட்ட இருந்து உடனே அவனுக்கு வெளிப்பாடு வருது. இயேசு பாடுபடணும், என்னை கொல்ல போறாங்க, என்னை அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சாத்தான் முன்னால வந்து உங்க எஜமான்கிட்ட போ, அவர்கிட்ட சொல்லு உமக்கு இந்த மாதிரி காரியம் நடக்க கூடாது. இயேசுக்கு வெளிப்பாடு நல்ல வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? அவனை பார்த்து எனக்கு அப்பாலே போ. அது ஒரு சரியான வெளிப்பாடு. சில ஆட்களுக்கு இயேசு கண்ணீரை துடைப்பார், நீ ரெண்டு மனைவியை கட்டு வந்தாலும் ஆண்டவர் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறார். இது அல்ல தீர்க்க தரிசனம். சரியா தீர்க்க தரிசனம் சொல்லு, அப்பாலே போ சாத்தானே, உன்னை கண்ணீரை துடைக்க வர்றார், நீ சரியா இல்லையா உனக்கு கண்ணீரை துடைக்க மாட்டார்னு சொல்லணும். சத்தம் உங்களுக்கு அல்லேலூயா இப்போ வராது. வெளிப்பாடு சரியா இருக்கணும். இந்த வெளிப்பாட்டோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண போனால் உன் பாட்டுக்கு வாயில் வர்றதெல்லாம் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. என்ன ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், என்ன சொல்கிறீர் என் குடும்பத்தை பற்றி கேளு, உட்காந்து பேச அவர்கிட்ட, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கார். நீ எல்லாத்தையும் நீனே பேசிட்டு அவர் பேசுறதுக்கு முன்னால் எளிமை வந்துடுறா. அதனால தான் உனக்கும் ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கும் உங்கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் புருஷன் உங்ககிட்ட பேச வர்றாரு, நீ உன்பாட்டுக்கு எளிம்பி போயிட்டேன்னா அடுத்த நான் புருஷன் இன்ட்ரெஸ்டோடு வந்து பேசுவாரா? பேச மாட்டார். நீ தான் கவனிக்க மாட்டேன். அதே போல் மாற்றி பாரு, பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷனே கிடையாது. அதுவும் புருஷன்மார்களுக்கு கம்யூனிகேஷன்னா ரொம்ப போராட்டம். ஏன்னா அவங்க மூளை பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். புருஷன்மாருடைய மூளை எப்படி இருக்கும்? பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். அப்படின்னா கார்னு யோசித்தா அதிலே தான் உட்காந்துருப்பார். நீ என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்காது. ஐயா வீட்டில் அரிசி வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், வாங்கிட்டு வாங்கன்னா அவர் காரில் தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். தவிர அரிசி பருப்பு ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் மூளையில் ஆண்டவர் பாக்ஸ் பாக்ஸாக தான் வச்சுருக்கார். இந்த பெண்கள் மூளையை ஆண்டவர் பாக்ஸாக இல்லை, ஒரு உருண்டை மாதிரி வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கார். இங்கே கனெக்ட் பண்ணி அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பார். நீ கார் மாத்திரம் யோசிக்க மாட்டார், நீ பெட்ரோலை யோசிப்பா, அதோட விலையை யோசிப்பா, அதுக்கு பிறகு அதுக்கு எங்கே கொண்டு வைக்கணும்னு யோசிப்பா, அதுக்கு பிறகு எப்படி இதுக்கு பணம் வரணும்னு யோசிப்பா. இது எல்லாம் உனக்கு அப்படி அப்படி போ, உன்னை அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அதனால ஆண்டவரோட பேசு. உன் புருஷன் பேசாம இருந்தா குறை சொல்லாது, அவர் அப்படித்தான் படைச்சிருக்கார். ஒன்னே அப்படி படைச்ச, நீ ரீல் விடுறதுல பெஸ்ட் ஆள். தொடங்கினா சுத்தி சுத்தி சுத்தி விடுவார், அவர் அத்து அத்து ரீல் விடுவார். இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. எப்படியா எல்லாம் தெரியும்? அப்படிதான் நான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும். சரி, ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணு. ஃபோனில் நீ பேசுகிற அடுத்த பக்கம் இருந்து அலோன்னு சத்தம் வராமல் இருந்தால் நீ பேசுவியா? பேச மாட்டோம். அடுத்த பக்கம் சத்தம் வந்தால் தான், சத்தம் கேட்கலன்னா அலோ அலோ அலோ அலோ அலோன்னு பிறகு வச்சிருப்போம் ஃபோனை. ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட பேசி அந்த வெளிப்பாடோட ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், டேனி ஃபோமம். ஊழியர் என் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். அவர் சூட்கேஸை எடுக்க போனேன் ரூமில், அவர் புறப்படுற நேரம் சூட்கேஸை எடுக்க போனேன். சூட்கேஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷர் ரெண்டே ரெண்டு பேண்ட்டு ஷர்ட்டு தான் வச்சுருந்தார், அதை தவிர வேறு பேண்ட் ஷர்ட்டு வைக்கலை. அப்போ நான் கேட்டேன், ஐயா பேண்ட் ஷர்ட்லாம் துணியெல்லாம் இல்லையே, இது என்ன இந்த சூட்கேஸ் இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டைரியா வச்சுருக்கேன்னு சொன்னார். டைரியா? இது ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து வந்திருக்கிற டைரியா தூக்கிட்டு வந்திருக்கிறார் சொன்னார். இதில் 50,000 ஜப குறிப்புகளை எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதைத்தான் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த 50,000 ஜப குறிப்பில் 25,000 ஜப குறிப்புகளுக்கு பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர் சொன்னார். கைபேத்து அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணுறோம் என்ன தான் பதில் வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எதையோ எழும்பி சொல்லி ஜெபம் பண்ணுறோமே தவிர அவர் என்ன செய்வார்னா காத்திருப்பார். அந்த டாபிக் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் கொடுக்கறதை எழுதுவார். அதுக்கு பிறகு அதுக்குரிய வசனத்தை அதில் போட்டு வைக்கிறாரு. அதுக்கு பிறகு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டு எப்படி ஜெபம் பண்ணணும்னு எழுதி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு எப்போ பதில் வருது, எப்படி பதில் வந்துச்சு, அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு ஜெப குறிப்புகளை எழுதி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் வெளிப்பாடோட ஜெபம் பண்ணால் எத்தனையோ பதில் நமக்கு வரும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் நடைபெறுகிறது போல தான் பூமியில் நடைபெறணும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஏன் சித்தம் பூமியில் எப்படி நடக்கணுமோ அதை பரலோகத்தில் மாற்றிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். என் பையனுக்கு இந்த பொண்ணு தான் வேணும் ஆண்டவரே, இப்படித்தான் வேணும். அவர் வேறு நினைப்பு வச்சுருப்பார். நீ நினைக்கிறபடி நீ போட்டு அவரை அப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தால் அவர் கடைசியில் சரின்னு சொல்லிடுவார். அதுக்கு பிறகு நீ அதை சுமக்கணும். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுபடி ஜெபம் பண்ணிப்பார். வெளிப்பாட்டோட ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிற வெளிப்பாடு என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எல்லாரும் சொல்லுங்க, அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. ரெண்டு கை வைத்து இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை அழிப்பதற்கு பல திட்டங்களை போட்டு இந்தியாவில் இந்த சபைகள் வளரக்கூடாது, இந்த சபைகள் வளர்ந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு கண்டுபிடிச்சு இந்த நாட்களில் இந்த பயங்கரமான காரியத்தை செய்யும் போது எல்லாரும் சத்தமாக ரெண்டு கைகளை உயர்த்தி, பாதாளமே நீ ஜெயம் பெற மாட்டாய், நீ ஜெயிப்பது இல்லை. அல்லேலூயா, ஆமென். நிறைய விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, யாரோ எனக்கு என்னமோ செய்துட்டாங்க, எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு எதையோ செய்து வச்சிருக்கிறாங்க, ஏதோ தகடு வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு தெரியுது அப்படிம்பாங்க. நீ சொல்லணும், கண்ணை மூடி ஜெபம் பண்ண பிற நீ வெளிச்சமாவா இருக்கும், இருட்டா தானையா இருக்கும்னு சொல்லி அனுப்பிடணும். நான் புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட வந்து ஒரு ஊழியக்காரரோட போயிட்டு இருந்தேன். நல்ல ஊழியர் தான், ஆனா அவரு அப்படியே ஜெபம் பண்ணுவார். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு இடத்த காமிப்பார், இதுக்குள்ள என்னமோ வச்சிருக்கான்னு சொல்லுவார். என்னைய போய் அதில் நிற்க சொல்லுவார். அந்த இடத்துல போய் நில்லு, கால் சுடுதா அப்படிமா, குளிராக தான் இருக்குமே தவிர கால் ஒன்றும் சுடாது. ஆனால் அவர் கடைசியில் கொஞ்சம் காணிக்க வாங்கிட்டு பாரு, நல்ல மனுஷன்தான் பாவம், ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். இந்த பாருங்க, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சாத்தான நசுக்கிட்டார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்து அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்திருவார்? இப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? காலு கீழே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில ஆட்கள் அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுனால தான், அவனுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால தான், அவனை பார்த்து எப்பவும் அவனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஏசு கிறிஸ்து கல்வாரி சில சரியான காரியத்தை செய்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானு தன்னுடைய மரணத்தினால அழிச்சார். அவன் அழிஞ்சு போன சத்துரு, அவன் மூளை இல்லாத ஒரு சத்துரு அவன், அவனுக்கு மூளையே கிடையாது. அதனால் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர்களை தைரியமாக ரெண்டு கை வைத்து இயேசுவே, சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, சாத்தான் நசுக்கப்பட்டவன், சாத்தான் ஃபுல்லாக நசுக்கப்பட்டிருக்கிறான், ஆகினால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீர் மாற்றி அமைப்பீராக, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி அமைய ஆண்டவரே. பிசாசு வெட்கப்பட்டு போனா, யார் என்ன செய்தானோ அவனுக்கு தான் ஆபத்து. நல்ல ரெண்டு கை வைத்து, இந்த நாட்களில் செய்யப்படுகிற யாகங்கள், இந்த நாட்களில் செய்யப்படுகிற மந்திரங்கள், இந்த நாட்களில் செய்யப்படுகிற செய்வினைகள், அவங்களுக்கு தான் அந்த போராட்டம். எல்லாரும் கைகளை வைத்து, அது அவனுக்கு விரோதமாய் திரும்புவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு உனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக எழுதப்பட்டதெல்லாம் எடுத்து போட்டாராமே. என்கிட்ட ஒரு ஊழியர் வருவார், நல்ல ஊழியர் தான், சொல்லுவார், பாஸ்டர் அப்படி வந்தேன், உங்கள் உங்கள் உங்கள் சேரில் என்னமோ இருக்க மாதிரி இருக்குது, அப்படியா, என்ன இருக்குது, போய் எடுப்பான், ஒரு தகடு எடுப்பான், அதில் என்னெல்லாமோ எழுதியிருக்கோம், அதை எடுத்து காமிச்சிட்டு என்கிட்ட, நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நினைப்பேன், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் என் காருக்கு வருவான், காரில் வந்து உட்காந்த சீட்லேருந்து ஒரு தகடு எடுப்பான், எடுத்து காமிப்பான். அப்புறம் சர்ச்சி இருக்கிற இடத்துலலாம் போய் தகடை எடுத்து காமிப்பான். நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அதை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டேன். அது பற்றி ஒன்று, தகடு வைக்கிற வேலை அவன் வேலை, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலை நம்ம ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கை வைத்து கத்திர துதிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமே. வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் பயப்படாத, கத்தர் உன் கூட இருக்கிறார், கத்தருடைய கரம் உன் மேலே இறங்கி இருக்குது, கத்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா ரெண்டு கை வைத்து ஆண்டவரை, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது, சபையை மேற்கொள்ளாது, அதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. மூணாவது வெளிப்பாடு உனக்கு வரணும். இயேசு அதுக்கு பிறகு, இந்த வசனத்துக்கு பிறகு சொல்றது, என்னை கொல்ல போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, என்னை துப்ப போறாங்க, என்னை பல நிந்தைகளை செய்ய போறாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு வெளிப்பாடு. அதுதான் அந்த சிலுவை. நம்ம வாழ்க்கையில சிலுவை தான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் பேதுரு, வேண்டாம் இது உமக்கு நடக்கக்கூடாது, நீ தேவனுடைய சிந்தையை இல்லாம நீ உன் சிந்தையில இருக்கிறது தான் பிரச்சனை. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும், அந்த சிந்தையில் தான் உனக்கு வெற்றி உண்டு. உன் சிந்தை என்ன, எனக்கு ஒரு பாடு வரக்கூடாது, உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில பாடு வராமல் இருக்காது. ஒரு சில நாள்ல ஒரு சில ஆட்கள் நினைச்சாங்க, என்னை ஒரு நாளாவது ஜெயிலில் கொண்டு வைக்கணும்னு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், எனக்கும் புரியவே மாட்டேன்ட்டு. என்னையும் எதுக்கு ஆண்டவரே ஜெயிலில் கொண்டு வைக்கணும்னு விரும்புகிறான்? போலீஸே என்னை பிடிக்க வந்துட்டு, அந்த அளவுக்கு வந்துட்டு. இப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், நீ ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நல்லாவே தெரியுது ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் பாடு வரும், பலரும் உன்னை நிந்திப்பாங்க, உனக்கே புரியாது. நானும் உட்காந்து கேட்டேன், ஏன் ஆண்டவரை இவ்வளவு பாடுகள், நீ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான்ப்பா, நீ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு. அது நீர் சொல்லிட்டு போகலாமே, இந்த மாதிரியாக பாடுபடணுப்பா, இல்லை சொன்னால் உனக்கு வழங்க மாட்டேங்கப்பா, சொன்னால் உனக்கு என்ன செய்ய மாட்டேங்க, விளங்க மாட்டேங்க, நீ என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ரிவைவல் வரணும்னா இதுதான் உன் வாழ்க்கையில் நீ நினைக்க வேண்டிய நினைப்புப்பா. நன்றி ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பண்ண அந்த ஆட்களெல்லாம் ஆசீர்வதியும், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு ஜோமனை வைப்பார். அவன் செய்கிற அநியாயத்துக்கு அவன் அதுக்கு அனுபவிப்பான். நீ போய் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கையில் விட்டுட்டேன்னா பழி வாங்குதல் யாருக்குரியன்னு சொல்கிறார். அவர் வேலையை போய் நீ ஏன் எடுக்கிற? அவருடைய நியாயஸ்தலத்தில் நீ போய் உட்காராத. நீ போய் ஆண்டவரே அவனை அடியும், அவனை கொல்லும், அவனுக்கு அப்படி பண்ணும், இப்படி பண்ணும் அப்படியே ஜோமனை சொல்லியிருக்காரு. வெளிப்பாடோட ஜோமன்னு, உனக்கு ஆண்டவர் பல பாடுகள் சிலுவை அனுப்புவார், அதுதான் உனக்குள்ள வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடோட ஜோமன்னா கத்தர் ஜபத்தை கேட்பார். வீட்டில் போய் ஜோமனுங்க, கத்தருடைய வெளிப்பாடோட நம்ம ஜோமன்னா கத்தர் நிச்சயம் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. தானியேலினுடைய காரியம் ஜெயமாக முடிந்ததின் ரகசியம் அவன் வாழ்க்கையில் தானியேல் 9:19 வாசிக்கணும்.
2: ஆண்டவரே கேளும்,
1: ஆண்டவரே கேளும்,
2: ஆண்டவரே மன்னியும்,
1: ஆண்டவரே மன்னியும்,
2: ஆண்டவரே கவனியும்,
1: ஆண்டவரே கவனியும்.
2: என் தேவனே,
1: என் தேவனே,
2: உம்முடைய நிமித்தமாக,
1: உம் நிமித்தமாக
2: அதை தாமதியாமல் செய்யும்,
1: தாமதியாமல் செய்யும்.
2: உம்முடைய நகரத்துக்கும்,
1: உம்முடைய நகரத்துக்கும்,
2: உம்முடைய ஜனத்துக்கும்,
1: உம்முடைய ஜனத்துக்கும்
2: உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே,
1: உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே கேளும், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செய்யும்? கேளும். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே தாமதியாதேயும். நல்ல ரெண்டு கைவீத்தி, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன கவனியும், ஆண்டவரே நீ தாமதிக்க வேண்டாம். தூதனை ஆண்டவர் தாமதியாமல் அனுப்புகிறார் ஜபத்தை கேட்டு. இந்த 100 மணி நேரம் ஜபித்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கவனித்து கேட்டு தூதர்களை அனுப்பி, உன் காரியமாக நான் வந்தேன், நான் உன்னை தொட்டேன், உன் ஜபம் கேட்கப்பட்டது, நான் இதை உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி ஆமேன். ஆகினால்தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. உன் காரியம் ஜெயமாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் சபை வித்தியாசமின்றி, ஊழிய வித்தியாசமின்றி வந்து ஜெபம்ன்ற ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். தேவனுடைய ராஜ்யம் அவர் கட்டுவதற்காக விரும்புகிறார். அதுக்கு தான் நம்ம சேர்த்திருக்கிறார். அவர் கவனிக்கிறார், அவர் தாமதிக்க மாட்டார். இந்த முறை தாமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாமதிக்க மாட்டார். உன் காரியத்தை ஆண்டவர் சீக்கிரம் ஜெயமாக முடிப்பார். அவர் தாமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் காரியத்தை அவர் கவனிக்கிறார், உன் காரியத்தை கேட்கிறார். ஆமேன். ஆண்டவரே என் ஜன அடிமைப்பட்டு இருக்கிறதே, உங்க நாமத்தை குறித்து ஆண்டவரே இந்த ஜனங்கள் பலவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த தேசத்தில் உம்முடைய நாமம் கீர்த்தி உள்ளது. ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிங்க? உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க தீவிரமா வருகிறார். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர். வானத்தையும் பூமியையும் பூமியின் கீழ் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்காத தெய்வம் தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் பூமிக்கு கீழானவைகளையும் உருவாக்கின தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகினால அவருடைய நாம கீர்த்திக்கென்று அவர் இந்த ஜபத்தை கேட்கிற தெய்வம். உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கார். அம்மா, உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். இவன் பிள்ளைக்காக ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஒன்னியோவான் 5:4-5 வாசித்தீங்கன்னா,
2: தேவனால் பிறப்பதெல்லாம்
1: உலகத்தை ஜெயிக்கும்.
2: நம்முடைய
1: விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தை என்ன செய்வான்? ஜெயிப்பான். விசுவாசம் தான். இன்னைக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தோட போனோம். என் ஜபத்தை கத்தர் கேட்டிருக்கிறார்னு விசுவாசத்தோட போகணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஜபத்தை கத்தர் கேட்டிருக்கிறார், அந்த விசுவாசத்தோட போகணும். கத்தோலிக்கர்கள் அதனுடைய பிஷப் எல்லாம் எல்லா கத்தோலிக்க சபைகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணணும்னு எழுதியிருக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பாடுகள் போராட்டம், அவங்க எல்லாம் உபவாசம் பண்ணி சபைகளில் ஜபம் பண்ணுறாங்க. அந்த யூசிஎஃப்னு சொல்லப்படுகிற அந்த இமெயில் குரூப்பை எப்படியோ என் பேரை அதில் சேர்த்துருக்காங்கனால அவங்க என்ன செய்கிறாங்கிறது வரும் எனக்கு நியூஸ். அதில் ஒருத்தர் எழுதுறாரு, நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சில ஆட்கள் அந்த யந்திரத்தில் அவன் அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான்னு சொல்லி அவிசுவாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவிசுவாசத்தை நம்ம மாற்றி நம்ம ஜபத்தை இயேசு கேட்குறாருன்னு விசுவாசித்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ விசுவாசமாக ஜெபம் பண்ணணும். நல்ல கைவித்து எந்த எந்திரமானாலும் சரி, எந்த தந்திரமானாலும் சரி, எந்த மந்திரமானாலும் சரி, எந்த பொல்லாத பிசாசுகள் என்ன செய்தாலும் சரி, கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உனக்கு வேணும், சரி, ஆரோக்கியமான விசுவாசம் வேணும். ஆரோக்கியமான விசுவாசம், ஆரோக்கியமான விசுவாசம் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆரோக்கியமான விசுவாசம் வேற யாரையும் நம்பாது, கர்த்தர் மாத்திரம் செய்வார் என்று. டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட், ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சிருப்பார். இயேசுவும் பிளஸ் உங்க மாமா, உங்க தாத்தா, அவங்க சொத்து, இவங்க பணம்னு இருக்காது, கர்த்தர் மாத்திரம். அதுதான் ஜெபம். இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, கர்த்தர் உதவி செய்தால் தான் நம்ம தேசம் நிச்சயம் மாற்றப்படும். ரெண்டு கை வைத்து, ஐயா எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரவும், எங்கள் தேசத்தினுடைய பயங்கரமான இந்த காரியங்கள் மாற்றப்பட, பொல்லாத விசாசு கொண்டு வந்திருக்கிற சகல திட்டங்களை மாற்றி கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த பொல்லாத பிசாசுகள் தந்திரமாக செய்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவீராக. ரெண்டு கைபேத்தி, அவைகள் எல்லாம் வெளியே வருவதாக, மாய்மாதம் எல்லாம் வெளியே வருவதாக. இந்த தேசத்துக்கு எந்த காவலனும் இல்லை, நீர் ஒருவர் தான் காவலன் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் இந்த தேசத்தை காக்க முடியும். நீர் ஒருவர் தான். நம்ம வாழ்க்கை இந்த விசுவாசத்தில் நற்சாட்சிகள் வரணும், விசுவாசத்தில் நற்சாட்சி வரணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் கடன் வாங்கித்தான் பிழைச்சிக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. நற்சாட்சி வரணும். வறுமை தேவனுடைய திட்டம் அல்ல, வறுமை என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வறுமை, நீ எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. எப்பவும் கடன்லேயே வாங்கி ஒரு லோன் முடிஞ்ச பிறகு இன்னொரு லோன் வாங்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. விசுவாசிகள் இதிலெல்லாம் மாறணும். கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கத்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். கத்தர் நல்லவர், அவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஜெபம் பண்ணு, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, வாங்கின கடனை நான் எவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவேன்னு சொல்லு. கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தில் நீ பிழைச்சு பாரு. விசுவாசம் வாழ்க்கையில் தேவை. கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை விசுவாசத்தினால பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்து மேலேயும் அவர் ஜெயம் வச்சிட்டார். அவர் உலகத்தை ஜெயித்துட்டார், அவர் மரணத்தை ஜெயித்துட்டார், எல்லா வியாதிகளையும் அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார், அவர் பாதாளத்தை ஜெயித்துட்டார். ஆமென். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால் அந்த அதிகாரம் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். சாத்தானை நாம் ஜெயிக்கணும்னா அவருடைய ரத்தம் நமக்கு இருக்குது. ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே அன்னைக்கு சங்கார தூதனை அழித்த அந்த ரத்தம், சாட்சியின் வசனம். பிசாசு நமக்கு விரோதமா குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவனை பார்த்து நீ சாட்சியின் வசனத்தை சொல்லு. அவனுக்கு விரோதமான அந்த அதிகாரங்கள், அவன் மேலே இருக்கிற வசனங்களெல்லாம் எடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்து, அவன் தோற்று போவான். ஜெயம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் ஜீஃபான் நேயர்களே, இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கர்த்தரை உயர்த்துங்கள் என்ற தலையங்கத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் என்கிற சங்கீதம் 99:5 நூடாக ஜீவ வார்த்தை கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வேதம் முழுவதிலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் அப்படி உயர்ந்ததின் ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம். அந்த வழியை பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே உயர்வடைந்து ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை பிரமிக்க செய்கிற உயர்வு ஒன்று உண்டென்றால் அது தாவீதை கர்த்தர் உயர்த்தின உயர்வுதான். ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனாயிருந்த தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தாவீதை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதிகமாக உயர்த்தினார். தாவீது பெரிய ராஜாவாக மாத்திரமல்ல, பெரிய தீர்க்கதரிசியாகவும் விளங்கினார். கர்த்தர் மேல் அளவில்லாத அன்பும் வைத்திருந்தார். தாவீதின் உயர்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது அவர் தன்னை உயர்த்தினவரை கனம் பண்ணி உயர்த்தியதே ஆகும். தன்னை உயர்த்தி கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிறவர்களை அவரும் நிச்சயமாக உயர்த்தி கனம் பண்ணி மகிமைப்படுத்துவார். நீங்கள் பூமியிலும் கர்த்தரை உயர்த்துவீர்கள், நித்தியத்திலும் அவரை உயர்த்துவீர்கள். அவர் ஒருவரே உயர்த்தப்பட வேண்டிய உன்னதமானவர். அவர் ஒருவரே உங்களை உள்ளன்போடு நேசிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களில் அன்பு கூர்ந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உயர்த்தினவர். புறஜாதியார் கர்த்தரை இகழுகிறார்கள், சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அவருடைய நாமத்தை இகழுகிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை என்றென்றுமாய் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தாவீது ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக என்று சொல்லுகிறார் சங்கீதம் 107. விசுவாசிகள் கூடி வரும் போதெல்லாம் கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் தியானித்து தியானித்து அவரை உயர்த்துங்கள். தாவீது சொல்லுகிறார், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்கிறவர். தமிழ்நாட்டில் ஒரு பழங்காலத்து பாடல் ஒன்று உண்டு, பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும் என்பார்கள். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் உயர்வீர்கள். கர்த்தரை உயர்த்தாமல் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுவதோ அல்லது புற மனிதரை உயர்த்துவதோ கர்த்தருக்கு பிரியமானதல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை உயர்த்தி அவருக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி அருளுவார். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இவ்வாறு 1 Samuel 2:8 காணலாம். அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களே, 24 மணி நேரம் நீங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்றவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you.

உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம். என்ன இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வழியாய், எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்ற ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா, நாங்களும்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலை இல்லை ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்போம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. அத்தனை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்த்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடும். எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு ஒரு நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

எங்களை போஷித்தீரே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீரே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறேன். ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். ஐயும் மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை

தண்ணீரும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்கினியும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி நெபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்கள் இடங்களில்

0: ஆச்சரியமா நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்து வந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கள கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய அவர் நம்முடைய எபெனேசர் சொல்ல போறீங்க என்றால் இதுவரை உதவி செய்தார், இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: அனுதின தியானம். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். 2 Samuel 7:14. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவரின் பேரனும் ஜனாதிபதி ஜான் குயின்சியின் மகனுமான சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்வுகளை டைரியில் எழுதும் வழக்கமுடையவராக இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய டைரியில் என் மகனுடன் இன்று நான் மீன்பிடிக்க சென்றேன், ஒரு நாள் வீணாகிவிட்டது என்று எழுதியிருந்தார். அவருடைய மகன் புரூக் ஆடம்ஸுக்கும் டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. ஆனால் அவரோ அதே நாளில் இன்று நான் என் அப்பாவுடன் மீன்பிடிக்க சென்றேன், இந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு நாள் என்று எழுதியிருந்தார். தன் மகனோடு மீன்பிடிக்க சென்றதால் தன் நேரம் வீணாகிவிட்டது என்று தகப்பன் நினைத்தார். ஆனால் அவருடைய மகனோ தன் தகப்பனோடு நேரம் செலவழித்ததை ஒரு முதலீடாக எண்ணினார். நேரம் வீணாகிறதா அல்லது அந்த நேரம் ஒரு முதலீடா என்பது ஒவ்வொரு தனி நபரையும் பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு தகப்பனும் தன் மகனோடு நேரம் செலவு செய்வதை வீணான நேரம் என்று எண்ணக்கூடாது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களோடு விளையாடுவதும், வாலிப வயதில் அவர்களுக்கு உற்ற தோழனாக இருப்பதும், அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதும் ஒரு தகப்பனின் கடமை. சில குடும்பங்களில் பிள்ளைகள் தகப்பனை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த குடும்பங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியமான மனநிலையில் வளர முடியாது. உளவியல் பிரச்சனைகளோடு தான் அவர்கள் வளருகிறார்கள். எனவே எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதை அவர்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யும் முதலீடு என்று நினைக்க வேண்டும். அதே போல பிள்ளைகளும் தங்கள் தகப்பனோடு நல்ல சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். தகப்பன் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நேரம் செலவு செய்வதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்திலும் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தின தகப்பன்மாரை குறித்து வாசிக்க முடியும். நோவா தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை போதித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படைந்து பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அதே போல உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவும் தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறவராக இருந்தார். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய முறைகள் மற்றும் கர்த்தரை விட்டுவிடாமல் பின்பற்றுவது போன்றவைகளை பற்றி தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்தபோது தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தகப்பன்மாரை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எண்ணற்ற உதாரணங்களை தேவன் நமக்கு வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். நம் குடும்பத்தை தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக நடத்த நேரம் செலவு செய்வோம். அது வீணான நேரம் அல்ல. நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் செய்யும் மூலதனம்

வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 7. இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசகார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 9:3 நாம் வாசித்து நாம் தியானத்தில் கடந்து செல்வோம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அன்பாலே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஜபத்தை குறித்து நாம் இங்கு தியானித்து வருகிறோம். அந்த ஜபத்தில் இன்றைக்கு ஆண்டவரின் முகத்தை தேடுவதற்காக ஜபித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் ஆண்டவரின் முகத்தை தேட ஜபத்தை ஏறெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேடும்படியாக அதனால இன்றைக்கி நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் முகத்தை தேடி ஜெபிக்கிறோமா? தேடுறதுக்காக ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஜெபம் எப்படி எப்படியோ இருக்குது, ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்முடைய ஜெபத்தை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்ட்டு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். இரவும் பகலும் ஜெபிக்கணும், தடைகளை தடை தெரிந்து ஜெபிக்கணும், வியாதி நீங்க ஜெபிக்கணும், எல்லாம் ரைட்டு தான். உபத்திரத்தை காணாமல் இருக்க ஜெபிக்கணும், நெருக்கப்படுகளை ஜெபிக்கணும்னு எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய முகத்தை தேட ஜெபிப்பா, என்னுடைய முகத்தை தேட ஜெபி. என் முகத்தை நீ தேடனா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீ அதை எதுக்கு நின்று தேடிக்கிட்டு இருக்காத, நீ என் முகத்தை தேடு. எதை எதையோ தேடிக்கிட்டுருக்குறோம் நம்ம. அன்பாவிலே வலைதளத்தில் போய் இன்றைக்கி கூகுள் சர்ச்சில் போய் எதை எதையோ தேடுறோம். கண்டதையும் தேடி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி நம்மளை நாமளே வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை பாழ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அன்பா, எதிர்காலத்தையும் பாழ் பண்ணுறோம். நம்முடைய மறுமையில் நம்ம ஆண்டவரோடு போகிற அந்த மறுமையான அந்த நித்தியத்தையும் நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை தேடணும்னா நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அன்பாவிலே. ஆனால் ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர், உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோமானா? கிடையாது அன்பாலே. நாம் முகத்தை தேட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எனக்கு உண்மையிலே இந்த முக ஆண்டவருடைய முகத்தை தேடுவதை குறித்து இன்றைக்கு காலையில் நான் தியானிக்கும்பொழுது அநேக காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், யாத்திரா 33:11 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எப்படி பாருங்கள், சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடத்தில் பேசுவதற்காக அவன் மலை ஏறி போகிறாங்க. அவன் போய் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கிறதுனால மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியல இஸ்ரவேல் ஜனங்களால். அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்றைக்கி நீ நானும் ஆண்டுடைய முகத்தை தேடினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டுடைய பிரகாசம், ஆண்டுடைய வெளிச்சம், ஆண்டுடைய வல்லமை நம்முடைய முகத்தில் என்ன செய்யுமா, அது தென்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் ஆண்டவர் முகத்தை தேடுவதை விட்டுவிட்டு எதையோ தேடி நேரத்தையும் காலத்தையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அன்பான்லே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேற்று கூட நான் புதன்கிழமையில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஸ்பர்ஜன், அவர் வந்து பின்மாற்றமாய் போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சபைக்கு போகிறாரு. அங்கு செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியை வச்சு அவன் வரக்கூடிய பாஸ்டர் வரல அன்றைக்கி மழை பெஞ்சதுனால இந்த பனிப்பொழிவுனால. ஆனால் கூலி வேலை செய்கிற, செருப்பு தைக்கிற கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு ஆண்டவர் பேசினார். என்ன பேசினாருன்னா, ஏசையா 45:22 தான், பூமியின் எல்லையங்கள் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அன்பாவிலே அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பாவிலே அந்த ஒரே ஒரு வார்த்தையை வைத்து அவர் என்ன செஞ்சாராம், தக்கி தக்கி அந்த செய்தியை கொடுத்தாராம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்குறதுல எந்த ஒரு பிரயாசமும் இல்லைங்க. நோக்கி பார்க்குறது தான் இன்றைக்கி ஆண்டுடைய முகத்தை நீ ஜபத்தில் தேடும்போது அவரை நோக்கி பார்க்குறன்னு என்பது தான் அர்த்தம். அப்படி நீ பார்த்தனா நீ ரட்சிக்கப்படுவ, காப்பாற்றப்படுவ, கடன்லேருந்து விடுதலையை பெறுவ, வியாதியிலேருந்து சுகத்தை பெறுவ, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு காரியம், நீ அவரை நோக்கி பார், அவர் முகத்தை தேடு. ஜபத்தில் அவர் முகத்தை தேடி அவரை பார்த்தோன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உண்மையிலே பரிஜன் அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவராய் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு எந்த ஒரு படிப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை, எந்த ஒரு பிரயாசம் தேவையில்லை, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ண தேவையில்லை, நோக்கி பார்க்கறது தான். ஜபத்தில் ஆண்டவர் முகத்தை தேடும்பொழுது பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்கிறார் இன்றைக்கி. அதுதான், அதனால தான் இன்றைக்கி இந்த காரியத்தை சொல்லி தரார். ஆண்டவரை நோக்கி தேடு, ஆண்டவர் முகத்தை தேடு. காலையில் அதிகாலையில் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் முகத்தை தேட ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். இன்றைக்கி ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கை மாறிச்சிங்க. அவர் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டார். இயேசுவை நோக்கி நமக்காக இயேசு ஜீவனை விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நமக்காகவே இன்றைக்கி பரநேறி சென்று நமக்காகவே வேண்டுதல் செய்கிறார் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க அவர் முகத்தை தேட தேட ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் அவர் என்ன செஞ்சார், உபயோகப்படுத்தப்பட்டார். இன்றைக்கும் அவருடைய செய்திகள் இன்றைக்கும் அநேகரை ஒழுக்குவதாக இருக்கிறது. அன்பாவில் இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறோம், யாருடைய முகத்தை தேடுகிறோம், எப்படியாக தேடுகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய முகத்தை தேடுறதுக்கு எப்படியாக 17 பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 17:15 படிங்களேன். சங்கீதம், நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போதும் உமது சாயலால் திருப்தியாவேன். எப்படி தாவீது பாருங்கள், நாம் காலையில் ஏந்திரிச்சோன்னே யார் முகத்தில் தான் முழிக்கணுன்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தில் தான் நான் முழிக்கணும், உம்முடைய நீதியின் சாயலை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அன்பால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோமா? இன்றைக்கி தாவீது ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தான். சங்கீதம் 27:8 பார்த்தீங்கன்னா தெரியும், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்றும் என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு. பாருங்கள், உம்முடைய முகத்தையே தேடுவேன், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, என் முகத்தை தேடி. அன்பாவில்லே, இன்றைக்கி நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோமா? அப்படி தேடினா நிச்சயமாக கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடுறோம் இன்றைக்கி? எதையோ கண்டாவியெல்லாம் தேடுறோம். அன்றா அன்பாவில்லை, இன்றைக்கி ஆண்டவுடைய முகத்தை தேட நாம் முற்படுகிறோமா? நம்முடைய சிந்தனையை செலவு பண்ணுறோமா? நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறோமா? எப்படியாக நான் ஆண்டவரை கண்டே ஆகணும், நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும் என்று ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஜபத்தில் தரித்திருக்கிறோமா? அன்பால் இதை சொல்லும்போது எனக்கு வின்சென்ட் செல்வகுமார் அவருடைய சாட்சியம், இன்னொரு அம்மா ஜெனட் சாந்தி என்றவங்க சாட்சி தான் எனக்கு ஞாபகத்து வருது. அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம், எப்படியாவது ஆண்டவர் முகத்தை தரிசிக்கணுன்ட்டு மெத்தையில் ஏறி தண்ணி மட்டும் சொம்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு வின்சென்ட் செல்வகுமார் மணிக்கணக்காக ஜெபித்தாராம். 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, எத்தனையோ 7-8 மணி நேரம் ஆச்சும் ஆண்டவர் தென்படலை. ஆனால் விடாமல் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த இடத்த விட்டு நான் ஏந்திரிக்கணும்னா உங்களை பார்க்காம நான் ஏந்திரிக்க மாட்டேன், முகத்தை தரிசிக்காம ஏந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி ஜெபிச்சதுனால ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே பிரதட்சமாய் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாருங்க. அதை கொடுத்த உடனே இவரால் தாங்க முடியல, அந்த பிரசன்னத்தை தூக்கி அடித்து தூக்கி வாரி போட்டாங்களாம். இவர் ஒரு ரூமுக்கு வெளியில் அந்த கடைசியில் அந்த கதவு கண்ட ஊந்து வரான். அன்பாவில்லையே, அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜப வாழ்க்கை மாறிச்சு, அவர் வாழ்க்கை மாறிச்சு. அதேபோல் இந்த ஜெனட் சாந்தி, எப்படியாகிலும் நான் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேணும்னு அதேபோல் ரூம் கதவை சாத்திக்கிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போய் குடிச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களாம். 5வது மணி நேரம் ஆண்டவர் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாரு. மகளே, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாராம். என்ன வேணும்னு, என் பிள்ளை என் கணவன் நல்லா இருக்கணும்னு சொன்ன உடனே போயிட்டாராம். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நான் முகமுகமாக பார்த்துட்டேனேன்ட்டு. ஆனால் திரும்ப என்ன செஞ்சாங்களாம், சரி நாளைக்கே நம்ம போய் அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டாங்களாம் வேண்டாங்களாம் ஜெபிக்கிறாங்களாம் ஜெபிக்கிறாங்களாம். 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, வரவே இல்லை ஆண்டவர். சரி நானும் உட்டாரமாக நான் ஏந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி அழுது கெழுது ஜெபிக்கிறாங்க. 7வது மணி நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்தோடனே இப்போ ரொம்ப சோகமாக வந்தாராம், மூஞ்சில் ஒரு சந்தோஷமே இல்லையா, என்ன ஆண்டவரே சோகமாக இருக்கிறீங்கன்னா. பின்ன என்ன, நேற்று நீ என்னை கூப்பிட்ட முகமுகமாக தரிசனம் பண்ணணும்னு கூப்பிட்ட, நேற்று வந்தேன், நீ என்ன ஒரு உலகத்தா மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான், உலகத்தா உலகத்தான் மாதிரி எனக்கு கணவன் நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னியே, நீங்கள் தான் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லையே, அதான் வருத்தம் அப்படின்னாராம். அன்பாவிலே ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை, நம்மோடு முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், முகமுகமாக ஒரு நண்பனைப் போல பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் தான் என்ன, அவருடைய முகத்தை தேடாதபடிக்கு இன்றைக்கி உலகத்தையே தேடிக்கிட்டு, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை தேடிக்கிட்டு, உலகத்தில் இருக்கிற காசு பணத்தை தேடிக்கிட்டு, பேர் புகழை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்குறோம். அன்பாவிலே இன்றைக்கி நம்ம எதை தேடுகிறலாம் இருக்கிறோம் அன்பாவிலே? இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது, ஏசு ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு எப்பொழுதும் அவர் என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் என்று பார்க்குறோம். அவருடைய ஹைலைட்டு தான் ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 17:12 பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 17:1-2 படிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரர் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அன்பானில் இன்றைக்கி மறுரூபமாகும்படியாய், தனித்திருக்கும்படியாய், பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கும்படியாய் அவர் என்ன செய்கிறாரு, மலையில் ஏறி போய் ஜெபிக்கிறார். அன்பானில் பிதாவினுடைய வல்லமை அவர் மேலே அடித்த உடனே அவர் முகம் எப்படி இருந்ததுதான், பிரகாசமாக இருந்தது, அவர் வஸ்திரம்லாம் வெண்மையாயிற்றுன்றார். அன்பானிலே எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் பார்த்துருப்பார். அன்பானில் இதை தான் ஆண்டவர் ஒன்னிடத்துலையும் என்னிடத்துலையும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி மகனே மகளே, என் முகத்தை தேடுவியா, என்னிடத்துல வர்றதுக்கு என் முகத்தை தேடுவதற்காக ஜெபிப்பியான்னு கேட்குறார். இன்றைக்கி நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்கணுமா, தானியலின் ஜபத்தை போல நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்கி, எவருக்கு நேராக்கி, ஏசாண்டவர்கிட்ட நேராக்கி அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே உன்னை தேட வந்திருக்கிற, ஆண்டவரே உன் முகத்தை தேட வந்திருக்கிறேன். உண்மையிலே எனக்கு இதை சொல்லும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, முகத்தை உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையான்னு ஒரு பக்தன் பாடுன்னு தான் நினைப்பு வருதுங்க காலையில். உண்மையிலே அந்த பாடி நம்ம ஆண்டவருடைய முகத்தை தேடணும்னா நமக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்குங்க, உண்மையிலேங்க. நம்ம வந்து எது எதுக்கோ தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை தேடி எதை தேடணுமோ நம்ம தேட மாட்டோம். அன்பாவிலே ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள், எப்பொழுதும் தேடுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தரிசனம் ஆவார். அவர் வந்து

லைஃபே மாறிடுங்க. உண்மையிலே அதனால் தான் தானியேலுங்க என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரை தேட என் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கி ஜபம் பண்ணினேன் என்று பார்க்கிறார். அன்பாலே, இன்றைக்கி நம்ம முகத்தை அவரை முகத்தை தேடுவதற்கு நாம் ஜபம் பண்ணுற ஒரு முறையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஜபத்தின் மூலம்தான் அவரை தேட முடியும், ஜபத்தின் மூலம்தான் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும், வேறு எது மூலமும் முடியாது. அன்பாலே, அப்போ ஜபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நாம் ஜபிக்கிறோமா? கொஞ்சம் நம்முடைய ஜபத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எத்தனையோ மணி நேரம் செலவு பண்ணுறோம் டிவியில், கம்ப்யூட்டரில், மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் எத்தனையோ பல விதமான பொழுதுகளை போக்குறோம். ஆனால் அந்த நேரம்லாம் ஆண்டவர் முகத்தை நான் தேட போகிறேன்னு சொல்லி உட்காந்து தேடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், வியாதியிலேருந்து நீங்கி சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். என்பவன்லே, இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறலாம் இருக்க போகிறோம்? உலகத்தையா, உலகத்தானையா, உலகத்தில் இருக்கிற மனுஷனையா, இல்லை ஒன்னையேவா, இல்லது செல்ஃபோனில் மற்ற கண்ட கசமாலத்தையா, அல்லது எதை தேடுகிற நாம் முயற்சி செய்ய போகிறோம்? அன்பாவில் அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஆண்டவர் முகத்தை தேடுவோம். கர்த்தர் நமக்கு நம்முடைய முகத்தை நம்ம மேலே ஒதுக்க செய்வார், அவருடைய பிரகாசத்தை நம்ம மேலே ஒதுக்க செய்வார். நாம் மோசே போல, தானியலை போல, பரிசுத்தவான்களைப் போல நாம் மாற முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை தேடக்கூடிய ஜபத்தில் ஆண்டவரே நான் தரித்திருக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறோன்னாக்கா உன் முகத்தை நான் தரிசிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, அந்த காலத்தில் இவங்க முகத்தை தரிசித்தாங்க, இந்த காலத்தில் இவங்க முகத்தை தரிசித்தாங்க, ஒன்று நோக்கி பார்த்தாங்க, உன்னையே ஆண்டவரே உன்னை முகமுகமாய் பார்த்தார்கள் என்று இந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஜெனட் சாந்தி உன்னை பார்த்தாங்க, ஆண்டவர் தரிசனமானாருன்னு. ஆண்டவரே, நான் அந்த மாதிரி ஒரு ஆண்டவரே சாட்சி சொல்லும்படியாக, நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக உம்முடைய முகத்தை தேடுகிறலா எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேட நான் ஜெபிக்க ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு, காலத்தை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஜபத்தில் தரித்திருந்து எப்படி ஆகிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு, அந்த பாரத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து உம்மை தரிசிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உம்முடைய முகத்தை மட்டும் நீர் எங்களுக்கு தரிசனமாய் காண்பித்தீர் என்றால், நீர் எங்களுக்கு பிரதட்சியமாய் தரிசனம் ஆனீர் என்றால், என்னுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளெல்லாம், குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆண்டவரே, ஆண்டவர் உம்மை போல நாங்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் மாற முடியும். ஆண்டவரே, எங்களையும் சாட்சியாக எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ரகசியத்தை தெரிந்து ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தில் உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மான்.

நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் சட்டுகளின் கீழ் அடைக்கலமா இருக்கிறார், அவர் நமக்கு அவர் ஆதரவாயிருக்கிறார், ஆமென்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

ஒரு பாதுகாப்பு, உம்முடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உம்முடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்றைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு அவரை உறுதியாய் பிடித்து கொள்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும், அவரால் எல்லாம் கூடும். அறிக்கை செய்து பாடலாம்.

எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுதே அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்பவிப்பதாக.

அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்னைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்னைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு.

தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுதே மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின்

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார், உன்னை

ஆத்மா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். இப்படி பிரசன்னத்தால் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். மகிமைப்படுங்க. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னு ஆசையா இருக்குது. ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணமும் அதிகமா இல்ல. நான் ஒரு பிஸி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேரத்தையும் அதிகமா ஒதுக்க முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி நன்மை செய்யறது? இப்படி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மனசுல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நன்மை செய்ய நல்ல மனம்தான் வேணும், பணம் இல்ல. உங்க மனம் எப்பவுமே நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும். இதுதான் நன்மை செய்யறது. மற்றவங்களோட துக்கங்களை உங்க துக்கமா நினைச்சு கவலைப்படுங்க. உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. யாராவது தேவையில இருந்தாலோ துக்கத்துல இருந்தாலோ அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க. எப்போதும் தன்னலமற்ற எண்ணங்களோட வாழுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி செய்யறதுக்கு நீங்க என்ன செலவு செய்யணும்? ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்க எங்கேயுமே போகல, அலைஞ்சு திரியல, பொய் சொல்லல, கோபம் கொள்ளல, யாரிடமும் கையேந்தல, யாரும் உங்களை குறை சொல்லல. எல்லாத்தையும் விட இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே இழக்கல. பணச்செலவு இல்லாம, உடல் உழைப்பு இல்லாம, அதிக நேரம் விரயம் இல்லாம, யாருடைய உதவியையும் நாடாம நீங்க தனி நபரா இந்த நன்மையை செய்றீங்க. இதை சீக்கிரமா செய்ய ஆரம்பியுங்க. தினமும் ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனமாற எண்ணி பிரார்த்தனை செய்யுங்க. தொடக்கத்துல உங்க சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கோங்க. நாளடைவுல கண்ணில் பட்ட அனைவருக்காகவும் நீங்களே வேண்டிக்குவீங்க. நாட்கள் செல்ல செல்ல நீங்க கேள்விப்பட்டவங்களுக்காகவும் அவங்க நல்ல முறையில வாழ வேண்டிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீங்க. அவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவர் நல்ல முறையில வாழ கடவுள்கிட்ட வேண்டுங்க. இதை பற்றி வேதாகமத்துல என்ன போட்டிருக்குது தெரியுமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சரவிளக்கு, டயமண்ட் இன் த ஸ்கை. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4:8-19. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில்

தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், 5 கணவன்மார் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். இன்றைய மனப்பாட வசனம் தானியேல் 12:3. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வர். Those who turn many to righteousness will shine like stars forever. சென்ற நூற்றாண்டில் முதல் 2 மிஷனரி சங்கங்களை, இந்தியன் மிஷனரி சொசைட்டி IMS, நேஷனல் மிஷனரி சொசைட்டி NMS, இந்திய மிஷனரி சங்கம், சுதேச மிஷனரி சங்கம் ஆகிய 2 முதல் மிஷனரி நிறுவனங்களை நிறுவிய பேராயர் சாமுவேல் வேதநாயகம் அசரியா அவர்களுக்கு, அவர் 18 வாழ்ந்தவர், 19 முதல் பாதி பகுதியிலே வாழ்ந்தவர், அவருக்கு அதிகமாய் பிடித்த வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் பெருமை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடுமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 Corinthians 9:16 உள்ள வசனம். இதை சபையார் தங்கள் தலைமேல் கை வைத்து வாசிக்க சொல்வாராம். பிரியமானவர்களே, எனது முதுநிலை பட்ட படிப்பின் போது மிக நல்ல ஆவிக்குரிய சபையொன்றிற்கு 2 வாரந்தோறும் சென்று வந்தேன். ஒரு நாளாவது அச்சபையின் மெய்ப்பர் ஆத்தும ஆதாயத்திற்கு சவால் விட்டதாகவோ, ஆத்தும ஆதாய பயிற்சி வகுப்பு நடத்தியதாகவோ, ஆத்தும ஆதாய செயல்முறை நூல் ஒன்றை அறிமுகம் செய்ததாகவோ எனக்கு நினைவில்லை. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் இன்றும் அறைகூவிக்கொண்டே இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்ற இயேசுவின் அங்கலாய்ப்பு இன்னும் நின்றுவிடவில்லை. மிஷனரி பணியில் 30 மேல் ஈடுபட்டிருக்கும் நான் தொடர்ந்து நெடுகவே கண்டு வரும் வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபைகளில் மிஷனரி ஊழிய ஆதரவாளர் பெருகுகிறார்களே தவிர தனியால் ஆத்துமாதாயாக பெருகவில்லை. There are more supporters but very few soul winners. ஆதரவாளர் தேவைதான், ஆனால் முழுவதும் தூண்களால் நிரம்பியிருக்கும் ஓர் ஆலயத்தை கற்பனை செய்து பாருங்களேன். அழகூட்டுவது தூண்களா சரவிளக்குகளா? ஆத்தும ஆதாயகர்தான் மிளிரும் ஒளி விளக்குகள். இந்த நிலைக்கு சபை மெய்ப்பர்களும் சங்க தலைவர்களும் இருவரும் பொறுப்பு என்றே நான் சொல்வேன். மிஷனரி சங்கங்களும் மிஷனரிகளும் பெருகுவது நல்லது, ஆனால் ஒவ்வொரு
கிறிஸ்தவனையும் ஆத்தும ஆதாயகனாக மாற்றும் வரை நாட்டை நாம் நற்செய்திமயமாக்க முடியாது. இதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆதி திருச்சபையின் வெற்றிக்கு வேறு இரகசியம் இருந்ததாகவும் தெரியவில்லை. இன்று இந்தியாவில் கடவுள் எழுப்பியுள்ள பல மேடை பிரசங்கிகளுக்காய் அவரை துதிக்கிறோம். அவர்களது கூட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் உதவி செய்வதற்காக கிறிஸ்தவர்கள் அவர்களை சுற்றி நிற்கட்டும். ஆனால் தன்னோடு நிற்கும் கிறிஸ்தவர்களை ஆத்துமாதாயகர்களாக மாற்றி பாவிகள் இருக்கும் தெருக்களுக்கும் மூலைகளுக்கும் அவர்களை சிதறப்பண்ணாத எந்த பிரசங்கியும் தனது அழைப்பில் தவறுகிறார். சுவிசேஷகரான இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களான மனிதரை மற்ற மனிதரை பிடிக்கிறவர்களாக்கினார். மத்தேயு 9:4-19 அவர் அதைத்தான் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக விசுவாசிகள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தவே ஆண்டவர் சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்தினார். சபையின் 5 ஊழியங்கள் மிக அதிகமாக இந்த நாட்களிலே பேசப்படுகின்றன. நல்லது. ஆனால் அந்த 5 வகை ஊழியங்களுடைய பிரதான நோக்கம் என்ன என்பது மறந்துவிடப்படுகிறது. இதோ வாசிக்கிறேன், எபேசியர் 4:12-13. பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று இருக்கிறது. இதிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்பதை நான் விட்டுவிடுகிறோம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், ஒவ்வொரு விசுவாசியையும் ஓர் ஊழியக்காரனாய் மாற்றுவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் கடமையாகும். இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மினிஸ்டர் டு மேக் எவ்ரி பிலீவர் ஏ மினிஸ்டர். அதுதான் அந்த எபேசியர் 4:12-13 தாற்பயம். தனியால் ஆத்துமாதாய பணியை பிரியமானவர்களை நீங்கள் ருசித்து விட்டால் எதற்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இன்றே ஒருவருக்காவது நற்செய்தியை அறிவித்து பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி எவ்விதமாக பொங்கி எழுந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை நீங்களே அனுபவித்து பார்ப்பீர்கள். சகோதரி சாராள் நவரோஜ் அவர்கள் எழுதிய பாடலிலிருந்து 2 வரிகளை வாசிக்கிறேன். எரியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றும், எரிந்து நானும் பிரகாசிப்பேன். மலைமேல் பட்டணம் மறைந்திடுமோ, பங்கிடாதென்றும் உம் மகிமை. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வர். நீங்கள் ஒரு ஆத்துமாதாயராக திகழ்ந்தார். யூ ஆர் அ டயமண்ட் இன் த ஸ்கை. நீங்களே ஒரு சரவிளக்கு. மகாபரிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த ஊக்குவிப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பிரதான பணியும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்றுவதே என்பதை உம்முடைய திருவசனத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியக்காரர், ஊழியக்காரர் அல்லாத விசுவாசிகள் என்று இரு வகுப்பார் இரு திறத்தார் இருக்கிற இந்த அவல நிலை சீக்கிரமாக எங்கள் திருச்சபைகளிலே மாறிவிடட்டும். விசுவாசிகள் அத்தனை பேரும் ஊழியக்காரராக இருக்கட்டும். அத்தனை ஊழியக்காரரும் விசுவாசிகளை ஊழியக்காரராக மாற்றட்டும். இதுவே எங்கள் முழக்கமாக நோக்கமாக இருக்கட்டும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தாவே நீர் தட்டி எழுப்பி வெளியே அனுப்பி ஒரு ஆத்துமாவையாவது உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து அதனால் உண்டாகிற ஒரு பெரிய ஆரவார மகிழ்ச்சிக்குள்ளே நீர் அந்த சகோதரனை சகோதரியை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வானத்தின் விண்மீன்களாக பிரகாசிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியமான அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை உமக்கு பின்பற்றுகிறவர்களாக மாற்றும் மனிதரை பிடிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றிவிடும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டான தலை குனிவுகளை மாற்றி உங்களை தலை நிமிர செய்கிற ஒரு நாளாய் ஆசிர்வதிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:3 நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. ஆகவே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச இருதயத்தோடே என்னை நோக்கும்போது உன் தலையை நிமிரப் பண்ணுவேன் என்று. இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கத்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று என்று பாசிக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படியும் இருதயத்தை. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிற இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சரப்படுத்துவார், திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. உங்களை பார்த்து இன்று கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காத இருதயத்தோடே இரு, உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவேன் என்று. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கும் போது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு வேதத்திலிருந்து தேவனால் கனம் பண்ணப்பட்ட 3 நபர்களை குறித்து பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40:13 சொல்லுகிறது, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று. இந்த இடத்தில் பானபாத்திரக்காரனின் தலை உயர்த்தப்பட்டது. இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3 சொல்லப்படுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று. சங்கீதம் 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று உள்ளது. இங்கு தாவீதின் தலை உயர்த்தப்பட்டதை காணலாம். மூன்றாவதாக 2 புஸ்தகம் 25:27 சொல்லப்பட்டுள்ளது, யூதாவின் ராஜாவாகிய யோயாகீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி என்று உள்ளதின்படி, கர்த்தர் இன்றைக்கும் உங்களின் தலைகளை உயர்த்தி உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசிர்வாதத்திலே நடத்தி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொன்ன வார்த்தை தான் இது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளை நாம் கண்டதின் காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அந்த கிருபை, அதாவது தேவன் எனக்கு அருளிய கிருபை என்னை விருதாவாய் இருக்க விடவில்லை. ஆமே. மாறாக என்ன செய்கிறது? அதிகமாக என்னை பிரயாசப்பட வைக்கிறது. எதற்காக பிரயாசப்பட வைக்கிறது? கிறிஸ்துவுக்காக. பவுல் சொல்லுகிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்களோ அதிலும் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையாய் அழைத்து தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். நம்மை அழைத்தவர் நமக்கான கிருபைகளை தருகிறார். அந்த கிருபையை நாம் விருதாவாக்குகிறோமா, அல்லது அந்த கிருபை நம்மை மேற்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், அந்த கிருபை அப்படி செய்கிறது, என்னை பிரயாசப்பட வைக்கிறது. ஆமென். எது டாமினேட் பண்ணுகிறது நம்மிடத்துல? நம்முடைய மாம்சமா, தேவனுடைய கிருபையா? தேவனுடைய கிருபை நம்மை மேற்கொள்ளும் போது நம்மிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை எதுவா இருக்கும் தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல. நான் என்று சொல்லுகிறவன் கிருபையை வீணாக்குகிறான். நான் அல்ல என்று சொல்லுகிறவன் கிருபை மேற்கொள்ளும்படிக்கு இடம் கொடுக்கிறான். இதே வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் பிரயாசப்பட்டேன் என்று. உடனே அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், ஆகிலும் நான் அல்ல. பார்த்தீங்களா, கிருபை மேற்கொள்ளும் போது சுயம் எழும்ப விடாது. சுயம் எழும்பினாலும் கிருபை விடாது, கிருபை தான் மேற்கொள்ளும். நாம் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளே ஓங்கி இருக்குமானால், நான் என்ற எண்ணம் அல்ல, நான் அல்ல கிருபையே என்ற நிலையிலே நாம் காணப்படுவோம். அந்த காரியம்தான் நம்மில் வெளிப்படும். அப்படி வெளிப்படுமானால் கிருபை நம்மை மேற்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிருபை மேற்கொள்ளட்டும். ஆமென். தேவன் அருளிய கிருபை தான் நம்மை இந்த நாளை காண வைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் உழைக்கிறது, இன்னைக்கு நாம் பிரயாசப்பட போகிறது, எல்லாமே அவர் அருளிய கிருபையினால். இதை மறந்துடவே கூடாது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த உணர்வு இருக்குமானால், நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையே அப்படி செய்தது என்கிற நிச்சயத்தோடும் உறுதியோடும் நாம் தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம் என்பதில் சந்தேகமில்லை. கிருபை மேற்கொள்ளட்டும், சுயம் சாம்பலாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் இருக்கிறது உங்கள் கிருபையினால். இந்த உணர்வு எங்களுக்குள்ளே அடிபடவே கூடாதுப்பா. நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இப்படி செய்தேன் என்றெல்லாம் பல நேரத்தில் நாங்களே சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் பவுல் இப்படி சொல்லும்போதே அடுத்த வார்த்தையில் நான் அல்ல என்று சொல்ல காரணம், கிருபை பவுலுக்குள்ளே ஓங்கி இருந்தது. அந்த உணர்வு, அந்த எண்ணம் பவுலுக்குள்ளே மேற்கொண்டிருந்ததப்பா. அதனால் அவர் சொன்னார், நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது என்று. நாங்களும் இந்த நிலையில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய, நீர் எங்களுக்கு அளித்த கிருபை எங்களை மேற்கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 9:9. 1830 ஜார்ஜ் வில்சன் என்பவர் அமெரிக்காவின் ஒரு முக்கியமான கடிதத்தை திருடியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஜார்ஜ் வில்சனின் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அப்போது ஜனாதிபதியாயிருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அவருக்கு மன்னிப்பை வழங்கினார். ஆனால் ஜார்ஜ் வில்சன் தனக்கு கிடைத்த மன்னிப்பை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார். இந்த செய்தி தலைமை நீதிபதி மார்ஷல் என்பவரை எட்டியது. கடைசியில் நீதிபதி மார்ஷல் ஜார்ஜ் வில்சன் தூக்கிலிடப்பட வேண்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த மன்னிப்பு கடிதம் தன்னுடைய மதிப்பை இழந்துவிடும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்த குற்றங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தர இயேசு கிறிஸ்து காத்திருக்கும் போது நாம் அதை மனமறிய நிராகரித்தால் நித்திய நரகம்தான் நமக்கும் கிட்டும். நாம் எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டுப்போனோம் என்று வேதம் கூறுகிறது. நாம் செய்கிற பாவத்துக்கு தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றும் வேதம் கூறுகிறது. இவை கேட்பதற்கு சற்று கடினமாக தெரிந்தாலும் இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பை தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு துரோகம் செய்து தன் ஆஸ்தியை விற்று அவைகளை அழித்து போட்டான். ஆனால் ஒரு நாள் தன் தகப்பனின் மன்னிப்பை எதிர்பார்த்து அவரிடம் திரும்ப வந்தான். அவன் எத்தனையோ துரோகங்களை செய்திருந்தாலும் அத்தனையும் அவன் தகப்பன் அவனுக்கு மன்னித்து அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் நிராகரிக்காமல் அவரிடம் வந்தால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னிக்க மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை மன்னித்து அவர் நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். ஆகவே அவர் தரும் மன்னிப்பை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்வோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:16 முதல் 18:19 வரைக்கும் நாம் வாசிக்கலாம்.
2: Let us read from Proverbs chapter 6 verses 16 to 19.
1: ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மீட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: These six things the Lord hates, yes, seven are an abomination to him. A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த தேவன் வெறுக்கிற அல்லது அருவருக்கிற காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டு வர்றோம்.
2: By the grace of God, we are studying about the things which the Lord hates and which the Lord detests.
1: முதலாவது கவனித்தோம், மேட்டிமையான கண் ஏன் ஆண்டவருக்கு அருவருப்பானது.
2: First, we also learned why God hates a proud look.
1: அடுத்தது நாம் கவனித்தோம், குற்றமற்ற பொய் நாவு என்ன, ஏன் நம்ம பேசக்கூடாது என்று சொல்லி கவனித்தோம்.
2: And again, we also learned second, why we should not have a lying tongue.
1: இன்றைக்கு மூன்றாவதுக்கு போலாம்.
2: Today, let us go to the third one.
1: அடுத்தது எழுதியிருக்கு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை.
2: Next one, it is mentioned, hands that shed innocent blood.
1: குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை என்று வாசிக்கிறோம்.
2: Hands that shed innocent blood.
1: வேதத்தில் இரத்தத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்கலாம்.
2: When you read the entire Bible, you can understand that importance is much given to blood.
1: நீங்கள் லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 17 வருவீர்களானால்,
2: If you come to Leviticus chapter 17,
1: 11 வாசிக்கிறோம்,
2: verse 11,
1: மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
2: For the life of the flesh is in the blood.
1: நீங்கள் அதே அதிகாரத்தின் 14 பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதில் வாசிக்கிறோம், சகல மாமிசத்துக்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது. லேவிய ராகமம் 17:14.
2: If you read again Leviticus 17:14, for it says, it is the life of all flesh.
1: இன்னும் நீங்க உபாகமத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Deuteronomy,
1: உபாகமம் 12 23 பாருங்கள்.
2: Deuteronomy 12 and verse 23.
1: அங்கே வாசிக்கிறோம், இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று வாசிக்கிறோம்.
2: We read, only be sure that you eat not the blood, for the blood is the life, and you may not eat the life with the flesh.
1: நான் நினைக்கிறேன் இந்த வேதம் வந்து இரத்தத்திற்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறது.
2: So this Bible really gives a much important place to blood.
1: மாமிசத்துல உயிர் இல்ல, இரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு வாசிக்கிறோம்.
2: We read, there is no life in flesh, but life is in blood.
1: அந்த இரத்தத்தினால தான் மாமிசம் உயிர் பெறுது.
2: So the flesh gets its life only through this blood.
1: இதை நீங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம்.
2: This you can see right from the beginning stage.
1: அதாவது ஆபேல் வந்து கொல்லப்பட்ட போது ஆண்டவர் காயின்ட்ட சொல்றாரு, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு
2: சொன்னாரு. So when Abel was killed by Cain, the Lord said, his blood is calling out to me.
1: அதாவது மாமிசம் இறந்து போயிடுச்சு.
2: His flesh is dead.
1: ஆனால் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா தேவனை நோக்கி கூப்பிட்டுச்சான்.
2: But his blood was crying unto the Lord.
1: இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சத்தியம்தான் தேவனுக்கு முன்பாக மனிதனை ஒப்புரவாக்குவதற்கு கூட ரத்தம் அவசியம் என்பதை நமக்கு மேற்கோள் காட்டி சொல்கிறது.
2: So this is the thought that actually highlights so that highlights regarding a reconciliation of a man with the Lord.
1: அதாவது இன்னொரு விதமா சொன்னா தேவனுடைய பார்வையில் இரத்தம் வந்து விலையேற பெற்றது அல்லது புனிதமானதுன்னு கூட சொல்லலாம்.
2: In other words, we can say blood is more precious and holy in the sight of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மோசேயின் காலத்துல ஆகவேதான் இனி வரப்போகும் நித்திய பலியாகிய இயேசுவின் பலிக்கு அடையாளமாக மிருகங்களின் இரத்தம் பாவ நிவாரணத்துக்காக கொடுக்கப்பட்டது.
2: That is why in the days of Moses, the blood of animals were sacrificed for remission of sins as a significance for the blood that is going to come in the later stage.
1: இதை தான் எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கும்போது,
2: This is what when you read in Hebrews,
1: எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு வாங்க.
2: If you come to Hebrews chapter 9,
1: எபிரேயர் 9 அதிகாரத்தினுடைய 22 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: Hebrews 9 and verse 22,
1: அங்கே வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு அல்லது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது.
2: And almost all things are by the law purged with blood, and without shedding of blood is no remission.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்னும் நீங்க பார்ப்பீங்களானா அதே எபிரேயர் 10 அதிகாரத்தின் 22 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Hebrews chapter 10 and verse 22,
1: அங்கே வாசிக்கிறோம், தூர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம் என்று வாசிக்கிறோம்.
2: We read, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ தேவனுக்கு வந்து தேவனோடு நம்ம நெருங்குவதற்கு அவரை சேருவதற்கு எப்படி நமக்கு வழி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே.
2: So what is the way that was paid for us to reach God or draw near to God? It is because of the blood that was shed by Jesus Christ.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்தது.
2: And that blood actually sanctifies
1: அந்த இரத்தம் நம்முடைய எல்லா துர்மனசாட்சியை நீக்கினது.
2: And that blood actually removed all evil conscience from us.
1: அந்த இரத்தத்தினால தான் அவரிடத்தில் நம்ம சேர முடியும்.
2: And because of that blood we can draw near to God.
1: இதைதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: This is what when you read in Revelation chapter 12.
1: வெளிப்படுத்தல் 12:11 பாருங்க.
2: Revelation 12 verse 11.
1: வேதம் சொல்லுகிறது, 11 வசனம் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
2: Verse 11.
1: தமிழ்ல 11 வசனம், மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்கு.
2: We read, and they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கடைசியில ஜெயிக்க நமக்கு உதவி செய்யறது வந்து பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் தான்.
2: And at last, even for us to overcome the Satan, it is the blood of God that is going to help us.
1: நீங்கள் வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்துக்கு வாங்க.
2: If you come to Revelation chapter 7,
1: அங்கேயும் நீங்கள் இதுதான் படிக்கலாம்.
2: You can read the same thing there.
1: அந்த நித்திய மகிமையை பெறுவதற்கு இயேசுவின் ரத்தம் தான்.
2: So it is God's blood which helps us to receive that eternal glory.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ நம்ம வேதத்துல வந்து இரத்தத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு.
2: So much importance is given to blood in the Bible.
1: இதுல ஆண்டவர் அருவருக்கிற காரியம் வரும்போது தேவன் மூன்றாவது சொல்றது என்னன்னா, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தற கை வந்து தேவனுக்கு ரொம்ப அருவருப்பானது.
2: When it comes to the point which the Lord hates, hands that shed innocent blood is an abomination to God.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும்போது, அவனை அழிக்கும்படி எழும்பும்போது தேவன் அதுல பிரியமாய் இல்லை.
2: In other words, if a person rises to kill and destroy a person who is innocent, then the Lord is not pleased in that.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சாட்சியாக எழுதும்போது, தன் ஊழியத்தை பற்றி பேசும்போது,
2: when apostle paul writes his testimony about his life, when he speaks about his ministry,
1: avarudaiya marana kaala nerungi varumbodhu avar oru vaarthai romba aanithrama sonnar.
2: When he was nearing his deathbed, he told a word very sternly.
1: Neengal apostlar 20th adhigaram,
2: acts chapter 20,
1: 25 lende 27 vasanangala paarungale,
2: verses 25 to 27,
1: avar solugiraare, idho naan ungalkulle sanjarithu தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
2: And indeed now I know that you all among whom I have gone preaching the kingdom of God will see my face no more.
1: 26th வசனம்,
2: verse 26,
1: தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்கிறார்.
2: Therefore I testify to you this day that I am innocent of the blood of all men, for I have not shunned to declare to you the whole counsel of God.
1: அவர் என்ன சொல்றார்னா, நான் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
2: So here he says, I have taught you all the truth.
1: நான் எதையுமே மறைச்சு வைக்கல.
2: I did not hide anything from you.
1: ஒருவேளை நான் மறைச்சு வச்சு நான் வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தேனா உங்க இரத்தப்பழி ஏமல இருந்திருக்கும்.
2: If in case I have concealed or shunned anything from you, then the blood of you shall be upon me.
1: ஆகவே அவர் சொல்றாரு, நான் அப்படி செய்யல.
2: So he says, I did not do so.
1: எந்த சத்தியத்தையும் மறைக்கல.
2: I did not hide any.
1: எல்லாத்தையும் மனசுல இருக்கிறத தேவன் வெளிப்படுத்தினதை நான் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன்.
2: So whatever I had in my heart, whichever the Lord revealed, I just spoke out openly.
1: ஆகவே உங்கள் இரத்தப்பழி என் மேல இல்ல.
2: Therefore I am innocent of the blood of all you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறவங்க எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்ன்றதுக்கு பவுல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
2: So this Paul is a very good example like how people who involved in this ministry should be.
1: எனக்கு இத வாஸ்தவ போது கொஞ்சம் பயமாவே ஆயிருச்சு எனக்கு.
2: So when I read this I was really scared.
1: அவர் எவ்வளவு தம் ministry-ய வந்து எவ்வளவு பயத்தோட நடத்துனார் பாருங்க.
2: See how fearfully he led his ministry.
1: அதாவது அவர் சொல்றாரு, நான் ஏதோ விரும்பினேன், பிரசங்கம் பண்ணேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன், திருப்திப்படுத்தினேன், அப்படியே போயிட்டேன்னு அவர் சொல்லல.
2: He did not say that I just liked it, I just preached it, I just satisfied people and went as such.
1: ஏதோ பிரசங்கம் பண்ணனும், ஏதோ வார வாரம் பிரசங்கம் பண்ணிட்டேன், தினந்தோறும் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லல.
2: He never said I just want to preach for name's sake, so therefore I preach daily.
1: அவர் மனிதனுடைய விலையேறப்பெற்ற வாழ்க்கைகளோடு அவர் பணி செய்கிறார் என்ற ஒரு உணர்வும் எச்சரிப்பும் ஒரு பயமும் அவருக்கு இருந்தது.
2: So he had a caution, he had a realization that he was working with the lives on blood of people of God.
1: ஏன்னா அவருக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லாம, நான் சத்தியத்தை ஒழுங்கா பேசாம தேவனுக்கு முன்னால் நின்னேன்னா இந்த ஜனங்களுடைய இரத்தப்பொழியை கர்த்தர் என்கிட்ட கேட்பாரு.
2: So because he had a fear that if I don't preach the thing I'm supposed to preach to these people correctly, then I am guilt of I'm accountable for all the things of people.
1: அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா ஊழியம் செய்யணும் போல இருக்கு.
2: So we have to minister very carefully.
1: ஏதோ செய்யணும், நிர்விசாரமா செய்ய கூடாது.
2: So it's not accomplishing the ministry carelessly.
1: கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு.
2: But God will ask the accounts for
1: us. அப்ப நம்ம நலமானதை நாம வந்து மறைக்காம போதிக்க வேண்டியது அவசியம்.
2: So it is always necessary for us to preach good things without hiding anything.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த குற்றமற்ற இரத்தம் அப்படினு சொல்றது நம்ம தமிழ்ல சொன்ன அந்த வெகுளியா இருக்காங்க பாத்தீங்களா, தவறு செய்யாம, தவறு செய்யணும்னு விரும்பாம, தவறு பாதையில நடக்கணும்னு நேசிக்காம, நீதியை விரும்பி வாழ்றாங்க பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது வந்து தேவனுக்கு பிரியமானது கிடையாது.
2: So the shedding innocent blood is something where people rise against people who are so innocent, who are so ignorant, who don't know anything, but when people devise against them, God is not pleased in it.
1: இயேசுவின் 12 சீடர்கள்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பார்த்தீங்கன்னா இயேசுவையே 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்துட்டான்.
2: So when you look at Judas Iscariot, one of the 12 disciples of Jesus Christ, he sold Jesus or betrayed Jesus for 30 pieces of silver.
1: ஆனால் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாங்கன்னு கண்டுபிடித்த உடனே,
2: So when he found that Jesus was sentenced to crucifixion.
1: மத்தேயு 27:3-5 வாசிக்கும்போது,
2: If you read Matthew 27:3-5,
1: அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொன்னான்.
2: He said, I have sinned by betraying innocent blood.
1: அவனால அந்த மனசாட்சியினுடைய வேதனை அவனால் தாங்க முடியல.
2: He was not able to bear that remorse attitude that he had.
1: அதனால 5 வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வெள்ளிக்காசு வாங்கின 30 வெள்ளிக்காசையும் கொண்டு தேவாலயத்துல தூக்கி எரிஞ்சிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் பார்க்கிறோம்.
2: In verse 5 we read, then he threw down the piece of silver in the temple and departed and went and hanged himself.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில குற்றமற்றவர்கள், தவறு செய்யாதவர்கள், அல்லது எந்த துன்மார்க்கத்திலும் ஈடுபடாதவர்கள் மேல நம்ம வந்து கை நீட்டுறத பத்தி ரொம்ப ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: Therefore we should be very careful about stretching our hands towards the innocent or people who are unaware of anything or people who don't do any wickedness.
1: ஏனால் தேவனுக்கு அது அருவருப்பானது.
2: Because that is an abomination to God.
1: நம்முடைய மனசாட்சியே நம்மள வாழ விடாது.
2: And even our conscience will not let us live.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பழைய ஏற்பாட்டுல கூட நீங்க வாசிங்கனா, இந்த குற்றமற்றவர்கள் வந்து பாடு அனுபவிக்கணும், வேதனை அனுபவிக்கணும் என்பது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம்.
2: Even the Old Testament you can read, God did not want any innocent to suffer there.
1: நிறைய பேர் பழைய ஏற்பாடே வேண்டாம்னு சொல்றாங்க.
2: Many people refuse this Old Testament.
1: பழைய ஏற்பாடு என்னமோ தேவன் ரொம்ப கோபத்தில் எழுதின மாதிரி நினைக்கிறாங்க.
2: They think that the Lord wrote the Old Testament with an anger.
1: பழைய ஏற்பாடெல்லாம் மாமிசம்லாம் பேசுறாங்க.
2: They also speak that Old Testament is flesh.
1: ஆனா நீங்க பழைய ஏற்பாடு நீங்க நிதானமா உட்கார்ந்து ஆவியான ஒரு துணையோடு வாசிப்பீங்களானா தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
2: But if you slowly read the Old Testament with the help of the Holy Spirit, you can identify and understand what is the heart of God.
1: பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எப்படி இந்த குற்றமற்றவர்கள் பக்கத்துல எப்படி துணையா நின்று அவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு எத்தனை சட்டங்களை ஆண்டவர் போட்டார்ன்றது ஆச்சரியமா இருக்கும் படிக்கிறதுக்கு.
2: It is really surprising to read how God was in support of people who are innocent and how the Lord was on their side that they should not suffer.
1: ஒரு வாசிக்க கூடிய நல்ல வேத பகுதி வந்து உபாகமம் 19 அதிகாரம்.
2: A good scripture portion to read is Deuteronomy chapter 19.
1: உபாகமம் 19 அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசித்தால்,
2: If you read from first verse of Deuteronomy 19,
1: அங்கே கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய்.
2: When the Lord your God has cut off the nations whose land the Lord your God is giving you, and you dispossess them and dwell in their cities and their houses, you shall separate 3 cities for yourself in the midst of your land which the Lord your God is giving you to possess.
1: உங்க தேசத்தை கொடுக்கும்போது 3 பட்டணத்தை நீங்க தனியா செக்ரிகேட் பண்ணி வச்சிரணும், அதுக்காக ஒதுக்கி வச்சிரணும்.
2: When the Lord give you a nation to inherit, then you have to separate 3 cities, segregate your 3 cities for yourself.
1: இந்த 3 பட்டணங்கள் எதற்காக?
2: So three cities for what?
1: 3rd வசனத்துல இருந்து பாருங்க.
2: From verse 3,
1: கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய்.
2: You shall prepare roads for yourself and divide into 3 parts the territory of your land which the Lord your God is giving you to inherit that any manslayer may flee there.
1: ரோடு போடணுமா? 3 மொத்த டெரிட்டரிய, இந்த 12 கோத்திரத்தை கொடுத்த டெரிட்டரிய 3 டிவிஷன்ஸா பிரிச்சுட்டு இந்த 3 டிவிஷன்ஸ்ல இருந்து 3 செக்ஷன்ஸ்ல இருந்து அந்த 3 பட்டணங்களுக்கு ஓடுறதுக்கு தனி ஸ்பெஷல் ரோடு, ஆம்புலன்ஸ்க்கு இன்னைக்கு போடுற மாதிரி எப்படி வெளிநாடுகள் எல்லாம் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒரு ரோடு ஒன்று தனியா இருக்கும், ஒரு லேன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லேன் தனியா போடணுமா? யாருன்னா இந்த கொலை செய்தவன் ஓடி வந்து இந்த 3 பட்டணங்கள்ல அடைக்கலம் புகுறதுக்கு.
2: So here they have to divide into 3 parts the territory of the land which the Lord has given them and they have to lay down special roads for that, like how we have special lane for ambulances and emergencies in foreign countries so that a manslayer may flee there.
1: அவன் தடையில்லாம சீக்கிரமா ஓடி போய் சேர்ந்துறணும்.
2: So he should flee there and reach that place without any hindrance.
1: அப்போ இங்க சேர்ற இந்த கொலை பண்ணினவன் ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க, இது கீழே யார் வர்றா? இந்த கொலை பண்ணினவனா யார் ஓடலாம் அங்க அப்படின்னு கேட்டா,
2: So when you ask who is that manslayer who comes under that list,
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு கருத்தா இருக்கிறார் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. படித்தீங்கனா உங்களுக்கு,
2: It is really surprising to read how God was so much concerned.
1: 4th வசனம் பாருங்க,
2: verse 4,
1: கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால்,
2: And this is the case of the manslayer who flees there that he may live.
1: தான் முன்னே பகைத்திராத பிறர் ஒருவனை மனது அறியாமல் கொன்றவன் தான்.
2: Whoever kills his neighbor unintentionally, not having hated him in time past.
1: அதாவது கொலை செய்யணும்னு நம்ம செய்யல, ஆனா கொலை நடந்துருச்சு.
2: So he did not intentionally kill him, but there happened a murder.
1: அவனுக்கு தீங்கு செய்யணும்னு அவன் செய்யல, ஆனா ஒரு தீங்கு நடந்துருச்சு. இட்ஸ் லைக் அன் ஆக்சிடென்ட்.
2: So it is like an accident. He did not intentionally do any harm to him.
1: இதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் சொல்றாரு பாருங்க, அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உதாரணங்களை ஆண்டவர் எடுத்து வைக்கிறாரு.
2: The Lord also mentions an example according to those time.
1: 5th வசனத்திலிருந்து பாருங்களேன்.
2: From verse 5,
1: ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கும் போது அந்த கோடரி முனையில் இருக்க இரும்பு இருக்கு பாருங்க, அந்த இரும்பு கம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் ஒருவேளை இறந்திருக்கலாம்.
2: So as when a man goes to the woods with his neighbor to cut timber, and his hand swings a stroke with the axe to cut down the tree, and the head slips from the handle and strikes his neighbor so that he dies.
1: இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். கோடரி வெட்டும் போது தலை மட்டும் தனியா கழண்டு பட்டு அவன் இறந்துட்டான்.
2: So you know very well that when he is trying to cut a timber, the axe of that the head of that axe actually slipped and he was killed by it.
1: Ipo ivanukku sondakara irupan pathingala.
2: So we will have relatives of this person.
1: Appo the maranam adaindavunde sondakaranga enna panna erichalla kondu poi inda kodari thavari vilundhu கொலை நடந்துருச்சு பாருங்க. அந்த மனுஷனை வந்து பிடிச்சு இவனை வழியிலே கொன்றாதபடிக்கு இவன் என்ன பண்ணணும்னா இந்த பட்டணங்களுக்கு ஓடி போய் அடைக்கலம் புகுந்துக்கலாமா?
2: So these are relatives of this person who died. They will be very anger. So they might out of anger they might kill this person who is a manslayer. Therefore he has to run away, flee there and reach that city.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆறாம் வசனத்தின் கடைசி வார்த்தை எப்படி முடிக்கிறார் பாருங்களேன்.
2: So the last part of verse 6.
1: ஏன் இவன் உயிரோடு இருக்கலாம் தெரியுமா?
2: Why he is deserving to live?
1: ஏனென்றால் இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் சுமரவில்லை.
2: Because he was not deserving of death since he had not hated the victim in time past.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதெல்லாம் ஏன் செய்றாரு அப்படினு கேட்டா,
2: Why does the Lord do all these things?
1: 10 வசனம் வாங்க.
2: Verse 10.
1: அங்க வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்துல குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால் உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய்.
2: So lest innocent blood be shed in the midst of your land, which the Lord your God is giving you as an inheritance, and thus guilt of blood should be upon you.
1: இன்றைக்கு தான் நினைச்சிடாதீங்க, நம்ம புதுசா சட்டம் கண்டுபிடிச்சு ஒருத்தன் ஏதாவது தப்பு நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுறாங்க பாருங்கள் பாதுகாப்புக்காக. இன்றைக்கி தான் நடந்து நினைக்காது. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா கர்த்தர் மோசேயின் காலத்தில் கட்டில் கொடுத்தாரு.
2: ஸோ டோன்ட் திங்க் திஸ் அப்பி வேர் டுடே வென் அ பர்சன் கில்ஸ் அனதர் பர்சன் ஹி கோஸ் அண்ட் சரண்டர்ஸ் ஹிம்செல்ஃப் இன் தி போலீஸ் ஸ்டேஷன். திஸ் ஹேப்பன் ஒன்லி நவ், பட் இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் மோசஸ்.
1: அதாவது நீதி விசாரணை இல்லாமல் குற்றமே செய்யாதவன் மனதார தவறு செய்யணும்னு நினைக்காம தவறுதலினாக அவன் வந்து ஒருவன் மேலே மரணம் வந்துட்டா இவன் மேல ரத்தப்பழி வந்து விழுந்துராதபடி அல்லது இவனை கொலை செய்து அந்த ரத்தப்பழி தேசத்துல இருந்துராதபடி கர்த்தர் தேசம் சுத்தமா இருக்கணும்னு அன்னைக்கே இந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி வைத்திருக்கிறார்.
2: The Lord has already written laws and regulations in those days that an innocent may not be guilt of the bloodshed and that he may not be killed by the avengers or the relatives of the manslayer.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த குற்றம் அதாவது மனதார திட்டமிட்டு குற்றம் செய்யாத மனுஷன் மேலே வீண் பழி சுமரக்கூடாதுன்றது தேவனுடைய இருதயத்திலிருந்து மிகப்பெரிய வாஞ்ச.
2: So it was a great desire which the Lord had in his heart that an innocent should not suffer who has committed a mistake unintentionally.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல மூன்று காரியங்களை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன்.
2: Today I want to say three things here.
1: இந்த குற்றம் இல்லாத மனிதர்களை குறித்து எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்?
2: So how we are supposed to behave or act with those people who are innocent?
1: எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும்? குற்றம் இல்லாத ரத்தம் உள்ளவர்களை அல்லது குற்றம் இல்லாத வாழ்க்கை உள்ளவர்களை எப்படி நாம் நடத்த வேண்டும்?
2: How to treat people who are innocent?
1: மூன்று காரியங்களை சொல்லுவேன்.
2: Three things.
1: முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 25 வசனம் பாருங்க.
2: Number 1 Deuteronomy 27:25.
1: குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக.
2: Cursed is the one who takes a bribe to slay an innocent person.
1: முதலாவது நான் சொல்லுவேன், do not stifle the innocent. குற்றம் செய்யாதவனை நாம் நெருக்க கூடாது.
2: Number 1, do not stifle the innocent.
1: குற்றம் செய்யாதவனை நெருக்கக்கூடாது.
2: Do not stifle the innocent.
1: நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் நேரடியாக வந்து அந்த குற்றம் இல்லாதவனை கொலை செய்யலையா?
2: Here he did not directly take an action against an innocent man.
1: ஆனால் இவனை கொலை செய்கிறதுக்கு இன்னொருத்தன்ட்ட லஞ்சம் கொடுத்துருக்கானா?
2: But he has given a bribe to other person to slay this man.
1: இது எதுக்குன்னு சொன்னால் அவனை போட்டு நெருக்கிறதுக்கு.
2: So this is to stifle him.
1: அவனை வாழ விடக்கூடாது.
2: You should not let him live.
1: அவனை வளர விடக்கூடாது.
2: You should not let him grow.
1: அப்படி நிற்கிறோம் பாருங்க, அது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
2: So this is not pleasing to God.
1: நிறைய இடங்கள்ல இதை செய்யறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see this happens in many places.
1: ஒரு ஆபீஸ்ல, ஒரு குடும்பத்துல, ஒரு சமுதாயத்துல ஒருத்தன் நல்லவனா குற்றமற்றவனா நேர்மையா ஒருத்தர் இருக்கிறான்னா, சில பேர் கூட்டம் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்க என்னென்ன வகையில வேலை செய்ய முடியுமோ செய்வாங்க.
2: So if a person is innocent, a person is honest in workplaces, in a family or a community, you can see people who come against them, against him, and try to create problems just to stifle him.
1: அதாவது அவன் வளர்ந்திராதபடி தடுக்கணும்.
2: So they want to hinder that he may not grow.
1: அவன் நிலைச்சிராதபடி அவனை வந்து வேற இருக்கணும்.
2: So they have to uproot him that he may not be established.
1: அதுக்கு பணம் செலவானா பரவாயில்லை.
2: No matter, even if they want to spend money.
1: அதுக்கு நேரம் செலவானா பரவாயில்லை.
2: Even if they want to spend the time.
1: அதுக்கு எவ்வளவு சக்தி செலவானா
2: No matter how much strength they have to spend for it,
1: எல்லத்தையும் செலவு பண்ணுவாங்க.
2: They will spend everything.
1: அவன வளர விட்டுறாத.
2: Don't let them grow.
1: அவன வாழ விட்டுறாத.
2: Don't let him live.
1: அதான் சொல்றாரு, ஒருத்தன் இன்னசென்ட்டா இருக்கறானா அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்க நீ என்ன பண்ணாதன்னா, காசை வச்சு அவனை நெருக்காத.
2: So the Lord says, don't stifle a person who is innocent by giving a bribe.
1: சங்கீதக்காரன் இதை பற்றி சொல்லும் பொழுது,
2: when Psalmist says about this,
1: சங்கீதம் 15 சங்கீதத்தினுடைய 5 வசனம் பாருங்க.
2: Look at Psalm 15 and verse 5.
1: வேதம் சொல்கிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் எந்தென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு போடுறது.
2: He who does not put out his money at usury, nor does he take a bribe against the innocent, he who does these things shall never be moved.
1: குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் வந்து என்றென்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டான்.
2: The one who doesn't take a bribe against the innocent, he will never be moved.
1: இது அப்படியே மாற்றி வாசித்து பாருங்க.
2: If you read it the other way,
1: குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமா பரிதானம் வாங்குறவன் நிலைத்திருக்க மாட்டான்.
2: The one who takes a bribe against the innocent shall not remain.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது நம்ம குற்றமற்றவர்களை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டியது எதுக்குன்னா, அவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவோ அல்லது கெடுக்கவோ நம்ம செய்யக்கூடாது.
2: So number one is, do not stifle the innocent by hindering or stopping their growth.
1: நாம சில பேர் வந்து சில தூண்டி விடுவாங்க.
2: Some people will trigger others.
1: அவங்க முன்ன எதிர்க்கல மாட்டாங்க. நீங்க போடுங்க, நீங்க கொஞ்சம் முன்னேடுங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்க உங்க பக்கம் இழுத்துக்கலாம்.
2: See, they will not oppose you. You just go forward. You can slightly drag them towards you.
1: அவங்க எல்லாம் அப்படி எதிர்த்து வர மாட்டாங்க.
2: They will not come opposing you.
1: அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெngth எல்லாம் கிடையாது.
2: They don't have so much of strength.
1: அவங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது.
2: They don't have so much of wisdom.
1: அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது.
2: They don't have much experience.
1: ரொம்ப வெகுளிங்க அவங்க.
2: They are so innocent.
1: நீங்க கொஞ்சம் மிரட்டுனீங்கனா பயந்துருவாங்க.
2: So if you just threaten them, they will be afraid.
1: அதனால நீங்க செய்ங்க.
2: So you do it.
1: அவங்க எல்லாம் எதிர்த்து வர மாட்டாங்க.
2: They will not come against you.
1: இப்படி தூண்டி விட்டா கூட செய்ய கூடாது.
2: Even if you're triggered, you shouldn't do it.
1: கர்த்தருக்கு பயப்படணும்.
2: We should be afraid, fearing God.
1: ஏன்னா இந்த குற்றமற்றவன் பக்கத்துல கர்த்தர் வழக்காடும்படி நிக்கிறார்.
2: It's because the Lord is on the side of this innocent to speak on his cause.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம்,
2: the second important thing.
1: முதல்ல சொன்ன குற்றமற்றவனுடைய வாழ்க்கையை நசுக்க அல்லது தடுக்க அல்லது அவனை வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நாம வந்து கையை நீட்டக்கூடாது.
2: Number one, do not stifle the innocent.
1: மூன்றாவது ஒன்று சொல்லுவேன், சாரி ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுவேன்.
2: Number two,
1: நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6 வருவீர்களானால்,
2: if you come to Daniel chapter 6,
1: அங்கே ஒரு நல்ல சம்பவம் எழுதப்பட்டிருக்கு.
2: There's a good incident mentioned.
1: அங்கே தரியு ராஜா பார்த்தீங்கன்னா 120 தேசாதிபதிகளை அவன் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்துகிறான்.
2: So here King Darius set over the kingdom 120 satraps.
1: எதற்காகன்னு கேட்டா, ரெண்டாம் வசனத்துல ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் ராஜாட்ட கணக்கு ஒப்புவிக்கணுமா, அதற்காக ஏற்படுத்துகிறான்.
2: So he has set these satraps that they might give account to the king so that the king would suffer no loss.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படினு கேட்டா,
2: now what is the problem here?
1: இந்த 120 பேர்ல வந்து தரியு ராஜாவுடைய கண்ணில் அதிக தயவை பெற்றவன் யாருன்னா, தானியேல்.
2: So among these 120 people, Daniel was the person who received much favor in the sight of Darius.
1: மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது,
2: verse 3 says,
1: தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜாவுக்கு நினைவு இருந்தது.
2: Then this Daniel distinguished himself above the governors and satraps because an excellent spirit was in him and the king gave thought to setting him over the old realm.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் 4 வசனத்துல வாசித்தீங்கன்னா,
2: verse 4 says,
1: அவனுடைய சுபாவத்தை பத்தி இன்னும் எழுதியிருக்கு.
2: It is written about his character.
1: இரண்டாம் பகுதி பார்த்தீங்கன்னா, குற்றம் கண்டுபிடிக்க யாராலுமே கூடல, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
2: But they could find no charge or fault because he was faithful, nor was there any error or fault found in him.
1: இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற மனுஷனா அவன் இருக்கிறான்.
2: So such a kind of innocent and very clean person was he.
1: ஒரு நேர்மை உள்ள ஒரு ஸ்தானாபதி.
2: So he was a honest satrap.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நேர்மை உள்ள தானியேலை இவங்க பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படினு கேட்டா அவன் மேல எரிச்சல் உள்ளவர்களா மாறறாங்க.
2: So when they saw this honest Daniel, they were really angry against him.
1: இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவன் நேர்மையா இருக்க இருக்க இவங்களால என்ன பண்ண முடியலனா அநியாயம் செய்ய முடியல.
2: So since he is so faithful and honest, they were not able to do unjust.
1: ஏன் வந்து நேர்மையானவங்க மேல வர்றது இல்ல தெரியுமா?
2: You know the reason why honest people are not exalted?
1: Yendrima mel avanga uyirra uyirada kaaranam enna na uyira vidamata.
2: The reason why they are not exalted is because they won't let them be exalted.
1: ஏ உயர விட மாட்டானா, இவன் மேல நேர்மையா போய் மேல உட்காந்துட்டா நம்மளால எந்த தீங்கும் செய்ய முடியாது, நம்ம எந்த ஏமாற்றும் வேலையும் பண்ண முடியாது, இவன் மேல இருக்கவனே வாங்கலன்னா நான் எப்படி வாங்குறது?
2: So the reason why they will not let him be exalt is because if he exalts and comes to a higher position, he will not let others do it, therefore they have to, they cannot take bribe or do any other thing.
1: பாருங்க தலை எப்படி இருக்கோ அப்படிதான் உடம்பு.
2: See the body is in the same way as the head, as your head.
1: தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் தொண்டை.
2: So even
1: just like a leader, so will be the follower. எப்படி ஒரு மேய்ப்பன் இருக்கானோ அப்படிதான் மந்தை.
2: So the flock will be the same as the shepherd.
1: அங்க மேய்ப்பனே தூங்கிட்டு இருந்தா மந்தையும் தூங்கும்.
2: So when the shepherd himself sleeps, the flocks also sleep.
1: தலைவனே ஏமாற்றானா தொண்டனும் ஏமாற்றும்.
2: So when the leader deceives, then the follower also deceive.
1: எந்த தேசத்துக்கு வேணா நீங்க போங்க.
2: You can go to any nation.
1: Top man வந்து clean-ஆ இருந்தா கீழ இருக்க வரைக்கும் பயம் இருக்கும்.
2: If the top man is very clean, the people who are below him will be having that fear.
1: அவ்வளவு எத்தனை தேசங்கள் அப்படி இருக்கு.
2: So there are many countries like that.
1: Top people வந்து டோட்டலா clean-ஆ இருப்பாங்க.
2: The top people will be totally clean.
1: அங்க இருந்து அப்படியே கீழ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயி வரும்.
2: So that will spread until the last person there.
1: மேல இருக்காளே தழும்புறாருனா கீழ இருக்காளுக்கு சொல்லவே வேணாம்.
2: So if the top person stumbles, then you cannot speak about the last person.
1: இப்போ என்ன பிரச்சனைனா, தானியேலை கொண்டு மேல வச்ச உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் பயம்.
2: So now what is the problem is that when Daniel is kept at the higher position, all the people are afraid of
1: அவர் சும்மா விட மாட்டாரு, கணக்கு கேட்பாரு, கணக்கை பார்ப்பாரு, வழக்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு. இவர்ட்ட எப்படி நம்ம முட்டி மோதுறது?
2: So he will ask for all the accounts and calculations. He will be very honest in that. So how to face him?
1: இவனை எப்படி வந்து கவிழ்க்கணும்?
2: So how to topple him now?
1: இவங்க செய்த வேலை என்னன்னு கேட்டா, நீதியும் உத்தமும் உண்மையும் குற்றம் இல்லாதவனுமாகிய தானியேலுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தார்கள்.
2: Here they schemed against this innocent, faithful and honest Daniel.
1: இதுல இரண்டாவது நம்ம படிக்க வேண்டிய பாடம் வந்து, குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்ய துணிய கூடாது.
2: Number 2, do not scheme against the innocent.
1: ஒரு குற்றமற்றவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யக்கூடாது.
2: You should not scheme or conspire against the innocent.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எந்த அளவுக்கு இவங்க சூழ்ச்சி செய்ய துணிந்தாங்கன்னு கேட்டா, ராஜாவையே வந்து தானியேலுக்காகவே ஒரு சட்டத்தை போட்டு அவனை பிடிக்கிறதுக்காக, ராஜா தெரியாதபடி, ராஜாவுக்கு உணர்வு இல்லாதபடி 30 நாளைக்கு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு ஒரு விசேஷ சட்டத்தை ராஜா வச்சு போட்டுறாங்க.
2: So they scheme to the extent where they issued a decree using the king's order where the king was not even aware of it.
1: உங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும்.
2: You know this incident.
1: என்னதான் சட்டம் வந்தாலும் தானியேல் தான் வழக்கத்தின்படியே 3 வேளை எருசலேமை நோக்கி ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணா.
2: So no matter whatever law or decree was issued, but this Daniel, according to his routine, he prayed 3 times a day towards Jerusalem.
1: வேதம் சொல்லுகிறது, அவங்க எதிர்பார்த்தபடியே இந்த குற்றமற்றவனை பொறியில சிக்கிறதுக்கு அவங்க திட்டம் வந்து ஜெயித்தது போல தெரிந்தது.
2: So the Bible says, according to their scheme, it was a snare where this Daniel was caught into the snare of these people.
1: அவர்களுடைய திட்டங்கள் ஜெயித்தது.
2: So their schemes prevailed.
1: இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேலை வந்து சட்டத்தின்படி சிங்ககபியில கொண்டு போட்டாங்க.
2: So according to this decree, this Daniel was cast into lion's den.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.
2: So it means his life is end.
1: இனிமேல் அவனால வந்து மேலே இருக்க முடியாது, அவன் உயிரோடு இருக்க முடியாது.
2: Now he cannot be in a top position, he cannot be alive now.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க.
2: But the Bible says
1: ஒரு அந்நிய ராஜா அவனுக்கு இருந்த வாஞ்சைய பாருங்களேன்.
2: So look at the desire that the stage king had.
1: 14 வசனம் பாத்தீங்கன்னா,
2: verse 14 says,
1: இப்படி தானியேல் பிடிபட்டு விட்டான் அப்படினு கேள்விப்பட்ட உடனே ராஜா தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான்னு போட்டிருக்கு.
2: So when you see that when Daniel was captured, this king was greatly displeased with himself.
1: தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம்.
2: And we read and he set his heart on Daniel to deliver him and he labored till the going down of the sun to deliver him.
1: எப்படி இருக்கு பாருங்க, ராஜாவாலே தப்புவிக்க பண்ண முடியலையா.
2: See even the king is not able to deliver him.
1: ஏனா இவர்தான் முத்திரை போட்டிருக்கார், இவர்தான் சீல் போட்டிருக்கார், இவர்தான் வந்து லாவ பாஸ் பண்ணிருக்கார்.
2: Because he is the one who passed the law, he is the one who signed and sealed it.
1: இவராலேயே வந்து சட்டத்தை மாத்த முடியல.
2: Now we cannot change that law.
1: வேற வழி இல்லாம நாளெல்லாம் ராஜா பிரயாசப்படுறாராம். ஏதாவது ஒரு சட்ட ஓட்ட இருக்குமா அவனை வெளியே கொண்டு இருக்கனா கொண்டு வர முடியல.
2: So having no other go, this king was laboring all through the day just to deliver him, but he could not find anything.
1: வேதம் சொல்லுது வேற வழி இல்ல, கொண்டு சிங்ககபியில போட்டாங்க.
2: So no other go, they just cast him into the lion's den.
1: 18 வசனம் வாசித்தீங்கனா,
2: verse 18 says,
1: ராஜா வந்து தன் அரண்மனைக்கு போயிட்டு ராம் முழுவதும் சாப்பிடலையா, கீத வாத்தியங்கள் அவனுக்கு முன்பாக கொண்டு வரலையா, அவனுக்கு நித்திரையும் வரலையா.
2: Now the king went to his palace and spent the night fasting and no musicians were brought before him, also his sleep went from him.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It's really surprising.
1: இந்த ராஜா சில வேளையில வந்து நாம உத்தமமா உண்மையா வாழும்போது ஒரு பெருங்கூட்டத்துக்கு நம்ம எதிரியா மாறிடலாம்.
2: Sometimes when we become faithful and honest, we can become enemy of a great crowd.
1: ஆனா ஒரு ராஜாவுடைய கண்கள் யாரை தேடிட்டு இருக்கனா, தேசத்துல உண்மை உள்ளவர்கள் அவன் தேடுகிறான்.
2: But the eyes of the king always seeks for the righteous and faithful.
1: நாம நிறைய வேளையில இந்த மெஜாரிட்டியை பார்த்து ரொம்ப பயந்துறோம்.
2: Many times we are afraid of that majority.
1: ஆனா ராஜாவின் முகக்கலையில ஜீவன் இருக்குன்னு வாசிக்கிறோம்.
2: But we read there is life in the countenance of the king.
1: அதனால நாம உத்தமமா உண்மையா தானியேல் போல நடப்போமானா, யாருமே கூட இருக்கவே நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் ராஜாவை தேவன் எழுப்பி நமக்கு உதவி செய்ய வைப்பார்.
2: So if we walk perfect and upright like this Daniel, even if there's no person to help for us, the Lord will raise kings to help for us.
1: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ சிங்ககபிக்கு போடப்பட்ட இந்த தானியேலை பார்க்கறதுக்கு காலையிலேயே ராஜா வந்துட்டாரு.
2: Now this king came very early in the morning to see this Daniel who was in the lion's den.
1: அவர் கேக்குறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா என்று அவன் கேட்டான்.
2: And yes, Daniel, servant of the living God, has a God whom you serve continually been able to deliver you from the lions?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தானியேல் பதில் சொல்லும்போது பாருங்க.
2: When Daniel answered,
1: நான் வந்து ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஏதோ மூன்று நாள் மூன்று வேளை ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆராதிச்சிட்டு இருந்தவன் மாத்திரம் கிடையாது.
2: I was not only a person who look unto the living God and worship and pray 3 times a day.
1: 22வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்றாரு,
2: the last part of verse 22,
1: அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொன்னார்.
2: He says, I was found innocent before the Lord and also, O king, I have done no wrong before you.
1: என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா.
2: How beautiful it is.
1: சில பேர் நினைக்கிறாங்க, நாம இடைவிடாம தேவன் ஆராய்ச்சிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார்.
2: Many people think if you continually worship and praise God, the Lord will deliver you.
1: மூன்று வேளை ஜெபம் பண்றது தவறு இல்ல, நல்லதுதான்.
2: It is not wrong to pray 3 times a day, it is good.
1: இடைவிடாம கர்த்தரை ஆராதிப்பது நல்லதுதான்.
2: It is always good to continually worship the Lord.
1: ஆனா அந்த ஆராதனையோடு என்ன சேர்ந்து இருக்கணும்னு கேட்டா குற்றமற்ற ஒரு வாழ்க்கையும் இருக்கணும்.
2: But innocent life should be added to that praise and worship.
1: சில பேர் ஆராதனையே ஒழுங்கா செஞ்சிருவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க, பிரேயர் செல் போயிடுவாங்க. அதை தவிர மீதி உள்ள நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தாறுமாறா இருக்கும்.
2: But there are certain people who will go come to the church, who will go attend all the prayers, who will do prayers, worship the Lord, but besides that, when you see their life is full of all mess.
1: And Daniel dhairyama sonna,
2: but Daniel said very boldly,
1: neenga verum en aaradhanai mattum paathen nenikadinga.
2: So you don't think that you have seen only my worship and prayers.
1: Na vandu ellarum paakkara padi aaradhichen, endha sandhegamum illa.
2: I prayed and worship that everyone may see me.
1: Anal en manasaachiya paatha, na kutram seiyala.
2: But when you look at my conscience, I was innocent.
1: அதனால் கர்த்தர் என்ன செய்தார்னா சிங்கத்தின் வாயை அடைத்து போடும்படி தூதர்களை ஆண்டவர் அனுப்பினார்.
2: And therefore the Lord sent his angel and shut the lion's mouth.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கை வந்து குற்றமற்றதா இருக்கிறது ரொம்ப அவசியம்.
2: So it is always necessary that our life should be very innocent.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த குற்றமற்றவர்களாய் வாழுகிறவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக ஒருவன் தீங்கு செய்வானானால், தீங்கை பிணைப்பானால், அவன் திட்டமிடுவானால், அந்த திட்டத்தில் கர்த்தர் வந்து குற்றமற்றவனை அல்ல குற்றத்தை பிணைத்தவனை கர்த்தர் உள்ள கொண்டு போவார்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது.
2: So these are verses of the evidence that when you scheme or devise something evil against the innocent, then it is not the innocent who is punished, but the one who schemes the scheme.
1: கொஞ்ச காலம் நீதிமானுக்கு பாடு இருக்கும்.
2: So there will be sufferings for this righteous for a little time.
1: ஆனால் ஒருவன் குற்றமற்றவனாய் இருக்கிறான் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு விரோதமாக தீங்கை பிணைத்தால் கர்த்தர் அவனை நியாயந்தீர்க்காம விட மாட்டார்.
2: But if you find a person is innocent and if you scheme something against him, then the Lord will not let you go unpunished.
1: இந்த சம்பவத்தின் முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா,
2: when you read the end of this incident,
1: தானியேல கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றிட்டாரு.
2: The Lord has delivered us, Daniel from the lion's mouth.
1: ஆனால் அதனுடைய முடிவு இவனுக்காக இந்த குற்றத்தை வந்து பிணைச்சாங்க பாருங்க, அத்தனை பேரையும் குடும்பத்தோட உள்ள ஆண்டு கொண்டு போயிட்டாரு.
2: But he just cast the all the people who schemed this scheme against him along with their families into the
1: den. ஜாக்கிரதையா இருக்கணும் நாம.
2: We should be very careful.
1: குற்றமற்றவர்களை நாம வந்து முடக்க கூடாது.
2: We should not stifle the innocent.
1: குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்ட கூடாது.
2: Number 2, do not scheme against the innocent.
1: நீங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்கன்னு கேர்ஃபுல்லா இருங்க.
2: So you should be careful you belong to which category.
1: சில வேளையில நான் பார்க்கறேன், சில ஊழியங்கள்ல கூட குற்றமற்றவர்களை வந்து விரோதிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் சில பேர் திட்டம் போடுவாங்க உட்கார்ந்து.
2: I have seen even in certain ministries there are people who scheme and plan to destroy the innocent.
1: சில பேர் வந்து இப்படி தெரியும் உங்களுக்கு அவங்க குற்றமற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்க மேல எந்த பழியும் இல்லை, அவர்கள் வந்து தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் இவர்களுக்கு விரோதமாக திட்டம் போடுறவங்களோட இவங்களும் கூட்டம் சேர்ந்துருவாங்க போய்.
2: So there are certain people who knows already that they are innocent, they are not guilty and they are so innocent people, but when they find there are people who are scheming against them, they will join into that crowd.
1: நான் சொல்வேன், நீங்க யாரோட சேர்றீங்கன்றது கூட ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: So you should be very careful whom you associate with.
1: நீங்க அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க பாடு ரொம்ப ஆபத்து.
2: If you associate with them people, then your situation is very horrible.
1: அதனால தான் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 10ல இருந்து 12 வாசித்தீங்கன்னா,
2: that's why Proverbs chapter 1 verses 10 and 11.
1: அதுல ஞானி வந்து தன் பையனை எச்சரிக்கிறாரு.
2: Here the wise man warns his son.
1: என் மகனே, பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே.
2: My son, if sinners entice you, do not consent.
1: எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்னு சொல்லுவாங்களாம்.
2: And they may say, come with us, let us lie in wait to shed blood, let us lurk secretly for the innocent without cause.
1: 15th வசனத்துல நீங்க வாசிப்பீங்களா?
2: Verse 15 says,
1: என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாகனு போட்டிருக்கு.
2: It says, my son, walk not you in the way with them, refrain your foot from their path.
1: என்னது?
2: What is that?
1: முதலாவது, நீங்க வந்து குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக திட்டம் போடாதீங்க.
2: So first you should not scheme against the innocent.
1: திட்டம் போடுறவங்களோட சேரவும் சேராதீங்க.
2: And do not associate with one who schemes against
1: them. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிடுங்க.
2: So if you find such kind of people, just run away to the extent you can.
1: எவ்வளவு வருஷம் உங்களுக்கு அவங்களை தெரியும்னா கூட, எப்பா நீ செய்யற திட்டம் உன் சூழ்ச்சியில அந்த ரத்தப்பழி என் மேல வந்துடாதபடி உன் கூட நான் இருக்க மாட்டேன், நான் ஓடிடுறேன்.
2: No matter for how many years you may know them, how much they might be familiar, but you don't associate with them so that you become the guilty of bloodshed.
1: நீங்கள் எந்த கூட்டத்துல சேர்ந்தாலும் எச்சரிப்பாருங்க.
2: No matter whichever category you add yourself into it, you must be very careful.
1: சிலர் வந்து குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக அறியாத காரியங்களுக்காக சூழ்ச்சி செய்யறதுக்கு கூட்டம் சேர்ந்து தேவையில்லாத இரத்த பழிய தங்க மேலையும் தன் குடும்பத்தின் மேலையும் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.
2: There are many people who have brought down this bloodshed upon them and their family because they are conspired against the innocent, not knowing what they have done.
1: நான் சில பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம்.
2: I have to say certain people.
1: நீங்க ஆன்லைன்ல நீங்க கேக்குற எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
2: It is not necessary that whatever you hear through online is always true.
1: YouTube ல ஒருத்தர் ஒரு வீடியோ போடணும்னா ரொம்ப ஸ்டுடியோக்கெல்லாம் போய் எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை.
2: So if a person ought to publish a video on YouTube, he need not go to a studio or do editing.
1: கையில இருக்க மொபைலை வச்சிக்கிட்டு அவன் வாயில என்னெல்லாம் வருதோ ஒருவனால பேச முடியும்.
2: So having a mobile in his hand, a person can speak whatever he want.
1: அவர் YouTube கிரியேட்டரா மாறிடுவார். அவர்
2: he becomes a YouTube creator.
1: பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: You and I who watch that, we should be very careful.
1: மைக்கை பிடிச்சு பேசுறவங்க, கேமராவை பிடிச்சி பேசுறவங்க எல்லாருமே உண்மையா தான் பேசுறாங்களான்னு நமக்கு தெரியாது.
2: So we don't know whether all the people who have a mic and a camera are they speaking truth or not.
1: புரியுதுங்களா நான் சொல்றது?
2: Can you understand?
1: நீங்க ஏதாவது ஒரு செய்தியை நீங்க யூடியூப்ல நீங்க வந்து ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஓஹோ இதுதான் உண்மை போல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா கமெண்ட் போடாதீங்க.
2: So if you hear some news in the

0: சந்திச்சாங்களா?
1: Did they ever inquire whether it is true or not?
0: அந்த ஆளை போய் நேரடியா இவங்க சந்திச்சிருக்காங்களா?
1: Did they go and meet that person directly?
0: நியாயம் விசாரிச்சிருக்காங்களா?
1: Did they speak about the cause about it?
0: ஏதோ ஒரு வீடியோ பார்த்த உடனே நீங்க உண்மை நினைச்சு நீங்களும் கதை கட்டி நீங்க அதுக்கு உடனே ஆம் அவன் கள்ளன் அவன் பொய்யன் அவன் இது அதுன்னு சொல்லி நீங்க அடிக்காதீங்க.
1: So just because you have seen a video where he has published, don't keep commenting that he is false, he is something wrong.
0: கர்த்தர் வந்து நியாயாதிபதி.
1: The Lord is the righteous judge.
0: இன்னசென்ட் பீப்புள் மேல நீங்க வந்து கூட்டம் கூடி நீங்க சேர்ந்து நீங்க வந்து தீமையை பிணைக்க கைய வச்சீங்க, அந்த இரத்தப்பழி உங்க மேல இருக்கு.
1: If you gather crowd against the innocent and scheme something against them, then you have that bloodshed upon you.
0: குற்றமற்றவன் பக்கத்துல கர்த்தர் நிக்கிறாரு.
1: The Lord is on the side of the innocent.
0: அவனுக்காக தூதர்களை அனுப்புவாரு.
1: The Lord will send his angels for him.
0: ஆனா அவனை தப்புவிச்சுடுவாரு. முடிவில் அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவான், ஆனா தப்புவிச்சுடுவாரு.
1: He will suffer for a limited period, but the Lord will deliver him.
0: ஒரு நைட் சிங்க கேபியில இருப்பான்.
1: One night he will be in the lion's den.
0: ஒரு 24 மணி நேரம், 24 நாள், 26 வாரம், என்னன்னா வச்சுக்கிடுங்க, கொஞ்ச நாள் அவன் கஷ்டப்படுவான். இல்லன்னு நான் சொல்லல.
1: It might be 24 hours, 24 days or 24 month he might be suffering for that limited period.
0: ஆனால்
1: but
0: அந்த காலம் ஒரு நாள் முடியும்.
1: But one day that time will come to an end.
0: கர்த்தர் அதை முடிவு கொண்டு வருவார்.
1: The Lord will bring it to an end.
0: அதை தொடர்ந்து யார் குற்றமற்றவன் மேல் சூழ்ச்சி செய்ய தன்னுடைய கையை நீட்டுனானோ அடுத்தது அவனுக்கு தான்.
1: Following that, whoever stretched their hand against this innocent, they will be punished.
0: குற்றமற்றவனுக்கு விரோதமா குழிய வெட்டறவன் அந்த குழியில தான் விழுவான்.
1: The person who digs a pit against the innocent will fall into it.
0: என்னுடைய மெசேஜை கேட்டுட்டு இருக்கிற ஆன்லைன் வியூவர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் ரொம்ப தாழ்மையா நான் கேட்கிறேன்.
1: I humbly request all the online viewers who are watching the sermon now.
0: தயவு செய்து நீங்க ஆன்லைன்ல இன்னொருவன் மேல் குற்றம் சுமத்தப்படுகிற ஒரு குற்றம் சுமத்துதலை கேட்டுட்டு அப்படியே ஃபேஸ் வேல்யூல நம்பிட்டு நீங்களும் அதற்கு துணை போய் நீங்க போய் அதற்கு மேல நீங்க கமெண்ட் போடாதீங்க.
1: Don't trust when a person is accused in this YouTube or online and just don't believe it just seeing the face value again and don't comment it and get a bloodshed upon you.
0: உங்களுக்கு தெரியாது அந்த யார் மேல போய் பழி எங்க தானியல் நடந்ததா இல்லையா?
1: So we know it happened to Daniel, right?
0: அவன் ஒரு குற்றமும் செய்யல.
1: He did not do any wrong.
0: ராஜாவுக்கு நீதி கேடு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றான்.
1: He says I did no wrong before the king.
0: ராஜாக்கு தெரியும் அவன் நீதி கேடு செய்யலன்னு.
1: Even the king knows that he has done no wrong.
0: ஆனா ஒரு பெரும் கூட்டம் அவன் மேல் குற்றவாளியாக அவனை குற்றம் சுமத்தும்படி எழும்பிட்டாங்க.
1: But there came a majority who accused him to be a criminal.
0: See, it is better to be true and be with a minority than to be a liar and be with a majority. நீங்க ஒரு நேர்மையோடு உண்மையோடு ஒரு சிறுபான்மையோடு இருப்பது நல்லது, நேர்மையற்ற பெரும்பான்மையோடு இருப்பது மிகப்பெரிய ஆபத்து. எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful about it.
0: கர்த்தர் வந்து நியாயம் தீர்ப்பார்.
1: The Lord will surely judge it.
0: நம்ம வந்து யூடியூபையோ ஃபேஸ்புக்கையோ நம்ம வந்து கோட்டா மாத்திர கூடாது.
1: We should not make this YouTube and Facebook as a court.
0: அங்க வந்து ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது.
1: We don't have any right to just decide a person as an accused there.
0: அவரை பத்தி உங்களுக்கு பர்சனலா தெரியுமா?
1: Do you know them personally?
0: அவங்கள போய் பர்சனலா பேசி இருக்கீங்களா?
1: Have you met and spoken to that
0: person? அந்த காரியத்தை விசாரிச்சிருக்கீங்களா?
1: Have you inquired that thing?
0: அதுல உள்ள பின்னணி உங்களுக்கு தெரியுமா?
1: You know what is the background behind it?
0: யார் வேணா என்ன வேணா சேற்ற வாரி பூசலாங்க.
1: See, anybody can do whatever they want.
0: அவனுடைய காரியம் நடக்கலன்னு என்ன வேணா சொல்லிட்டு போலாம்.
1: So whatever they thought, if it is not accomplished, they can speak whatever they want.
0: நீங்க எச்சரிப்பா இருங்க.
1: You should be very careful.
0: இதெல்லாம் நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம்.
1: We have experienced this much.
0: தாங்க கேட்டதை கொடுக்கல, தாங்க விருப்பத்தை நாங்க செய்யலன்னு உடனே என்னென்ன மாதிரி நேம் ஷேமிங் பண்ண முடியுமோ இன்றைக்கு பண்றதுக்கு தனங்க துணியறாங்கிறது நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம்.
1: So we are seeing people, how what kind of name shaming we have to encounter when we do not accomplish the desires of those people.
0: எல்லாத்தையும் நாங்க திருப்பி சொல்ல முடியாது.
1: We cannot say again everything.
0: நாங்க அது மாதிரி வீடியோ போட முடியும், போடுறது இல்ல.
1: So we can also publish a video but we don't do it.
0: கர்த்தர் பார்த்துட்டு போடு, நாங்க பாட்டு போறோம்.
1: So we just leave it so that the Lord will take care.
0: எத்தனையோ பேர் இதே போல அமைதியா இருக்காங்க.
1: There are many other people who remain silent like this.
0: அவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள குற்றவாளின் தயசே தீத்துறாதீங்க.
1: Just because they are silent, don't think that they are the accuser.
0: நாம் அதுல குற்றமற்றவர்கள்னு அறியாம நாம கொண்டு போய் அவர்கள கைய வச்சுட்டு ரத்தப்பழிய நம்ம மேலயும் நம்ம பிள்ளைகள் மேலயும் நம்ம வைத்து விட வேண்டாம்.
1: If you place your hand there not knowing that they are innocent, don't bring that bloodshed upon you and your children.
0: கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord is watching that.
0: குற்றமற்றவன் மேல வந்து ரத்தப்பழி

0: வந்து குற்றமற்ற இரத்தப்பழியை சுமப்பது தேவனுக்கு பிரியமானதல்ல.
1: So it is not desiring for the Lord to shed innocent blood.
0: அதாவது சொன்னேன், குற்றமற்றவனை வந்து நெருக்க கூடாது.
1: Number 1, do not stifle the innocent.
0: இரண்டாவது, குற்றமற்றவனுக்கு விரோதமாக ஸ்கீம் பண்ண கூடாது, திட்டம் பண்ண கூடாது.
1: Number 2, do not scheme against the innocent.
0: கடைசியாக,
1: at last,
0: குற்றமற்றவனுடைய ரத்தத்தை சிந்த கூடாது.
1: Number 3, do not shed innocent blood.
0: சிந்த கூடாது.
1: Do not shed.
0: அதை எப்படி சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டில் அது எழுத்தின் பிரகாரமாகவே இருக்கிறது.
1: So in the Old Testament it is literally written.
0: நீங்கள் யாத்ராகமம் 23:7 வாசிப்பீர்களானால்,
1: If you read Exodus 23:7,
0: குற்றமற்றவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக என்று வாசிக்கிறோம்.
1: We read, do not kill the innocent and righteous.
0: அப்பனா நேரடியாகவே இது வந்து direct murder பத்தி நாம வாசிக்கிறோம்.
1: So here we read about a direct murder.
0: ஆனால் இது வந்து ஒரு murderஆ இருக்கணும் அவசியம் இல்ல.
1: So it need not be necessarily a murder.
0: ஒரு குற்றமற்றவனை அழிக்கணும் அப்படின்றதுல நீங்க ஈடுபடாதீங்க.
1: So you don't involve in the act of destroying an innocent.
0: அதாவது innocent blood அப்படின்றது, it is not only real life, it is also everyday life. அவங்களுடைய ஜீவன் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையும் கூட.
1: So it is not only their life but it is everyday life.
0: உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன்.
1: I think you can understand.
0: உயிரை மாத்திரம் பெருசாக நினைக்க கூடாது.
1: Don't consider their life to be great.
0: அது மாத்திரம் இல்லை.
1: Not only that.
0: அவங்க அனுதினமும் வாழ்றாங்க பாருங்க, அந்த வாழ்க்கையை நாசமாக்கிட கூடாது.
1: But they are living that they go every day, that should not destroy.
0: குற்றமற்றவன் வாழ்க்கைக்கு விரோதமாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம கெடுத்து விடுவ நம்ம முயற்சி செய்யவே கூடாது.
1: We should not behave in such a way to destroy their living.
0: நீங்கள் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப கோபம் கொண்டது என்னன்னு கேட்டா,
1: the reason why the Lord was angry against the Israelites,
0: 106th சங்கீதம் 34ல இருந்து நீங்க வாசிப்பீங்களானா,
1: Feed Psalm 106 and verse 34.
0: ஆண்டவர் எந்த ஜனத்தோடு கலவாது இருன்னு சொன்னாரோ அந்த ஜனத்தோட போய் இவங்க கலந்துட்டாங்க.
1: So when the Lord asked not to mingle with certain people, but these people mingled with them.
0: அங்க வேதம் சொல்லுங்க 35ஆம் வசனத்துல,
1: verse 35,
0: வேதம் சொல்லுகிறது, அந்த ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டாங்களாம்.
1: They mingled with the Gentiles and learned their works.
0: அது மாத்திரம் இல்ல, அவங்க விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பிச்சாங்க.
1: They also started serving the idols.
0: அதுக்கப்புறமா அது அவங்களுக்கே கண்ணியா மாறிடுச்சு.
1: And that became a snare to them.
0: எப்படி கண்ணியா மாறுனது?
1: It became a snare.
0: 37ஆம் வசனத்துல,
1: 37,
0: இந்த கானானிய மக்கள் செய்யற பாவம் என்னன்னா, தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பலியிடுவாங்க, அதை பார்த்துட்டு இவங்களும் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பிசாசுக்கு பலியிட்டார்களாம்.
1: So these Canaanites does the sin of sacrificing their sons and daughters. So looking at them, these people also sacrifice their sons and daughters to demons.
0: 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்,
1: in verse 38,
0: தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டதுன்னு
1: பாருங்க. And shed innocent blood, the blood of their sons and daughters whom they sacrificed to the idols of Canaan, and their land was polluted with blood.
0: அதாவது இது வந்து நியாயாதிபதியுடைய காலத்துல நடந்தது மாத்திரம் கிடையாது.
1: So this is not only that happened in the time of judges.
0: நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
1: If you read 2 Kings 21 verse 16,
0: ராஜாக்களுடைய காலத்திலேயே இது நடந்திருக்கு.
1: This happened even in the times of kings.
0: நீங்கள் மனாசேயை பற்றி நீங்கள் வாசிப்பீர்களானால், அவனை பற்றி வாசிக்கிறோம், அவன் எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாக சிந்தினான்னு போட்டிருக்கு.
1: We read Manasseh shed very innocent blood till he had filled Jerusalem from one end to another.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதற்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா?
1: Now what is the punishment given by God?
0: ரெண்டு ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: Second Kings 24 verses 3 to 5,
0: ஆண்டவர் வந்து இந்த மாதிரி குற்றமில்லாத இரத்தத்தை உங்க தேசம் முழுவதும் சிந்தி கொண்டிருந்ததனால,
1: just because they shed innocent blood all through the nation,
0: யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளை வந்து பிறந்ததாம்.
1: So at the commandment of the Lord, this came upon Judah to remove them from his sight.
0: வேதம் சொல்லுகிற இந்த குற்றமில்லாத இரத்தத்தை எருசலேம் முழுவதும் சிந்தறதுக்கு நிர்பந்தம் பண்ணதுனால, இன்னும் கொடுமையானது என்னன்னா, கர்த்தர் அவர்களை மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார்னு போட்டிருக்கு.
1: And also it says, for since he has filled Jerusalem with innocent blood, the Lord would not pardon them.
0: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
1: What is,
0: கர்த்தருக்கு மன்னிக்க விருப்பமே இல்லையா?
1: The Lord did not have a heart to pardon them.
0: நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. குற்றம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை அழிக்கிறது, அவர்களை கொலை செய்ய துணிகிறது வந்து தேவன் வந்து அதுக்கு நிச்சயமா பழி தீர்த்துருவாரு.
1: So we should be very careful when you destroy the innocent life and shed their innocent blood. The Lord will really take a vengeance against
0: it. நான் சொல்வது பல விதமான கோணங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம்.
1: So when I say this, you can see this in many perspectives.
0: குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த குடும்பத்தை கெடுக்கிறது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்க தலைமையில் நீங்க வாங்குறீங்க.
1: So if you destroy an innocent family, then it means that you are bringing the judgment of God upon your head.
0: அவங்க பாவம் வெகுளியா இருப்பாங்க.
1: They will be very innocent.
0: அன்பா பழகுவாங்க.
1: They will move very lovingly to you.
0: அத வந்து உங்க இச்சைக்கு நீங்க பயன்படுத்த கூடாது.
1: You should not use it for your lust.
0: நாம வந்து கர்த்தர் நியாய தீர்ப்பாரு.
1: The Lord will judge.
0: அவங்களை வந்து நம்ம நம்முடைய ஆசைகளால நாம வந்து அவங்களை ரொம்ப அழகா நம்ம பக்கம் திருப்பிடலாம்.
1: So we can easily turn them towards us by because of our lust.
0: ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு.
1: But the Lord is watching us.
0: நிச்சயமா நியாயம் தீர்ப்பாரு.
1: The Lord will surely judge us.
0: அவன் அறியாம செய்வான். நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் செய்வான்.
1: So they do it out of ignorance. They believe whatever we say is true.
0: அத பார்த்து நம்ம துணிஞ்சிர கூடாது.
1: So seeing that we should not dare.
0: அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய வேலை எதுவா இருந்தாலும் சரி, குற்றம் இல்லாம இருக்கானா, அந்த அவனுடைய பலவீனத்தை நம்ம பயன்படுத்தி நாம வந்து துணிகரமாக அவன் ரத்தத்தை சிந்திடக்கூடாது.
1: So no matter it might be his personal life, his family or his work, if he is so innocent, we should not use his weakness to dare to do some evil against
0: David
1: him.
0: இதை செய்தான் பாருங்க.
1: David did this.
0: உரியா என்கிறவன் ரொம்ப உண்மை உள்ள ஒரு சேவகனாக வீட்டு கூட போகாம வாசல்லே படுத்து கிடந்தான்.
1: So Uriah was a very faithful soldier. He did not even go to his house. He was lying at the gate of his palace.
0: அவன வந்து அவனுடைய குடும்பத்தை கெடுத்தது மாத்திரம் கிடையாது, அவனையே கொலை செய்யறதுக்கு அவன் கையிலே லெட்டர் கொடுத்து அனுப்புறான்.
1: So he not only destroyed his family, but he also gave a letter through him to kill himself.
0: ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு black mark எழுதாம விடல.
1: But the Lord did not live without giving a black mark on him.
0: அவனுக்கு தண்டனையும் சேர்த்து கொடுத்தாரு.
1: The Lord also added a punishment.
0: நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த குற்றம் இல்லாதவர் மேல நான் கை வைக்காம இருக்க எனக்கு எச்சரிப்பா இருக்க கிருபை தாரும்.
1: I tell you, the Lord give me grace that I may be very careful not to place my hand upon this innocent.
0: மத்தேயு 27 அதிகாரம் 24 ல இருந்து 25 வருவீங்களானா?
1: Matthew 27 verses 24 and 25.
0: இயேசுவை குற்றவாளின்னு சொல்லி தீர்த்துட்டு இயேசுவை பிடிச்சு கொண்டு வந்து பிலாத்துக்கு முன்னாடி
1: வைக்கிறாங்க. So here they found Jesus to be the accused and brought and made him stand before Pilate.
0: இந்த விக்கிரகாராதனை செய்யற பிலாத்துங்க தேவனை அறியாத மனுஷன்.
1: This Pilate was a person who doesn't know God. He was an idolater.
0: அவன் என்ன சொல்றான் தெரியுமா?
1: You know what did he say?
0: இந்த மனுஷன்ட ஒரு குற்றத்தை நான் காண.
1: So I'm innocent of this just person.
0: இவனை அடிச்சிட்டா இவனை விட்டுறேன்னு சொன்னான்.
1: He said I will whip him and then leave him.
0: ஆனா கூட்டம் சொல்றாங்க, யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அற.
1: So all the Jews began to say release Barabbas and crucify Jesus.
0: ஆனா எவ்வளவு தான் இவன் முயற்சி செய்தாலும் முயற்சி வந்து அது வந்து விளைச்சல கொண்டு வர மாட்டேங்குது.
1: See how much he tried, he was not able to bring a positive outcome.
0: முடிவு என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு விக்கிரகாராதனை செய்யறவன் என்ன சொல்லுகிறானா, ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வர சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் சொல்லி கையை கழுவுறானா.
1: So this man who was an idolater, he took water and washed his hands before the multitude and he said, I'm innocent of the blood of this just person.
0: இங்க விக்கிரகாராதனை செய்றவனுக்கு இவ்ளோ தேவமயம் இருந்துச்சுங்க அவனுக்கு.
1: See this idolater had such a fear of God.
0: எவ்ளோ பயம் இருந்துச்சு தெரியுமா?
1: See how much he feared God.
0: ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அந்த யூதர்கள் அவர்களுக்கு அந்த பயம் இல்ல.
1: But these Jews who heard the word of God and grew up hearing it, they did not have that fear.
0: 25th வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: verse 25 says,
0: இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து கத்துனாங்களாம், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கட்டும்.
1: All the people answered and said, his blood be on us and on our children.
0: சரித்திரத்துல வாசிக்கிறோம், 40 வருஷம் கழித்து அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க தலைமையில கர்த்தர் நிறைவேற்றினார்னு சொல்லி வாசிக்கிறோம்.
1: We read in the history after 40 years the Lord accomplished the statement which they said.
0: எருசலேம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டு அங்க உள்ள எல்லா மக்களும் வந்து சிலுவையில அறைந்தே கொல்லப்பட்டார்களாம்.
1: The entire Jerusalem was burnt and all the people over there were crucified on the cross.
0: அவ்வளவு கொடுமை நடந்திருக்காங்க.
1: Such a kind of persecution happened.
0: ஏன்னா இந்த இரத்தப்பழி எங்க மேல இருக்கட்டும், என் பிள்ளை மேல இருக்கட்டும்.
1: It's because they said his blood be upon us and our children.
0: நீங்க யோனாவின் சம்பவத்தை படித்தீங்கன்னா,
1: If you read the incident of Jonah,
0: யோனா முதலாம் அதிகாரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கிறாரு, பெரிய கொந்தளிப்பு கடல்ல உண்டாயிருச்சு.
1: So this Jonah did not obey the word of God and he was going towards Tarshish and there was a great tempest in the sea.
0: கடைசில என்ன கொண்டு போய் கடல்ல தூக்கி போடுறங்க, கடல் அமைதியாயிரும்னு சொல்றாரு.
1: At last he said, pick me up and throw me to the sea and the sea will become calm.
0: அதுக்கு இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் பாருங்க, 14 வசனத்துல வாசிக்கிறோம், 1:14 ல,
1: when you see 1:14,
0: அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்றாங்களாம், கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதீரும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க.
1: Therefore they cried out to the Lord and said, we pray, O Lord, please do not let us perish for this man's life and do not charge us with innocent blood.
0: கடைசில தூக்கி போட்டாங்க, வேற வழி இல்லாம தூக்கி போட்டாங்க.
1: At last no other go, they just cast him into the sea.
0: ஆனால் 16 ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த யோனாவை கடல்ல போட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணி கொண்டார்கள்னு பார்க்கிறோம்.
1: After they threw Jonah into the sea, verse 16 says, then the men feared the Lord exceedingly and offered a sacrifice to the Lord and took vows.
0: என்னமா?
1: What?
0: பலியும் செலுத்தி பொருத்தனையும் பண்றாங்களாம்.
1: They offered a sacrifice and took vows.
0: Yeah.
1: Why?
0: இந்த குற்றமில்லாத மனுஷனோட ரத்தம் எங்க மேல வந்துடக்கூடாது.
1: Because the blood of this innocent should not come upon us.
0: என்ன பயம் இருந்துச்சுங்க உங்களுக்கு?
1: See what fear they had.
0: தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிக பயம் இருக்கணும்.
1: So we being children of God, how much more we should fear.
0: நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர்.
1: Our God is a living God.
0: தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி.
1: Our God is a righteous judge.
0: குற்றமற்றவனுக்காய் வழக்காடுகிறவர்.
1: He is the one who speaks on behalf of the innocent.
0: எவ்வளவு ஜாக்கிரதையா நாம் இருக்கணும்.
1: How much careful we should be.
0: இன்றைக்குள்ள வசனம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு.
1: Today's word is a warning to all of us.
0: குற்றமில்லாத ஒரு இன்னசென்ட பாக்குறீங்களா?
1: Are you finding an innocent?
0: அவனுக்கு விரோதமாக அவனை முடக்கும்படி எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க.
1: Do not stifle the innocent.
0: குற்றமற்றவனை வந்து அவனை வீழ்த்தும்படி மறைமுகமாக திட்டம் போடாதீங்க.
1: Do not scheme against the innocent.
0: திட்டமிடுகிறவர்களோடு சேர்ந்துராதீங்க.
1: And do not associate with the schemers.
0: மூன்றாவது, குற்றமற்றவனாய் இருக்கிறவனுக்கு மேல கையை நீட்டி அவன் ரத்தத்தை சிந்த விட்டுறாதீங்க.
1: Number 3, do not shed innocent blood.
0: அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதீங்க.
1: Don't destroy his life.
0: நம்மையும் காத்துக்கொள்ள கர்த்தர் ஞானத்தை தருவாராக.
1: May the Lord give us wisdom that we may keep ourselves.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: இயேசுவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி.
1: Jesus, thank you for the good word that you spoke with us.
0: உம்முடைய வார்த்தை எங்களை எவ்வளவா எச்சரிக்கிறது.
1: Lord, how much your word wants us, Lord.
0: உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கவனமாய் வாழ ஞானத்தையும் கிருபையையும் எங்களுக்கு தயவாய் தாரும்.
1: Lord, give us wisdom and Lord, Lord, give us grace that we might live our life according to your word, Lord.
0: ஒரு சிலர் பலவீனராய் இருக்கலாம், அவர்கள் எதுவுமே செய்வதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம்.
1: Lord, some people might be weak, they don't have anything to do, Lord.
0: ஆண்டவரே, ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்துவிட்டு அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை அழிக்கவோ அவர்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யவோ அவர்களுடைய வாழ்க்கையை நெருக்கத்து கொண்டு போகவோ துணிச்சல் வராமல் எங்களை பாவத்திற்கு விலக்கி காத்து கொண்டு எங்களுடைய கைகள் தேவையில்லாமல் கரைபடியாமல் இருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
1: Lord, having known that they are innocent, Lord, let us not stifle them or scheme against them or shed innocent blood, Lord. Let us not defile our life because of that, but rather be careful and be very careful in that, Lord.
0: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து.
1: Glorify your name alone, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

சதீஷ் தனக்கு 18 வயசு ஆனவுடனே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டான். அப்பா கிட்ட போய் அவங்க வீட்டில் இருக்கிற காரை தான் ஓட்டலாமான்னு கேட்டான். அதுக்கு அப்பா அவன் கிட்ட, நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், நீ போன செமஸ்டர்ல சி கிரேட் எடுத்திருந்த, இந்த செமஸ்டர்ல பி கிரேட் எடுக்கணும், அப்புறம் தினமும் பைபிள் வாசிக்கணும், உன் தலைமுடிய வெட்டு, இந்த மூணையும் நீ செஞ்சிட்டினா நம்ம காரை நீ எடுக்கிறத பற்றி பேசலாம்னு சொன்னாரு. சதீஷ் யோசிச்சு பார்த்தான், ஒப்பந்தத்தை ஏத்துக்கிடலாம்னு முடிவு செஞ்சான். 6 மாசம் ஆயிட்டது. சதீஷ் அப்பா கிட்ட வந்து நின்னான். அப்பா அவன் கிட்ட, சதீஷ் நீ இந்த செமஸ்டர்ல பி கிரேட் வாங்கியிருக்க, குட், நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதையும் நான் பார்த்தேன், நல்லது, ஆனா நீ உன் தலைமுடிய இன்னும் வெட்டலையேன்னு சொன்னாரு. அதுக்கு சதீஷ், அப்பா அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பைபிள் வாசிக்கும் போது கவனிச்சேன், சிம்சோனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, யோவான் ஸ்நானனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, மோசேக்கு நீண்ட முடி இருந்துச்சு, இயேசுக்கு கூட நீளமான முடி இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இவங்கெல்லாம் நீண்ட முடி வச்சிருந்ததுனால நானும் என் தலைமுடியை நீளமா வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு தோணுதுன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, ஆமா நீ சொல்றதும் சரிதான், நீயும் அவங்கள மாதிரியே இருக்கலாம், நீ குறிப்பிட்டு சொன்ன எல்லாரும் அவங்க போக வேண்டிய எல்லா இடங்களுக்கும் நடந்தே போனாங்க, நீயும் அவங்கள மாதிரியே இருன்னு சொன்னாரு. சதீஷ் வாயடைச்சு நின்னான். நம்ம பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரம் காலம் பொருள் அறிஞ்சு கொடுக்கணும். சதீஷ் தன்னோட அப்பா கிட்ட ரொம்ப அழகா வாதாடிட்டோம்னு நினைச்சான். ஆனா அவனுடைய அப்பா அவன் வழியிலே போய் அவனோட லாஜிக்கை வச்சே அவனை தோக்கடிச்சிட்டாரு. அனுபவசாலிகளான பெற்றோர்கள் பிள்ளைங்களை விட அறிவாளிகள், திறமசாலிகள். வயது ஏற ஏற ஞானமும் புத்தியும் வளரும். இதைத்தான் வேதாகமத்திலையும் நாம வாசிக்கிறோம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே.

Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே, உடைய ஆளுகைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ நடத்தலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். We want to thank you for your ways. என்ன முடியாத வழிகளிலே ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். God, we come before the throne of grace.

thank you, Father Lord. அளவில்லாத உடைய மகிமையுள்ள பிரசன்னம் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆவியானவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவரே, உடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.

ஆணையுமானவர் என்று தாவீது சொல்லுவது போல என் ஆத்துமாவை காத்திருக்கும். நான் பக்தியுள்ளவன், என் தேவனையே உம்மை நம்பி இருக்கிறேன். அவமது அடியேன் அடியேனை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நானும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே.

Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும்.

இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகாதது. உங்க பிரசன்னம் விலகாமல் எங்களை பாதுகாத்தது, விலகாமல் எங்களை நடத்தி வந்தது. உங்களுடைய பிரசன்னம் ஜஸ்ட் லைக் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி

உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போல உம்முடைய பலத்தினால, with your strength of God, help us to move forward. We know, we acknowledge without you we can do nothing, oh God, nothing, oh God. We need you. We need you, Lord. ஆளுகை செய்யும், வழி நடத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆளுகை செய்ய, வழி நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம்.

நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கை. 20 கிஸ்தேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றடிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியாருடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டுமென்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பத்திரக்காரனாயிருந்தேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுகிறேன்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டு நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அடைக்கலமும் தஞ்சமுமாயிருக்கிறார். தாவீது தன்னுடைய அனுபவங்களையே அநேக சங்கீதங்களில் எழுதுவார். அவருடைய வாழ்க்கையிலே அநேக முறை சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய், நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போகிற போது கர்த்தரே அவருக்கு அடைக்கலமும் அந்த நெருக்கத்தில் அவரே அவருக்கு தஞ்சமுமாய் இருந்ததை இந்த வசனங்களின் மூலம் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே நாமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலையும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. அநேகர் ஜபிக்கிறதுண்டு, ஆண்டவரே நெருக்கம் எனக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போகக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிட்டால், இந்த சிறுமையும் நெருக்கமும் வந்துவிட்டால், அப்பொழுதுதான் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். என் நண்பர் ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார். அந்த கம்பெனி மூடிட்டாங்க, வேலை இழந்தார். வேலை இழக்கிறதற்கு முன்பு அவர் வேலை செய்யும் போது அவரோடு கூட ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நான் அவருடைய வீட்டுக்கு போவேன், எப்பொழுது பார்த்தாலும் உறவினர்கள் இருப்பார்கள் அல்லது நண்பர்கள் இருப்பார்கள். அதில் என்றைக்கு வேலை அவர் இழந்து போனாரோ அன்று முதல் உறவினர்கள் போன் பண்ணுகிறதுக்கு கூட நிறுத்திவிட்டார்கள். நண்பர்கள் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். நெருக்கம் சிறுமை அவருக்கு வந்தபோது ஒருவரும் உடன் இருக்கவில்லை, கண்ணீர் விட்டார். பிரதர், நான் நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்னை நேசிச்சாங்க, என் வாழ்க்கையில் நான் சில பகுதிக்கு கீழே இறங்கின போது எல்லாரும் என்னை மறந்து போனார்கள். இதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் தான் அடைக்கலமும் தஞ்சமுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமைக்கு கடந்து போனவர்களுக்கு அவரே ஆறுதல். 1000 பேர் ஆறுதல் சொன்னாலும் கர்த்தர் கூட இருந்து துணை நின்று தேற்றி ஆறுதல் படுத்தி நடத்துகிறாரே, அதுதான் மிக அற்புதமான செயல். சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு சிறுமைக்கு நேராய் கடந்து போய்விட்டீர்களா, அல்லது ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பினான்ஸா நெருக்கப்படலாம், அல்லது உறவுகளுக்குள் நெருக்கப்படலாம், அல்லது பிசாசு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தஞ்சமானவர், நான் உனக்கு நெருக்கமானவர், நான் உனக்கு அடைக்கலமானவர். தாவீதின் வாழ்க்கையிலே அநேக முறை அவருடைய வாழ்க்கையிலே சிறுமையும் நெருக்கமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அடிக்கடி சொல்வார், நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுவார். ஒரு விசுவாசமான வார்த்தை. இதே சங்கீதத்தில் 9:18 சொல்லுவார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனுக்கு துணை நின்றுவிட்டால், தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் செய்துவிட்டால், அருகில் நின்றுவிட்டால், அந்த ஆறுதலைப் போல அந்த துணையைப் போல வேறு எந்த காரியமும் அவர்களை தேற்றாது நடத்தாது. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நெருக்கப்படலாம், சஞ்சலப்படலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்கள் துணை நின்று உங்களை தேற்றுகிறதை, ஆறுதல் படுத்துகிறதை காண முடியும். சகோதரா சகோதரி, எல்லாரும் போயிட்டாங்க, மறந்துட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சஞ்சலப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் கூட நின்று அற்புதம் செய்வார், அவர் தேற்றுவார், அவர் ஆளுதல் படுத்துவார், அற்புதம் செய்வார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை மறைப்பதாக. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, என் அன்பான சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய முகம் தேடுகிறேன் அப்பா. ஒருவேளை வாழ்க்கையிலே சிறுமைக்கும் நெருமைக்கும் ஆண்டவரே நெருக்கத்துக்கும் நேராய்
வாழ்க்கை கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தேற்றுவீராக. எப்பொழுதும் உம்மோடு இருக்கவும், நீர் அவர்களுக்கு உதவி செய்து அற்புதங்களால் நிரப்பவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே தஞ்சமானவர், உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அற்புதம் செய்யும். தாழ்த்துகிறோம் ராஜா, இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் ஜீஃபான் நேயர்களே, இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கர்த்தரை உயர்த்துங்கள் என்ற தலையங்கத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் என்கிற சங்கீதம் 99:5 நூடாக ஜீவ வார்த்தை கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வேதம் முழுவதிலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் அப்படி உயர்ந்ததின் ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம். அந்த வழியை பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே உயர்வடைந்து ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை பிரமிக்க செய்கிற உயர்வு ஒன்று உண்டென்றால் அது தாவீதை கர்த்தர் உயர்த்தின உயர்வுதான். ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனாயிருந்த தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தாவீதை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதிகமாக உயர்த்தினார். தாவீது பெரிய ராஜாவாக மாத்திரமல்ல, பெரிய தீர்க்கதரிசியாகவும் விளங்கினார். கர்த்தர் மேல் அளவில்லாத அன்பும் வைத்திருந்தார். தாவீதின் உயர்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது அவர் தன்னை உயர்த்தினவரை கனம் பண்ணி உயர்த்தியதே ஆகும். தன்னை உயர்த்தி கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிறவர்களை அவரும் நிச்சயமாக உயர்த்தி கனம் பண்ணி மகிமைப்படுத்துவார். நீங்கள் பூமியிலும் கர்த்தரை உயர்த்துவீர்கள், நித்தியத்திலும் அவரை உயர்த்துவீர்கள். அவர் ஒருவரே உயர்த்தப்பட வேண்டிய உன்னதமானவர். அவர் ஒருவரே உங்களை உள்ளன்போடு நேசிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களில் அன்பு கூர்ந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உயர்த்தினவர். புறஜாதியார் கர்த்தரை இகழுகிறார்கள், சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அவருடைய நாமத்தை இகழுகிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை என்றென்றுமாய் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தாவீது ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக என்று சொல்லுகிறார் சங்கீதம் 107. விசுவாசிகள் கூடி வரும் போதெல்லாம் கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் தியானித்து தியானித்து அவரை உயர்த்துங்கள். தாவீது சொல்லுகிறார், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பழங்காலத்து பாடல் ஒன்று உண்டு, பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோண் உயரும், கோண் உயர குடி உயரும் என்பார்கள். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் உயர்வீர்கள். கர்த்தரை உயர்த்தாமல் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுவதோ அல்லது புற மனிதரை உயர்த்துவதோ கர்த்தருக்கு பெரியமானதல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை உயர்த்தி அவருக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி அருளுவார். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இவ்வாறு 1 Samuel 2:8 காணலாம். அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களே, 24 மணி நேரம் நீங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.

0: அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பக்தனாகிய ஜான் த பாப்டிஸ்ட் சொன்ன வார்த்தையை நாங்கள் இந்த வழியிலே நினைவு கூறுகிறோம். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆணிவேராய் திகழ்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு உரித்தாக்கிக்கொள்ளே நீ உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் அதற்கு எதிர்மறையாக எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். நாங்கள் பெருகவும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே சிறுகத்தக்கதான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே அங்கு யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நிலைநாட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே பெருகவும் நாங்கள் சிறுகவும் தக்கதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கற்றுத்தர ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். உடைய ஆசீர்வாதம் உள்ள பரிசுத்தமானாகிய யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையின் மூலமாய் எங்களோடு இந்த வேளையில் இடைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசி கேட்ட யோவான் சுவிசேஷம் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஒருவேளை ஒன் ஆஃப் தி ஷார்டஸ்ட் வேர்சஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே வசனங்களிலே ரொம்ப சுருக்கமான வசனம் என்று சொன்னால் இந்த வசனத்தையும் நாம் சொல்லலாம். ஆனால் பெருக்கமான பொருள் நிறைந்த ஒரு வசனமாக அது இருக்கிறதை நாம் காண இருக்கிறோம். 14 பிற்பகுதியிலே தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற மியூசிக் கண்டக்டர், உலக பிரசித்தி பெற்ற என்று அழைக்கப்பட்ட டாஸ்கானியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் கிரேட் வேர்ல்டு ரெனவுண்ட் கண்டக்டர். அவர் ஒரு சமயம் ஒரு பெரிய பேக்ட் ஆடியன்ஸ் முன்பதாக பீத்தோவனுடைய 9th சிம்பனி, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிம்பனி என்று சொல்லப்படுகிற சிம்பனியை ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லத்தக்கதான் வகையிலே சிறப்பான முறையிலே அதை பர்ஃபார்ம் செய்து காண்பித்த பிறகு பீப்புள் வேர் வைல்ட் வித் எக்ஸைட்மெண்ட். ஜனங்கள்லாம் எழுந்து நின்று They were clapping their hands, they were whistling, they were stamping their feet in great and wild excitement. And the soondilele Toscanini edhi paarthu kondirundhu, he went and bowed down before the audience. He did it twice, he did it 3 times. Seidhu vittu vaasitha the musicians ay thirumbi nindru avale paarthu sonnaram, I am nothing and you are nothing. நான் ஒன்றுமில்லை, நீங்களும் ஒன்றுமில்லை. பட் பீத்தோவன் இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங், எவ்ரிதிங் என்று சொல்லி முடித்தாராம். நான் ஒன்றுமில்லை, நீங்களும் ஒன்றுமில்லை. அவருடைய சுப்ரீம் யாரனா அதுல வந்து பீத்தோவன் இஸ் சுப்ரீம், இஸ் எவ்ரிதிங், இஸ் எவ்ரிதிங், இஸ் எவ்ரிதிங் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தட் சம்ஸ் அப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். வி ஆர் நத்திங் அண்ட் கிரைஸ்ட் is everything. Christ is everything. Christ is everything. That is exactly what John the Baptist is saying here. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நங்கூரமாய் கிறிஸ்தவ வாழ்த்தத்தை ஒரே ஒரு சென்டென்ஸில் நீங்கள் சொல்லனா, this is the sentence we can talk, say about Christianity. What Christianity is all about? He must increase, I must decrease. That is what Christianity is all about. John Stott என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன் ஒரு பெரிய ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டியிலே பேசும்பொழுது ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சைனீஸ் ஸ்டூடெண்ட் முடிந்த பிறகு வந்து அவர் பார்த்து கேட்டானா, ஐ டோன்ட் பிலீவ் இன் யுவர் கிறிஸ்டியானிட்டி, உங்க கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் யுவர் கிரைஸ்ட், உங்க கிறிஸ்துவிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் டெல் மீ இன் ஒன் சென்டென்ஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட். ஒரே ஒரு சென்டென்ஸில் கிறிஸ்துவ மதம் என்னவென்றால் உன்னால் சொல்ல முடியுமா, சொல் என்று அவரை கேட்க ஜான் ஸ்டாட்டினுடைய ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், கிரைஸ்ட் வாண்ட்ஸ் டு மூவ் இன் டு த சென்டர் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், யூ மஸ்ட் மூவ் டு த சர்கம்ஃபரன்ஸ். கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய நடு மையத்துக்கு வரவும், நீ நான் என்ற நீ உன் வாழ்க்கையின் விளிம்புக்கு தள்ளப்படணும். அதுதாங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய நங்கூரம் என்று சொல்லி முடித்தாராம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். ஸோ வாட் இஸ் ஜான் ஆக்சுவலி சேயிங் ஹியர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ லைக் டு ஹைலைட் இஸ் ஆங்கில டிரான்ஸ்லேஷன். யாராவது வாசிங்க தயவுசெய்து, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் 330 ஆஃப் ஜான். ஈ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். எக்ஸலண்ட். யூ சீ தட் ஹி டசன்ட் சே யூ குட் இன்க்ரீஸ், ஆர் ஐ மே இன்க்ரீஸ், ஆர் ஈ மே இன்க்ரீஸ், ஆர் ஈ குட் இன்க்ரீஸ், ஆர் இட் ஷுட் இன்க்ரீஸ். நோ, இஸ் தட் ஈ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். த கம்பல்ஷன் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். God increasing in your life is not just an exhortation. It is not your wish. It is not longing of your heart. It is a must. Greek la vandu day and the word, angilathila must and the word. Unfortunately in Tamil the import is missing. English translation la must and the word ungalukku ellarukku there is a necessity. It's plain necessity that Christ must increase, or not Christ may increase illa. அவரோ கிரைஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய ஆசைன்னு அவர் சொல்லலை. இ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். ரெண்டுமே மஸ்ட். கிரீக்ல இருந்து ரெண்டுமே வந்து இட் இஸ் யூஸ்ட், மஸ்ட் இஸ் யூஸ்ட். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பழகாக இ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். மூன்றாம் அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷலான அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸ் இஸ் கான்வர்சேஷன் வித் நிக்கோடிமஸ். அந்த அதிகாரத்திலே மூன்று மஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரீக்லையும் சரி, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பயன்பட்டிருக்கு. தயவுசெய்து சோஃபி ரீட் அகெயின் 3:7 ப்ளீஸ். யூ மஸ்ட் பி பார்ன். த்ரீ மஸ்ட் இன் தி சேம் தேர்ட் சாப்டர். மூன்றாம் அதிகாரத்தில் மூணு மஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிரேக்க மொழியிலையும் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லையும் சரி. முதலாவது மஸ்ட் என்ன? யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின், த மஸ்ட் ஆஃப் ரீபர்த். அதை சொல்லிவிட்டு 14 வசனம் வாசிங்க, 14. So must the Son of Man be lifted up. The must of rebirth, number one. Second vandu, the must of redemption. Rebirth is a must. It is not something that you wish to have in your life. It is not something that somebody taught you to do. It is something that Jesus himself is the speaker at this point, saying you must be born again. It is not an option. It is an obligation. அது வந்து ஆப்ஷனாக கொடுக்கல. ஒருவேளை ட்ரை பண்ணி பாரு, பானேகன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லலாம் ஆண்டவர். யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், யூ மஸ்ட் ஆஃப் ரீபர்த். செகண்ட்லி ஹி சேஸ், சர்பமானது மோசையினாலே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல, த சன் ஆஃப் மேன் மஸ்ட் பி லிஃப்டட் அப். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு ரிடெம்ஷன் இந்த உலகத்துக்கு தேவைன்னா, இட் இஸ் எ நெசசிட்டி தட் ஜீசஸ் ஷுட் கோ டு த கிராஸ். You should be lifted up on the cross so that the whole world could be redeemed. It's a must of redemption. Must of rebirth, then the must of redemption. Third must, when you read the verse 3:30, he must increase, I must decrease. Third must is, he must increase. In other words, the must, I must decrease, the must of redemption. So the must of rebirth, the must of redemption, the must of reduction. I must reduce and he must increase. Other, that is the implication, right? If you must increase, then obviously Jesus will decrease. If you must decrease, obviously Jesus will increase. It is interdependence. You see that point. We'll come to that later. So, enna solla vandha sonna Christukkul periyumanal, we live in a kind of culture. It runs counter to the teachings of the Bible. Christian culture go, இந்த உலகத்தினுடைய காஸ்மிக் கல்ச்சருக்கும் பார்த்தீங்கன்னா டயாமேட்ரிக்கலி ஆப்போசிட். யூ சீ தட், ரைட்? இந்த உலகத்தினுடைய கல்ச்சர் என்ன சொல்லுகிறது, கலாச்சாரம் என்ன சொல்லுகிறது? ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உன்னிலேயே நீ நம்பிக்கையுள்ளவனாயிரு, உன்னிலேயே நீ நம்பிக்கையுள்ளா இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். விதவுட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யூ கேனாட் இம்ப்ரூவ் யர் லைஃப், யூ கேனாட் இன்க்ரீஸ் இன் லைஃப். இஃப் யூ வாண்ட் இன்க்ரீஸ் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் இன் யர் லைஃப், யூ மஸ்ட் ஹவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தட் இஸ் வாட் த காஸ்மிக் வேர்ல்ட் டெல்ஸ் அஸ். இந்த காஸ்மோஸ், உலகம் சொல்லுகிறது, நீ வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைனா நீ விழுந்துருவேன்னு சொல்லுகிறது. ஆனால் பிலிப்பியர் 3:3 பவுல் அழகாக சொல்லுகிறார். யாராவது 3:3 வாசிங்கள். மாம்சத்தின் மேல், பிலிப்பியன் 3:3, குயிக், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராதிருங்கள் என்று சொல்கிறார். In other words, do not have confidence in the flesh. உலகத்தின் கலாச்சாரம் சொல்லுவது செல்ஃப் கான்பிடன்ஸ், வித்வுட் செல்ஃப் கான்பிடன்ஸ் யூ கே நாட் இன்க்ரீஸ். பட் ஆன் த அதர் ஹேண்ட் பைபிள் இஸ் சே டூ நாட் ஹவ் கான்பிடன்ஸ் இன் த ஃபிளஷ், உன்னிலையை நீ நம்பிக்கொள்ளவனாக இராதே, கர்த்தர் மேலே நம்பிக்கையாரு என்று பவுல் அங்கே பிலிப்பியர் 3:3 சொல்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ வாண்ட் டு ப்ரமோட் யுவர் செல்ஃப், உலகம் சொல்லுகிறது யூ மஸ்ட் ப்ரமோட் யுவர் செல்ஃப், அப்படி தான் உன் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உன்னை செல்ஃப் ப்ரமோட் பண்ணலன்னா யூ கேனாட் இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப். செல்ஃப் ப்ரமோஷன் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் டீச்சிங், பட் த பைபிள் இஸ் சேயிங். கலேஷியன்ஸ் 2:20 வாஸ்தியன, கலாத்திய 2:20 பவுல் சொல்லுகிறார் என்னது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் நாட் செல்ஃப் ப்ரமோஷன், இட் இஸ் செல்ஃப் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் வாட் த பைபிள் டீச்சர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் த கவுண்டர் கல்ச்சர் வி ஆர் டு ட்ரெஸில் வித். We are expected to go against the culture. The culture is saying self-promotion. The Bible is saying self-crucifixion. உன் சுயத்தை நீ சிலுவையிலே அறையாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ துவங்கவே இல்லை என்று இந்த சிறு இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, the Bible is saying, world is saying, never get satisfied in life. வாழ்க்கையிலே திருப்தி ஆயிடாத. All the televisions, according to the psychologist, have only one central message. Don't be content with what you have. If you have a small house, go for a big one. If you have this car, go for this car. If you have this refrigerator, go for this one. So the world, psychologist, ellavudaiya ads so contents panni solra or unmai enna, the one central message, all the advertisement that we see on the television, as for the world is, do not be content with what you have. Go for more, go for more, go for more. But the world, Paul is saying, Philippians 4th adhiyarathin 17th vasanathile, na endra nilaiyilum manaramiyamai irukka katchikondren. I know how to be content, he says. The world is saying, do not be content with what you have. Paul is saying, whatever I have, I am content with what I have. And 1 Timothy 6th adhigarathin 6th vasanathile vasikkrom, godliness with contentment is a great gain. Podumendra manadodu koodi deva bhaktiye migindha aadhayam endru vas. Just imagine again the counter culture. The culture and the Bible culture and the world's culture is crashing again. This is what kind of world. The world is saying, put yourself up front. உன்னை நீ புஷ் பண்ணிக்கோ, அப்போதான் உலகத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீ ரொம்ப டெட்டாக இருந்தீங்கன்னா அந்த உலகம் ஒன்று இமர்ச்சி மேலே போயிடும். அதனால புஷ் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட், ரைட், புஷ் யுவர் செல்ஃப் அப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த பைபிள். பட் த வேர்ல்ட், த பைபிள் இஸ் சேயிங், லூக் சாப்டர் 9:23 இயேசாமி சொன்னார், தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். It is self-denial. It is not pushing yourself forward. It is denying yourself. That is what the Bible is speaking. Just Bible and the world do not see eye to eye with each other at all. This is, biblical culture is vastly different, diametrically opposite to the culture taught by the world. That is what is important here. The உலகம் சொல்லுகிறது increase yourself in all dimensions. எப்படியெல்லாம் உன்னால் பெருக முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்க்கையில் பெருகு. இங்கே இங்கே யோவான் சாரகன் சொல்லுகிறார், நான் சிறுக விரும்புகிறேன், பெருக விரும்பவில்லை. Again, you see that can counter culture of the world and the church. கிறிஸ்துவுக்குள் பிரியம், this is exactly the point. It is a compulsion that he must increase. It is not something that you wish to happen. நீங்க விரும்புறதில்லை. ஆண்டவர் பவுல் யோவான் சாரகன் சொல்ல, அவர் கண்டிப்பாக அவர் உயர வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும், நான் சிறுக வேண்டும். So after the compulsion of his increase, I am going to talk about, after the ஆண்டவராகிய இயேசுவை கம்பல்ஷன் மேலே போகணும்னா, தெர் இஸ் அ கண்டிஷன் ஃபார் இஸ் இன்க்ரீஸ். அவர் எப்போ மேலே போவார், எப்போ அவர் பெருகுவார் என்ன கண்டிஷனில், அகெயின் பவுல் ஜான் தி பேப்டிஸ்ட் சேயிங், அவர் பெருகணும்னா நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகிறார். இ சிம்பிளி டசன்ட் சே ஆண்டவர் பெருகணும்ன்ட்டு சொல்லலை. அடுத்த அதே சென்டென்ஸில் சொல்கிறாரு, அவர் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் சிறுகணும். தட் இஸ் அ கண்டிஷன், ரைட். If God has to increase in your life, you've got to do something about that. God doesn't just get increased all by himself. He needs your help. What is the help? You must decrease. The more you decrease, the more Jesus will increase in your life. The less you decrease, the less he will increase. So, எவ்வளவுக்கு எந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் டிக்ரீஸ் ஆகிறீங்களோ, அந்த ப்ரொபோர்ஷனில் தான் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆக முடியும் என்பதை இந்த பகுதியிலே யோவான் சானகன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, This is, I want to just highlight, how can I டிக்ரீஸ் மை செல்ஃப். இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, தெர் ஆர் த்ரீ ரீசன்ஸ் ஜான் த பேப்டிஸ்ட் கிவிங் இன் தி சேம் பேசேஜ், ஹவு யூ கேன் டிக்ரீஸ் யுவர் செல்ஃப் ஸோ தட் ஜீசஸ் வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங் இன் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில நான் சிறுக சிறுகினா தான் அவர் பெருக முடியும். சரி, நான் எப்படி என்னை சிரிக்க முடியும் நீ கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் டெல்லிங் அஸ் இன் திஸ் பியூட்டிஃபுல் பேசேஜ். அது நோ டைம் டு கோ டு ஆல் த மெசேஜஸ் அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட் திஸ் மெசேஜ். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். 23 வசனத்தை வாசியுங்கள். இது அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். நல்ல கவனிங்க, ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் அ வெரி பாப்புலர் ப்ரீச்சர். இன் அதர் வேர்ட்ஸ், சோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு ஹிம் ஃபார் பேப்டிசம். நடந்தது என்ன, ஏசு கிறிஸ்து வந்த பிறகு அவர்கள் தே வர் ட்ராயிங் த அட்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ். என்ன சொல்கிறாங்க, ஜான் த பேப்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, உன் கூட ஒருத்தர் இருந்தாரே அக்கறையில் இருந்தாரே, நீர் அவர் கொடுத்து சாட்சி கொடுத்தீரு, அவர் ஞானஸ்தானம் எல்லாரும் இப்போ அவங்ககிட்ட போயிட்டாங்கன்னு சொல்கிறார். இதை கண்ட ஒருவேளை யோவான் சானகன் பொறாமைப்பட்டிருக்க முடியும், அல்லது வேறு விதமாய் அவர் மேலே கோபம் கொண்டிருக்க முடியும். ஆனால் என்ன சொன்னான் அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த வசனம், நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்பாய் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னேன். யோவான் பிரதீத்திரமாக, நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவுக்குள் பெரியமால். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், ஹவு கேன் வி ரெடியூஸ் யுவர் செல் ஸோ தட் ஜீசஸ் கேன் இன்க்ரீஸ் என்ற கேள்வி நம்ம கேட்டோம். முதல் இம்ப்ளிகேஷன், பவுல் யோவான் சான் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் செல்ஃப்லெஸ்னஸ். பை பிகமிங் செல்ஃப்லெஸ் இன் யுவர் லைஃப், ஜீசஸ் வில் இன்க்ரீஸ் மோர் அண்ட் மோர் இன் யுவர் லைஃப். சுயம் குறையும் பொழுது ஆண்டவராகிய தேவ இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மேலுமாக பெருக ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இவஸ் ஈகோ வாஸ் அஃபெக்டட், ஏன்னா இஸ் பாப்புலாரிட்டி இஸ் டிமினிஷிங். அவருடைய பாப்புலாரிட்டி குறைகிறது, எல்லாரும் ஏசாம்பிட்டாங்க. அந்த வார்த்தை என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனில், எல்லாரும் அவர்கிட்ட போயிட்டாங்களே, உமக்கென்று டிசைபிள்ஸே இல்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது, வென் இட் சா தட் இஸ் பாப்புலாரிட்டி இஸ் வேனிங் அண்ட் டிஸப்பியரிங், ஜான் வாஸ் நாட் இன் த லீஸ்ட் பாதர். ஆல் தட் இஸ் செட் வாஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அவர் தான் எல்லாமே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைக்கு வருகிறார். Then there is a self, வாழ்க்கையில சுயம் இருக்கிற வாழ்க்கையில இயேசுவானது பெருக முடியாது. என்றைக்கு சுயம் குறைகிறதோ அந்த இடத்துல தான் ஆவியான ஆண்டவராக இயேசு பெருக ஆரம்பிக்கிறார். He becomes by selflessness, he began to reduce himself and Jesus began to increase his life. So, முதலாவது, how can I reduce myself? நான் எப்படி என்னை சிறுக்க முடியும்? முதலாவது, by becoming selfless. நம் சுயத்தை அறவே ஒதுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில சுயம் வாழ்க்கையில மறையும் பொழுது, ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கிறார். செகண்ட் பாயிண்ட் வாசித்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மனவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று சொல்கிறான். ரெண்டாவது என்ன சொல்றாரு, by selflessness is reducing himself. Secondly, by servanthood. அவர் என்ன சொல்றாரு, நான் யாருன்னு கேட்டப்ப, நான் யாரும் இல்லை, மேசையா இல்லை, தயவுசெய்து நான் கிறிஸ்துவல்ல, கிறிஸ்துவல்ல சொன்னால் நீ எதிர்பார்த்து கொண்ட மேசையா நான் இல்லை, தயவுசெய்து கிடையாது, நான் யாருன்னா அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகிறார். மத்தைய 3:3 வாசித்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தயவுசெய்து யார வாசிங்க, மத்தைய 3:3 வாசிங்க. யோவான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு அவருடைய பாதைகளை சபிப்பனுகள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் யார் அது, ஜான் த பேப்டிஸ்ட். பேர் கூட கிடையாதுங்க. He says, I don't even have a name. I am just a voice in the wilderness. That is the way he identifies himself. That he is becoming totally selfless. I don't have a self. I don't even have an existence. I don't even have a name. I don't want to call by my name. I am just a voice in the wilderness proclaiming the coming of the king. ஆண்டவராக இயேசு வருகிறார் என்பதை அறிவிப்பதற்கு வனாந்திரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சத்தம் என்று சொல்கிறார். He doesn't even call himself, I have a personality, I am a man, I am a full-grown man. He doesn't say any of this. All he says was, I am just a voice in the wilderness. This is the, every Christian is supposed to be serving just like that. We are only voices. We don't have an existence. We don't have a personality. We are just voices proclaiming The coming king, Jesus. ஏசாமியினுடைய வாய்ஸ் வருகிறார்னு சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வனாந்திரமான வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தங்கள், வெறும் சத்தங்கள். Right? That is what he is saying. That shows he is calling himself a servant. ஐயோ நாம் ஏசாயா கிடையாதுங்க, அவர் வழியே வராருன்னு சொல்றதுக்கு தெரிந்து கொட்டப்பட்ட வேலைக்கார மாதிரி நானே. என்ன போய் நீங்க அந்த அளவுக்கு அவரோடு நினைச்சு வைக்காதீங்க தயவு செய்து என்று ஜோஷுவா சர்வெண்ட் வுட் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். சோ ஹவு கேன் ஹி ரிடியூஸ் ஹிம்செல்ஃப் பை செல்ஃப்லெஸ்னஸ், செகண்ட்லி பை சர்வெண்ட் வுட். ஜான் ஸ்டார்ட் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன், தீஸ் டேஸ் இன் த சர்ச்சஸ் தீஸ் டேஸ் வி ஆர் மோர் செலிபிரிட்டிஸ் அண்ட் வெரி லெஸ் சர்வெண்ட்ஸ்ங்கிறார். திருச்சபைகளில் இந்த காலங்களிலே எல்லாருக்குமே செலிபிரிட்டிஸா இருக்கணும்னு ஆசை. நோபடி வாண்ட்ஸ் டு பி எ சர்வன்ட் ஹீ சேஸ். பட் திஸ் இஸ் வாட் ஜான் தி பேப்டிஸ்ட் வாஸ். ஹி வாஸ் ஒன்லி எ வாய்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு பி ஜஸ்ட் எ சர்வன்ட். அண்ட் திஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹீ சேஸ். தட் வாஸ் அன் ஆர்டிக்கல். அதில் வந்து மேசச்சூசெட்ஸுடைய கவர்னர், இஸ் நேம் இஸ் கிறிஸ்டியன் ஹர்ட்டர். கிறிஸ்டியன் ஹர்ட்டர் வாஸ் ரீஎலெக்ஷனுக்கு நிற்கிறாரு மீண்டும் கவர்னர் ஆகிறதுக்காக. அப்போ இவர் கேம்பெயினிங் கேம்பெயின் பண்ணுற உடனே ஒரு ஈவினிங்கில் பெரிய பார்ட்டி வாஸ் அரேஞ்ச், பாபிக்யூ பார்ட்டி. அந்த பாபிக்யூ பார்ட்டிக்கு போனார் இவர். ஹி டிட்ன்ட் ஹேவ் இஸ் பிரேக்ஃபாஸ்ட், ஹி டிட்ன்ட் ஹேவ் இஸ் லன்ச். ஸோ இவர் வெரி ஹங்க்ரி, ரொம்ப பசியாக இருந்தார். ஸோ இவர் ஸ்டாண்டிங் இந்த சர்விங் லைனில் நின்றுட்டு இருக்கார். அவர் ரொம்ப பயங்கரமான பசி, வேறு வழியில் எக்ஸ் கவர்னராக இருந்தாலும் ரீஎலெக்ஷன் இருந்தாலும் ஸ்டில் ஹி ஹாஸ் டு ஸ்டாண்ட் இன் த லைன். நின்றுட்டு இருந்த சமயத்தில் அவர் டேர்ன் வந்த உடனே அந்த லேடி சர்வ் பண்ணவங்க சர்வ் பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டை தட்டை காட்டினவுடனே ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அந்த தட்டில் வச்சாங்களாம். இவர் சொன்னார், ஐ எம் டேம் பெக்கிஷ், ரொம்ப பயங்கர பசியாக இருக்கிற, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹேவ் ஒன் மோர் பீஸ் ஆஃப் சிக்கன் சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நோ, ஐ எம் சப்போஸ் டு கிவ் ஒன் பீஸ் ஃபார் ஈச் பர்சன், என்னால் ஒன்று வாங்கி பெசாமல் போயிடுன்றாங்களாம். இவர் வந்து இ கான்ட், இப்போ ஒரு தடவை போயிட்டால் இன்னொரு கியூ பெரிய கியூ இன்னும் நிற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது தடவை கேட்டாரா, இன்னும் ஐ எம் வெரி வெரி ஹங்க்ரி, ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் பீஸ் ஆஃப் சிக்கன். அப்பவும் கேட்கலையா. தென் ஈ வாண்டட் டு த்ரோ ஷோ த வெயிட் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ். என்ன சொன்னார், யூ நோ ஹூ ஐ எம் த கவர்னர் ஆஃப் மேசச்சூசெட்ஸ். அந்த மாதிரி சொல்லித்தான், யூ நோ ஹூ ஐ எம் த லேடி இன் சார்ஜ் ஆஃப் சிக்கன் சொல்லித்தான். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் இஸ் நாட் சர்வன்ட் ஃபுட், தட் இஸ் நாட் அன்ஸ் பிகமிங் செல்ஃப்லெஸ்னஸ் ரைட். ஸோ இவ் ஸோ செல்ஃபிஷ், யூ டிட் ஹேவ் த சர்வன்ட் ஃபுட், யூ வாண்டட் டு த்ரோ இஸ் வெயிட் அரவுண்ட் ரைட். That is exactly what, that is not what John the Baptist saying. He reduced himself by his selflessness, secondly by his servanthood. He's saying, I'm only a servant. Or varan solradhukku en munnal amichikapatta na oru velaikaran. I'm just a voice in the wilderness, he says. And thirdly and finally, 31th verse, 31st vasanam vasinga. Unnathinte varugiravar, ellarum melanavar, moovil undanavan, bhoomiyin thanmaiyulavanai irundhu, bhoomikkadutha velai pesugiran. Paralogathirundhu varugiravar ennilum, Melan. What he is saying is, he is talking about his source. He understands who he is. I am from the world. He is from above. அவர் வந்து பரலோகத்தில் வந்திருக்காரு. நான் வந்து சாதாரண இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண, ஒரு சாக போகிற ஒரு சாவுக்கு போகிற ஒரு ஜெந்து. என்ன போய் அவரோட இப்போ கம்பேர் பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறான். ஸோ பை த்ரீ வேஸ் இஸ் ரெடியூசிங் ஹிம் செல்ஃப், பை செல்ஃப்லெஸ்னஸ், பை சர்வன்ட்ஹுட், பை அக்னாலஜிங் இஸ் சோர்ஸ். இஸ் சோர்ஸ் இஸ் ஈஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேருந்து நான் வந்திருக்கேன், அவர் வந்து மேலேருந்து வந்திருக்கிறாரு என்று தன்னை தாழ்த்துக்கிற ஒரு சூழ்நிலையை வாசிக்கிறோம். ஸோ கிறிஸ்துவர்கள் பெரிய, திஸ் இஸ் அ வே யூ அண்ட் ஐ கேன் ரெடியூஸ் அவர் செல்ஸ் பை அவர் செல்ஃப்லெஸ்னஸ், பை அவர் சர்வன்ட்ஹுட், அண்ட் பை அக்னாலஜிங் த சோர்ஸ் தட் டுடே வி ஆர் இயர், நெக்ஸ்ட் மினிட் வில் பி கான். வி லிவ் இன் அ வெரி ஃப்ளீட்டிங் அண்ட் அ டிரான்சிட்டரி வேர்ல்ட். நெக்ஸ்ட் மினிட் இஸ் நாட் அவர்ஸ். நாம் உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று உணரும்பொழுது நமக்குள்ளே தாழ்மை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதைதான் இங்கே யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கம்பல்ஷன் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ், செகண்ட் இஸ் கண்டிஷன் ஃபார் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். கண்டிஷன் என்னென்ன, ஐ மஸ்ட் டிக்ரீஸ், ஒன்லி தென் ஜீசஸ் கேன் இன்க்ரீஸ். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். ஏசாமி என் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ணார்னா என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தட் ஹேஸ் டு பி அ கான்சிக்வன்ஸ். ஆண்டவராக இயேசு என் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு ஜனங்க பார்த்து எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, தட் இஸ் டூ இம்ப்ளிகேஷன்ஸ். நம்பர் ஒன், த கேரக்டர். ஜான் த பேப்டிஸ்ட் கேரக்டர் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டரே சொல்லும் அவருடைய வாழ்க்கையில் இயேசாக உயர்ந்திருக்கிறார். த கேரக்டர் வாஸ் ஸோ ஃப்ளாலெஸ். அவருடைய கண்ட்ரோல்டு கேரக்டர், கண்ட்ரோல்டு லைஃப் வாழ்ந்தாராம். இஸ் அ நசரேன். உங்களுக்கு எல்லாத்தையும் நசரேன்னா, அவர் வந்து ஒயின் சாப்பிடக்கூடாது, சவர கத்தி தலை உடம்புல படக்கூடாது. இஸ் நாட் சப்போஸ் டு கெட் மேரிட் இதர். அதர் வேர்ட்ஸ், ஐம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் கெட் மேரிட், தட்ஸ் நாட் பாயிண்ட். பாயிண்ட் இஸ் இட் லீட் அ வெரி கண்ட்ரோல்டு லைஃப். ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக வாழ்ந்தாராம். அதாவது வாழ்க்கையிலே எல்லா விதங்களும் கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாராம். தட் ஷோஸ் ஜீசஸ் இஸ் ஆல் த டைம் இன்க்ரீஸிங் இன் இஸ் லைஃப். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்த விளைவு என்னென்ன, உங்கள் வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக மாறுபட்டதாக வாழ்க்கையிலே வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் கண்ட்ரோல்டாக வாழ்ந்தீங்கன்னா தென் தட் ஷோஸ் யுவர் கிரைஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் இன் யுவர் லைஃப். செகண்ட்லி ஐ வாண்ட் ஹைலைட் த கரேஜ் த ஜான் த பேப்டிஸ்ட் ஹட். விதவுட் கரேஜ் யூ கான் பி குட் கிறிஸ்டியன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அட் ஆல். உலகத்தில் கரேஜ் இல்லைன்னா யூ கான் பி அ குட் கிறிஸ்டியன். இயேசுவின் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் யூ வில் பி கரேஜியஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். ஹவு டு வி நோ திஸ்? மேத்யூ சாப்டர் 14 எடுங்க. மேத்யூ 14 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய சேலஞ்ச், மறித்து போகிறான். ஏரோது தன் குமாரநாயக 3 வசனம், பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியானிடத்தில் யோவானை பிடித்து காவலில் வைத்திருந்தார். ஏனென்றால் நீ அவனை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. ஏரோது வந்து இவ் இஸ் எ கிரேட் கிங், பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்பதாக சாதாரண ஒரு வாய்ஸ் இந்த வில்டர்னஸ் அழைக்கப்பட்ட அட்ரஸ் இல்லாத ஜான் த பேப்டிஸ்ட் முன்னால் நின்று என்ன சொல்றான், நீ செய்தது தப்பு, நீ செய்கிறது தவறு, நீ வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாய், உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறான். விளைவு என்ன? அவன் தலை போகிறதை நாம் பார்க்கிறோம். தலை போனாலும் பரவாயில்லை, ஆண்டவராகிய தலையாக கிறிஸ்துவுக்காக உண்மைக்காக சத்தியத்துக்காக நிற்பேன் என்று சொல்ற கரேஜ் யாருக்கு இருக்கும்னா, ஆண்டவராக இயேசு யார் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆயிருக்காரோ அவங்க வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ரெண்டாவது குணம். இவ் அஸ் கேரக்டர் கண்ட்ரோல் லைஃப், ரெண்டாவது கரேஜியஸ் லைஃப் இவ் அஸ் லீடிங். டசன்ட் மேட்டர் ஈவன் இஃப் ஐ லூஸ் மை லைஃப், பட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் ஆண்டவராக இயேசு யார் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அவங்களுக்கு தாங்க இருக்கும். தட் இஸ் த வாட் வி சி ஹியர் ஜான் த பேப்டிஸ்ட் லைஃப். ஸோ இந்த 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ செட் இட்ஸ் அ கம்பல்ஷன் ஆஃப் இஸ் இன்க்ரீஸ். ஜீசஸ் மஸ்ட் இன்க்ரீஸ். இட் இஸ் நாட் எக்ஸோட்டேஷன், இட் இஸ் நாட் அ பிளீடிங், இட் இஸ் அ மஸ்ட். ஆஃப்டர் கம்பல்ஷன் இட் இஸ் அ கண்டிஷன். கண்டிஷன் இஸ் ஆண்டவராக இயேசு இன்க்ரீஸ் ஆகணும்னா ஐ மஸ்ட் டிக்ரீஸ். எப்படி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு? பை அவர் செல்ஃப்லெஸ்னஸ், பை அவர் சர்வன்ட்ஹுட், அண்ட் தேர்ட்லி பை ரியலைசிங் யுவர் சோர்ஸ் தட் இஸ் யூ ஆர் ஃப்ரம் டவுன் இயர், நாட் ஃப்ரம் அப் தேர். தேர்ட்லி அண்ட் ஃபைனலி த கான்சிக்வன்சஸ். அப்படி ஏசாமி இன்க்ரீஸ் ஆனால் அந்த லைஃப் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இட் வில் பி எ கண்ட்ரோல்டு லைஃப், இட் வில் பி எ கரேஜியஸ் லைஃப். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்க நாம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே இயேசுக்காய் வாழ்வது லேசான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை திருச்சபையை தாக்குகிற சக்திகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் யோவான் ஸ்நானகனை போல எங்களை சிறுக்கி உம்மை பெருக்க நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுயத்தை நீ மாற்றி போடும் ஒரு சர்வெண்ட் மனப்பான்மையை பணிவாளனை போல இந்த உலகத்திலே செயல்பட உதவி செய்யும் ஆண்டவர். தாமே நாங்கள் யார் என்பதை, நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள கருவி செய்யும் ஐயா. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல சாமி. அடுத்த நிமிஷம் எங்கள் வாழ்க்கை எங்களை விட்டு எடுப்போடலாம் ஐயா, ஆனால் வாழும் நாட்கள் பரியந்தும் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் தக்கதான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். கான்சிக்வன்சஸை பார்த்தோம் ஆண்டவரே. அப்படி இயேசு எங்கள் வாழ்க்கையை பெருகியிருப்பார் என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? யோவான் ஸ்நானகனைப் போல ஒரு கண்ட்ரோல்டு லைஃப், ஒரு கரேஜியஸ் லைஃபை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்துக்காக தலை போனாலும் சரி என்று நின்ற யோவான் ஸ்நானகனைப் போல சத்தியத்துக்காக நாங்கள் தைரியமாக நிற்கிற கிறிஸ்தவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னு ஆசையா இருக்குது. ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணமும் அதிகமா இல்லை. நான் ஒரு பிஸி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேரத்தையும் அதிகமா ஒதுக்க முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி நன்மை செய்யறது? இப்படி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மனசுல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நன்மை செய்ய நல்ல மனம்தான் வேணும், பணம் இல்லை. உங்க மனம் எப்பவுமே நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும். இதுதான் நன்மை செய்யறது. மற்றவங்களோட துக்கங்களை உங்க துக்கமா நினைச்சு கவலைப்படுங்க. உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. யாராவது தேவையில இருந்தாலோ துக்கத்துல இருந்தாலோ அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க. எப்போதும் தன்னலமற்ற எண்ணங்களோட வாழுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி செய்யறதுக்கு நீங்க என்ன செலவு செய்யணும்? ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்க எங்கேயுமே போகல, அலைஞ்சு திரியல, பொய் சொல்லல, கோபம் கொள்ளல, யாரிடமும் கையேந்தல, யாரும் உங்களை குறை சொல்லல. எல்லாத்தையும் விட இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே இழக்கல. பணச்செலவு இல்லாம, உடல் உழைப்பு இல்லாம, அதிக நேரம் விரயம் இல்லாம, யாருடைய உதவியையும் நாடாம நீங்க தனி நபரா இந்த நன்மையை செய்றீங்க. இதை சீக்கிரமா செய்ய ஆரம்பியுங்க. தினமும் ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனமார எண்ணி பிரார்த்தனை செய்யுங்க. தொடக்கத்துல உங்க சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கோங்க. நாளடைவுல கண்ணில் பட்ட அனைவருக்காகவும் நீங்களே வேண்டிக்குவீங்க. நாட்கள் செல்ல செல்ல நீங்க கேள்விப்பட்டவங்களுக்காகவும் அவங்க நல்ல முறையில வாழ வேண்டிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீங்க. அவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவர் நல்ல முறையில வாழ கடவுள்கிட்ட வேண்டுங்க. இதை பற்றி வேதாகமத்துல என்ன போட்டிருக்குது தெரியுமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேள்வி என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு நான்

என்ன பண்ண போறீங்க, நான் எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், I am not a person for deserving it, but still he equips you. உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

கதர் என்ன? நிறைய பேர் சொன்னாங்க, இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூடி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா, ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டான தலை குனிவுகளை மாற்றி உங்களை தலை நிமிர செய்கிற ஒரு நாளாய் ஆசிர்வதிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், முதலாவதாக சங்கீதங்களை புஸ்தகம் 27:3 நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. ஆகவே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச இருதயத்தோடே என்னை நோக்கும்போது உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று. இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று என்று பாசிக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படியும் இருதயத்தை. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிற இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. உங்களை பார்த்து இன்று கர்த்தர் சொல்கிறார், கலங்காத இருதயத்தோடே இரு, உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவேன் என்று. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கும் போது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு வேதத்திலிருந்து தேவனால் கனம் பண்ணப்பட்ட 3 நபர்களை குறித்து பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40:13 சொல்கிறது, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று. இந்த இடத்தில் பானபாத்திரக்காரனின் தலை உயர்த்தப்பட்டது. இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 3:3 சொல்லப்படுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று. சங்கீதம் 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று உள்ளது. இங்கு தாவீதின் தலை உயர்த்தப்பட்டதை காணலாம். மூன்றாவதாக 2 புஸ்தகம் 25:27 சொல்லப்பட்டுள்ளது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி என்று உள்ளதின்படி, கர்த்தர் இன்றைக்கும் உங்களின் தலைகளை உயர்த்தி உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசிர்வாதத்திலே நடத்தி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 7. இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசகார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். 2 சாமுவேல் 7:14. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவரின் பேரனும் ஜனாதிபதி ஜான் குயின்சியின் மகனுமான சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்வுகளை டைரியில் எழுதும் வழக்கமுடையவராக இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய டைரியில், என் மகனுடன் இன்று நான் மீன் பிடிக்க சென்றேன், ஒரு நாள் வீணாகிவிட்டது என்று எழுதியிருந்தார். அவருடைய மகன் புரூக் ஆடம்ஸுக்கும் டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. ஆனால் அவரோ அதே நாளில், இன்று நான் என் அப்பாவுடன் மீன் பிடிக்க சென்றேன், இந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு நாள் என்று எழுதியிருந்தார். தன் மகனோடு மீன் பிடிக்க சென்றதால் தன் நேரம் வீணாகிவிட்டது என்று தகப்பன் நினைத்தார். ஆனால் அவருடைய மகனோ தன் தகப்பனோடு நேரம் செலவழித்ததை ஒரு முதலீடாக எண்ணினார். நேரம் வீணாகிறதா அல்லது அந்த நேரம் ஒரு முதலீடா என்பது ஒவ்வொரு தனி நபரையும் பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு தகப்பனும் தன் மகனோடு நேரம் செலவு செய்வதை வீணான நேரம் என்று எண்ணக்கூடாது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களோடு விளையாடுவதும், வாலிப வயதில் அவர்களுக்கு உற்ற தோழனாக இருப்பதும், அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதும் ஒரு தகப்பனின் கடமை. சில குடும்பங்களில் பிள்ளைகள் தகப்பனை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த குடும்பங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியமான மனநிலையில் வளர முடியாது. உளவியல் பிரச்சனைகளோடு தான் அவர்கள் வளருகிறார்கள். எனவே எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதை அவர்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யும் முதலீடு என்று நினைக்க வேண்டும். அதே போல பிள்ளைகளும் தங்கள் தகப்பனோடு நல்ல சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். தகப்பன் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நேரம் செலவு செய்வதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்திலும் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தின தகப்பன்மாரை குறித்து வாசிக்க முடியும். நோவா தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை போதித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படைந்து பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அதே போல உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவும் தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறவராக இருந்தார். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய முறைகள் மற்றும் கர்த்தரை விட்டுவிடாமல் பின்பற்றுவது போன்றவைகளை பற்றி தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகிலே வாழ்ந்தபோது தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தகப்பன்மாரை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எண்ணற்ற உதாரணங்களை தேவன் நமக்கு வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். நம் குடும்பத்தை தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக நடத்த நேரம் செலவு செய்வோம். அது வீணான நேரம் அல்ல. நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் செய்யும் மூலதனம்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 9:3 நாம் வாசித்து நாம் தியானத்தில் கடந்து செல்வோம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அன்பாலே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஜபத்தை குறித்து நாம் இங்கே தியானித்து வருகிறோம். அந்த ஜபத்தில் இன்றைக்கி ஆண்டவரின் முகத்தை தேடுவதற்காக ஜபித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் ஆண்டவரின் முகத்தை தேட ஜபத்தை ஏறெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேடும்படியாக. அதனால இன்றைக்கி நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் முகத்தை தேடி ஜெபிக்கிறோமா? தேடுறதுக்காக ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஜெபம் எப்படி எப்படியோ இருக்குது, ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்முடைய ஜெபத்தை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்ட்டு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். இரவும் பகலும் ஜெபிக்கணும், தடைகளை தடை தெரிந்து ஜெபிக்கணும், வியாதி நீங்க ஜெபிக்கணும், எல்லாம் ரைட்டு தான். உபத்திரத்தை காணாமல் இருக்க ஜெபிக்கணும், நெருக்கப்படுகளை ஜெபிக்கணும்னு எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய முகத்தை தேட ஜெபிப்பா, என்னுடைய முகத்தை தேட ஜெபி. என் முகத்தை நீ தேடனா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீ அதை எதுக்கு நின்று தேடிக்கிட்டு இருக்காத, நீ என் முகத்தை தேடு. எதை எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அன்பாவிலே வலைதளத்தில் போய் இன்றைக்கி கூகுள் சர்ச்சில் போய் எதையோ தேடுறோம். கண்டதையும் தேடி நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி? நம்மளை நாமளே வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை பாழ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அன்பா, எதிர்காலத்தையும் பாழ் பண்ணுறோம். நம்முடைய மறுமையில் நம்ம ஆண்டவரோடு போகிற அந்த மறுமையான அந்த நித்தியத்தையும் நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை தேடினோம்னா நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்பாவில்லே, ஆனால் ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர், உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோமான்னா கிடையாது. அன்பாலே, நாம் முகத்தை தேட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எனக்கு உண்மையிலே இந்த முக ஆண்டவருடைய முகத்தை தேடுவதை குறித்து இன்றைய காலையில் நான் தியானிக்கும்பொழுது அநேக காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், யாத்திரா 33:11 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எப்படி பாருங்கள், சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடத்தில் பேசுவதற்காக அவன் மலை ஏறி போகிறாங்க. அவன் போய் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கிறதுனால மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியல இஸ்ரவேல் ஜனங்களால். அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்றைக்கி நீ நானும் ஆண்டுடைய முகத்தை தேடினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டுடைய பிரகாசம், ஆண்டுடைய வெளிச்சம், ஆண்டுடைய வல்லமை நம்முடைய முகத்தில் என்ன செய்யுமா, அது தென்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் ஆண்டவர் முகத்தை தேடுவதை விட்டுவிட்டு எதையோ தேடி நேரத்தையும் காலத்தையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அன்பானிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேற்று கூட நான் புதன்கிழமையில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஸ்பர்ஜன், அவர் வந்து பின்மாற்றமாய் போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சபைக்கு போகிறாரு. அங்கே செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளை வச்சு அவன் வரக்கூடிய பாஸ்டர் வரலை அன்றைக்கி மழை பெஞ்சதுனால இந்த பனிப்பொழிவுனால். ஆனால் கூலி வேலை செய்கிற, செருப்பு தைக்கிற கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு ஆண்டவர் பேசினார். என்ன பேசினாருன்னா, ஏசையா 45:22 தான், பூமியின் எல்லையங்களும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அன்பாவிலே அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பாவிலே அந்த ஒரே ஒரு வார்த்தையை வைத்து அவர் என்ன செஞ்சாராம், தக்கி தக்கி அந்த செய்தியை கொடுத்தாராம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்குறதுல எந்த ஒரு பிரயாசமும் இல்லைங்க. நோக்கி பார்க்குறது தான் இன்றைக்கி ஆண்டவருடைய முகத்தை நீ ஜபத்தில் தேடும்போது அவரை நோக்கி பார்க்குறன்னு என்பது தான் அர்த்தம். அப்படி நீ பார்த்தனா நீ ரட்சிக்கப்படுவ, காப்பாற்றப்படுவ, கடன்லேருந்து விடுதலையை பெறுவ, வியாதியிலேருந்து சுகத்தை பெறுவ, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு காரியம், நீ அவரை நோக்கி பார், அவர் முகத்தை தேடு. ஜபத்தில் அவர் முகத்தை தேடி அவரை பார்த்தனா உனக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உண்மையிலே பரிஜன் அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவராய் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு எந்த ஒரு படிப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை, எந்த ஒரு பிரயாசம் தேவையில்லை, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ண தேவையில்லை, நோக்கி பார்க்கறது தான். ஜபத்தில் ஆண்டவர் முகத்தை தேடும்பொழுது பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்கிறார் இன்றைக்கி. அதுதான், அதனால தான் இன்றைக்கி இந்த காரியத்தை சொல்லி தரார். ஆண்டவரை நோக்கி தேடு, ஆண்டவர் முகத்தை தேடு. காலையில் அதிகாலையில் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் முகத்தை தேட ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். இன்றைக்கி ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கை மாறிச்சிங்க. அவர் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டார். இயேசுவை நோக்கி நமக்காக இயேசு ஜீவனை விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நமக்காகவே இன்றைக்கி பரநேறி சென்று நமக்காகவே வேண்டுதல் செய்கிறார் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க அவர் முகத்தை தேட தேட ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் அவர் என்ன செஞ்சார், உபயோகப்படுத்தப்பட்டார். இன்றைக்கும் அவருடைய செய்திகள் இன்றைக்கும் அநேகரை உழுக்குவதாக இருக்கிறது. அன்பம் இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறோம், யாருடைய முகத்தை தேடுகிறோம், எப்படியாக தேடுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய முகத்தை தேடுறதுக்கு எப்படியாக 17 பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 17:15 படிங்களேன். சங்கீதம், நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போதும் உமது சாயலால் திருப்தியாவேன். எப்படி தாவீது பாருங்கள், நாம் காலையில் ஏந்திரிச்சோடனே யார் முகத்தில் தான் முழிக்கணுன்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தில் தான் நான் முழிக்கணும், உம்முடைய நீதியின் சாயலை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அன்பால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோமா? இன்றைக்கி தாவீது ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தான். சங்கீதம் 27:8 பார்த்தீங்கன்னா தெரியும், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்றும் என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு. பாருங்க, உம்முடைய முகத்தையே தேடுவேன், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, என் முகத்தை தேடி. அன்பாவிலே இன்றைக்கி நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோமா? அப்படி தேடினா நிச்சயமாக கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடுறோம் இன்றைக்கி? எதையோ கண்ட கண்ட கன்றாவியெல்லாம் தேடுறோம். அன்றா அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவுடைய முகத்தை தேட நாம் முற்படுகிறோமா? நம்முடைய சிந்தனையை செலவு பண்ணுறோமா? நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறோமா? எப்படியாகும் நான் ஆண்டவரை கண்டே ஆகணும், நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும் என்று ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஜபத்தில் தரித்திருக்கிறோமா? அன்பால் இதை சொல்லும்போது எனக்கு வின்சென்ட் செல்வகுமார் அவருடைய சாட்சியம், இன்னொரு அம்மா ஜெனட் சாந்தி என்றவங்க சாட்சி தான் எனக்கு ஞாபகத்து வருது. அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம், எப்படியாவது ஆண்டவர் முகத்தை தரிசிக்கணுன்ட்டு மெத்தையில் ஏறி தண்ணி மட்டும் சொம்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு வின்சென்ட் செல்வகுமார் மணிக்கணக்காக ஜெபித்தாராம். 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, எத்தனையோ 7-8 மணி நேரம் ஆச்சும் ஆண்டவர் தென்படலை. ஆனால் விடாமல் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த இடத்த விட்டு நான் எழுந்திருக்கணும்னா உங்களை பார்க்காம நான் ஏந்திரிக்க மாட்டோம், முகத்தை தரிசிக்காமல் ஏந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி ஜெபிச்சதுனால ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே பிரதட்சமாக ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாருங்க. அதை கொடுத்த உடனே இவரால் தாங்க முடியல, அந்த பிரசன்னத்தை தூக்கி அடித்து தூக்கி வாரி போட்டாங்களாம். இவர் ஒரு ரூமுக்கு வெளியில் அந்த கடைசியில் அந்த கதவு கண்ட ஊந்து வரலாம். அன்பாவில்லையே, அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜப வாழ்க்கை மாறிச்சு, அவர் வாழ்க்கை மாறிச்சு. அதே போல் அந்த ஜெனட் சாந்தி, எப்படியாகிலும் நான் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேணும்னு அதே போல் ரூம் கதவை சாத்திக்கிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போய் குடிச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களாம். 5வது மணி நேரம் ஆண்டவர் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாரு. மகளே, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாராம், என்ன வேணும்னு. என் பிள்ளை, என் கணவன் நல்லா இருக்கணும்னு சொன்ன உடனே போயிட்டாராம். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நான் முகமுகமாக பார்த்துட்டேனேன்ட்டு. ஆனால் திரும்ப என்ன செஞ்சாங்களாம், சரி நாளைக்கு நம்ம போய் அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டாங்களாம் வேண்டாங்களாம் ஜெபிக்கிறாங்களாம் ஜெபிக்கிறாங்களாம். 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை ஆண்டவர். சரி நானும் உட்டாரமாக நான் ஏந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி அழுது கெழுது ஜெபிக்கிறாங்க. 7வது மணி நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்தோடனே இப்போ ரொம்ப சோகமாக வந்தாராம், மூஞ்சில் ஒரு சந்தோஷமே இல்லையா, என்ன ஆண்டவரே சோகமாக இருக்கிறீங்கண்ணா, பெண்ணு என்ன, நேற்று நீ என்னை கூப்பிட்ட முகமுகமாக தரிசனம் பண்ணணும்னு கூப்பிட்டேன், நேற்று வந்தேன், நீ என்ன ஒரு உலகத்தா மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான், உலகத்தா உலகத்தான் மாதிரி எனக்கு கணவன் நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னியே, நீங்கள் தான் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லையே, அதான் வருத்தம் அப்படின்னாராம். அன்பாலே ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை, நம்மோடு முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், முகமுகமாக ஒரு நண்பனைப் போல பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் தான் என்ன அவருடைய முகத்தை தேடாதபடிக்கு இன்றைக்கி உலகத்தையே தேடிட்டு, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை தேடிட்டு, உலகத்தில் இருக்கிற காசு பணத்தை தேடிட்டு, பேர் புகழை தேடிட்டு ஓடிட்டுருக்குறோம். அன்பாலே இன்றைக்கி நம்ம எதை தேடுகிறலாம் இருக்கிறோம் அன்பாலே? இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது, ஏசு ஆண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு எப்பொழுதும் அவர் என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் என்று பார்க்குறோம். அவருடைய ஹைலைட்டு தான் ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 17:12 பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 17:17:1-2 படிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரர் யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அன்பானில் இன்றைக்கி மறுரூபமாகும்படியாய், தனித்திருக்கும்படியாய், பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கும்படியாய் அவர் என்ன செய்கிறாரு, மலையில் ஏறி போய் ஜெபிக்கிறார். அன்பாவில்லே பிதாவினுடைய வல்லமை அவர் மேலே அடித்த உடனே அவர் முகம் எப்படி இருந்ததா, பிரகாசமாக இருந்தது, அவர் வஸ்திரம்லாம் வெண்மையாயிட்டுன்றார். அன்பாவில்லே எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் பார்த்துருப்பார். அன்பாவில்லே இதை தான் ஆண்டவர் ஒன்னிடத்துலையும் என்னிடத்துலையும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி மகனே மகளே, என் முகத்தை தேடுவியா, என்னிடத்துல வர்றதுக்கு என்ன முகத்தை தேடுவதற்காக ஜெபிப்பியான்னு கேட்குறார். இன்றைக்கி நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்கணுமா, தானியலின் ஜபத்தை போல நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்கி, எவருக்கு நேராக்கி, ஏசாண்டவர்கிட்ட நேராக்கி அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே உன்னை தேட வந்திருக்கிறேன், ஆண்டவரே உன் முகத்தை தேட வந்திருக்கிறேன். உண்மையிலே எனக்கு இதை சொல்லும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும், முகத்தை உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையான்னு ஒரு பக்தன் பாடுன்னு தான் நினைப்பு வருதுங்க காலையில். உண்மையிலே அந்த பாடி நம்ம ஆண்டவருடைய முகத்தை தேடணும்னா நமக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்குங்க உண்மையிலேங்க. நம்ம வந்து எது எதுக்கோ தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தை தேடி, எதை தேடணுமோ நம்ம தேட மாட்டோம். அன்பாவிலே ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள், எப்பொழுதும் தேடுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தரிசனம் ஆவார். அவர் வந்து ஏமாற்றுகிற தேவன் அல்ல, தரிசனமாகாத தேவன் அல்ல. யாரெல்லாம் சின்சியராக, யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாக, யாரெல்லாம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு யாரெல்லாம் அவரை தேடினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் தென்பட்டார் என்று பார்க்கிறோம், அவர்களையெல்லாம் காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே அதே போல் இன்றைக்கி நீ நான் தேடணும்னா நிச்சயமாக காட்சி கொடுப்பார் ஆண்டவர். நமக்கு ஆண்டவர் மட்டும் நமக்கு அவருடைய முகத்தை காட்டிட்டாருன்னா நம்முடைய லைஃபே மாறிடுங்க உண்மையிலே. அதனால தான் தானியேல் இங்கே என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரை தேட என் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கி ஜபம் பண்ணினேன் என்று பார்க்கிறார். அன்பாவிலே இன்றைக்கி நம்ம முகத்தை அவரை முகத்தை தேடுவதற்கு நாம் ஜபம் பண்ணுற ஒரு முறையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஜபத்தின் மூலம்தான் அவரை தேட முடியும், ஜபத்தின் மூலம்தான் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும், வேறு எது மூலமும் முடியாது. அன்பாவிலே அப்போ ஜபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நாம் ஜபிக்கிறோமா, கொஞ்சம் நம்முடைய ஜபத்தை கொஞ்சம் யோசி பார்ப்போம். எத்தனையோ மணி நேரம் செலவு பண்ணுறோம் டிவியில் கம்ப்யூட்டரில், மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் எத்தனையோ பல விதமான பொழுதுகளை போக்குறோம். ஆனால் அந்த நேரம்லாம் ஆண்டவர் முகத்தை நான் தேட போகிறேன்னு சொல்லி உட்காந்து தேடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், வியாதியிலேருந்து நீங்கி சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். என்பவன்லே இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறலாம் இருக்க போகிறோம், உலகத்தையா உலகத்தானையா, உலகத்தில் இருக்கிற மனுஷனையா, இல்லை ஒன்னையேவா, இல்லது செல்ஃபோனில் மற்ற கண்ட கசமாலத்தையா, அல்லது எதை தேடுகிற நாம் முயற்சி செய்ய போகிறோம். அன்பாவில் அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஆண்டவர் முகத்தை தேடுவோம். கர்த்தர் நமக்கு நம்முடைய முகத்தை நம்ம மேலே ஒதுக்க செய்வார், அவருடைய பிரகாசத்தை நம்ம மேலே ஒதுக்க செய்வார். நாம் மோசே போல, தானியலை போல, பரிசுத்தவான்களைப் போல நாம் மாற முடியும். ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை தேடக்கூடிய ஜபத்தில் ஆண்டவரே நான் தரித்திருக்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோன்னாக்கா உன் முகத்தை நான் தரிசிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, அந்த காலத்தில் இவங்க முகத்தை தரிசித்தாங்க, இந்த காலத்தில் இவங்க முகத்தை தரிசித்தாங்க, ஒன்று நோக்கி பார்த்தாங்க, உன்னையே ஆண்டவரே உன்னை முகமுகமாய் பார்த்தார்கள் என்று இந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஜெனட் சாந்தி உன்னை பார்த்தாங்க, ஆண்டவர் தரிசனமானார்னு ஆண்டவரே, நான் அந்த மாதிரி ஒரு ஆண்டவரே சாட்சி சொல்லும்படியாக, நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக உம்முடைய முகத்தை தேடுகிறலா எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேட நான் ஜெபிக்க ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு, காலத்தை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஜபத்தில் தரித்திருந்து எப்படி ஆகிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு அந்த பாரத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து உம்மை தரிசிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உம்முடைய முகத்தை மட்டும் நீர் எங்களுக்கு தரிசனமாய் காண்பித்தீர் என்றால், நீர் எங்களுக்கு பிரதட்சியமாய் தரிசனம் ஆனீர் என்றால் என்னுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும் ஆண்டவரே. ஆண்டவர் உம்மை போல நாங்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் மாற முடியும் ஆண்டவரே. எங்களையும் சாட்சியாக எடுத்து உபயோகப்படுத்த முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ரகசியத்தை தெரிந்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தில் உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அண்ட் மான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகி ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய தினத்தில் ஒரு ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர் சொல்ல நாம் கேட்போம். அசர், உங்கள் பேர், உங்கள் அம்மா அப்பா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்களுடைய சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: என்னுடைய பேர் பாஸ்டர் தாமஸ் சாக்கோ. நான் 1970 ஆவடியிலே நான் பிறந்தேன். 3 வருடங்கள் இந்த பகுதியிலே என்னுடைய தகப்பனார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நிமித்தமாக நாங்கள் இந்த ஆவடி கோட்டேஜ் சத்தியமூர்த்தி நகர் என்றதான பகுதியிலே தங்கியிருந்தோம். அதன் பிறகு எங்களுடைய சொந்த இடமாக இருக்கிறதான ஊட்டி பக்கத்தில் கூடலூர் என்ற இடத்துல எங்களுடைய பூர்வ பிதாக்கள் அங்கே சென்று அந்த காலத்தில் இடம் வாங்கி அங்கே விவசாயங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் நிறுவி அப்படி என்னுடைய தாத்தா காலத்திலிருந்தே அவர்கள் அதை செய்து வந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் மார்த்தோமா குடும்பங்களிலிருந்து பெந்தகோஸ் என்ற விசுவாசத்துக்குள்ளே அவர்கள் வந்து சபை கூடலூர் என்ற பகுதியில் சபை இல்லாத அநேக மைல்களுக்கு அப்பால் தான் அன்றைக்கு பெந்தகோஸ் சபைகள் இருந்தது. ஆனால் என்னுடைய தாத்தா அவர்கள் இந்த பெந்தகோஸ் விசுவாசம் விடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தாத்தாவோடு கூட பிறந்த 7 பேர்களையும் வெறுத்துவிட்டு கேரளாவிலிருந்து பத்தனந்திட்ட கோட்டயம் ராணி என்ற பகுதியிலிருந்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து குடிபெயர்ந்து இந்த பெந்தகோஸ் விசுவாசத்திற்காகவே அவர்கள் தனிமையாக விடப்பட்டார். மற்றவர்கள் எல்லாரும் அந்த நாட்களிலே மார்த்தம்மாவினுடைய பிரசஸ்தி பெற்ற ஒரு குடும்பமாக இருந்ததுனால அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே என்னுடைய தாத்தா அவர்கள் அதை விட்டுவிட்டு அவர்களுடைய எல்லா ஐக்கியத்தையும் விட்டுவிட்டு தனியாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சென்று அங்கே ஒரு இடம் வாங்கி அங்கே விவசாயம் மற்றுள்ள டீ எஸ்டேட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வீட்டில் 3 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளை. என்னுடைய தகப்பனார் தான் 1 ஆண் பிள்ளை. அவர் காவல்துறையிலே சேர்க்கப்பட்டு அதன் பிறகு அது நிமித்தமாகத்தான் நான் இங்கே ஆவடியில் வந்து அந்த போலீஸ் கோட்டேஜில் தான் பிறந்தேன். அதன் பிறகு 3 வயது இருக்கும்போது என்னுடைய தாத்தாவினுடைய ஊருக்கே சென்று விட்டார்கள். என்னுடைய அம்மாவையும் என்னையும் அங்கே தாத்தா இடத்துல விட்டுவிட்டு அப்பா வேலைக்கு அவர்கள் பல இடங்களிலே மாறி மாறி சென்றதுனால நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லாதனால எங்கள் தாத்தாவோடு கூட நாங்கள் வளர்ந்தோம். தாத்தா கூட வளர்ந்ததுனால அவர் விசுவாச வீரர் என்றே சொல்லலாம். அந்த நாட்களில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த சபை இருக்கிறது. அத்தனைக்கும் பஸ் வசதியும் மற்றள்ள எந்த ஒரு வசதியும் இல்லாத, சரியான வழித்தடங்கள் கூட இல்லாத எஸ்டேட் வழியாகத்தான் அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். காலையில் 10 மணிக்கு தான் ஆராதனை. ஆனால் அந்த இடம் குளிர்ச்சியான இடமாக இருந்தாலும் 6 மணிக்கே நாங்கள் கிளம்பி நானும் என்னுடைய தாத்தாவும் ஆலயத்தில் சிலோன் பெந்தகோஸ் சபையில் அவர்கள் அங்கே அன்றைக்கு அந்த சபை தான் இருந்தது. அங்கே நாங்கள் சென்றோம். அங்கே தகப்பனார் ஆராதனை செய்து சாயங்காலம் 7 மணிக்கு தான் மாலையில் வீடு திரும்புவோம். அப்படி 24 கிலோமீட்டர் நடந்து போய் அப்பா, அன்னைக்கு தாத்தா வயசானவர், ஒரு வயதான கொடை பிடித்துக்கொண்டு ஒரு கையில் எண்ணெய் பிடித்துக்கொண்டு நடப்பார். அப்படி பல வருடங்கள் நடந்து சென்று எனக்கு பிள்ளைகள் என்னுடைய கூட பிறந்தவங்க எனக்கு கீழே ஒரு தம்பி தங்கச்சி 2 பேரும் ட்வின்ஸ் பிறந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு தம்பி, 4 பேர் எங்கள் வீட்டில். வீட்டில் நான் தான் பெரியவர். அப்போ அப்படி 6ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும்போது அப்பாவுக்கு நடந்து, என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா எப்பாவது ஒரு லீவ் இருக்கும்போது தான் எங்களை வந்து சந்திக்கிறதும், மற்றபடி ஸ்கூலுக்கெல்லாம் என்னுடைய தாத்தாவும் அம்மாவும் தான் எங்களை பார்த்து கொண்டு இருந்ததுனால லீவ் இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து அப்பா எங்களோடு கூட இருப்பார். அப்போ தாத்தா தான் மொத்தமாக எங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அவருக்கு அந்த விசுவாசம், அவருக்கு அந்த தோட்டத்தில் விளைகிற காரியங்கள், அப்புறம் அவருக்கு கிடைக்கிற பணம், நிறைய பேரை வேலைக்கெல்லாம் வச்சு அங்கே தோட்ட வேலையெல்லாம் செய்வார்கள். இந்த பணங்கள் எல்லாம் மாதத்தில் ஒரு தடவை கொண்டு வந்து அந்த போதகர் இடத்துல, அன்னைக்கு போதகருக்கு அங்கே கஷ்டம்தான், பெரிய விசுவாசிகள் ஒன்றும் அங்கே இல்லை. அப்போ ஒரே ஒருத்தர் வசதியான ஒருத்தர் என்ன சொன்னால் எங்கள் தாத்தா தான். அவர் நெல் மணியிலிருந்து கோதுமை மற்ற மிளகு சீர எல்லாம் நம்முடைய தோட்டத்தில் விளையிறதுனால மாதத்தில் ஒரு தடவை நல்ல ஒரு விவசாயத்தில் விளைஞ்ச நல்ல ஒரு காணிக்கையெல்லாம் அங்கே கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ நான் பல நேரத்தில் கேட்பேன், இப்போ ஊழியக்காரர்கள் பட்டினி கடந்து தான் வளர்கிறாங்க, நம்ம கொடுத்து தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னெல்லாம் அவர் பல கேள்விகளை நான் அந்த சின்ன வயசுலேயே தாத்தா இடத்துல கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சால் அதனுடைய மகிமை இந்த பூமியில் இல்லை, நீ பரலோகம் போகும்போது அவனுக்கு அது என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த சின்ன வயசில் எனக்கு சொன்னார். எனக்கு இதனுடைய உள்ளத்தில் அது ஒரு ஆணித்தரமாக எனக்கு பதிஞ்சது.
3: ஊழியம் கஷ்டம்.
2: ஆமாம், ஊழியம் என்றால் அது கஷ்டமான நிலைமை, ஆனால் நமக்கு பரலோகத்தில் ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு அவருடைய பேச்சில் எனக்கு உணர்த்திட்டே இருப்பார். அப்போது ரொம்ப நாள் ஸ்தோத்திரம் அந்த கால் வலி நிமித்தமாக கூட போக மாட்டேன்னு சொன்னார். நான் பரவாயில்ல, அப்பா தாத்தா என்னை எடுத்துகிட்டு போவார் அந்த வயசான நாட்களில்.
3: ஓ,
2: அப்படி ஒரு வைராக்கியமோடு கூட என்னை வளர்த்தினார். என்னுடைய 7 வயசில் தாத்தாவுக்கு ஒரு மூச்சு தொண்டர்கள் மாதிரி வந்து அவர் மரித்து போனார். மரித்து போன உடனே அந்த நாட்களில் அந்த சபை கொஞ்சம் விசுவாசிகள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தாத்தா மரித்ததுனால எங்கள் அம்மாவுக்கு யாரும் கூட இல்லை என்று சொன்னதுனால எங்களை கூட்டிகிட்டு மறுபடியுமாக அப்பா எங்களுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்கிட்ட, சொந்தக்காரங்க அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்களும் இதே மாதிரி மார்த்தோமா பெந்தகோசு கிடையாது, மார்த்தோமா குடும்பங்கள். ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையான அந்த சபைக்கு போயிருந்ததுனால என்னுடைய அம்மா வீடும் அவங்க சிலரும் இந்த கூட்டத்தில் வர ஆரம்பித்தாங்க. அப்படி எங்களுக்கு வீடு இருக்கு, எஸ்டேட்டெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் வெளியில் போய் தங்க முடியாதுன்னு சொல்லி அம்மாவும் சின்ன சின்ன பிள்ளைகள் 4 பேரும் நாங்கள் அந்த இடத்துலேயே தனிமையாக ஒரே வீட்டில் தங்கி வாழ்க்கை நடத்தினோம். அன்னையிலிருந்து என்னுடைய தாத்தா சொல்கிறது அப்படியே எனக்கு படிக்க 10ஆம் கிளாஸ் வந்த உடனே நான் சொன்னேன், நான் ஃபெய்தோமில் போய் தங்கிடுறேன், நான் ஏதாவது ஊழியத்துக்கு போனோம். அப்பொழுது அப்பா சொல்லுவார், நீ வீட்டுக்கு பெரிய பிள்ளை, அதனால் ஊழியெல்லாம் நீ இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்துட்டு என்னுடைய பின்காமியாக, அப்பா டிஎஸ்பியாகத்தான் ரிட்டையர்ட் ஆனார், அப்போ நீ வந்துட்டு என்னுடைய லைனில் நீ வரணும், அதன் பிறகு நீ வேலை செய்துட்டே வேணா உனக்கு ஒரு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னுடைய மனசில் அந்த நெல்மணிகளை சுமந்து கொண்டு போகிறதும் அப்புறம் மீன் பிடிக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் எனக்கு இதில் விளக்கம் தெரியாது, ஆனால் இதுதான் என்னுடைய கனவில் வந்துட்டே
3: இருந்துகிட்டே இருக்கு.
2: அப்போ அம்மா இடத்துல கேட்கும்போது எங்கள் பக்கத்தில் எதுவும் இல்லை, மீன் பிடிக்கிற இடமே கிடையாது, நீ என்ன காட்டுருக்குன்னு அவங்களுக்கு அதை பற்றி சரியா ஒரு விளக்கம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் போதகரிடம் அந்த சிபிஎம் பாஸ்டர் இடத்துல போய் கேட்டேன், நீ ஊழியத்துக்கு வரணும், அதுதான் ஆண்டவர் காமிக்கிறாரு, நீ நெல்மணியில் என்று சொன்னால் அது ஆத்துமாக்கள், ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுறதுக்கு தான், மீன்னா வலை போடுறது மீன் பிடிக்கிறது எல்லாம் ஆத்துமாக்களை தான் சம்மந்தமாக காமிக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நான் சரி, நான் உங்களை மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு குடும்பத்தோடு கூட நான் ஊழியம் செய்கிற மாதிரி வரணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பிரதிஷ்டை பண்ணினவங்க, கல்யாணம் பண்ணாமல் தான் இங்கே ஊழியம் செய்ய முடியும் அப்படி என்று சொன்னதுனால சரி பரவாயில்ல நீங்கள் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே நான் வேற ஒரு போதகரை அணுகி எனக்கு வேதாம கல்லூரியில் படிக்கணும் என்று சொல்லி நான் ஒரு போதகரை அணுகின போது அந்த போதகரோடு கூட, நீ என் கூட வந்து ஊழியம் செஞ்சு நீ நல்லதாக இருந்தால், உனக்கு நல்ல ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் நான் உன்னை ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. இது அப்பாவுக்கு ரொம்ப வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தது. நான் இந்த மாதிரி லைனில் திரும்புவேன் என்று சொன்ன உடனே அப்போ அப்பா அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக 6 மாதம் அந்த போதகரோடு கூட நான் அவர் போகிற இடத்துலலாம் ஊழியத்துக்காக கிராமங்கள் மலைப்பாங்கான இடம் அந்த இடங்கள் எல்லாம் அவரோடு கூட சைக்கிள் எடுத்து நடந்து போகிறதும் அப்படி அவரோடு கூட 6 மாதம் அவரோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தேன். அவர் சொன்னார், நீ நல்ல விசுவாசத்தில் இருக்க, நீ பைபிள் ஸ்கூலில் போனால் படித்தா உனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கேரள மாநிலத்தில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல ஆயூர் சென்ட்ரல் இந்தியா பைபிள் காலேஜ்னு சொல்லி ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டோன்னே நான் பைப் ஸ்கூலில் வந்துட்டு தான் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிறேன், நான் இங்கே பைப் ஸ்கூலில் இருக்கிறேன். அப்பா அது ரொம்ப வருத்தத்தை காண்பித்தது எனக்கு, அவருக்கு அது சொல்ல முடியாத துக்கம் உண்டாயிற்று. ஆனால் நான் அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தேன். என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க, அவர்களை விட்டு நான் தனியாக அந்த ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ எனக்கு எந்த சோப்பு வாங்குறது கூட யாருக்கும் சப்போர்ட் கேட்கறதுக்கு எனக்கு வழி இல்லாமல் போச்சு. அம்மா சொன்னாங்க போ படிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா என்ன நினச்சாங்கன்னா அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும், ஒரு குறை இருக்காது. ஆனால் எனக்கு சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, குளிக்கிறது சோப்பு கிடையாது, பேஸ்ட் இதுவெல்லாம் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன இடத்துல காசும் கிடையாது. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த பைப் ஸ்கூலில். அப்போ சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டு வாங்கி உள்ள பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் பைப் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் கூட நான் என்னுடைய கஷ்டத்தை பற்றி நான் சொல்லதில்லை. அன்னைக்கு எனக்கு ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்தது, நைட்டு துவைச்சிட்டு காலையில் அது போடுவேன், திரும்பவும் அது போடுவேன். துவைக்கிற சோப்பில் நான் குளிச்சுட்டு இருப்பேன், ஆனால் கூட யார் இடத்துல நான் எனக்கு சோப்பு இல்லைன்னோ. அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு யார் இடத்துலையும் கேட்டு வாங்குறதோ மற்றும் அந்த பழக்கம் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லாதனால என்ன இருக்கோ அதில் வச்சு நம்ம ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு இருந்தனால மாதக்கணக்காக இந்த துவைக்கிற சோப்பு ஒன்னே கால் சோப்பு அன்னைக்கு ஒன்னே கால் ரூபா அதை வாங்கி நான் குளிச்சுட்டு தான் இருப்பேன். அப்போ அந்த சிரமத்தின் மத்தியில் என்னுடைய தகப்பனார் இப்படி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், எனக்கு இவ்வளோ தோட்டங்கள் வீடு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு அங்கேயும் நான்
4: சொல்லலை,
2: எதுவும் சொல்லலை. நான் கஷ்டப்பட்ட என்னோடு போட்டோம், வேறு யாரும் அந்த இது தெரிய வேண்டாம் என்று சொல்லி அங்கே நான் ஒரு 3 வருடம் பிடிஹெச் கோர்ஸ் முடித்து அதன் பிறகு நான் திரும்பவும் கூடலூருக்கு வந்தேன். கூடலூருக்கு வரலாம் என்று நினைத்து அங்கே வந்து அங்கே ஊழியம் தொடங்கலான்னு, அங்கே இல்லை கூடலூரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் தொடங்கலான்னு நினச்சா பார்சிக்காரங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ரட்சிக்கப்பட்டு பயங்கரமான எதிர்ப்புகள் எனக்கு அங்கே உண்டாயிடுச்சு. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் பெந்தகோஸ் இல்லாததுனால நான் போய் சொல்கிறதெல்லாம் அவங்க அன்னைக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ பெந்தகோஸு அந்நிய பாஷை பேசுகிற கூட்டத்தோடு நீ போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால யாரும் சொந்த பந்தங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாததுனால அப்போ நம்ம இப்படியே இருந்து இதே இடத்துல நம்ம இருந்தால் அப்பாவுக்கும் அது மனசு வருத்தம் உண்டாகும், நம்ம கண்ணத்தாத்த தூரத்தில் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு நான் அனுசரித்து வடஇந்தியாவில் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் எனக்கு அதுக்கேற்ற ஒரு அங்கே படித்த ஒரு தம்பியை நான் ஒரு நாள் பார்த்தேன். இந்த போபால் மத்திய பிரதேசத்தில் போபால் என்றதான பகுதியில் இட்டார்சியில் அங்கே ஒரு பைபிள் காலேஜில் அவர் படித்து முடிச்சுட்டு வந்தார். வேணா நீ வேணா சொல்லு, நான் பிடிஹெச் முடிச்சேன்னு அங்கே உன்னை ஃபார்ம் வாங்கி தரேன், நீ அங்கே போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. சரி இங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு சரியான நடத்திப்பில்லை, இவங்க எல்லோரும் அந்த ஒத்துழைப்பு இல்லாததுனால நான் அதுக்கப்புறம் அம்மாவிடத்தில் சொல்லி அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, நான் நேராக ட்ரெயின் ஏறி இவர் என்னை கொண்டு வந்து விட்டார் அங்கே. இந்த கூட்டிகிட்டு சொன்னவர் கூட்டி அங்கே கொண்டு வந்து விட்டு அங்கே ஊழியம் செய்தார்கள். அப்போ அன்னையிலேருந்து நீ படிக்க போகிற இல்லை படிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல வேலைக்கு தானே தூரமாக போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு காசு எனக்கு அனுப்ப அனுப்பிச்சாங்க. அங்கே ஃபீஸு கட்டணும், இங்கே ஃபீஸு கிடையாது. அப்போ அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்குள்ளே மந்த்லி காசு எவ்வளோ என்னதுனால அனுப்பி வச்சுட்டு இருந்தார். அப்போ அப்பா கொஞ்சம் சாதகமாக வந்துட்டார். அதனால் அந்த இதை படித்து அங்கே நான் எம்டிஓ பட்டத்தை அங்கே முடித்தேன். அப்போ அந்த எம்டிஓ முடித்து அங்கே 3 வருஷம் தங்கி முடித்து சரி நமக்கு கொஞ்சம் இந்தியெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம வடஇந்தியாவிலே ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி, ஏன்னா இங்கே வந்தால் ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது போராட்டம் வந்துடும், வீட்டில் பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் அங்கே இருந்து அந்த இந்திக்காரங்கிட்டே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பாஸ்ட் இடத்துல படித்து முடித்து அதை எம்டி முடிச்சுட்டு ஒரு பாஸ்ட் குஜராத்தில் ராஜ்கோட் என்ற பகுதியில் ஒரு ஊழியத்துக்காக நான் கடந்து செல்கிறேன். 1 வருஷமாக அவர் சொன்னார் கிராஜுவேட் ஆகி நீ எம்டி முடிச்சோன்னவா, நான் உன்னுடைய அசிஸ்டண்ட்டு பாஸ்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்தவர் 1 வருஷத்தில் நான் அவர் வீட்டிலே அவர் பிள்ளை மாதிரி தங்கியிருந்தேன். எனக்கு கிடைச்ச வேலை அவருடைய துணி துவைச்சு கொடுக்கறது, அவருக்கு சப்பாத்தி உண்டாக்கி கொடுக்கறது இதுதான். ஆனால் அந்த சபையில் நான் யார் என்ன ஊழியம் செய்கிற எப்படி ஒரு பேக்ரவுண்டு என்ன பற்றி சொல்லவே இல்லை. அப்போ அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாம் நினச்சிட்டார் இவர் ஊரில் இருந்து வேலைக்காக கொண்டு வந்தவர் அப்படின்னு நினச்சிட்டார். 1 வருஷம் நான் அங்கே தங்கி இருந்துட்டு ஒரு நாள் கூட ஒரு சங்கீதம் கூட வாசிக்க விடலை, ஒரு பாட்டு பாடுறதுக்கு விடலை, அப்படியே ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்காக வச்சுருந்தார். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் இவ்வளோ தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினச்சி வந்த இதே இதிலே விட்டுட்டேன், நான் என்ன இனியுள்ள காலங்களில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கு இடையில அங்கே ஒரு பிரசங்கியார் சென்னையிற்கு வந்து சென்னையிலேருந்து அங்கே வந்தார் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுறது. அப்போ அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன வேலை செய்கிற, நான் அன்ன நாட்களில் அவங்களுக்கெல்லாம் நல்ல பராமரிக்கிற அந்த போஷிக்கிற நல்ல சந்தோஷம் எனக்கு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறதும் அது. அப்போ என்ன விசாரித்தார், இந்த மாதிரி நான் கூடலூரில் தான் என் சொந்த ஊர், நான் இங்கே ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன், அப்படி இப்போ நீ இது மாதிரி எல்லாம் இருக்கிற, நீ எம்டி வரை படித்தல, நீ என் பைபிள் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணவா என்று சொல்லிட்டு பாஸ்டர் கேட்டி இட்டியாவரா என்று சொல்லிக்கிற ஒரு தேவ மனுஷன் இங்கே ஆவடி முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில் இருந்தார். இப்போ அவர் இல்லை, அமெரிக்கா அங்கே போயிட்டார். அவர் கூட்டிகிட்டு வந்து என்னை பைபிள் ஸ்கூலில் அவர் வீட்டில் தங்க வச்சு அவர் பைபிள் ஸ்கூலுக்கு என்னை டீச்சராக அடைச்சார். அப்போ அப்பா இங்கே அடையாறில் மருதம் அந்த எஸ்எஸ்சி கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக இருக்கார். அப்போ நான் இங்கே வந்தது அவருக்கு தெரியும், பைபிள் ஸ்கூலில் டீச் தானே பண்ண வந்திருக்காரு, அப்போ பரவாயில்ல அப்படியே இருப்போன்னு சொன்னால். அப்போ எனக்கு கல்யாண வயசாக போகுது, 24 வயசாயிடுச்சு. அப்போ அப்பா சொன்ன, நீ என் சொல்ல இதுவரையும் கேட்கல, இப்போ நீ கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வேலை செய்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா நீயும் கஷ்டம், வர பொண்ணை நீ கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ண. அதுக்கடையில் என்னுடைய தம்பி கல்யாணம், என்னுடைய தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோடு உள்ள அட்டாச்மெண்ட்டு குறைஞ்சிச்சின்னா ஊழியத்துக்கு நான் அந்த அர்ப்பணிப்போடு கூட வந்தேன். எப்பாவது வருஷத்தில் ஒரு தடவை அவங்கள போய் பார்ப்பேன், அதோட கூட எனக்கு என்ன ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அது என்னுடைய உள்ளத்தில் வித்துட்டது. தாத்தா அந்த ஊழியத்தை செஞ்சால் நான் எனக்கு பரலோகத்தில் தான் அதனுடைய பலன் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அது அப்படியே அடிக்கடி என்னுடைய மனசில் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்மளால் என்ன தியாகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பைபிள் ஸ்கூலில் வந்தேன். வந்து அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார், நல்ல அவருடைய சொந்த வீட்டிலேயே தங்க வச்சார். அப்போ எனக்கு கல்யாணம் பிராயங்கள் எல்லாம் ஆனதுனால அவர் சொன்னார், என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன், நீ இங்கேயே என்னோட பைபிள் ஸ்கூலில் நீ பார்த்துட்டு இரு அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணின போது எனக்கு அந்த ஆவியானவர், அது அவங்களும் வேலை செய்கிறவங்க. அப்போ நான் என்னுடைய ஆசை என்னென்னா, வேலை செய்யாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம். அவர் நல்ல ஊழியக்காரர் தான், எனக்கு சாதகமான காரியங்கள் தான் செஞ்சார். இருந்தாலும் வேலை செய்யாத ஒரு பொண்ணை எனக்கு ஊழியத்தில் இருந்தால் கஷ்டமோ நஷ்டமோ அவங்களோடு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தங்கிட்டு இருந்தேன். அங்கே தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சு. அந்த வெளிப்பாடு என்னென்னா, நீ இந்த பைபிள் காலேஜில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ வந்துட்டு கிராமத்துக்கு போகணும். அந்த நான் போய் இருக்க போகிற அந்த திருநன்றூரில் பெரிய காலனி ரோட்டில் இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும், பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே இடத்துல பார்க்க போட்ட ஒரு ஆயா இருக்கும், அங்கே ஒரு ஆயா உட்காந்துருப்பாங்க, நீ போய் அங்கே போய் அந்த அம்மாவிட்ட கேட்கணும், இங்கே எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு கேட்கும்போது அந்த ஆயா சொல்லும், உனக்கு இங்கே வீடு இருக்குதோ இருக்குது, வீடு இருக்குது, 100 ரூபா வாடகைன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே என்கிட்ட பேசினார். ஆனால் இந்த திருநன்னூர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த ஆவடிக்குள்ளே புதுசாக வந்ததுனால நான் வெளியில் எங்கேயும் பேர் ஊரெல்லாம் தெரியாது. அப்போ திருநன்னூர் எனக்கு தெரியாது. அப்போ இங்கே படிக்கிற வர பிள்ளைங்க கேட்டால் திருநன்னூர் எங்கே இருக்குது அப்படி. அப்போ திருநன்னூர்லேருந்து ஒரு தம்பி படிக்க கிளாஸ் படிக்க வந்தார். அப்போ எல்லாருடைய பேர் கேட்ட இப்போ ஊர் கேட்டபோது திருநன்னூர், நான் பாஸ்டர், நான் திருநன்னூர் தான். அவருடைய பேர் கிறிஸ்டோபர். அந்த கிறிஸ்டோபர் இடத்துல நான் கேட்கும்போது திருநன்னூர்னு ஆண்டவர் காமிக்கிறாரு, அங்கே போக சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அது இது மோசமான ஊர், குத்து கொலை அடிக்கடி நடக்கிற இடம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வாங்க, ஏன்னா சாதாரண ஊர் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்போ அந்த கிறிஸ்டோபர் தினம் கிளாஸுக்கு வருவார், காலையில் சைக்கிளில் வந்து மாலையில் அவர் கிளாஸ் முடிச்சுட்டு போவார். அவரும் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே நிதிரடைந்தார். அந்த பிரதர் வந்துட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நாள் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவர் சைக்கிளை பின்னாடி வச்சு சாயங்காலம் கிளாஸ் முடித்தோன்னே நானும் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறேன், நான் இது மாதிரி பார்த்துருக்குறேன், ஒரு வளை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பொது கிணறு ஒன்று இருக்குது, அங்கே கிணறு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு தான் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாருன்னு சொன்னார். அவர் அதை அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ அவரும் அந்த இடத்துல தான் பொண்ணை கட்டி இந்த திண்ணூரில் செட்டில் ஆகிட்ருக்கார். அப்போ அவர் எனக்கு அவரிடத்துல நான் சொல்லும்போது அவர் சொல், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழியில் தான் நீங்கள் சொல்கிற இடம் இருக்குது, போகலான்னு சொல்லி அவரே என்ன சைக்கிளை கூட்டிகிட்டு போய் நான் சொல்லும்போது நான் எப்படி தரிசனத்தில் பார்த்தேனோ அதே மாதிரி ஒரு இடத்துல மாற்றம் இல்லாமல் அந்த இடம். நான் போய் நீங்கள் போய் கேளுங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆயா அப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் போய் கேட்டேன், 100 ரூபா வாடகை நீங்கள் கொடு. நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன், அவங்களுக்கு பயங்கர இந்துஸு, ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் இருக்கணும். அப்போ யாரெல்லாம் இருக்கணும், யாருமே இல்லை, இந்த பாஸ் தான் எனக்கு சூரிட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்சு விட்டு அவர் என்னை அந்த இடத்துல நான் அங்கே போய் தங்குறதுக்கு. அப்போ எனக்கு 300 ரூபா இந்த பாஸ்ட்டு கொடுப்பார் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அந்த 300 ரூபாயில் 100 ரூபா வாடகை கொடுக்கணும், 200 ரூபாயில் சாப்பாடு நானே செய்வேன். அப்போ அந்த திடீர்னு பைபிள் ஸ்கூலு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்குள்ள நான் போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள பைபிள் ஸ்கூலு சப்போர்ட் வரலன்னு சொல்லி அந்த பைபிள் ஸ்கூல் மூடிட்டாங்க. அப்போ எனக்கு அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு விசுவாசிகள் கிடையாது, வீட்டில் தங்கியிருப்பேன், கைப்பிரதி எங்கேயாவது கிடச்சா எடுத்துகிட்டு வருவேன், கட்டு கட்டாக கைப்பிரதி கொடுப்பேன், ஒரு நாளைக்கு 5000 கைப்பிரதி கூட கொடுப்பேன்.
3: அப்பா,
2: அப்போ இந்த பாஸ் என்ன சொன்னார், நீ அங்கே இருந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ இருக்கிறத நீ ஒரு வாலி போய் இவ்வளோ படிச்சிருக்கிற, இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நல்ல சைக்கிள் தரேன்னு ஒரு பழைய சைக்கிளை கொடுத்தார் இவரே. இந்த பாஸ் டிஆர் பாஸ் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அந்த சைக்கிளை எனக்கு கொடுத்துட்டு நான் அப்போ எனக்கு அது ஒரு பெரிய இதாக கருதிட்டேன். எனக்கு பஞ்சம் பட்டுன்னு என்னன்னு தெரியாது, படுக்கிறதுக்கு பாய் கிடையாது, தலையணை கிடையாது, ஃபேன் கிடையாது. நான் ஊட்டியில் வளர்ந்து பிறந்ததுனால எனக்கு நல்ல குளிர்ச்சியான இடம் குன்னூர் கூடலூரில். ஆனால் இங்கே வந்துட்டு உடம்பெல்லாம் அப்படியே என்னாச்சு, தோலில் ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு, அந்த சூடு தாங்க முடியாமல் ஃபேன் இல்லாததுனால ரொம்ப பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு இங்கேயும் பிரச்சனை, போராட்டத்துலலாம் ஒரு விடுதலைன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு சண்டை ஸ்கூல் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசிகள் தான் வரமாட்டாங்க அடிக்கடி அங்கே கொலை நடக்கிறதுனால ஜனங்க பாதி பேர் வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில். இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க இப்போ எல்லாம். அப்போ அங்கே நமக்கு முன்னும் இன்னும் தெரியாத இடம், என்ன எங்கே போகிறது. அப்போ இந்த என்னுடைய ஊழியம் வந்துட்டு கைப்பிரதி கொடுக்குற ஊழியம், அது நான் ஒரு நாள் கூட விடாமல் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிள் மதிச்சு எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் மதிச்சுட்டு போவேன். அப்படி தான் பாஸ்டர் லூக்கா சேகர்னு இப்போ இருக்கிறார், எங்கேயாச்சும் ஆவடியில் இருக்கிறார். அவரை போய் அவருடைய ஊரில் கிராமத்தில் போய் சந்தித்து அவருக்கு ஆண்டர், அப்போ அவர் வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தார். அவருடைய அந்த அன்பும், அவர் அன்னைக்கு அப்பா அம்மா அவருக்கு இல்லை அந்த நேரத்தில், அந்த இந்த பாஸ்டர் இந்த கிறிஸ்டோபனுடைய சொந்த ஊர் அங்கே. அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஊழியெல்லாம் செய்ய வச்சு எனக்கு அந்த நாளில் இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் செஞ்சு மணிக்கணக்காக என்னுடைய வேலை சைக்கிள் மதிக்கிறது. அது சில இடங்கள்லாம் பஞ்சராகி மணிக்கணக்காக நான் தள்ளிட்டு வந்தது உண்டு, பஞ்சர் போகிறது கூட காசு இருக்காது. பைப்பு தண்ணி குடிச்சு அப்படியே சாப்பாட்டுக்கு எனக்கு யாராவது கூப்பிட்டு எனக்கு கொடுத்தா உண்டு, இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு வாரம் இல்லை நான் சாப்பாடு இல்லாமல் இதே திருநெல்வேலியில் நான் தங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது, வீட்டில் சொல்ல மாட்டேன், யார் இடத்துல சொல்ல மாட்டேன். அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கிறார், இவர் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறாரு, அதனால் அவர் அங்கே வீட்டில் தானே தங்கியிருக்கிறாரு, ஆனால் நான் இதெல்லாம் வெளியில் போய் ஊழியம் செய்கிறேன், அங்கே கிராமத்தில் இருக்கிறேன்னு சொல்லலை. அது ரொம்ப பசியின் நிமித்தமாக நான் ஆண்டவர் இடத்துல சொன்னேன், ஆண்டவர் போதும், ஆண்டவர் நான் போயிடுறேன், நான் வேறு எங்கேயாவது என்ன அனுப்புங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு இனி உள்ள ஆட்களில் கஷ்டம், அதனால் என்னுடைய இப்படியே இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கு, நல்லா சாப்பிட வேண்டிய வயசு 25 வயசு. அப்போ சாப்பாட்டுக்கு இல்லாதனால நான் சொன்னேன் நான் போயிடுறேன் ஆண்டவர்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டில் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ இங்கே இரு, உன்னை நான் இதே இடத்துல கனப்படுத்துவோம் அப்படின்னாரு. அப்போ நினச்சேன் அடுத்த வாரத்து வந்து நமக்கு குஷி தான், நல்ல இது கிடைக்கும், அடுத்த வாரம் பார்த்தாலும் சாப்பாடு கிடையாது. இப்படி சாப்பிட வேண்டிய வயசில் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லாதனால ஒரு நாள் அப்பாகிட்ட ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அங்கே நல்ல ரேங்கில் இருந்ததுனால எனக்கு இருக்கிற நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு நாள் அப்பாவுடைய தேடி நான் அப்பா காம்பஸ் அந்த அடையாருக்கே போயிட்டேன். நான் எதுக்கு போனேன்னு கேட்டால் எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, அப்பா மெஸில் போனால் திருப்தியாக சாப்பிடலாம், அப்பாவோட பிள்ளைன்னு சொல்லும்போது அவங்க நல்லா கவனிப்பாங்க. அப்போ நான் முதல்ல அப்பா 7041D ஒரு பஸ் இருக்குது, மந்தவெளிக்கு போகிற பஸ் அதில் ஏறி அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆச்சு, என்னடா நீங்கள் வந்திருக்கிறேன்னு பார்க்கலான்னு வந்தேன். மத்தியான டைமில் போய் நிற்கிறேன், அப்பா போலீஸ்காரங்கிட்ட சொல்லி என் மகன் தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுன்னு சாப்பாடு, இந்த சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் வார வாரம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு இந்த கோழி பிரியாணினா ரொம்ப பிரியம் இல்லை, நமக்கு வாரத்தில் ஒரு நாளாவது திருப்தியாக சாப்பிடலாமே அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் பட்டினி இங்கே பட்டினி நல்லா அப்பாட்ட சொல்லவே இல்லை, இதெல்லாம் என் மனசில் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டங்கள் பட்டணிகள் எல்லாம் தாண்டி அப்போ ஒரு நாள் வந்தார் என்னுடைய வீட்டுக்கு. அப்பா காரில் வர்றாரு. அப்போ பார்க்கும்போது டிரைவரோட கூட தான் வர்றாரு. அப்போ அந்த டிரைவரு கேட்டார், சார் இது யாருன்னு கேட்டார். அப்பா சொன்னார், என் பிள்ளை மூத்த பிள்ளை தான். என்ன சார் இப்படி இருக்காங்க, ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர் ட்ரெயினுக்கு வந்திருக்கிறாரு, இவர் கொஞ்ச நாள் இங்கே இப்படி தான் இருப்பார், அப்புறம் சரியாயிருவார்னு அப்போ அந்த போலீஸாரங்கிட்ட சொல்கிறான். அதோடு அப்போ அந்த சைடு வந்ததில்லை, அப்பாவுக்கு அது ஒரு இதாகி போச்சு. அப்போ என்ன போலீஸ் ட்ரைனிங்கா சார் இங்கே கொடுப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி அவர் போனதுனால அப்போ அங்கே அவ்வளோ வந்ததில்லை. அப்போ என்னுடைய கஷ்ட நஷ்டத்தில் யாரும் வீட்டில் இருந்தோ எனக்கு அம்மாட்ட பைசா சொன்னால் அனுப்புவாங்க, எனக்கு எல்லாம் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு கூட நானா அதுக்கு நான் துணியலை. நல்லதோ கஷ்டதோ நம்ம ஊழியன் வந்துட்டோம், யாரும் சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்து பை ஸ்கூல் இதை விட்டுட்டு நான் அங்கே ஊழிய ஆரம்பித்தேன். 40 காசு 50 காசு இந்த சின்ன பிள்ளைங்க காணிக்க போடுவாங்க, சாப்பிட்ற தட்டுலேயே நான் காணிக்க எடுப்பேன். ஒரு தட்டு தான் இருக்குது, அது ஞாயிற்றுக்கிழமை காணிக்க தட்டு, மற்ற நாள் சாப்பிட்ற தட்டு. ஆமாம். அப்போ 40 காசு 50 காசு 1.25 ரூபா 1.25 ரூபா ஒரு மாதம் வந்தபோது நான் போய் 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டேன். அதே ஊரில் அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் 1/2 கிலோ அரிசி கொடு பாஸ்டர், நீங்கள் 1/2 கிலோ வாங்குறத விட மீதி பைசா அப்புறம் கொடு, நீங்கள் 1 கிலோ வாங்கிட்டு போகணும், இல்லை இல்லை எனக்கு 1/2 கிலோ போதும்னு சொல்லிட்டு அந்த 1/2 கிலோ 2-3 நாள் ஓட்டிட்டேன். அப்போ பஞ்சம் பட்டணி என்னன்னா எனக்கு நல்ல என்ன சின்ன வயசுலேயே அந்த அனுபவத்தில் பட்டதுனால அந்த ஊழியத்தை நான் அப்படியே விசுவாசத்தில் செஞ்சு ஒரு சின்ன கொட்டா போடுறதுக்கு, அதுக்கு வீட்டுக்கு மேலே அம்மாட்ட சொன்னேன், நான் ஒரு சின்ன கொட்டா போடுறேன், பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு பின்ன சின்ன அந்த சண்டை ஸ்கூல் ஊழியம் ஆரம்பித்த ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படியே ஆரம்பிக்கும் போது சின்ன கொஞ்சம் பெரிய பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்து அவங்க ஆலயத்தில் வர்றாங்க, ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படி சபையில் ஒரு 10-30 பேர் பெரியவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ட்ரம் ஒன்று வாங்கிட்டேன், அப்புறம் பாயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம், இவங்க கொடுக்குற காணிக்க வச்ச இதெல்லாம் பண்ணி வாங்கிட்டோம். அப்போ சபை வளர அந்த ஒரு 30-40 பேர் வந்தோடனே திருநன்னூரில் இருக்கிற பாஸ்டர்ஸ் இடத்துல போனேன், அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளலை. திருநன்னூரில் இருக்கிற அவர்களுடைய நாம முன்னும் பின்னும் பழக்கம் இல்லை. அப்போ நான் ஒரு இடத்துல போயிடுச்சு, நான் இது மாதிரி இந்த இடத்துல ஒழுங்கு செய்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் அங்கே எப்படி இருக்கிறீங்க, நாங்களே போக மாட்டோம், நீங்கள் போய் ஒழுங்கு செய்கிறீங்களா இல்லை, இந்த பாஸ்டர் சொல்லுவான் இந்த பாஸ்டர்ஸ். அதன் பிறகு அந்த சைக்கிளை வச்சு நான் ஊழிய செஞ்சு கிராமம் போய் கைப்பிரதி கொடுத்து, அது நான் சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு 1000 கைப்பிரதி ஆகுது கொடுத்துட்டே இருப்பேன், சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருவேன். அது இந்த திருநன்னூர் சுற்றி இல்லை நான் சொல்றது, கடம்புத்தூர் முதற்கொண்டு அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து மொத்தம் சைக்கிள் மதிக்காத ஒரு 50 கிலோமீட்டர் வட்டாரத்தில் நான் சைக்கிள் மதிக்காத இடமே கிடையாது. ஒரு சபை அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நிறைய இடத்துல சபைகள் இருக்கு. நான் சொல்றது 294-95 நாட்கள். அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. அப்போ என்னை பற்றி கேரளாவில் ஒரு பிரதருக்கு ஆண்டவர் காமிச்சார், இந்த மாதிரி இந்த ஊரில் என்ன இந்த கிராமத்தில் எப்படி கொண்டு வந்தார், அதே மாதிரி அவருக்கு நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, இந்த மாதிரி ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு நீ போய் பாரு, அவர் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே மாதிரி ஊழியம் செய்கிறார், அவர் ஒரு பைபிள் ஸ்கூல் தொடங்கணும்னு ஆசை அவருக்கு. அப்போ யார் என்னன்னு அவருக்கும் தெரியல, ஆனால் ஆண்டவர் என்னை பற்றி காமிச்சார். அப்படி அவர் என்னை தேடி வந்து என்னுடைய நிலைமையெல்லாம் பார்த்து எனக்கு உதவி செஞ்சு எனக்கு கட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னுடைய நிலைமைக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துடுச்சு. மாற்றம் வந்தோடனே அவர் சொன்னார், ஒரு சின்ன வீடு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். நான் பைசா எல்லாம் சப்போர்ட் எல்லாம் அவர் பண்ணுறேன், பாஸ்டர் சன்னி ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் கேரளாவில் திருவிழாவில் இருக்கார், அவர் வந்துட்டு சொன்னார் இந்த பைபிள் ஸ்கூலை நீங்கள் ஆரம்பி, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3-4 பிள்ளைகள் அந்த நேரத்தில் வந்தாங்க, அது வச்சு ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏறக்குறைய MTH வரைக்கும் எங்கள் பைபிள் ஸ்கூலில் அது அயாட்டாவினுடைய அக்ரிடேஷனில் உள்ள MTH 90 மாணவர்கள் இன்றைக்கி பைபிள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போ அது ஆரம்பத்தில் வந்த வழிகள் அந்த அவருக்கும் எனக்கு என்ன சொந்த பந்தமும் யாருமோ முன்னும் இன்னும் தெரியாதவரை கர்த்தர் என்னை காமிச்சு அந்த 4 பேரை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில்.
4: நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது படாத பாடு, அதாவது பசி பட்டினிங்கிறது உச்சம் இல்லையா, தான்
2: பட்டினி ரொம்ப.
4: அப்பா ஆனால் அதில் இதில் என்னென்னா உங்களுக்கு வழி இருந்துச்சு, இப்போ அம்மாவுக்கு கேட்டால் அம்மா கொடுப்பாங்க, அப்பா கிட்டே போனால் வழி இருக்குது.
2: ஆமாம்.
4: ஆனால் வழி இருந்தும் நீங்கள் பைபிள் காலேஜ் படித்த நாள்லேருந்து துணி சோப்பு போட்டு குளித்த நாள்லேருந்து இவ்வளவு வைராக்கியம் அதை கருத்து உங்க தாத்தா போட்ட விதைய உங்களுக்கு.
2: என்னுடைய தாத்தா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவருக்கு என்ன கிடைச்சாலும் 50% சர்ச்சில் கொடுத்துருவாரு.
4: அப்பா
2: 10% எல்லாம் கிடையாது, பர்சன்ட் எல்லாம் கிடையாது, 50% கொண்டு போய் சபையில் கொடுத்துருவாரு. அப்போ நான் அடிக்கடி இதெல்லாம் கேட்பேன், தாத்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போறியா வண்டியில் தலையில எல்லாம் சுமிட்டு போவார், அந்த வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புவார், அப்படியெல்லாம் போகும்போது கேட்பேன். இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. அந்த வார்த்தை தான் எனக்கு எப்பவும் டச்சிங்காக இருக்கும்.
4: ஆமாம்,
2: என்ன இந்த பூமியில் செய்கிறியோ அது இந்த பூமியில் நீ பார்க்காது, கிடைக்கிறது நினைக்காத, உனக்கு கிடைக்கிறதெல்லாம் பரலோகம் தான். நீ பரலோகத்தில் போகும்போது தான் உனக்கு என்ன மதிப்பு மரியாதைன்னு அங்கே தான் தெரியும். தவிர இந்த பூமியில் நம்ம அசட்டை பண்ணப்பட்டவர்களும் பாட அனுபவிக்கிறவங்களும் பஞ்சம் பட்டினி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எல்லா மனுஷனும் இருக்கு, இதொன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீ எண்ணாமத்தின் மீது நீ செய்தியே ஆண்டவருக்காக நின்று செய்கிறீங்களே, அதுதான் ஒரு
4: பெரிய வைராக்கியம். இல்லை பெரிய
2: எனக்கு அந்த ஒரு வெறி வெறித்தனம்னா கர்த்தருக்குள்ள
4: வெறித்தனம், வெறித்தனம் இருந்து அது அவ்வளோ. ஏன்னா யாருமே உடையாதவங்க கூட பசிக்கு உடஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம், ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கலாம், மூணாவது நாள் நீங்கள் சொன்ன மாதிரி தோல்வி அதெல்லாம் வந்து படுக்கு ஃபேன் இல்லாமல். ஏன்னா நீங்கள் குளிர் ஊரில் வளர்ந்து வெயிலான ஒரு ஊருக்கு வந்துட்டு ஃபேன் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி படுக்கு கீழே படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் தலைகாணி
2: இல்லாமல் எம்டினஸ்.
4: ஆனால் இதில் நீங்கள் அது விசுவாச பயணங்கிறது வந்து உங்கள் சாட்சியை கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆபிரகாமுடைய பயணத்தை போல் இருக்குது. அதாவது கர்த்தர் மட்டும் நம்பி, கர்த்தர் மட்டுமே நம்பி கர்த்தருக்காக,
2: கர்த்தருக்காக.
4: அதே மாதிரி டெய்லி வைராகியமா 5000 ட்ராக்ஸ் ஆனாலும்
2: கொடுத்துருவோம்.
4: முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் மதிக்க முடியுமோ மதி.
2: அந்த நாட்கள் இந்த ஐநாவரத்தில் ஒரு டிராக்ட் கைப்பிரதி கழகம் இருக்கு, அந்த இதுல 100 ரூபா கொடுத்து மெம்பர்ஷிப் வாங்கினா நமக்கு 3000 டிராக்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க,
4: கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
2: ஆமா, அது ஒரு டிராக்ட் ஒரு நாள் கூட நான் அதுக்காக
4: கொடுக்காம இருந்தது இல்லை,
2: அது வாங்கிட்டு வர்றதும். அப்புறம் நிறைய டிராக்ட் எனக்கு மத்த, இப்ப நான் நல்ல எனக்கு எல்லாரும் தெரியும் என்ன, நான் கைப்பிரதி கொடுக்குற ஆளுன்னு. அதனால் நிறைய பேர் எனக்கு இங்கே டிராக்டர் இருக்குது அங்கே டிராக்டர்னு சொல்லிடுவாங்க அங்கே. அப்படி அன்னைக்கு விசுவாசிகளுக்கு விட அதிகமாக கைப்பிரதி கொடுத்தோம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஒரு கைப்பிரதி கொடுக்கக்கூடிய ஒரு தாளந்து எனக்கு கொடுத்துட்டார். அது நான் எங்கே படித்தேன்னா பைபிள் காலேஜில் வட இந்தியாவில் போகும்போது இந்த கைப்பிரதி கொடுக்குற ஊழி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. பைபிள் காலேஜ் ஆரம்பித்து அந்த பைபிள் ஸ்கூல் ஆரம்பித்து பிள்ளைகள் படிக்க 4 பேர்லேருந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வரும்போது எனக்கு அதுக்கு முந்தின அந்த பைபிள் ஸ்கூல் தொடங்குற நேரம் வந்து பார்த்தபோது எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள், கல்யாணம் ஆகணும், அப்போ தான் இந்த ஊழியத்தை எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவுறுத்தப்பட்டதுனால நிறைய பெண்களை தேடி போனோம். அது அப்பா இடத்துல ஷேர் பண்ணும்போது நீ கல்யாணம் பண்ணால் வேலை செய்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருடைய இஷ்டத்துக்கே விட்டு கொடுத்து ஏறக்குறைய 17 பெண்கள் போய் பார்த்து, இந்த 17 பேரும் வேலை செய்கிறவங்க, பெரும்பாலும் எல்லாம் நேர்ஸுங்க தான், அரசாங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் தான். ஆனால் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை, எனக்கு கர்த்தருக்குன்னு முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு. ஒரு சில பெண் வீட்டார்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கி என் பொண்ணு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒன்றுமே என் ரூமில் ஒன்றுமே இல்லை, அதனால் அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் டிமாண்ட் பண்ண, பொண்ணு வந்துருச்சுன்னா இப்படியெல்லாம் இருக்கணும், கேஸ் ஸ்டவ் எல்லாம் வேணும், அது எல்லாம் மஸ்ட்டுன்னு எல்லாம் சொன்னாங்க. நமக்கு ஒரு சின்ன திரி ஸ்டவ் தான் இருக்குது. அப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பாஸ்ட் இடத்துல சொன்னேன், எனக்கு அழைப்புள்ள ஆண்டவருடைய தரிசனம் உள்ள ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லும்போது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பெரும்பாவூர் என்ற பகுதியில் ஒரு பாஸ்டருடைய பொண்ணை அவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க பைபிள் காலேஜில் பிடிஹெச் முடித்தவங்க கேபி யோகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பைபிள் காலேஜில் முடித்து இருக்கும்போது அந்த அந்த பொண்ணை பாஸ்டர் மூலமாக அறிமுகமாகி அப்படி திருமணம் பண்ணி நான் ஃபேமிலி அங்கே வந்தேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, சுத்தமாக மலையாளம் தான். அப்போது அவங்க இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த இங்கே உள்ள கலாச்சாரம் அங்கே கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப மாற்றம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்ல சகிப்பு தன்மையோடு கூட
4: எதிர்பார்த்த
2: மாதிரி என்னுடைய இதில் வந்துட்டாங்க, எல்லா கஷ்டம் தியாகம் சகிக்கக்கூடிய அளவில் அவங்கள மாறிட்டாங்க. ஊழியம் என்ற இதில் இதுதான் ஊழியம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிட்டாங்க. அதனால அந்த மனரம்யமாக நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கஷ்டமாக நஷ்டமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அதன் பிறகு விசுவாசிகள் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன இடம் வாங்கினோம், இடம் வாங்கிறது அது அப்பா எனக்கு இந்த கல்யாணம் பண்ண பிறகு அப்பா கொஞ்சம் சாதகமாயிட்டாரு, வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எல்லாம் ஒரு 60-70 விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ சாப்பாட்டு குறையில் யார் இடத்துலையும் போய் நம்ம நிற்கிற வேண்டான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் அப்புறம் சண்டே சண்டே ஆராதனைக்கு இங்கே வந்துடுவார்,
4: வந்துடுவார். சரி,
2: அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு காவல்துறையில ரொம்ப பேர் போன கோல்டு மெடல், இந்த பிரசிடண்ட் மெடல் எல்லாம் நிறைய மெடல் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு லெவல்ல இருந்ததுனால அவரு அவருடைய ஸ்டாண்டர்ட் எதிர்பார்த்தார். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம போச்சு. ஆனா அது அன்னைக்கு எனக்கு அப்புறம் எனக்கு நன்மையா மாறிடுச்சு. அப்பா இடம் வாங்கி கொடுத்தாரு, சர்ச்சு ஷெட்டு கட்டினோம், அதுல ஆரம்பிச்சோம். ஒரு 100 பேர் 150 பேர் அப்படி ஆண்டவர் சபை ஆரம்பிக்க ஆரம்பிச்சு வழி நடத்த ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற எனக்குடைய தரிசனம் என்னன்னா, இந்த ஒரு சபையில இருந்து ஒரு மிஷினரி உருவாகி வேற வேற இடங்களில நம்ம போன இடங்கள்ல, இப்ப நாம் அன்னைக்கு சைக்கிள் மதிச்ச இடத்துல என்னுடைய சபை இன்னைக்கு
4: இருக்கு.
2: நான் போய் சைக்கிள் மதிச்சு கைப்பிரதி கொடுத்துற இடத்துல எல்லாம் நான் இன்னைக்கு மிஷினரி அனுப்பி அங்க சபை வச்சிருக்கிறேன். அப்ப அது அன்னைக்கு செஞ்ச வித இன்னைக்கு அங்க ஒரு சபையும் பாஸ்டும் அங்க இருக்காங்க.
4: ஆமா, எது வீணா போகல,
2: எது வீணா
4: கர்த்தருக்குள்பட்ட பாடு ஒண்ணு வீணா மறக்க அநீதி உள்ளவர் அல்ல.
2: ஆமா, கர்த்தர் அது அதான் என்னுடைய அனுபவத்துல அது நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அவர் கடனாளி அல்ல.
4: ஆமா,
2: அவர் கண்டிப்பா அதுக்கு 10 மடங்கு அதிகமா கொடுத்துருவாரு. அது மெயின் என்ன, அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் நம்ம வாழ்க்கையே புரட்டும், மாற்றி போடும். அதனால அந்த நாட்கள்ல நான் போன கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சபைகள் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில்
4: மட்டும்,
2: ஆமா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, ஆந்திராவில் 7 சபை, சித்தூர் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சபைகள் இருக்கு, வேலூர் மாவட்டத்தில் 7 சபைகள், ஏறக்குற 45, 44, 45 சபைகள்
4: இன்னைக்கு
2: கர்த்தருடைய கிருபை அந்த மிஷினரிகளை எந்த வெளிநாட்டு சப்போர்ட் இல்லாம நம்ம சர்ச்சில் இருக்கிற தசம பாகத்தை எடுத்து இந்த மிஷினரிகள் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு இந்த சபை ஆண்டவர் நடத்துறாரு. அப்ப இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எனக்கு இன்னைக்கு மிஷினரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இந்த சபையில ரொம்ப எளிமையானவங்க தான் சபையில, ஆனா ஊழியம்னா அவங்க நல்ல உற்சாகமா
4: கொடுப்பாங்க,
2: அர்ப்பணிப்போடு கூட செய்வாங்க. அப்ப இன்னைக்கு ஏறக்குற 6000
4: அர்ப்பணிப்பு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்,
2: டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது நான் விசுவாசிட்டது, நல்ல விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப தியாகமான அப்பா என்ற நிலையில அந்தஸ்துல தான் அவங்களை என்ன வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அர்ப்பணிப்பு அவங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு 5 பைசா போனா அது ஊழியத்தை தான் போவோம் அப்படின்னு விசுவாசிகளுக்கு
4: தெரியும்.
2: நானும் என்ன வந்தாலும் போனாலும் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம் ஒண்ணும் கிடையாது
4: கிடையாது
2: அந்த இதுல. இன்னைக்கு ஒரு 1000 விசுவாசிகள் கிட்ட சபையில வர்றாங்க, 43, 44 சபைகள் பிரான்ச். இதெல்லாம் தேவன் நடத்தி கொடுத்த ஒரு மகா கிருபை. இன்னும் எனக்கு ஒரு 100 சபை ஆரம்பிக்கணும் கிராமங்கள்ல.
4: நாமத்தில்
2: அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னுடைய லைஃப் டைம்ல ஒரு 100 சபை உண்டாக்கணும்.
4: ஏன்னா நீங்க கண்ணீரோட விதைச்சதுக்கு 100 குறைவு தான்
2: எனக்கு. யார் இடத்துல போய் அது கூட இது கூட நான் கேட்கற பழக்கம் எனக்கு இல்லை, அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும்
4: இல்லை.
2: எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. என்னுடைய ஜீவியம் விசுவாசம், கத்தர் கொடுத்தாரா செய்வோம் இன்னைக்கும் போல. அப்படி என்னுடைய அனுபவத்துல என்னுடைய அனுபவம் அநேக பாஸ்டர்களுக்குள்ள, அதாவது நம்ம பிரான்ச் பாஸ்டர்ஸ் அப்படி ஆயிட்டாங்க, அவங்களும் விசுவாசத்துல போய் ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல நல்ல இதா இருக்காங்க. இப்ப லூகாசன் எல்லாம் சொன்னது அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன விட பெரிய ஒரு போதகராயிட்டு
4: இருக்காரு.
2: நம்ம பிரான்ச் தான் இருந்தாலும் நம்மளை விட பெரிய லெவல்ல இன்னைக்கு அவருக்கு டைம் இல்லாத மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஊழியக்கார் உயர்ந்து வர்றது
4: ரொம்ப சந்தோஷம்,
2: நமக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி சந்தோஷம். நம்ம ஒண்ணுமே இல்லை, இதுல எல்லாம் சொல்ல போனா கர்த்தர் ஏதோ ஒரு இதா வச்சிருந்தாரு. அது ஒரு தரிசனத்தோட
4: பாடுகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்காம
2: விடவே மாட்டான். ஆமா,
4: எவ்வளவு உண்மை உள்ளவர்ல கர்த்தர்.
2: கர்த்தர் அது
4: நம்ம உங்க தாத்தா வந்து பரலோகத்துல கர்த்தர் கொடுப்பார், பரலோகத்துல இம்மையிலேயே கொடுத்துறாரு, இம்மையிலையும் பார்க்க வைக்கிறாரு, மறுமையிலையும் கொடுக்கிறாரு. பேதர் கேக்குறான், இது எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். 100 எத்தனையோ கிடைக்கும், ஆண்டோடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை இல்லையா. இன்னைக்கு இந்த சாட்சி வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளில் சேட்டலைட் சேனல்ல இப்ப இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இப்ப இத எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நான் எப்பவுமே எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா எல்லா சாட்சிகளையும் பக்கத்திலேயே உட்காந்து நேர்லயே உட்காந்து கேட்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு இப்ப கடந்த ஒரு 8-9 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி சாட்சிங்களை கேட்கறதுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்து என்னோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டீங்க, அந்த கண்ணீர், கஷ்டம், பசி, உங்க கூடயே நான் பசியில வந்த மாதிரி இருந்தது, நான் சாப்பிடாத மாதிரி இருந்துச்சு நீங்க சொல்லும் போது. அது அதே மாதிரி நீங்க ஜெயித்து வெற்றி அடைந்த போது நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்க வாழ்க்கை பயணத்தை வந்து பகிர்ந்துகிட்டு என்னோட மட்டும் பகிர்ந்து கொள்ளல, இப்ப இன்னைக்கு பல நாடுகள்ல இருக்கிற கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்களுக்கும் நீங்க பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் பவுல் சொன்ன மாதிரி, நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நம்ம கர்த்தருக்காக படுகிற பாடுகளை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே.
2: ஆமா,
4: அவர்கிட்ட அநீதி கிடையாது. அதனால எல்லாருடைய விசுவாசத்தையும் நீங்க இப்ப கிளப்பி விட்டுருக்கீங்க, தூண்டி விட்டுருக்கீங்க.
2: என்னுடைய பெரிய மகனை நான் அதே மாதிரி பைபிள் கொலையில போய் படிக்க வச்சு இப்ப முடிச்சுட்டாரு. நான் சொல்லுவேன், நீ இந்த சபையெல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, நீ கிராமத்துல போய் புதிய ஊழிய ஆரம்பிக்கணும். என்னுடைய தரிசனங்கள் எல்லாம் அதுதான், நம்ம செய்த சேவைகள் கர்த்தருடைய பிரதிபலன் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கறாரோ இல்லையோ, நம்ம விசுவாசத்தில் இறங்கி கஷ்டத்தின் மத்தியில் நஷ்டத்தின் மத்தியில். இப்போ நான் ஊட்டியில் ஒரு கிராமத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் என் மகனை ஊழியத்திற்காக. அப்போது கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஜனங்களுடைய பாடுகள் என்னன்னு முதல்ல புரிஞ்சாதான் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கும். தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ நம்முடைய ஞானத்திலையோ புத்தியிலையோ செய்கிறது அல்ல ஊழியல், ஆண்டவருடைய கிருபையிலே நடக்கிறது தான் அந்த ஊழியல். அந்த ஊழியல் நம்ம செய்யும்போது அதுக்கேற்ற குவாலிட்டியோடு கூட நம்ம செய்யலைன்னா அப்புறம் அது விரதாவாய் போயிடும், நம்ம பட்டதெல்லாம் வீணாய் போயிடும், பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதை நேர்த்தியாக கர்த்தருக்கு செய்யணும். அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஒரு கொள்கை. அது நம்ம சும்மா ஒரு பேருக்காக புகழுக்காக பேர் வரும் இவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு எல்லாம் ஒன்றும் செய்யறது
4: கிடையாது.
2: இதுவரையும் ஆண்டவர் அப்படி ஒரு அனுபவத்தில் நடத்தி வெளியில் ஒன்று நம்மளை பற்றி இப்போ நீங்கள் மாதிரி கூப்பிட்ட மாதிரி என்ன நம்மளை யாரும் கூப்பிட்டதில்லை. நம் மெசேஜ் பெரிய பெரிய கண்ணு எனக்கு அது விருப்பமும் இல்லை. பெரிய கூட்டங்களில் மாஸ் குரூசைட் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஊழியர்களை உருவாக்குறது விசுவாசிகளை மோல்டு பண்ணுறது, இந்த ரெண்டு ஊழியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு.
4: மோல்டு பண்ணுற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கண்ணீர் மோல்டு பண்ணிட்டார் ஆண்டவர், உடைச்சி உருமாற்றி. ஏன்னா அதான் சொன்னேன், பசி பட்டினியிலேயே பல ஆண்டுகள், 10 நாள் தாங்க முடியுமான்னு தெரியல. அப்போ கர்த்தர்
2: இந்த பஞ்சம் பட்டினின்னு 2 வருஷம் தான் ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில சுத்தமா
4: சுத்தமா
2: க்ளோஸ் இதான்.
4: ஆனா நீங்க பைபிள் காலேஜ் காலத்துல இருந்தே இல்லையா
2: அந்த நாட்டுல இருந்து கஷ்டம்தான்
4: கஷ்டம் ஒன்னும். அதாவது உங்களுக்கு பெருசா தெரியல, எங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ற, ரொம்ப கஷ்டப்பட்டதுதான் கஷ்டமா சொல்றீங்க. உங்களுக்கு நீங்க சின்ன கஷ்டம்னு சொல்றதே பலருக்கு பெரிய கஷ்டம் தான். அதை வந்து நீங்கள் கர்த்தருக்காக லேசாக எடுத்துக்கிறீங்க, அதை வந்து கர்த்தருக்காக அது லேசாக எடுத்துக்கிறீங்க. ஒரு பெரிய முன்னுதாரணமாக இன்னைக்கு இந்த சாட்சியை வந்து எனக்கு எப்படி படுது அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வெறும் ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா ஊழியம் என்பது வெறும் ஊழியக்காரனுக்கு மேலே விழுந்த கடமை மட்டும் இல்லை. இயேசு தான் ஆண்டவர்னு சொல்கிற ஒவ்வொருத்தனுடைய கடமையும் இது. ஏன்னா இந்த பிரதான கட்டளைங்கிறது எல்லாருக்கும் இயேசு கொடுத்த கட்டளை.
2: எனக்கு ஊழியத்தினுடைய அனுபவம்னு சொன்னால் நிறைய காரியங்கள் அது அனுபவமாக சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு வீட்டில் கைப்பிரதி கொடுக்க போனேன், அவங்க என்னை வரவேத்தாங்க. நான் நினச்சேன் சரி இன்னைக்கு நல்ல ஒரு இதுதான். வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு அவங்க பெரிய நாயை துரத்து விட்டாங்க, என்ன நல்லா வரவேற்றாங்க, கொடுங்க சார் வாங்க சார் நல்லா உள்ளே கூப்பிட்டுட்டு கேட்டு
4: பூட்டிட்டாங்க.
2: அவங்க சிரிப்பில் நான் நினச்சேன்னா நான் இன்னசெண்டா இவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட அந்த ஒரு மனசோட போனேன். பின்னாடி போய் அவர் கடிக்கிற நாயை திறந்து விட்டார். ஆண்டவர் மட்டும்தான் அன்னைக்கு இல்லைன்னா என்ன குதிரை எடுத்துட்டு இருக்கும். அப்புறம் கேட்டார், இனி மேற்கொண்டு இந்த பக்கம் வரக்கூடாது, கடிக்கலை அது என்னமோ நீ கும்பிட்ற ஆண்டவருடைய கிருபை தான், போயிரு வெளியே போயிருந்தார்.
4: அப்படியே சொன்னார்.
2: ஆமாம், அப்படியே சொன்னார். எனக்கு அது அது அதே மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கு. அதை வெளியில் இப்போ டிவி ஒளிபரப்பக்கூடாத அனுபவங்கள் எல்லாம் நிறைய என்னுடைய பாதையில் நான் கடந்து வந்தேன்.
4: கண்ணீரின்
2: பாதை. ஆமாம், கண்ணீரின் பாதையில் பல இடத்துல அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பொதுவாக பார்க்கும்போதே ஒரு மலையாளி சென்ற லுக் வருது இல்லையா, அப்போ வந்து அந்த மாதிரி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட
4: நாட்கள்
2: அசட்டை பண்ணப்பட்ட அவமானப்படுத்துறது நேச்சுரலாக சில நேரடியாக சொன்னவங்களும் பலரும்
4: இருக்காங்க.
2: அது ஊழியக்கார் தான்,
4: ஊழியக்கார.
2: ஆமாம்,
4: அவங்க ஊழியக்காரங்க இல்லை, அட்டு
2: ஊழியக்காரங்க. அது
4: ஒரு ஒரு ஊழியரை வந்து கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியரை, அதுவும் பாடுபட்டு தியாகம் பண்ணி அர்ப்பணிச்சு செய்கிற ஒரு ஊழியரை அவமானப்படுத்தினா ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னே அல்ல என்னையே தொடுகிறான் இல்லையா. ஆண்டவர் வந்து உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான்றது. நீங்கள் கர்த்தரால் கனம் பெற்றவர்.
2: ஆமாம்,
4: கர்த்தர் எங்களுடைய என்னுடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர் நிச்சயம். அவங்க அசட்டு பண்ண
2: நம்ம அது வந்து நமக்கு அந்த பெருசாக ஒன்று நமக்கு தெரியல
4: தெரியல.
2: நம்ம இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு ஒரு முறை ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு, அது நம்ம கடந்து போய் தான் ஆனோம். அதை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டிய
4: அவசியம் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, யாராக கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, அது அனைவரும் சமம். இதுவே தெரியலன்னா கிறிஸ்து ஊழியக்காரராக இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அதனால் இந்த நிலையத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வை கொடுத்துருக்கீங்க. கிறிஸ்துவை சிலுவையை தூக்கி கொண்டு அனுதினமும் பின்பற்றுவது எப்படி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு எங்களுக்கு படிப்பிச்சிருக்கீங்க. வேதாகம கல்லூரியில் மட்டும் இல்லை, இப்போ இந்த நிலையத்திற்கு வந்து எங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட பெரிய சப்ஜெக்ட் வந்து லைஃப் சப்ஜெக்ட். லைஃப்பில் நீங்கள் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியது எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒரு பவுல பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலையத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நம்மளும் எவ்வளவு பாடு வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றணும்னு ஒரு முடிவு நிச்சயமா எடுத்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த முடிவு எனக்குள்ள தோணுச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா தோணிருக்கும்.
2: ஆண்டவருடைய நாமம் பெற்ற அதில் ஒரு சந்தோஷம் தானே.
4: ஆமீன், ஆமீன். நிலையத்துக்கு வந்து நீங்க பகிர்ந்து கொண்டதற்காக நிலையத்தின் சார்பிலும் மக்களுடைய சார்பில்
2: கூப்பிட்டு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.
4: நன்றி. நேயர்களே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். அவருடைய தாத்தா விதைத்த விதையை சுமந்து கொண்டார் இருதயத்தில். அந்த வசனத்தை சுமந்துக்கிட்டு துன்பப்படுவதற்கும் பாடு அனுபவிப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவருடைய அப்பா ஒரு டிஎஸ்பியாக இருந்தும் அவருக்கு சகல வசதிகளும் இருந்தும் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக குப்பை என்று எண்ணி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பெருந்துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக சகித்து கொண்டு இன்றளவும் வேதாகம கல்லூரி ஊழியத்தையும் திருச்சபை ஊழியத்தையும் மிஷினரி பணிகளையும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவி 100க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவ வேண்டும் என்று விரும்பி பெயர் புகழுக்கு பின்பாக செல்லாமல் அவமானங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சொல்லொன்னா துயரங்களையும் அனுபவித்து கிறிஸ்துவை பின்பற்றிய ஒரு ஊழியரை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கை பாடங்களை நாம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நம்மை நாமே அர்ப்பணித்து விடுவோம்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமையின்

உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 9:9. 1830 ஜார்ஜ் வில்சன் என்பவர் அமெரிக்காவின் ஒரு முக்கியமான கடிதத்தை திருடியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஜார்ஜ் வில்சனின் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அப்போது ஜனாதிபதியாயிருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அவருக்கு மன்னிப்பை வழங்கினார். ஆனால் ஜார்ஜ் வில்சன் தனக்கு கிடைத்த மன்னிப்பை வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டார். இந்த செய்தி தலைமை நீதிபதி மார்ஷல் என்பவரை எட்டியது. கடைசியில் நீதிபதி மார்ஷல் ஜார்ஜ் வில்சன் தூக்கிலிடப்பட வேண்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த மன்னிப்பு கடிதம் தன்னுடைய மதிப்பை இழந்துவிடும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்த குற்றங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தர இயேசு கிறிஸ்து காத்திருக்கும் போது நாம் அதை மனமறிய நிராகரித்தால் நித்திய நரகம்தான் நமக்கும் கிட்டும். நாம் எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டுப்போனோம் என்று வேதம் கூறுகிறது. நாம் செய்கிற பாவத்துக்கு தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றும் வேதம் கூறுகிறது. இவை கேட்பதற்கு சற்று கடினமாக தெரிந்தாலும் இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பை தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு துரோகம் செய்து தன் ஆஸ்தியை விற்று அவைகளை அழித்து போட்டான். ஆனால் ஒரு நாள் தன் தகப்பனின் மன்னிப்பை எதிர்பார்த்து அவரிடம் திரும்ப வந்தான். அவன் எத்தனையோ துரோகங்களை செய்திருந்தாலும் அத்தனையும் அவன் தகப்பன் அவனுக்கு மன்னித்து அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் நிராகரிக்காமல் அவரிடம் வந்தால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னிக்க மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை மன்னித்து அவர் நமக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். ஆகவே அவர் தரும் மன்னிப்பை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்வோம்.
3: ஷம்மா, யெகோவா ஷம்மா.

0: ஜெயமாக முடித்து கொடுக்கின்றார் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:28 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. எல்லாரும் கை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணி, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லாரும் கை வைத்து ஆமேன். இந்த 100 மணி நேர ஜபத்தின் முடிவிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஆமேன். கர்த்தர் நமக்கு காரியத்தை ஜெயமாக முடித்து கொடுக்கிறார். ஆமேன். ஜெயமாக கர்த்தர் முடித்து கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.